0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: யாக்கோபு 5:17 வாசிக்க கேட்கலாம்.
2: எலியா என்பவன்
1: நம்மை போல
2: பாடுள்ள மனுஷனாயிருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆமென். அப்படி என்றால் ஆமென். ஜெபிக்க முடியவில்லை என்று எந்த காரணத்தையும் சொல்ல வேதம் அனுமதிக்கவில்லை. அதனாலதான் தாவீது எப்பொழுதும் துதிக்கிற தாவீது துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததும் தாவீது என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? 142 சங்கீதத்தின் கடைசி வசனம், 142 அதனுடைய கடைசி வசனம், 7 வசனம், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி
2: என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்கள்
1: ஜெபம் பண்ற. ஆண்டவரை துதிக்க முடியல, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை உணரணும். ஆண்டவர் நேற்று என்னால் நல்லா துதிக்க முடிஞ்சுது, இன்னைக்கு ஏன் துதிக்க முடியல? போன மாசம் எனக்கு நல்ல ஜெபிக்க முடிஞ்சது, இப்ப ஏன் முடியல? அப்போ ஒரு காரியம் தெரியுது, அப்போ ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது, காவல் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடைக்கப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது தான், என்னை நோக்கி கூப்பிடு. கட்டப்பட்டிருக்கிறேன், கூப்பிட முடியலன்னு சொல்லி கூப்பிடாம இருந்துராத, துதிக்காம இருந்துராத. இதுதான் வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் இன்னைக்கு ஏன் ஜெபிக்கலைன்னா நம்ம ஒரு காரணத்தை வைக்கிறோம், அந்த காரணம் செல்லாது என்று இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு முதலேயே பேசுகிறார். அதனாலதான் எலியாவை குறித்து எலியா எல்லாருமே யாருமே எலியாவை பாடுள்ள மனுஷன் என்று பார்க்கவில்லை. அவனை எலியாவை தேவ மனுஷனை தான் எலிசா எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது எலிசா சொன்ன வார்த்தை என்ன? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவர், வீரன் குதிரைங்கிறார். ஆமென். ஆனா பைபிள் நமக்கு எப்படி சொல்லுதுன்னா, நம்ம அதை சாக்கா வச்சு நம்ம எல்லாம் அப்படிதானப்பா ஆண்டவர், அவங்க வீரர்கள், அவங்க அப்படி இருந்தாங்க அதனால ஜெபம் பண்றாங்க, நாங்க அப்படி இல்லையே. இல்ல, எலியாவன் நம்மை போல உன் பாடுகளை முன்வைத்து உன்னால உன் பலவீனத்தை முன்வைத்து என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் துதிக்க முடியல, என்னால் ஆராதிக்க முடியல, என்னால் பைபிள் ரீட் பண்ண முடியல, என்னால் வசனம் கேட்க முடியல என்று சொல்லுகிற காரணங்களை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். எனவே தாவீது மாதிரி ஜெபிக்கிறது நல்லது. என்ன ஜெபிக்கிறது? ஆண்டவரே, என ஏதோ ஒரு காவலில் ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது, அதனால என்னால் என்ன செய்ய முடியல, துதிக்க முடியல. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும். ஜெபிக்க முடியல. காலையில் ஜெபிக்கிறதுக்கு தான் எழும்புறோம், எழும்பி உக்காந்து இருந்தா செபிக்க முடியல. ஆண்டவரே, அன்னைக்கு முடிஞ்சதுப்பா, ஆனா இன்னைக்கு முடியல. ஆண்டவரே, நான் செபிக்கும்படிக்கு என்னை இந்த காவலுக்கு நீங்களாக்கும். அப்ப ஜெபம் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். ஏன் என்னால செபிக்க முடியல? ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. கட்டப்பட்டிருந்த பவுல் சீலாவுக்கு செபிக்க முடிந்ததே, துதிக்க முடிந்ததே. ஆமென். அப்போ வெளி பிரகாரமான கட்டுகள் அதை தடை செய்யாது, ஆனா உள்ளே இருக்கிற கட்டுகள் அதை தடை செய்யுது. அதான் என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும். ஆண்டவர் என் கையை கட்டி வச்சுட்டான். சிம்சோன் கட்டப்பட்டிருக்கும் போதுதான் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டான். கை கால்கள் விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கும் போது தானே. இப்போ வெளி பிரகாரமான கட்டு, அப்போ இந்த கட்டுகள் வந்து தடை கிடையாது ஜெபிக்கிறவனுக்கு. ஆனா உள்ளே இருக்கிற கட்டு, ஆத்தும கட்டு, ஆவியில கட்டப்பட்டவன், உள்ளான மனிதன் கட்டப்பட்டிருப்பான் தெரியுமா? ஜெபம் பண்ண முடியாது. பைபிள் எடுத்து திறந்து வச்சுட்டு வேற எதையோ பார்த்துட்டு இருப்போம், ஒரு வசனத்துக்கு மேல ஓடாது. வெளி பிரகாரமான காயங்களோ கட்டுகளோ ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிறதுக்கு தடை கிடையாது. அப்படி தடையா இருக்குமானால் சிறைச்சாலையில் இருக்கிற பவுலுக்கும் சீலாவுக்கும் ஜெபித்திருக்கவே முடியாது. அவங்களை அடிச்சுதான் கட்டி போடுறாங்க தொழு மரத்துல. ஆமே, அதை குறித்து இப்படி சொல்லுவார்கள், பெரிய மர துண்டுக்குள்ள அது ஹோல் போட்டு அதுக்குள்ள காலை விட்டு கட்டி வச்சிருப்பாங்களா. இப்படி எங்கேயுமே ஓட முடியாது. அப்படிப்பட்ட நிலையில அவங்க பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணாங்க. அப்ப இந்த கட்டு தடை கிடையாது. தாவீது சொல்ல, உள்ள நான் கட்டப்பட்டிருக்கிறேன், தாவீதினுடைய அனுபவம் என்ன? எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதுதான் தாவீது. நான் உள்ளளவும் துதிப்பேன், இதுதான் தாவீது. ஒரு நாளில் நான் 7 தரம் துதிப்பேன், 3 தரம் ஜெபிப்பேன், இதுதான் தாவீது. அந்த தாவீதுக்கு இப்போ கேட்கிறார், ஆண்டவரே உமது நாமத்தை நான் துதிக்கும் படிக்கு. அவர் ஏதோ ஒரு கட்டு உள்ள இருக்கிறது. வனாந்திரத்திலிருந்து தாவீதுக்கு துதிக்க முடிந்தது, காடுகளிலிருந்து தாவீதுக்கு துதிக்க முடிந்தது, குகைகளிலிருந்து துதிக்க முடிந்தது. அந்த அது எதுவுமே தடை பண்ணவில்லை. ஆனா உள்ள ஒரு கட்டு வந்த போது துதிக்க முடியல, நோக்கி பார்க்க முடியல. அதான் கேட்கிறான் ஒரு தேவ பிள்ளை. இதை புரிந்து கொள்ள நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பலவீனத்தினால இல்ல, ஏதோ ஒரு காரியம் உள்ள கட்டப்பட்டிருக்கிறோம். தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? படுக்கையிலே உம்மை நினைக்கிறேன். படுத்திருந்தா கூட, இடையில ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், நீங்களும் பார்த்துருவீங்க, ஒரு ஆலயத்துல படுத்த படுக்கையில ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு இத்தனைக்கு ஆக்சிஜன் கொடுத்து ஆலயத்தில் கொண்டு ஒரு சைடில் வச்சிருக்கிறார். அவர் வந்து அப்படியே ஆராதிக்கிறார், மகிமைப்படுத்துகிறார், துதிக்கிறார். அது தடை இல்லை, அது அவருக்கு தடையாய் இல்லை. ஆமே. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் செய்தி கொடுக்க போயிருக்கிறேன். திரளான ஸ்திரீகள் நிறைய இருக்கிறாங்க, ஜென்ஸ் கொஞ்சம் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஐயா இருந்தார். அந்த ஐயாவுக்கு ஒரு கை உழந்தான், இதுக்கு மேலே கிடையாது. எல்லாரும் கை தட்டி பாடும்போது அந்த ஐயா இந்த பாதி கையை வச்சு இதில் அடித்து அடித்து பாடுறார். அப்படி அடிக்கும்போது அவருக்கு வலிக்குது. நான் அதை பார்க்குறேன், அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆனால் அந்த பாட்டு முடிகிறது வர அவர் அப்படியே அடித்து அடித்து பாடுறார். எனக்கு சேமாக இருந்துச்சு. நம்ம எல்லாம் பாட்டுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி கை தட்டுவோம், அடுத்து முதல் சரணத்தில் இப்படி ஆகும், ரெண்டாவது சரணத்தில் இப்படி ஆகும், மூணாவது சரணத்தில் அப்படி தானே கை தட்டிகிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக நம்ம வந்து அப்போ நமக்கு இரு கை தட்ட முடியும், முடியும், ஆனால் செய்ய மாட்டேங்கிறோன்னா கையை யாரும் கட்டி வைக்கல. ஆனால் உள்ள ஏதோ ஒரு கட்டு இருக்கு. அதாவது உள்ள ஒரு விடுதலை வந்தால், திருப்பத்தூரில் 3 மீட்டிங் முதல் நாள் செய்தி கொடுக்க நானும் தம்பியும் போயிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு செஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மறந்துட்டு, ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து, ஆந்திரா பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஊர்லேருந்து ஒரு சகோதரன் அந்த செய்தியை பார்த்துட்ருக்கிறார். அந்த சகோதரனுடைய நிலைமை என்னென்னா, அவர் அவங்க சர்ச்சில் வேலை பண்ணிகிட்ருக்கிறார். ஸோ ஒரு ஏணி மாதிரி வச்சு மேலே சம் ஒர்க் செஞ்சிட்ருக்கும்போது அவர் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இந்த ஷோல்டர் வந்து டேமேஜ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கெட்டெல்லாம் போட்டுட்டு நிற்கிறாங்க. நிற்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 3 கெட்டு போடணும், இப்படி 3 வந்து கெட்டு போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு செர்மன், நம் தேவன் பெரிய ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த வார்த்தையை தான் சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் ப்ரீச் பண்ண வச்சிட்ருக்கிறாங்க. ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த ஆண்டவரால் கூட அது ஒன்றும் இல்லை இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த லாஸ்ட் செஷன் அந்த ப்ரேயர் செஷனில் எல்லோரும் எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லும்போது இவருக்கு கையை தூக்க முடியாது. ஆனால் இவருக்கு உள்ளம் வந்து இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு சொல்லுது, கையை வந்து தூக்கி ஜெபம் பண்ண அப்படின்னு. இவருக்கு வந்து கையை வந்து தூக்கவே முடியாது. ஆனால் வார்த்தை வந்து உள்ளே ஆல்ரெடி என்ன ஆகிட்டுன்னா, அந்த கட்டெல்லாம் உடஞ்சிட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ண. இவர் வந்து வர்ஷிப் டைமில் அந்த உள்ளே இருக்கிற அந்த விடுதலையில் இவருக்கே தெரியாமல் டப்புன்னு கையை தூக்கினார். தூக்கணும் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டான். இவர் போச்சுன்னு நினச்சாராம். செக் பண்ணி போய் பார்த்துட்டு சொன்னார், இனி நீ கட்டெல்லாம் போட வேண்டாம், கிளம்பிட்டாங்க. இனி நமக்கு உள்ள நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு கோவிட் வந்துச்சு லாஸ்ட் இயர். அப்போ கோவிட் அப்போல்லாம் இல்லை, ஜூமில் தான் மீட்டிங். ஜூம்லன்னா டெய்லி மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், யார்கிட்டையும் சொல்லாமல் சொல்லியிருந்தேன். ஒருவேளை ஜூம் மூலமாக வந்துட்டுனா வந்துச்சு வந்து ஆனால் சிம்டம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் வந்து செக் பண்ணி, அப்போ தான் என் தம்பி பால் சாமுக்கு வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். வீட்டில் உடனே வந்து எல்லாருக்கும் செக் பண்ணிடுவாங்களே மூக்குக்குள்ளே போட்டு. ஐயோ, அது கொண்டு வரதை பார்த்தாலே நமக்கு, அதுவும் எனக்கெல்லாம் மூளை வர போட்டாங்க. உடல்ல ஆள் சைஸ் பெருசா இருக்கனால ஒருவேளை அப்படி எடுத்து பாசிட்டிவ்னு வந்துட்டு சிம்டம்ஸ்ல எல்லாத்தினால நான் வந்து ஒண்ணுமே செய்யல. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது நெஞ்செல்லாம் அடைக்க மாதிரி ஆயிட்டு அப்படி நெஞ்சு அப்படி எனக்கு வந்து நான் விழுந்துட்டேன்னு நினைச்சிட்டேன். ஏதோ சம்திங் ஏதோ நெஞ்சு வந்து அப்படி வீக்காகிறது தெரியுது. என்னால் நான் வந்து இஷ்டெல்லாம் தெரியும், நான் திடீர்னு பயங்கரமாக சத்தம் போடுவேன், சத்தம் போட முடியலை. அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது, அப்படியே பிடிச்சிட்டு புல்பிட்டு அப்படியே பிடிச்சிட்டு அன்னைக்கு ஆன்லைன் மட்டும்தான் அப்படியே பிடிச்சிட்டு இங்கே இருக்கிற தம்பிகளுக்கு கூட தெரியாது, ஆனால் யாரையும் கிட்ட வர விடலை. யூஸ்வலாக என்ன தண்ணியெல்லாம் அந்த இடம் எடுத்து வைக்க வருவாங்க, நானே எடுத்து வச்சுறேன். அப்போ அப்படியே பிடிச்சி அன்னைக்கு மீட்டிங்கை வந்து அந்த ஃப்ரைடே வந்து ஒரு 12:30 முடிச்சிட்டேன். ஏன்னா முடியல, 1 மணி வரை இருக்கு பிரசங்கத்தை அப்படி முடிச்சுட்டு நடந்தால் நடக்க முடியாது, மெதுவாக தான் நடக்க முடியும். நெஞ்சர் அப்படியே அடைச்சி அப்போ ஏதோ ஒன்று நடந்துட்டுன்னு மட்டும் தெரியுது. சண்டே சர்மனும் பேசியாச்சு. நைட்டெலாம் தூக்கம் வராது, அப்படி ஒரு சைடில் தான் படுக்க முடியும். யார்ட்டையும் ரொம்ப சொல்லாமல் அப்படியே இருந்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், டெய்லி ஸூம் மீட்டிங் இருக்கிறது. வெளியே 1-2 மீட்டிங் ஆன்லைனில் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அவங்கக்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி மேட்ரஸ் சொல்லி நீங்கள் வெளியே விட்டுறாதீங்க, இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, இந்த மீட்டிங்கை மட்டும் நீங்கள் எப்படியாவது கேன்சல் பண்ணிடுங்க சொல்லிட்டு அந்த 2 மீட்டிங்கை மட்டும் கேன்சல் பண்ணேன். ஸூம் மீட்டிங் கேன்சல் பண்ணல, ஆனால் என்ன பண்ணேன்னா அந்த ஸூம் மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு பார்த்து ஒரு குறிப்புக்கு 7 வேற ஜோம் பண்ண விட்டேன். அது எனக்கு வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். ஒருத்தங்க மட்டும் டவுட்டாக கேட்டாங்க, என்ன சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் ஜோம் பண்ண விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமீன். அந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்போ தான் நம்ம ஸ்தாபனத்தின் தலைமை பாஸ்டர் வினில் சதீஷ் பாஸ்டர் அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி, பாஸ்டர் இந்த இப்படி ஒரு சம்பவம் எனக்கு ப்ரீச் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால் இந்த ஃப்ரைடேக்கு நீங்கள் ஒரு சர்மன் எனக்கு இங்கே கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அவங்க ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அனுப்புனாங்க. இங்கே தான் டிஸ்பிளே பண்ணி வெள்ளிக்கிழமை போட்டுட்டு அதில் நான் உட்காந்துருந்து அவங்க லாஸ்ட் அந்த ப்ரேயர் செஷனில் அவங்க ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது நான் முழங்கால் போட்டு இப்படி கையை தூக்கி சோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு வல்லம் வந்து அப்படி ஒரு அடி அடிச்சுது, நான் நினச்சிட்டேன் ஹீல் ஆகிட்டேன் அப்படின்னு. அது நமக்கு தெரிஞ்சிட்டு நான் ஹீல் ஆகிட்டேன். அந்த ப்ரேயர் முடித்து நெக்ஸ்ட் டே சண்டே வந்து டெஸ்ட் பண்ணுறது கூடுறோம். அப்போ டெஸ்ட் பண்ண வந்த ஒரு தம்பி வந்து ஆன்லைனில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறோம், பஸ் உங்களுக்குமா எல்லாருக்கும் தான் வருது நீ வா. அப்போ எப்போ வந்துச்சுன்னு கேட்டாவில்ல, இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. ஃபஸ்ட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது, 14 நாள் கழித்து தான் அது வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வரும், வேஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணாதீங்கன்னா. இல்லை தம்பி எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடந்துட்டு, நீ டெஸ்ட் பண்ணி பாரு, அது என்ன வந்தாலும் அது ஒன்றும் இல்லை. டெஸ்ட் பண்ணி பார்த்தா நைட்டு ரிசல்ட் வந்துச்சு, நெகட்டிவ்னு வந்துச்சு. ஆமாம். இல்லை நான் எதுக்கு இந்த சாட்சியை சொல்ல வந்தேன்னா, நமக்கு உள்ள தெரியுது நான் ஹீல் ஆகிட்டேன். அப்போ உள்ள ஒரு விடுதலை வரும்போது தெரியுது, உள்ள ஒரு மாற்றம், முதல்ல உள்ள ஒரு விடுதலை வரும்போது நமக்கு தெரியுது. ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், இப்போ ஒருத்தங்க சாட்சி கேட்டு டேப்லெட்டை விட்டுட்டாங்க, ஆனால் நானும் டேப்லெட் அப்படி விடக்கூடாது, அது வந்து மூடத்தனம். எனக்கு உள்ள தெரியும் நான் ஹீல் ஆகிட்டேன், நான் சௌக்கியம் ஆகிட்டேன், எனக்கு வந்து அந்த உணர்வு, எனக்கு அந்த உள்ள தெரியும். ஒருத்தங்க விசுவாசத்தை வச்சு நாம் அப்ளை பண்ணக்கூடாது, நம்முடைய விசுவாசத்தை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து சில காரியங்கள் அதான் ஒரு ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். இப்போ ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ஃபெய்த் லெவலுங்கிறது வேறு, எங்கள் அப்பாவுடைய விசுவாசங்கிறது வேறு, அது வந்து இன்னும் அது வந்து ஆண்டவர் பழக்கின விதம் வேறு, ஒன்றுமே இருக்காதுங்க. ஆனால் ஆண்டவர் அப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணான், அப்பாவுக்கு வந்து பைக் வாங்கணும்னு ஆசை, சண்டே கையில் ஒன்றுமே கிடையாது, அதனால் எனக்கு பைக் வாங்கணும், எனக்கு காசு கொடுங்க அப்படி கேட்கவே மாட்டாங்க. இதுவும் கடைசி வரை அவங்க கேட்டது கிடையாது, ஆனால் வந்து அவங்க அது நம்பிக்கையாக சொல்லுவாங்க, ஓகே ஊழியத்துக்கு நான் இந்த வாரம் ஒரு பைக் வாங்கலான் இருக்கிறேன், கைனடிக் ஒண்டா வாங்கலான் இருக்கேன், ஜோம் பண்ணிக்குவாங்க அப்படி சொல்லிட்டு விட்டாங்க. இப்போ ஈவினிங் ஒரு சிஸ்டர் வராங்க, வந்ததும் எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல ஆண்டவர் ஜபத்தை கேட்டாங்க, கையில் ஒரு காசு கிடையாது. நேரம் அந்த சிஸ்டர் வந்துட்டு, ஃபஸ்ட் நீங்கள் பைக் வாங்கன்னு சொன்னீங்களா ஃபஸ்ட்டு? ஆமாம் ஆமாம் ஆமாம், வாங்க சிஸ்டர் உட்காருங்க, ஏ டீ போடு உட்கார். ரைட், என்ன பாஸ்டர்? கைனடிக் ஒண்டா வாங்கலாம். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பைக் வாங்க வச்சிருக்கிற ரூபாவில் ஒரு 5000 ரூபா மட்டும் எனக்கு கொடுப்பீங்களா ஃபஸ்ட்டு? இப்போ எங்கள் அப்பாவுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? காலையில் இந்த வாரத்தில் பைக் வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு. சோதனை வந்து வண்டி பிடிச்சி வரும். ஏன் எங்க அப்பாக்கு என்ன சொல்ல, இப்ப எங்க இருந்து எடுத்து கொடுங்க. நான் எதுக்கு சொன்ன, அவங்களுடைய விசுவாசம் ஒண்ணுமே இருக்காது. அதை பழைய சர்ச்சில்ன்னு சொல்லுவாங்க, எல்லாம் அப்போல்லாம் கீழே ஒரு சின்ன டீ வச்சு வயசானவங்க கீழே கிரவுண்டில் இருப்பாங்க, ஏன்னா மேலே ஸ்டெப் ஏறி வந்துட முடியாது. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் லிஃப்ட் வைக்கலாம் வாங்க. நல்ல சூடாக இருக்கும்போது கவலைப்படாது. நான் இங்கே சைடில் இருந்துட்டு இவங்க வயசாச்சுன்னா இப்படி இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உண்மையிலே இப்படி சொன்னேன், சொல்லலாம் இப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் போய் சொன்னேன், அப்போ நீங்கள் சும்மா இதெல்லாம் பேசாதீங்கப்பா, சிலருக்கு சிரிப்பாக இருக்குப்பா. ஏன்னா சிலர்னா அந்த யாருன்னா நான் தான். கவலைப்படாதீங்க, அவங்க லிஃப்டில் மேலே வருவாங்க. அவங்க எதுக்கு இப்போ கீழே இருக்கட்டும், அவங்க மெதுவாக வந்து கீழே இருந்துட்டு போட்டோம். நீங்கள் ஏன்ப்பா இதில், அதான் இந்த விசுவாச, இது அவர்களுடைய விசுவாசம், அவங்க அதை அப்ளை பண்ணுறாங்க. யார் என்ன சிரிச்சா என்ன, பரியாசம் பண்ணா என்ன, பட் அந்த அவங்களுடைய ஃபெய்த்தை வச்சு அவங்க அப்ளை பண்ணுறாங்க. எனக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கு எனக்குள்ளே, அவர் தானே துவக்கியிருக்கிறார். எங்கள் அப்பாக்குள்ளே துவக்கின விசுவாசம் வேறு, எனக்குள்ளே துவக்கின விசுவாசம் வேறு. எனக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்குதோ அதை வச்சு தான் நான் அப்ளை பண்ணணும், அதை வச்சு தான் அப்ளை பண்ணணும். எங்கள் அப்பா அப்படி இருந்தாலும் நான் அப்படி இருப்பேன்னா நான் விழுந்துருவேன். எனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் என்ன, அது தேவன். அதில் தான் பெருகணும், வளரணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா, நறக்கல இந்த சாப்பாடு இதால நிரப்பிட்டே இருக்கணும். இதால குடலை, வயிறை, ஆத்மாவை, இருதயத்தை நிரப்பிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் இடையில போகுமா, ஊனுக்கு கணுக்களுக்கு இடையில எல்லாம் போகுமா இந்த வசனம். அப்படிதான் எபிரேயர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உள்ள இன்னைக்கு உள்ள செருமனுக்குள்ளேயே நம்ம இன்னும் போகல, ஆனா நமக்குள்ள போயிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய விசுவாசத்தை அப்போ உள்ளான மனுஷனுக்கு தெரியணும். அப்போ அதுதான் வெளியே இருக்கிற காரணங்களை காரணமாய் வைப்பதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எலியாவும் இயேசபேலுடைய மிரட்டலுக்கு பயந்து உட்கார்ந்ததும் ஆண்டவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லையே. உனக்கு இங்கே என்ன காரியம், வந்து நில்லு, வந்து ஜோமடி, இது வந்து ரீசனே கிடையாதுங்கிறார். என்ன ஆண்டவர், ரீசன் கிடையாதா? நாளைக்கு இந்த நேரத்தில் என் கதை இல்லை, ரீசனே கிடையாதுங்கிறீங்க. நீ ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு இது காரணமாக சொல்லாது. இது நிமித்த நீ ஜோமன், இது நிமித்த நீ துதி. ஜெபிக்காமல் இருக்கிறதற்கு காரணத்தை காரணமாக இதை சொல்லாது. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து அவன் கருத்தாய் ஜோமன்னா, கருத்தாய். ஆமே. அவனுடைய ஜப, எலியாவின் ஜப அனுபவத்திலிருந்து சில காரியங்களை கடந்த 2 நாம் கற்றுக்கொண்டோம். எப்படி எல்லாம் எலியா ஜபித்தார் என்பதில் முதல் காரியத்தை நேற்று நாம் தியானிக்க, ஆண்டவர் கிருபை செய்தார். 17:19 1 Kings 17:19.
2: அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வை.
1: மேல் வீட்டில் தனிமையில போயிருந்து ஜெபிக்கிறான். இந்த தனிமையில சில காரியங்களை ஆண்டவர் சமத்துல தனிமையில இருந்து தான் செய்யணும். இதை தான் நேத்து ஆண்டவர் அப்படி தியானிக்க வச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அப்படி ஜெபத்துக்குள்ள நடத்திட்டா. அதனால நேற்று இதுல நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஆமா, இதனுடைய இது எவ்வளவு முக்கியத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற 26 அதனுடைய 37 வாசியங்கள்.
2: பேதுருவையும் செபதேயுவின்
1: 36 வாசிங்க.
2: அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி.
1: 12 சீஷர்களில ஒருவன் போய்விட்டான். இப்பொழுது 11 சீஷர்கள் 11 பேரையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் வந்து கெத்செமனே தோட்டத்துக்கு வரார். அங்கே ஒரு கூட்டத்தை உட்கார வச்சுட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை அந்த கூட்டத்திலிருந்து ஒரு 3 பேரை கூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறார். ஒரு கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவங்கள அடுத்து கூட்டிட்டு வரார். அடுத்து கூட்டிட்டு வந்து அடுத்த வசனம் 37 வாசிங்க.
2: பேதுருவையும் செபதேயுவின் குமாரன்
1: இருவரையும் கூட்டி கொண்டு போய்
2: துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கி.
1: இப்ப அவங்களுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் வேதனையை காட்ட ஆரம்பிக்கிறார். மற்றவர்கள்ட்ட இன்னும் காட்டல, பன்னிரண்டு பேர்னே வச்சுக்கோங்களேன், அதில் ஒருவன் போயிட்டான், யூதாஸ் போயிட்டான், பதினோரு பேர். அந்த பதினோரு பேரில் பதினொன்றில் மூணு போனால் எவ்வளோ? எட்டு. சில பார்க்குறாங்க மேக்ஸ் டியூஷனுக்கு பயந்து இங்கே வந்திருந்தா, இங்கேயும் கணக்கா? எட்டு பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சு, ஏ நம்ம ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெப குறிப்பு கொடுத்துட்டு பேதுரு யோவான் யாக்கோவை கொஞ்சம் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கும். அப்போ அவருக்கு அந்த துக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத அறிந்து அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க.
2: அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம்
1: போய்
2: முகங்குப்புற
1: விழுந்து,
2: என்
1: பிதாவே. நல்ல கவனிங்க, பதினோரு பேர்ல ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது மூணு பேர். இந்த அன்று இருந்த ஜனக்கூட்டத்திலே ஆண்டவருக்கு க்ளோஸா இருக்கிறது பதினோரு பேர். பதினோரு பேர்லேயும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது மூணு பேர். இந்த மூணு பேர்லேயும் இயேசுக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாருன்னா அப்பா. ஆமே. இந்த உலகத்திலே நமக்கு க்ளோஸா இருக்கிறது நம்ம ஃபேமிலி. அடுத்து இன்னும் க்ளோஸ்ன்னு பார்த்தா புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன் அல்லது பிள்ளைகள். இதை விட இன்னும் சற்று அப்புறம் போய், இந்த சற்று அப்புறம் தான் போக மாட்டேங்கிறோம், போயிட்டு என் பிதாவே, என் அப்பா அப்படி கூடுறாரு. அப்போ அந்த வேதனை அதிகரிக்கும் போது இந்த பதினோரு பேர் கூட்டத்தில் இந்த மூணு பேர் நிறுத்தலை, இவங்களுக்கு தள்ளி கொண்டு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறார். ஆனால் எல்லாம் இல்லை, எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமே, இப்படி இருக்கணும் நாம. உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? எனக்கு க்ளோஸ் என்னுடைய ஃபேமிலி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் என்னுடைய குடும்பம், இல்லை சொந்தக்காரங்கள்லாம் எனக்கு க்ளோஸ். ஆமே, அவங்கள ரொம்ப க்ளோஸாக வச்சா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து நமக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நம்ம குடும்பம், இன்னும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா யாருன்னு கேட்டால் என் அப்பான்னு சொல்லணும். ஆமே, நிறைய பேர் ஃபேமிலி ப்ரேயரோட அவங்க ப்ரேயர் முடிஞ்சிடும் தெரியுமா. சிலருக்கு இந்த சர்ச்சில் ஜபத்தோட முடிஞ்சிடும், ஃபேமிலி ஜபத்தோட முடிஞ்சிடும் சிலருக்கு. எப்போ இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணியாச்சு ஃபேமிலி ப்ரேயரில் சிலர் வந்து உட்கார்றது எதுக்கு தான் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? என் ஆத்மாவே சொல்கிறதுக்கு. அது வேற அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, ஜெபம் முடியும் தெரிஞ்சோடனே. ஆமே, என் பிள்ளைங்க ஜாஃபியா, ஐசக்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பான், லாஸ்டில் ஆமேன்னு அவனுக்கு சவுண்டு மட்டும் கேட்கும். நிறைய பேர் அப்படி தான் நாம, அப்படி அது போட்டோம் இன்னைக்கு முடிஞ்சு இல்லை, அடுத்து சற்று அப்புறம் போய் என் அப்பா அப்படிதான் கூடுற, என் பிதாவே. இந்த சற்று அப்புறம் போகிற அனுபவம் தான் எலியா கிட்ட இருந்துச்சு, எலியா கிட்ட இருந்துச்சு. இந்த ஜப அனுபவம் தேவ பிள்ளைக்கு மிக மிக மிக மிக அவசியம். ஆமே. ரெண்டாவதாக அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள், பதினெட்டாவது அதிகாரம், ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் 32 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆமே, கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான், பலிபீடத்தை கட்டி அவன் என்ன செய்கிறான்? 36 வசனம், அந்தி பலி செலுத்து, அவன் பலி செலுத்துகிறான். எலியாவின் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், அதிகமாய் பலி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி, தேவனுக்கு ஏற்ற பலி, நீதியின் பலிகள். ஆமே, நல்ல ஆராதனை செய்து ஜெபிக்கணும், நல்ல வர்ஷிப் பண்ணி ஜெபம் பண்ணணும். இது ஜெபத்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று முதல் நாளிலே நாம் இதை தியானித்தோம். ஆமாம், இந்த நாளில் ஆவியானவர் அதை திரும்ப உணர்த்துகிறார். எனவே தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் சரி நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு, எனவே இந்த வர்ஷிப் டைமை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. தேவ பிள்ளைங்க, நீங்கள் வந்து எங்கே ஆராதிக்க போகிறீங்களோ சரி, இந்த ஆராதனை நேரத்தில் போய் உக்காந்துடணும். அந்த பலி செலுத்து நேரத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு ரொம்ப உகந்ததா இருக்கும், இதை மறந்துடவே கூடாது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆமாம், நல்ல புரிஞ்சுக்க, நம்ம நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா. வர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா, கர்த்தருடைய பிரசனம் நம்மத்தில் இறங்கும். கர்த்தருடைய பிரசனம் இறங்கினதுக்கு பிற்பாடு நான் வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா கர்த்தர் இறங்கிட்டார். என் ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், வரவே மாட்டார். நான் ஆராதித்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேனாலே அதன் அர்த்தம் என்ன? என் ஆராதனையில கர்த்தர் பிரியப்பட்டுட்டார். கர்த்தர் பிரியப்பட்டுட்டார்னா நான் என் விண்ணப்பத்தை வைக்கும் போது கர்த்தருடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறந்தது வைக்கணும். அதனால நம்ம எங்கெங்க வைக்கிறோம் புரியும்படி வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல உட்காந்து பிரீச் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது நான்கு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். நான்காவது வசனத்தை வாசிங்க.
2: ஜனக்கூட்டத்தின் நிமித்தம்
1: அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இப்போ அவங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னா, எப்படியாவது இயேசுவுக்கு முன்னாடி வச்சிரணும், அவ்வளவுதான். அந்த வீட்டுல பீட்டர் உண்டு, யோவான் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனா நாங்க சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம், இப்படியே நான் சுமந்து கொண்டு போக கூடாது. அவன் என்ன ஆனாலும் சரி இயேசுவுக்கு முன்னாடி வச்சிரணும். இப்பொழுது அந்த திமிர்வாதக்காரன் எப்படிப்பட்டவன்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சுமந்து கொண்டு வந்தவங்களுடைய ஏக்கம், சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய வாஞ்சை, சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசம் இயேசுக்கு முன்னாடி வச்சா போதும், அவர் பார்த்துப்பார். இப்பொழுது மேற்கூரையை பிரித்து அவருக்கு முன்பாக இறக்கினார்கள், வைத்தார்கள். ஐந்தாவது வசனம்,
2: அவர்கள்
1: விசுவாசத்தை, யார் விசுவாசத்தை? திமிர்வாதக்காரன் எப்படிப்பட்டவன் தெரியாது, ஆனால் எப்படிப்பட்டவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் பாவங்கள் உன் கையில் இருப்பு சரியில்லை, அதனால நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமே, எல்லாருக்கும் அப்படி ஆண்டவர் சொல்லலை. அந்த பிறவி குருடனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொன்னாரா? இல்லை, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு. அப்போ நம்முடைய அந்தரங்கம் வந்து அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஐயோ பாவம், அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு போய் இப்படி சொல்கிறாரு, தெரியாது. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவனை பார்க்கல, அவன் அவருக்கு முன்னாடி வச்சாங்க தெரியுமா? அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். நாம் ரட்சிக்கப்படாத நம்ம புருஷன் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கலாம், மனைவியை வைக்கலாம், பிள்ளைகளை வைக்கலாம். கர்த்தர் நம்மை பார்க்கணும். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்து சிநேகிதருக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ நம்முடைய சொல்ல வருகிற செய்தி இதுதான், அவருக்கு முன்பாக வைக்கணும். இதுதான் அவருக்கு முன்பாக. இப்ப நான் கொண்டு வந்ததை வேற, அப்ப அவருக்கு முன்பாக வைக்கணும்னா அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு உண்டாகணும். அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு உண்டாகணும்னா அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க அவருக்கு உகந்த ஆராதனையே. அதனாலதான் தேவ பிள்ளைங்க சில அந்த ஆராதனைனாலே சிலருக்கு பிடிக்காது. என்ன இது சும்மா பாட்டும்? சரி ஐயா, நீங்க வாங்க, உங்களை பத்தி ரெண்டு பாட்டு பாடுறேன். இங்கே பரலோகத்தில் ஆராதனை மட்டும்தான் உண்டு, அங்கே பிரசங்கம் கிடையாது. அங்கே போய் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க தான் அங்கேயே, அங்கே இங்கே அழணும், இங்கே சாம் பண்ணணும், இங்கே செய்தி, இங்கே எல்லாம் தேவை. இங்கே ஆராதனை அவசியம். அதனால தான் ஆராதனை மீட்டிங் டைம் ஆச்சு, கிளம்புங்க. நெல்லு மூணாவது பாட்டு முடியட்டும். சிலர் சர்ச்சுக்கு வர்றதே ஆராதனைக்கு முன்னாடி வரணுங்கிற ஆசையில் இல்லை, இடம் கிடைக்காதுங்கிற நமக்கு அந்த ரோல இந்த சேர் நமக்கு போயிடும், கைப்பிடி சேர் நமக்கு போயிடும் சீக்கிரம். அந்த தூண்ல சாஞ்சிருக்கிற அந்த ஒரு மேன்மையான அனுபவம் போயிடும். அதனால எதுக்காக சீக்கிரம் வரும்? இடம் பிடிக்க வந்துடணும், வேற வழி இல்லை. ஒரு சகோதரர் நியூ இயர் சர்வீஸுக்கு, நியூ இயருக்கு மேலே ஃபுல்லு கீழே ஃபுல்லு படியில் ஃபுல்லு வழக்கம் போல, அவர் மெதுவாக 9 மணி சர்வீஸுக்கு 11 மணிக்கு வரார். அந்த மெயின் ரோட்லேயே அவரை திருப்பி அனுப்பி விட்டாங்க. அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, ஆனாலும் எனக்கெல்லாம் உள்ள ஒரு இடம் இல்லை இல்லையா அப்படின்னார். ஆ பிரதர், நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 11 மணிக்கு வந்தேன். பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல இடம் இருந்துரு, கொஞ்சம் ஒரு இன்னொரு 2 மணிக்கு கூட வெயிட் பண்ணி நீங்கள் வந்துருப்பீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே இடம் இருந்துடும். எதுக்கு சீக்கிரம் போகணும்? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. காலையிலேருந்து ஈவினிங் வர வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க இல்லையா? காலையில் மீட்டிங் முடிகிற டைம் ஆச்சு, ஏ டைம் ஆச்சு கட கட கடன் ஏதாவது ரெண்டு வார்த்தை பிரேயர் பண்ணி விடு, அப்படி விடல. நம்ம எல்லாம் டைம் ஆச்சுன்னு அப்படிதானே ஜெபம் பண்றோம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு செஞ்சுட்டு டைம் ஒவ்வொரு காரியத்துக்காக போக போய் ஜெப நேரத்தை தானே குறைக்கிறோம். எலியா பாருங்க, ப்ராப்பரா கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணு. அவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தி விட்டு கர்த்தரை பார்த்து கேட்கிறார், என்னை கேளோ. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இருதயத்தை உடைத்து ஒட்டுகிற ஜெபம் கேட்கப்பட்டது. ஆராதனை, நீங்க உங்க பர்சனல் பிரேயர்ல நல்ல வாஷிப் பண்ணுங்க. ஐயோ எனக்கு பாட தெரியாது, நீங்க பாடுனாதான் அவர் கேட்பார். பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் பாட சர்ச்சில், ஓகே பாட தெரிஞ்சவங்க பாடணும், இல்லைன்னா மக்கள் உள்ள வர வேண்டாமா? அங்க ஏதோ நடக்குன்னு அப்படியே வண்டி திருப்பு. கொஞ்சம் ஓரளவுக்கு பாட தெரிஞ்சவங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க, கதறலை அவர் கேட்பாராம். காக்கை குஞ்சுகள் வந்து காத்திருந்து கூப்பிடுமா? கூப்பிடும். காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை கொடுக்க நாம் என்ன விரட்டுவோம்? ஷூ காக்கா, அந்த காக்காக்கு பேரெல்லாம் வச்சிருக்கிறோம். என்ன காக்கா? அது போய் சொல்லு, மம்மி எனக்கு அந்த வீட்டிலேருந்து ஒரு பேர் சொல்கிறாங்க. எனக்கும் அதே பேர் தான். ஆண்டவர் அப்படி இல்லை, அந்த கூப்பிடுதலை கேட்குறார். நீங்கள் பாடுறத அவர் ரசிப்பாருங்க. அவருக்கு தேவை ராகம் இல்லை, அவருக்கு தேவை தாகம். ஆண்டவர் சொல்லல ராகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஓட்டுவேன் சொல்லல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஓட்டுவேன் என்றா. ஆமே, நல்ல வாஷிப் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி ஆமே நம்ம ஜபத்தை ஏறெடுக்கும் போது. எலியா ரொம்ப எல்லாம் சோமன்ல, நீ சொன்னபடி செய்தேன். ஆபிரகாமின் தேவனே, மொத்தம் 32 வார்த்தைகளா எவ்வளோ இருக்கு நீங்க எண்ணிங்க, எண்ணி பாருங்க. இவ்வளோந்தான் ஜபம். ஆனா ஆண்டவர் கேட்டார் பார்த்தீங்களா, பலி செலுத்தி ஜபிக்கிறான். அடுத்து எப்படி சோமன்றான் பாருங்க. 18:42-44 வரை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒண்ணுமே இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரமும் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை
2: அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான்.
1: ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். இங்கே எலியா எது வரைக்கும் ஜெபம் பண்றான் தெரியுமா? பெருமலை நிறைச்சல் கேட்கப்படுதுன்னு சொன்னாரே, கேட்கப்பட்டதை கண்கள் காணும் வரைக்கும் ஜெபம் பண்றார். ஜெபத்தினுடைய ஆரம்ப ரிசல்ட் 6 ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒண்ணுமே என்ன பதில் வருது? 43 வசனத்தை திரும்ப வாசிங்க.
2: தன் ஊழியக்காரனை நோக்கி,
1: நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து
2: ஒன்றுமில்லை என்றான்.
1: முதல் முறை இப்படி 6 முறை ஜெபித்து ரிசல்ட் எப்படி வருது? நமக்கு முதல் ரிசல்ட் ஒண்ணு இல்லைனாலே ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா? இருக்கும். ஜெபிக்க மடிச்சு என்னெல்லாம் சொல்றோம் தெரியும். கொஞ்சம், அதாவது 7 முறை பெருமலை நிறைச்சல் அல்ல, 7 முறை தான் ஒரு உள்ளங்கை அளவு மேகம். அவருடைய உள்ளங்கை அல்ல, நம்முடைய உள்ளங்கை அளவு மேகம். எங்க ஒரு டாட்டு மாதிரி தெரியுது, அவ்வளவுதான், ஒரு புள்ளி மாதிரி தெரியும். வானத்துல உள்ளங்கை அளவு மேகம் எவ்வளவுங்க தெரியும்? கொஞ்சம். முதல் 6 ரிசல்ட் என்ன தெரியுமா? அதுவும் சாதாரண ஜபம் கிடையாது. மலையின் உச்சியில போய் முழங்காலில் தலைப்பட குனிந்து இவ்வளவு தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து எழும்பி வந்து பார்த்தா ஒண்ணுமே. நான் இந்த விண்ணப்பத்தை 6 ஆகஸ்ட் ஜெபத்தில் வச்சாச்சு, ரிசல்ட் ஒன்றுமே. நான் அமைதி ஆயிட்டீங்க. எலியாவும் நம்மை போல விடல, விடல. 7 ஒரு முறை இப்ப போய் பாரு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல என்று கேட்டுக் கொண்டவன் காதுல இப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. இதோ ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது, இதோ ஒரு உள்ளங்கை சிறிய மேகம் எழும்புகிறது. பெரிய ஜெபத்துக்கு பதில் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? சின்ன மேகம். ஹல்லேலூயா. எலியாவுக்கு தெரிஞ்சிட்டு, ஏய் அது சிறிய மேகம் இல்லப்பா, ஆகாப்ட ஒழுங்க மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போக சொல்லிடு. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருப்பாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமையா இருப்பாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். இவ்வளவு ஜபத்துக்கும் நம் கண்கள் காண்கிறது சிறிய மேகமா இருக்கலாம், சிறிய மேகமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அது பெரும் மழையாய் மாற போகிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளையனுடைய ஜெபம் இப்படி இருக்கணும். இன்னொரு காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபத்துக்கு பின் என்னெல்லாம் உண்டாச்சு அது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். என்ன உண்டாச்சு தெரியுமா? எலியா கிட்ட ஒருத்தி கொஸ்டின் கேட்டா தெரியுமா, என்ன சாக பண்ணவா வந்தீங்கன்னு சொல்லி சாரி பாத்து விதவை கேட்டாளே. அந்த ஜெபத்துக்கு பின் என்ன பதில் தெரியுமா? 17 கடைசி வாசிங்க.
2: அறிந்திருக்கிறாள்.
1: மேல் வீட்டுல போகும்போது உயிரற்ற அந்த பிள்ளைய தூக்கிட்டு போறான். இறங்கி வரும்போது 23 வசனம், அப்பொழுது எலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்துல கொடுத்து, தாயினிடத்திலிருந்து எடுத்து கொண்டு தேவ சமூகத்தில வைத்து அவனுக்குள்ளே உயிர் திரும்ப வந்து அவனை திரும்ப தாயினிடத்துல கொடுத்து, பார் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். இத பார்த்ததும் அவன் சொல்லிட்டா என்ன சொன்னா தெரியுமா? நீர் தேவனுடைய மனுஷன், உங்க வாயிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். குடும்பத்தில் நீங்க மட்டும் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். இந்த ஜெபத்துல வைப்போம் ஜெபத்துல வைப்போம் சொல்லி சொல்லி இருந்தியே என்னாச்சுன்னு கேட்கிறவங்க இருக்கலாம். அத்தனை அப்படி யாரெல்லாம் க்வெஸ்டின் பண்ணாங்களோ வந்து சொல்லணும், ஜெபத்துக்கு பின் இதான் நடக்கும், இது நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தேவன், ஏய் நீ சொன்னது கரெக்டு தான்பா, நீ சொன்னது கரெக்டு தான்பா. ஆமா, யார் யார் க்வெஸ்டின் பண்ணாங்களோ அவங்க தான் இதை சொல்லணும். இன்னைக்கு நம்ம அப்படிதான் கேட்க போறோம். யார் யார் கேள்வி கேட்டாங்களோ, யார் யார் க்வெஸ்டின் பண்ணாங்களோ, ஏதோ எடுத்துட்டு போனியே, இதை ஜப விண்ணப்பம் எல்லாம் எழுதி கொடுத்தியே, என்னாச்சு? இதை பார், அந்த ஜபம் எப்படி பதிலா வந்திருக்குது பார். கரெக்டு தான்பா, கரெக்டு தான்பா. ஆமே, நீ தேவனுடைய மனுஷன் தான்பா. க்வெஸ்டின் பண்ணவங்க நம்மளை பார்த்து, ஆமே இப்படி ஒரு இப்படி ஒரு வார்த்தை சொல்றது தானங்க சாட்சி? நாம சொல்றது இல்லைங்க சாட்சி, நம்மை பார்த்து நமக்கு இப்படி கேள்வி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா? இதுதாங்க சாட்சி. ஆமே, ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பின் நம்ம சொன்ன வார்த்தை, நம்ம கர்த்தர் பேர்ல இருக்க நம்பிக்கையில தான் சொன்னோம், நம்ம விசுவாச அளவுல இல்ல, அவர் பேர நம்பி சொல்றேன். ஏ ஒண்ணு இல்லம்மா, குடும்பமா ஜெபம் பண்ணுவோமா? சோ இங்க உள்ள போயிருந்து எலியா ஒரே கதறல், ஆண்டவரே இப்படி சொல்லிட்டு வந்துட்ட. ஆமே, இறங்கும் போது பாருமா. சில நம்ம கிட்ட சில காரியத்தை ஷேர் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா, எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயம் சொன்னாலும் இவன் என்னதான் சொல்லுவோம், வாங்க ஜெபம் பண்ணும் இல்ல, இவன் என்ன என்ன சொன்னாலும் ஜெபம் பண்ணும். நீ ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் இப்படி வந்து நிக்குது. சில சொல்லுவாங்க, ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பேர். ஆமே, ஜெபத்துக்கு போகும்போதே கேள்விகளோடு எலி அந்த மேல் வீட்டில் போகும்போது எங்களை சாகடிக்கிறதுக்குன்னே வந்துட்டான் பாரு. அப்போ நிறைய கேள்விகள் நிறைய வார்த்தைகளை கேட்டிருந்தான் ஆண்டவரே. நான் உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன், நான் ஜபத்துக்கு பின், இந்த ஜபத்துக்கு பின் என்னை க்வெஸ்டின் பண்ணவங்கெல்லாம் சொல்லணும், நீ சொன்னது உண்மைதான்ப்பா, வாயிலிருந்து பிறந்த கர்த்தருடைய வார்த்தை அது உண்மைதான். ஹல்லேலூயா. ஆமே, இப்படி கருத்தா ஜெபம்னா ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். அதனாலதான் எலியாவை நம்மை போல, எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனா இருந்தான் அப்படி சொல்லாம, நம்மை போல என்னன்னா அதே மாதிரி தேவன் நம்மளை பார்க்க விரும்புறார். எப்படி பாடுகளோட இல்ல கருத்தாச்சவம் பண்ண, கருத்தாச்சவம் பண்ண. குவஸ்டின் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க, சொல்லணும். நீ தேவனுடைய மனுஷன்தான்பா, நீ கர்த்தருடைய பிள்ளைதான்பா. ஆமே. பிரைஸ்ல கடந்த நாளில் ஒரு சகோதரர், ஒரு சகோதரி யாரோ சொன்னாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால குடும்பமே அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். இப்போ பார்த்தா வீட்டில் யாரும் ஒழுங்காக சேர மாட்டாங்க, ஆனால் எந்த ஒரு காரியத்துக்குனாலும் என்கிட்ட ஜோம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இவ ஜோம் பண்ணா ஏதோ ஒன்று, அது பெரிய சாட்சிங்க. சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறத விட பெரிய சாட்சி இது. நீங்கள் ஒன்று ஜோம், நம்ம கிட்ட ஒருத்தங்க நீங்கள் ஒன்று ஜோம் பண்ணுங்க எனக்காக அப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஐயா நான் எப்படி சொல்வேன், அப்படி விடக்கூடாது. ஓகே, நம்மளும் ஆண்டவர் அப்படி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. எங்கள் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யாரும் பேச மாட்டாங்க. ஊர்லேருந்து லெட்டர் வரும், ஆசையாக எங்கள் அப்பா திறந்து பார்த்தா அதில் அவங்கள திட்டி தான் எழுதியிருக்கும். நாட்கள் சென்றது, ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தராக லெட்டர் போடுவாங்க. அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, வந்து பார்ப்பாங்க. எதுக்குன்னா, அண்ணா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், எனக்காக ஜோம் பண்ணி விடுங்க, ஜோம் பண்ணி விடுங்க. தெரிஞ்சிட்டு அடுத்த நாளே தெரியாது, ஆனால் ஒரு நாள் தெரியும். நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன் வாயிலிருந்து பிறந்த கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் தெரியும். ஹல்லேலூயா. யார் சொல்றா தெரியுமா, என்ன கொல்றதுக்குனே வந்துட்டீங்களேன்னு கேட்டா தெரியுமா, அவதான். சோ இன்னைக்கு க்வெஸ்சன் பண்றவங்க எல்லாம் சொல்லணுங்க, அதுதான் சாட்சி. அதுக்கு தாங்க கிருபை தந்து தாங்க வச்சிட்டு இருக்கிறார். எலியா மாதிரி எத்தனை முறை சொல்லியிருப்போம், ஆண்டவர் இங்க வாழ்ந்தது போதும், என்ன எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. ஏன் எடுத்துக்காம வாழ வச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? யார் யார் உங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்களோ, யார் யார் உங்களை நிந்தித்தார்களோ, உங்களை ஆமை நிறுத்தினார்களோ, அவங்க எல்லாம் வந்து சொல்லணும், உண்மைதான்பா, நீ சொன்னது உண்மைதான்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்து பாருங்க, ஜெபத்துக்கு பின் என்ன நடந்துச்சுன்னா, 18வது அதிகாரம், ஆமென், 39வது வசனம்.
2: ஜனங்கள் எல்லாரும்
1: இதை கண்டபோது
2: முகங்குப்புற விழுந்து,
1: எதை கண்டார்களாம், ஆமென், 38வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி அக்கினி, அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது
2: முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம்.
1: நம்முடைய ஜெபத்துக்கு பின் நடக்க போகிற, நடக்க வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும், கர்த்தரே தெய்வம் என்று. ரட்சிக்கப்படாதவங்க சொல்லணும், கர்த்தரே தெய்வம் என்று. அப்படி சொல்லணும்னா சில அடையாளங்கள் நடக்கணும். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது காணணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் பலனை தேசத்துல பார்க்கணும். ஆமே, நம்ம சத்தம் கேட்டு யாரும் வர மாட்டாங்க, ஆனா கர்த்தர் வானத்திலிருந்து கிரியை செய்யும் போது. ஆனால் நம்மளாம் உருகிறத உருகி ஜோம் பண்றது ரெண்டு பேர் கேட்டெல்லாம் வரமாட்டாங்க, அது அவர் கேட்கட்டும், அவர் செய்யறத ஜனங்க பார்க்கட்டும். ஸோ நம்ம எதுக்காக ஜோம் பண்ணோம் தெரியுமா? ஜோம் பண்ணி ஒன்று வந்ததும் பார்த்தீங்களா, நான் ஜோம் பண்ணி தான் அப்படி சொல்றதுக்கு இல்லை. ஆண்டவர் என் ஜனங்கள்லாம் சொல்லணும், இவ பெரிய ஜெப வீராங்கனை, இவர் பெரிய ஜெப வீரன். அப்படி வேண்டாண்டவரே, வேண்டாம்.

0: ஆண்ட அதுக்கு தாங்க ஜெபம் பண்ணணும். ஆமென். நம்ம கிட்ட நாலு பேர் ஜெபம் பண்ண சொல்லும்போது பெருமை மட்டும் வந்துடவே கூடாது. தலைகளை நின்று ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம ஜெபம் ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு நன்மை கிடைச்சிட்டு அவங்க நன்மை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஜெபம் பண்ணலன்னா தெரியும். அப்படி பேசியிருக்காங்க நிறைய பேர். சிலர் பேசும்போது இந்த வீட்டில் நான் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், சரி அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும்? சிலர் சொல்லுவாங்க நான் இன்னாருக்காக இப்போ ஜெபம் பண்ணேன், கரெக்டாக பார்த்தீங்களா? அவர் மட்டும் அந்த ஜெபத்துக்கு பதில் தரலன்னா பார்த்தீங்களா என்ன ஜெபம் பண்ணீங்க? நாம் பெருமை பாராட்டணும்னா நாம் பண்ணின எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்திருக்கணும். நம்ம பண்ணது மாதிரி வந்துச்சா? எனக்கு வரல. உங்களுக்கு வந்துருச்சான்னு தெரில. பவுலுக்கே வரல, இயேசுக்கே வரல. இந்த பாத்திரனை விட்டு பதில் வரல. இல்லை நான் ஒன்று கேட்டு அவர் தந்தார்னா நான் அதில் எதை பார்க்கணும்னா என்ன பார்க்கக்கூடாது, அவருடைய இரக்கத்தை பார்க்கணும். இந்த இடத்துல மட்டும் எலியா கேட்டு அப்படி நடக்கலைன்னா எலியா எவ்வளோ வெட்கப்பட்டிருப்பான் தெரியுமா? நான் கேட்டு கர்த்தர் எனக்கு செய்ய காரணம் என்ன தெரியுமா? நான் வெட்கப்பட்டு போவது அவருக்கு விருப்பம் அல்ல. என் பிள்ளை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உடனே பாஸ்டருக்கு ஒரு பாராட்டு விழா. நான் இப்படிலாம் போயிடாதீங்க. ஜெபித்த பாஸ்டருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க விடுங்க, அது கூட வேணும் இல்லை. அவர்தான் நமக்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று பைபிள் சொல்லு. பரவாயில்ல சொல்லி ஜெபம் பண்ணாங்க, தேங்க்ஸ். அதோட முடிஞ்சு பாஸ்டர் எங்களுக்காக ஊக்கமாய் உருகி பார்த்தீங்களா நீங்க? நான் ஊக்கமா உருகி ஜெபம் பண்றேன். நான் எப்படி ஊக்கமாவோ தூக்கமாவோ அது அவருக்கு தான் தெரியும். ஜெபித்த பாஸ்டருக்கு அது சொல்லணும் கிடையாது. சரி நன்றி அறிதல் உள்ளவர ஓகே, அதை விட்டுட்டு அவர் எங்களுக்காக உபவாசித்து எங்க. ஆனா ஒன்று இரக்கத்தை பாருங்க அதில். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, ஆண்டவரே இந்த சர்ச்சில் ஆமே எங்களுக்காக சேர்ந்து இந்த ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணதும் அதை ஜெபத்தை கேட்டு நடத்தினீங்களேப்பா. திரும்பி பாருங்க, போன ஆகஸ்ட்லேருந்து இந்த ஆகஸ்ட் வர, அதாவது எப்படி பார்க்கணும்னு சொல்லி தந்துறேன் சொல்கிறேன். என்ன கிடைச்சின்னு பார்க்கக்கூடாது, எப்படியெல்லாம் நடத்தினார்னு பார்க்கணும். இப்படி தான் பார்க்கணும். என்ன கிடைச்சின்னு பார்த்தா நமக்கு திருப்தி வராது. ஏன்னா இன்னொருத்தங்களுக்கு அதை விட எப்படி நடத்தினார். சமவெளியில் நடந்தவர்களும் இருப்பார்கள், தீயிலும் தண்ணியிலும் நடந்தவர்களும் இருப்பார்கள். சமவெளியில் நடந்தவங்களும் ஆகஸ்ட் ப்ரேயரை பார்க்குறாங்க, தீயிலும் தண்ணீரிலும் நடந்தவங்களும் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கிருபையை விட இவங்களுக்கு கொடுத்த கிருபை ரொம்ப ஜாஸ்தி தான். இப்படிதான் பார்க்கணும். ஆமே இப்படிதான் பார்க்கணும். ஆண்டவர் அவங்களும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு 1000 பிரச்சனை. அவங்களும் இதே ப்ரேயரில் வந்து உட்காந்துருக்குறேன், நானும் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குறேன்னா ஆமே இவ்வளோ கிருபை பாராட்டுறீங்கப்பா. இன்னும் தேவை கிருபை இப்படி பார்த்தா தான் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், துதிப்பீர்கள், துதிக்க தான் தோணும். ஜெபத்துக்கு பின்னாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் சிலர், கடந்த நாளில் ஒரு சகோதரர் சொன்னார், அவங்க இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்த நிமித்தம் ஊரில் யாரும் பேச மாட்டாங்க அப்படி எப்படி. ஆமே ஆண்டவர் அவங்க எல்லாம் பார்க்கணும். ஆண்டவர் இந்த கூட்டத்தார் ஒதுக்கி வச்சு அவங்க பார்க்கணும். அவங்க என் சத்தத்தை கேட்டுல மாட்ட வராதுப்பா, ஆனால் நீங்கள் மேலிருந்து ஒன்று செய்யும் போது அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நாங்க சொல்ல தேவையில்லை, அவங்களே சொல்லுவாங்க கர்த்தரே தேவன். தேசம் இயேசுவை அறிக்கை செய்யணும்னா வானத்திலிருந்து இப்படிப்பட்ட அக்கினி இறங்கணும். இறங்கணும்னா எலியாவ மாதிரி ஜெபிக்கிறவங்க எழும்பணும். சபையே எழும்புவோம். ஆமே கர்த்தர் கிரியை செய்வாராக. ஜபத்துக்கு பின் இன்னொரு காரியத்தை சொல்றேன், நம்ம ஜபிக்கலாம். ஆமென். தேசத்துக்கு சேமம் உண்டாச்சு. ஜபத்துக்கு பின் என்ன உண்டாகிறது? நல்ல மழை, ஆசீர்வாதமான மழை. அதனுடைய 18:45 வாசிங்க.
1: அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று.
0: பெருமழை ஜெபத்துக்கு பின் இது உண்டாகணும். அந்த பெருமழை என்ன செய்யுமா தெரியுமா? ஆமென். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல அதனுடைய நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்லுங்க, 1:2 வாசிங்க.
1: பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில்
0: வேண்டிக் கொள்ளுங்கள்,
1: அப்பொழுது கர்த்தர்
0: மின்னல்களை உண்டாக்கி
1: வயல்வெளியில்
0: அவர் அவருக்கு
1: பயிருண்டாக
0: அவர்களுக்கு
1: மழையை.
0: அவர் என்னுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட, என்னுடைய காரியங்களிலே நல்ல ஒரு மேய்ச்சலும் நல்ல ஒரு செழிப்பும் உண்டாக கர்த்தர் என்ன செய்வாரா? மழையை கட்டளை. இது எதுக்கு பின்னாக? ஜபத்துக்கு பின்னாக. எனக்கு இன்னது தேவை. அப்ப அந்த மழை, அந்த மழை வந்து பெருமழை பெய்தது அவர் அவருக்கு. நம்முடைய ஜபம், நான் இந்த வார்த்தையை சொல்ல

ஜபத்துக்கு பின் ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடையவன் என்பதை என சூழ்ந்து இருக்கிறவங்க, என கேள்வி கேட்டவங்க அறிந்து கொள்ளணும்பா. கர்த்தரே தெய்வம் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும்பா. ஆண்டவரே உம்மால் வருகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. ஆமென். இப்படி ஜெபிப்போம், ஜெபிப்போம். ஜெபத்துக்கு பின்னான இந்த நன்மைகளை நம்முடைய கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவ சமூகத்தில் நம்மை

ஒரு பிரதானமான காரியத்துக்காக இந்த வார்த்தைகளின்படி யார் யார் கேள்வி கேட்டாங்க அவங்க வந்து சொல்லணும்ப்பா, நான் உம்முடையவன் என்று, நான் சொன்ன உங்க வார்த்தை உண்மை என்று. ஆமென். அப்படியே சௌம் பண்ணுங்க. அந்த நபர்களை பெயர் சொல்லி, ஆண்டவர் இவங்க இப்படி கேள்வி கேட்டாங்கப்பா, என்கிட்ட இவங்க இப்படி க்வெஸ்சன் பண்ணாங்கப்பா. ஆமென். அவங்க வந்து சொல்லணும்ப்பா. அதுக்கு நீங்க செஞ்சாதான் ஆண்டவரே உண்டு. ஆண்டவர் நீங்க பதில் செய்வீராக. ஆண்டவர் இன்னார் இப்படி கேள்வி கேட்டதை, ஆண்டவர் என்ன பாரமா பார்க்கிறவங்க உண்டு, ஆண்டவர் என்ன வெறுப்பா பார்க்கிறவங்க உண்டு, என்ன அற்பமா பார்க்கிறவங்க உண்டு. இவெல்லாம் எதுக்கு இருக்கிறான், இவெல்லாம் எதுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறான், இப்படி எல்லாம் சொல்றவங்க உண்டுப்பா. அவங்க வந்து சொல்லணும், மெய்யாகவே நீர் தேவனுடைய மனுஷன்தான்ப்பா, நீ ஆண்டவருடைய மனுஷிதாமா, நீ ஜபத்தில் வைத்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிறார் பாரு. அதாவது நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் என்பது மற்றவங்களுக்கு தெரிய வந்துட்டுனா நம்ம அந்த கண் அதுக்கப்புறம் தான் உண்டாகும். ஆமே. அதான் எவர்கள் உனக்கு விரோதமாக

எழுப்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எலியாவின் அம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் அவன் கருத்தா கேட்டான், கர்த்தர் செய்தார். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் கேட்க வேண்டிய பிரகாரமா கேட்டா அவன் தேசமே அறியத்தக்க கர்த்தர் செய்வார். அவரவருக்கு பயிர் உண்டாக. நான் 6 முறை செவித்து பார்த்தாச்சு, ரிசல்ட் ஒண்ணுமே இல்லை. விட்டுறாத விட்டுறாத, ஜெபத்தை விடாத. உனக்காக ஆமே, நீ இப்படி விடாம கேட்பதின் பலனாக ஒரு கையளவு மேகம் எழும்ப போகிறது, அது பெருமழையாய் மாற போகிறது. ஆமே, நல்ல கரங்களை தட்டி சபல கபரபா சந்தரலரடார் ஏரபல ரகபல ஹன்சரபா ரிபல துடரபா சந்தர லகடரா ஏபல ரியாதரா. நிச்சயமா இது நடக்கும். அவரவருக்கு பயிருண்டாக. என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதமான மழையை உன்மேல் கட்டளையிடுவாராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென்.

தேங்க்யூ லார்ட். ஆமென். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று நாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். தேவன்

நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருப்பதை போல மாற்றுகிற தேவன். அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏத்தரி மனமுடைய தேவன் ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஒருமித்து அவருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, அந்த இடத்தில் அவருடைய பிரசன்னத்தை விளங்கப்படுகிறார். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியினால், சொந்த பக்தியினால், சொந்த பலத்தினால் சாதிக்க முடியாதவைகளை தேவ பிரசன்னம் உங்களுக்காக சாதித்து கொடுக்கும். நீங்க பிரசன்னத்தை வாஞ்சித்து பாருங்க. ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதங்கள் இருந்தாலும், அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும், தடைகள் எல்லாம் நீக்கப்படும். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அற்புதங்களை காண்பதற்கு

உயர்த்தினவர், புதிய நாளை தந்தவர், புதிய ஆசீர்வாதங்களுக்குள் நம்மை கொண்டு சென்றவர். ஹல்லேலூயா, அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக. உங்கள் நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம், தாழ்த்தீர்ப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: பொறுமை மன்னராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பொறுமை மன்னர், பிரின்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தல் 9:9-20 உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவனாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்றும் விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் நடுவிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தால் என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. எனது வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இன்றைய மன்னன வசனம் யாக்கோபு 1:4. நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும். Let patience have her perfect work, that you may be perfect and entire, wanting nothing. பொறுமையை பற்றி தனது சபை மேய்ப்பர் செய்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு சிறுமி, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், இப்பொழுதே அது எனக்கு வேண்டும் என்று ஜெபித்தாளாம். Lord, give me patience and give it right now. எல்லா பண்புகளையும் விட பொறுமையை கற்றுக்கொள்ளத்தான் நமக்கு அதிக பொறுமை தேவை. We need patience to learn patience. உயிர்த்தெழுதலையும் பெந்தேகோஸ்தையும் அடுத்து சீடர்கள் தூயாவியானவரின் துணையை கொண்டு இயேசுவோடு உள்ள நெருக்கமான உறவில் அதிகமாய் வளர்ந்தார்கள். இயேசுவோடு இவ்விதம் ஆன்மீக ரீதியில் அவர்கள் கொண்டிருந்த உறவு அவர்கள் குணநலன்கள் பலவற்றை இயேசுவின் குணநலன் போலவே மாற்றிக்கொண்டு அதை அவர்களது வாழ்க்கையில் பிரதிபலிக்க உதவிற்று. அதில் ஒன்றுதான் பொறுமை என்பது. 60 ஆண்டுகளுக்கு மேல் கிறிஸ்துவோடு நடைபோட்ட பின்னர் தமது வாழ்வின் இறுதி கட்டத்தில் அப்போஸ்தலன் யோவான் தன்னை இயேசுவின் பொறுமைக்கு தோழன், கம்பானியன் ஃபார் த பேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் என அழைத்தார். சர்வ வல்லவரின் பெயரே பொறுமையின் தேவன் என்றுதான் இருக்கிறது. அதை நாம் ரோமர் 15:6 வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டம் என்றாலும் அதை பொறுமையோடே ஓட வேண்டுமா? எனவேதான் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடும். ஓட்டத்தை பொறுமையோடே ஓட வேண்டுமா? பொறுமையுள்ள கிறிஸ்தவனே பலமுள்ளவன் என்பது பவுலின் கோட்பாடு. எனவேதான் கொலோசேயருக்கு எழுதும் பொழுது 11:11 இப்படி சொல்கிறார், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பொறுமை என்றால் அது ஒரு சாதாரணமான குணம் அல்ல, அது தேவ வல்லமையால் உண்டாகிற ஒரு வெளிப்பாடு. ஆவியின் கனிகளின் பட்டியலிலே 9 சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் உள்ள முதல் 3 அடுத்து வரும் 6 பண்புகளின் விளைவாகும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகிய 3 பண்புகளும் அடுத்து வருகிற நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகம், சாந்தம், தன்னடக்கம் என்பவைகளின் காரணமாகும். அந்த விளைவுகளின் முதல் கட்டத்தில் கூட நீடிய பொறுமை என்றுதான் அது துவங்குகிறது. மட்டுமல்ல, அன்பை பற்றிய மகத்தான விளக்கம் கொண்டுள்ள அன்பின் அத்தியாயமாகிய 1 Cor 13:4 அன்பு எதையெல்லாம் செய்யும் எதையெல்லாம் செய்யாது என்று சொல்லும் பொழுது முதலாவது சொன்னது அன்பு நீடிய பொறுமை உள்ளது. ஏன்? ஆம், ஆன்மீகத்தை பூரணப்படுத்தும் சக்தி அந்த பொறுமையில்தான் உள்ளது. அதைத்தான் இன்று மனப்பாட வசனத்திலே வாசித்தோம், நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும். பிரியமானவர்களே, மனிதன் பரதீசை இழந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறுமையின்மைதான். எப்படி? இன்னும் சற்று அவன் பொறுத்திருந்தால் ஆண்டவர் அவனுக்கு முதலாவது வாழ்வு தரும் கனியை கொடுத்துவிட்டு பின்பு அறிவு தரும் கனியை கொடுத்திருப்பான். ஆனால் அவன் பொறுமை இழந்ததால் அவன் வாழ்வு தரும் கனியை இழந்தான். இக்கொடிய பாவம் சமுதாயத்தின் அனைத்து பகுதிகளையும் இன்று சீர்குலைய செய்துள்ளது. சபையின் ஒவ்வொரு பிரிவையும் இந்த பொறுமையின்மைதான் சீர்கேடாக்கிக் கொண்டிருக்கிறது. வியாபார உலகில் கூடுதல் பொறுமை இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் குறையும். குடும்ப வாழ்வில் கூடுதல் பொறுமை இருந்தால் உடையும் குடும்பங்களின் எண்ணிக்கை குறையும். நெடுஞ்சாலைகளில் கூடுதல் பொறுமை இருந்தால் மருத்துவ மனைகளில் சேர்க்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையும். பணித்தளங்களில் கூடுதல் பொறுமை இருந்தால் போட்டியும் பொறாமையும் குறையும். கிறிஸ்தவ வாழ்வில் கூடுதல் பொறுமை இருந்தால் சபையில் சத்தற்றோர் குறைவர். ஊழியத்தில் கூடுதல் பொறுமை இருந்தால் ஊழிய முயற்சிகளில் மாம்சீகம் குறையும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பொறுமையை கூட்டுவதே நமது பிரச்சனைகளை குறைக்க வழி. Lengthen your patience to shorten your problems. பொறுமைதான் கடலினும் பெரிது. நீங்கள் பொறுமையாயிருக்க தீர்மானித்ததும் பொறுமைக்கான சோதனைகள் சேனை போல் திரண்டு வரும். தோல்வி அடைந்தால் முயற்சியை விட்டுவிடாதீர்கள். பொறுமையின் தேவா, எனது பொறுமையை சோதிக்கும் சூழல்களிலெல்லாம் பொறுமை மன்னராகிய உமது திருக்குமாரனை நினைவுபடுத்திக் கொள்ள அருள்தாரும் என்று வேண்டிக்கொண்டே நிதானமாயிருங்கள். ஏன் தெரியுமா? பொறுமையே வெல்லும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், பொறுத்தார் பூமியாழ்வார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 13:10 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். மனுமகன் 13:10, சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்படியே 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். முடிவிலே வெற்றி பெறுவது அந்த பொறுமைதான். எனவே இன்று தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது, நீங்கள் குறைவே இல்லாதவர்களாய் நிறைவாய் இருக்கும்படி பொறுமை நிறைவாய் செயல்படட்டும். Let patience have her perfect work, that you may be perfect and entire, wanting nothing. ஜெபிப்போம். எங்கள் மகாபிரிய தேவனே, உமக்கு பெயரே பொறுமையின் தேவன் என்று இருக்கிறது. அந்த நிறைவான பூரணமான பண்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் தேவா. அவசரப்படுவதால் ஆத்திரப்படுவதால் எவ்வளவு நன்மைகளையும் பண்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாங்கள் இழந்து எங்களுடைய வாழ்க்கையே நாங்கள் கர்த்தாவே முழுவதுமாக சிதறடித்து சின்னாபின்னமாக்கி விடுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே பொறுமையின் தேவனாகிய உம்மையும் பொறுமையின் மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையிலே மற்ற எல்லா பண்புகளையும் விட பொறுமையே கர்த்தாவே தலை நோக்கி நிற்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எனக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொறுமையின் தேவா, பொறுமை மன்னராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொறுமையை நிறைவாய் தாரும். எல்லா வேளைகளிலும் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தால் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் உணர்வோடும் பொறுமையை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானத்தையும் பொறுமையையும் கை கொண்டு பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி வெற்றியாய் நாங்கள் வெளிவர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை நாங்கள் பணித்து விடுகிறோம். கடந்த காலங்களிலே நாங்கள் பொறுமையற்று செய்த அத்தனை செயல்களுக்காகவும் ஆண்டவரே நீர் எங்களை மன்னியும், எங்கள் மேல் கிருபையாகிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் பொறுமையாயிருக்க உதவிதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: நீங்க அம்மாவா அப்பாவா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். உங்க பிள்ளைங்க உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம மத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி குறை சொல்றத அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பத்தி நாம எப்போ என்ன பேசினாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க முட்டாள்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவங்க காது கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. நாம சொல்ற ஒவ்வொன்னையும் அவங்க மனசுல போட்டு அலசி பாத்துக்கிட்டே இருக்காங்க. நாம பேசுறத வச்சுதான் அவங்க தங்களுடைய பேச்சு திறனையும் நடத்தையும் உருவாக்குறாங்க. நீங்க என் பையனுக்கு பிடிவாதம் அதிகம்னு சொல்லுங்க, அத அவன் கேக்குறான். என் பொண்ணு திமிர் பிடிச்சவான்னு சொல்லுங்க, அத அவ கேக்குறா. ஆமாங்க, நாம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் அவங்க கவனமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க பிள்ளைங்க பிடிவாதக்காரங்களா, கீழ்படியாதவங்களா, கோபக்காரங்களா வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க முன்னாடி மத்தவங்க கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க இப்படியே வளர்ந்துருவாங்க. அதுக்கு பதிலா என் பையன் பொய்யே சொல்ல மாட்டான், தைரியமானவன், ரொம்ப அன்புடையவன் சொல்லுங்க. அவன் அப்படியே மாறுவான். ஒவ்வொரு தடவை நீங்க இப்படி சொல்லும் போதும் அவங்க நெற்றியில நீங்க ஒரு முத்திரைய போடுறீங்க. அது அவங்க பிஞ்சு மனசுக்குள்ள போய் அவங்க வாழ்வதற்கான நெறிமுறைய அது வகுத்து கொடுக்குது. அதனால பிள்ளைங்க முன்னால நாம பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்னும் அவங்கள ஊக்கப்படுத்துறதாவே இருக்கணும். இதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் நம்மள நம்பி குழந்தைங்களை நம்ம கையில கொடுத்து இந்த குழந்தைய எனக்காக வளர்த்து கொடுன்னு சொல்லி இருக்காரு. இந்த பொறுப்பை நாம உண்மையும் உத்தமமா செய்யணும். அவங்க சிறு வயதுல இருந்தே சரியான அஸ்திபாரத்தை நாம போடணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.

பிரைசலார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் நன்மையாய் இருப்பதாக, கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நம் தேவனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? தகுதி உள்ளவர்களை எடுத்து பயன்படுத்துகிறவர் அல்ல, அவர் சாதாரணமானவர்களை கரங்களில் எடுத்து அவர்களை தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிற நல்ல தேவனாய் வல்ல தேவனாய் இருக்கிறார். ஒரு குயவன் களிமண்ணை பார்க்கும் போதே அதை பாண்டமாய் பார்க்கிறார். மற்றவர்கள் பார்வையில் அது களிமண், அது சேறு, ஆனால் அதை வணைகிற குயவனுடைய பார்வையில் அது ஒரு பாண்டமாக, அது ஒரு பாத்திரமாக, அது உருவாக முன்னமே அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்க ஆரம்பித்து அதன் பிறகு அதை கை நீட்டி எடுக்கிறார், எடுத்து அதை வணைகிறார். வணைந்து தன் நினைவில் ஒரு இமேஜ், அந்த பாத்திரத்தை குறித்த ஒரு பிக்சரை வைத்திருப்பான் அல்லவா, அதற்கு ஏற்றார் போல வணைந்து அதை வைக்கிறான். அந்த பாத்திரம், அந்த மண் அந்த பாத்திரமாய் மாறுகிறது. அதன் பிறகு அதற்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு குயவன் வீட்டிலே அனுப்பி இதையெல்லாம் காண்பித்து கொடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? அவன் செய்தது மாதிரி நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கேட்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தாவீதினுடைய தகப்பன் பார்த்த விதம் வேற, தாவீதினுடைய சகோதரர்கள் பார்த்த விதம் வேற. தாவீதை ஒருவர் கூட ராஜாவாய் பார்க்கவில்லை, அவர்களால் நினைக்க கூட முடியவில்லை. கர்த்தர் சொன்னார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன் என்று சொன்னார். தாவீது கூட அப்படி பார்த்துருக்க மாட்டான். தாவீது சாதாரணமா எப்பொழுதும் போல ஆடுமைத்து கொண்டு இருக்கிறான். தாவீது சங்கீதங்களிலே சொல்லியிருக்கிறார், ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவரை எடுத்தார் என்று. கர்த்தர் எடுக்கும்போது எப்படி எடுத்தார் தெரியுமா? அவனை ராஜாவாய் பார்த்து தான் எடுத்தார். ஆனால் தாவீது ஒரு நாளும் அப்படி தன்னை எண்ணினது கூட கிடையாது. தாவீதை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரணமானவன், எஸ். ஆனால் கர்த்தருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லமை உள்ளது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆட்டு தொழுவங்களில் இருந்த தாவீதை எடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி யுத்த வீரனாக்கி போன இடங்களிலெல்லாம் ஜெயத்தை கொடுத்து சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைத்த கர்த்தருடைய கரம். நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், பலவீனராக இருக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், எதுவும் செய்ய திறன் இல்லாதவர்களாக இருக்கலாம். அவருடைய கரத்தால் உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள், நான் அவர் கையில் இருப்பேனா? ஆமே. நான் மண்ணா இருந்தாலும் என்னை அவரால் பாத்திரமாய் உருவாக்க முடியும், பிரயோஜனமுள்ள பாண்டமாய், ஆமே, பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் அவரால் வணைந்து மேன்மைப்படுத்த முடியும். காண, ஒரு கல்யாண வீட்டில் கால் கழுவுவதற்காய் வைக்கப்பட்ட கற்சாடியை கர்த்தர் உள்ளே கொண்டு வர வைத்து எல்லாரும் அதில் இருக்கிற தண்ணீரை ரசமாய் குடிக்கத்தக்கதாய் அந்த கற்சாடியை மேன்மைப்படுத்தினவர் தான் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் பலவீனங்கள், உங்கள் திராணி குறைவு, உங்கள் இயலாமை, இதை வைத்து உங்கள் ஃபியூச்சரை பார்க்காதீங்க. அவருடைய கரத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். காரணம், கர்த்தருடைய கரம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லமை உள்ளது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி பிரயோஜனம் உள்ளவர்களாய் பயனுள்ளவர்களாய் மாற்றுவாராக. தகப்பனே நன்றி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கைக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும், உம்மால் தான் எங்கள் தகுதி இருக்கிறது ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே கர்த்தருடைய ஆலயம் என்ற தலைப்பிலே 2 நாளாகமும் 7:1 ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு ஜெருசலேமில் இதுவரையிலும் 3 தேவாலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டுள்ளன. முதல் ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டியது தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தான். அந்த ஆலய பிரதிஷ்டை நாளின் போது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த ஸ்தலத்தை ஆசீர்வதித்து இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று உடன்படிக்கை செய்தார். காலம் செல்ல செல்ல ஜனங்கள் அந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தினார்களே ஒழிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளாமல் போனார்கள். பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் நுழைந்தன. ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள் சென்று விட்டார்கள். சாலமோன் தேவாலயத்தை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து இடித்து தரைமட்டமாக்கினான். பிறகு இன்னும் ஒரு ஆலயம் செருபாபேலினாலே அஸ்திபாரம் பண்ணப்பட்டது. அவனுடைய கைகளே அதை முடித்து தீர்த்தது. சகரியா 4:9. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் கட்டப்பட்ட ஆலயம் ஏரோதுவினால் கட்டப்பட்டது. அதை கட்டி முடிக்க 46 ஆண்டுகள் சென்றன. அந்த ஆலயத்தில் தான் இயேசு பிரசங்கித்தார். கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் ஒரு பகுதி இங்கு இருந்தது. அதற்கு பின்பு அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு பின் 70 தீத்துராயனால் இடிக்கப்பட்டது. சமீபத்தில் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு உலகமெங்கும் உள்ள ஜூதர்கள் முயற்சித்தார்கள். 1948 இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடைத்த போதிலும் ஜெருசலேமில் தேவாலயம் இருந்த பகுதி அரேபியர்கள் கைகளில் இருந்தது. 1967 நடந்த 6 யுத்தத்தில் ஜூதர்கள் ஜெருசலேமை அரேபியர் கைவசம் என்று கைப்பற்றினார்கள். மட்டுமல்ல, 10 தேதி 6 மாதம் 1984 மோரியா மலையில் உள்ள ஜெருசலேம் பகுதியில் புதிய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் இட்டார்கள். அமெரிக்காவிலிருந்து வந்த ஜூதர்கள் மட்டும் 500,000 மில்லியன் டாலர்களை சேகரித்து கொடுத்தார்கள். ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த ஆலயம் கர்த்தருடைய வருகையை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறார், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இசாயா 2:2. இன்னொரு முக்கியமான ஆலயத்தை குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது, நீங்களே அந்த ஆலயம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்திலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியம். தேவ ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். ஆமேன். உங்கள் நினைவுக்கு, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2:22. உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 8.
1: The Lord has been giving us some very good words.
2: தேவன் நமக்கு நல்ல சில வசனங்களை கொடுத்து கொண்டிருந்தார்.
1: And I hope all of you listened carefully to what all these brothers shared in the last session.
2: கடந்த கூட்டத்திலே எல்லா சகோதரர்களும் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை நீங்கள் எல்லாரும் கவனமாக கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: I was greatly blessed to hear every brother.
2: ஒவ்வொரு சகோதரரையும் கேட்கும்போது நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
1: These are brothers whom God has raised up in Tamil Nadu.
2: இந்த சகோதரர்களை தேவன் தமிழ்நாட்டில் எழுப்பியிருக்கிறார்.
1: All of them, you have to learn to value them and respect them.
2: எல்லாரையும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அவர்களை மதிக்கவும் அவர்களை நீங்கள் கனம் பண்ணவும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: And my own heart rejoices that God is raising up a new generation of people who can share the word.
2: தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு புது சந்ததியை தேவன் எழுப்புகிறார் என்று அறியும் பொழுது என்னுடைய இருதயம் களி கூறுகிறது.
1: And I pray that even those who are in their 20s here, who are 19, 20 years old, will really take the challenge also to seek God, that he will anoint you to serve him.
2: அவருக்கு பணி செய்யும்படியாய் உங்களையும் அபிஷேகிக்கத்தக்கதாக 19, 20 வயது நிரம்பிய வாலிபர்களும் நீங்கள் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
1: If you are 19, 20 years old, don't think you are too young to serve the Lord.
2: 19, 20 வயதில் இருக்கிறவர்கள் நான் இன்னும் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் வளரவில்லை, வயதாகவில்லை என்று எண்ண வேண்டாம்.
1: God called me to serve him when I was 24 years old.
2: எனக்கு 24 வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு பணி செய்யும்படியாய் தேவன் என்னை அழைத்தார்.
1: Even before that, he had given me the gift to speak.
2: அதற்கு முன்பதாகவே பிரசங்கிக்கும்படியான ஒரு வரத்தையும் தேவன் எனக்கு கொடுத்தார்.
1: So I know it is possible for God to do that for anyone who is 20 years old.
2: ஆகவே 20 வயதாக இருக்கிற யாராகிலும் உங்களுக்கு தேவன் அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: I want to encourage you to study the word of God and to really seek God for the anointing of his Holy Spirit.
2: தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நீங்கள் தேவனுடைய வார்த்தை அதிகமாய் படிக்கவும் அதிகமாய் அதற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
1: God has established these churches in Tamil Nadu with a particular vision.
2: ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தோடு கூட தேவன் இந்த சபைகளை நியமித்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார்.
1: We don't claim to be better than anybody else.
2: மற்ற யாரை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று சொல்லி நாம் ஒரு காலம் நாம் சொல்லுவதே இல்லை.
1: God is the one who decides that.
2: அதை தீர்மானிக்கிறவர் தேவன்.
1: See, in an examination, the students don't give themselves marks. The teacher gives the marks and he decides.
2: தேர்வு எழுதும் பொழுது மாணவர்களாகவே மார்க்குகளை போட்டுக் கொள்வதில்லை. அதற்கென்று திருத்துகிறவர்கள் தனியாக இருந்து அவர்கள் தான் அந்த மார்க்குகளை தீர்மானிக்கிறார்கள்.
1: So if one student gives himself 100%, it means nothing.
2: ஆகவே ஒரு மனிதன் ஒரு மாணவன் தானாக தேர்வு எழுதி அதை தானாக திருத்தி 100க்கு 100 போட்டுக்கொண்டால் அதில் எதுவும் பொருள் இருக்கிறதா?
1: Because teacher may give him only 40%.
2: ஆனால் ஆசிரியர் திருத்தும் பொழுது 40 மார்க்குக்கு தான் வாங்குறான்.
1: So we don't want to give ourselves marks and say this is what we are.
2: நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் என்று நாமாகவே நமக்கு மதிப்பெண்களை போட்டுக்கொள்ள நமக்கு விருப்பமில்லை.
1: We are students and we want to do our best and leave it to the teacher, the Lord Jesus, finally to give us marks.
2: நாம் எல்லாருமே மாணவர்களாக இருக்கிறோம். நாம் கடைசியாக நாம் சிறந்ததை செம்மையானதை செய்து திருத்துகிற பணியையும் மார்க்கு போடுகிற பணியையும் நம்முடைய ஆசிரியராக இயேசு நடத்திலே ஒப்புக் கொடுத்து விடுவோம்.
1: Just like we don't say we are better than any other church, we also don't want to spend our time criticizing other churches.
2: மற்ற சபைகளை காட்டிலும் எங்கள் சபை நல்ல சபை என்று நாம் எப்படி சொல்லாதிருக்கிறோமோ அதே விதமாகத்தான் மற்ற சபை எங்கள் சபையோட மோசமானது என்றும் நாம் சொல்லுவதில்லை.
1: God bless them.
2: தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.
1: But our concern is that everything in the word of God must be preached.
2: நம்முடைய பாரம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
1: When we started this ministry among these churches more than 30 years ago.
2: 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஊழியங்களை இந்த சபைகளிலே நாம் ஆரம்பிக்கும் பொழுது,
1: please listen, this is what the Lord told me.
2: ஆண்டவர் இதைத்தான் இடத்திலே சொன்னார், இதை காது கொடுத்து கேளுங்கள்.
1: You listen carefully to what all the other churches are preaching.
2: மற்ற எல்லா சபைகளிலேயும் எதை பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நீ கவனமாய் உற்று கேள்.
1: And the Lord took me through many many churches.
2: தேவன் என்னை பல சபைகளுக்கு அழைத்து சென்றார்.
1: Allowed me to read books written by people in many many groups.
2: அநேக குழுக்களிலே இருக்கிறவர்கள் எழுதின புத்தகங்களை வாசிக்கும்படியாய் தேவன் என்னை ஏவினார்.
1: Nowadays even on television there are Christian preachers and I listen to them to see what are they preaching.
2: இன்றைக்கு டிவியிலேயும் அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் வந்து பிரசங்கிக்கிறார்கள் என்னதான் பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நான் கவனமாய் கேட்கிறேன்.
1: Because the Lord has told me to listen to what others are preaching.
2: மற்றவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்பதை கவனமாய் கேள் என்று ஆண்டவர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்.
1: And the Lord said.
2: அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார்.
1: Now study the Bible and see the things in the Bible which they are not preaching.
2: இப்பொழுது அவர்கள் பிரசங்கிக்காத காரியங்கள் வேதத்திலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக நீ வேதத்தை நோக்கி பார்.
1: So I had already studied the Bible and it was very easy for me to find out the things which they are not preaching.
2: ஏற்கனவே நான் வேதத்தை நன்கு கற்று அறிந்திருக்கிறபடியாலே ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுது எந்த காரியத்தை அவர் பிரசங்கிக்கவில்லை என்பதை கண்டுபிடிப்பது எனக்கு எளிதான ஒரு காரியமாய் மாறுகிறது.
1: And then that is I saw that that was my calling.
2: அதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் விளங்கிக் கொண்டேன்.
1: So I don't have to preach what 100 other people are already preaching.
2: ஏற்கனவே 100 பேர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நான் மீண்டும்மாய் பிரசங்கிக்க தேவையில்லை.
1: That is all right. It's okay.
2: அந்த பிரசங்கிக்கிற காரியங்களும் சரிதான், நல்லதுதான்.
1: But if something is left out then something is missing and it gives a wrong picture.
2: ஆனால் அங்கே ஏதோ ஒன்று இழக்கும் பொழுது அங்கே காணப்படாமல் போகும் பொழுது தவறான ஒரு கருத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது.
1: Now I'm sure you all know what a jigsaw puzzle is where a painting or picture they may cut into various different shapes and sizes
2: ஒரு படம் யானை படமோ சிங்கம் படமோ அதை சிறு சிறு துண்டுகளாக அதை வெட்டி அதையெல்லாம் கலக்கி கொடுத்து விடுவார்கள் சிறு பிள்ளைகள் அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து ஒன்றாக சேர்த்து கடைசியிலே அந்த படம் அழகாக வர வேண்டும் அதுதான் jigsaw puzzle
1: trick truth is like that
2: சத்தியமும் அப்படித்தான் இருக்கிறது
1: think of you know the way the artist draw the face of Jesus
2: yesudaiya mugathai oru oviyan varaigiradhai enni paarungal
1: there are some very beautiful paintings of the face of Jesus
2: yesudaiya mugathai alagalagaga pala oviyargal vannam theetti irukkiraar
1: so think of a big painting of the face of Jesus made into a jigsaw puzzle with small small pieces
2: yesudaiya ஒரு படத்தை வரைந்த ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இப்பொழுது அதை jigsaw puzzle ஆக நீங்கள் இணைக்க வேண்டும்
1: this is the whole truth
2: இதுதான் முழு சத்தியம்
1: and some people are taking certain pieces and putting it there
2: சில ஜனங்கள் ஒரு சில துண்டுகளை எடுத்து அந்த இடத்திலே நேர்த்தியாக வைக்கிறார்கள்
1: but more than half the pieces are not there
2: ஆனால் பாதிக்கும் அதிகமான துண்டுகள் அங்கே இல்லை
1: they are there in the box but they are not putting it
2: அந்த பெட்டியிலே அந்த துண்டுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் அதை எடுத்து வைப்பதற்கு யாரும் இல்லை
1: that means it's in the bible but they don't preach it
2: அதனுடைய பொருள் என்னவென்றால் வேதாகமத்தில் தான் இருக்கிறது அதை எடுத்து பிரசங்கிப்பதற்கு யாரும் இல்லை
1: then what are they doing
2: பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்
1: they put one piece
2: ஒரு துண்டை எடுத்து வைக்கிறார்கள்
1: and then they take it out
2: அதை எடுத்து விடுகிறார்கள்
1: and put it back again
2: மீண்டும் அதை வைக்கிறார்கள்
1: same piece
2: அதே துண்டை தான் வைக்கிறார்
1: then another preacher will take it out and put it back again
2: இன்னொரு பிரசங்கியார் வருகிறார் அதிலே ஏற்கனவே வைத்த துண்டுகளை எடுத்து அந்த பெட்டியிலே போட்டு திருப்பி அதே துண்டை எடுத்து வைக்கிறார்
1: few pieces are always being taken out and put back and put back in every sermon
2: ஆகவே ஒவ்வொரு பிரசங்கத்திலேயும் எடுக்கப்பட்ட துண்டுகளே திருப்பி வைக்கப்படுகிறது எடுக்கப்படுகிறது வைக்கப்படுகிறது எடுக்கப்படுகிறது வைக்கப்படுகிறது
1: half the face of Jesus you can't see
2: இப்பொழுது இயேசுவினுடைய அந்த படத்திலே பாதி படம் பார்க்க முடியவே இல்லை
1: so that is our calling
2: அதுதான் நம்முடைய அழைப்பு
1: to pick up these other pieces and put it
2: மற்ற துண்டுகளை தேடி எடுத்து அதை அங்கே வைப்பது
1: so that people can see the full face of what Jesus
2: அப்பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறதான முழு படத்தையும் ஜனங்கள் பார்க்க முடியும்
1: and many people through the years have tried to tell me why don't you preach these other things
2: அநேக பிரசங்கியார்கள் எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கிப்பதில் ஏன் இதெல்லாம் விட்டு விடுகிறீர்கள் என்று என்னிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறார்கள்
1: I'm not shaken by that because I know what God told me to do
2: தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்பதை நான் கேட்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் சொல்லுகிற காரியத்தினாலே நான் அசைக்கப்படுவதில்லை
1: 100 people are taking one piece and putting it back why should I be the 101st preacher to do the same thing
2: 100 பிரசங்கியார்கள் ஒரே துண்டை எடுத்து எடுத்து வைத்து வைத்து எடுத்து வைக்கிறார்கள் 101வது ஆளாக நான் இருந்து கொண்டு ஏன் அதே துண்டை எடுத்து வைக்க வேண்டும்
1: I want to pick up some the other pieces
2: நான் வேறு துண்டுகளை எடுத்து நான் அங்கே வைக்க வேண்டும்
1: because so many people in our country and in Tamil Nadu have not seen the full picture of Jesus in the new testament
2: புதிய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய முழு படத்தையும் நம்முடைய நாட்டிலேயும் நம்முடைய மாநிலத்திலேயும் अनेक ஜனங்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள்
1: how much Jesus spoke against anger and lust and the love of money you never hear these things
2: எவ்வளவு தூரம் ஆண்டவர் கோபத்தை குறித்தும் பண ஆசை குறித்தும் இச்சையை குறித்தும் அதற்கு விரோதமாக பேசியிருக்கிறார் என்று அநேகர் சொல்லுவதே இல்லை
1: those pieces are always in the box
2: இந்த துண்டுகள் எல்லாம் எப்பொழுதுமே பெட்டிக்குள்ளாகவே இருக்கிறது
1: what are they talking about they're talking about how god will bless you and love you and care for you and all
2: தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் எப்படி உங்களை அன்பு கூறுவார் எப்படி உங்களை பராமரிக்கிறார் என்றே பேசிக்கொண்டிருக்கிறார்கள்
1: and even that love is misunderstood
2: அந்த அன்பே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது
1: no you can talk about one side of love and forget the other side of love.
2: அன்பின் ஒரு பகுதியை மட்டும் பேசிவிட்டு மறுபகுதியை மறந்து விடலாம்.
1: If you had asked me when I was a young Christian.
2: நான் ஒரு இளம் கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது என்னை
1: baby Christian.
2: ஒரு கிறிஸ்தவ குழந்தை என்பது போல கிறிஸ்தவத்திலே ஒரு குழந்தையாய் நான் இருந்த பொழுது.
1: You know, even as a baby Christian you can know the Father.
2: ஒரு குழந்தையாய் கிறிஸ்தவ குழந்தையாய் இருந்தும் தகப்பனை அறிந்து கொள்ள முடியும்.
1: See, I want to show you that in 1 John chapter 2.
2: ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம்.
1: I want you to see this.
2: நீங்கள் இதை பார்க்க முடியாய் விரும்புகிறேன்.
1: 1 John chapter 2.
2: ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம்.
1: And verse 12 to 14.
2: 12 முதல் 14 வசனங்கள்.
1: Here it speaks about three levels of the Christian life.
2: கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூன்று நிலைகளை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது.
1: First you are a child.
2: முதலாவது பிள்ளைகள்.
1: Then you spiritually a child.
2: ஆவிக்குரிய ரீதியிலே பிள்ளைகள்.
1: You may be 50 years old but you can be spiritually a child.
2: நீங்கள் 50 வயது நிறைந்த ஒரு மனிதராக இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பிள்ளைகளாகவே இருக்க முடியும்.
1: Then you grow up and you become spiritually a young man.
2: அதற்கு பிறகு வளர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் வாலிபராய் மாறுகிறீர்கள்.
1: And then you grow up and spiritually you become a father.
2: அதற்கு பிறகு நீங்கள் வளர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே பிதாக்களாய் மாறுகிறீர்கள்.
1: Like God the Father.
2: பிதாவாகிய தேவனைப் போல
1: you become a spiritual father to other people.
2: மற்ற ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறீர்கள்.
1: All these three people are mentioned in these three verses.
2: இந்த மூன்று நபர்களும் இந்த மூன்று வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
1: What is the main characteristic of these three people are also mentioned here.
2: இந்த மூன்று நபர்களினுடைய குணாதிசயமும் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: There are two things written about each of them.
2: ஒவ்வொருவரை குறித்தும் இரண்டு இரண்டு காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
1: Okay,
2: இப்பொழுது பாருங்கள்.
1: When you are a child.
2: பிள்ளைகளாய் இருக்கும்போது.
1: What is the main thing you have?
2: உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான காரியம் என்ன?
1: Well, your sins are forgiven.
2: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
1: Say praise God.
2: ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
1: My sins are forgiven and I'm going to heaven.
2: என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நான் பரலோகத்துக்கு போகிறேன்.
1: That's good.
2: அது நல்லதுதான்.
1: I'm excited when somebody tells me that.
2: இதை யாராவது என்னிடத்தில் சொல்லும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன்.
1: Supposing an unbeliever is just converted today.
2: இன்றைக்கு தான் ஒரு அவிசுவாசி மனம் திரும்பி இருக்கிறார் என்று சொன்னால்.
1: And he tells me, you know, brother Zach, I found out my sins are all forgiven.
2: சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது.
1: Now I knew that 47 years ago in my life, but I'm excited when I hear that.
2: என்னுடைய வாழ்க்கையில 47 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுபவித்து இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதை கேட்கும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன்.
1: Supposing one day my 4-year-old son comes and says, Dad, you know 2 multiplied by 2 is 4.
2: 4 வயது நிரம்பிய என்னுடைய மகன் ஒரு நாளிலே வந்து அப்பா உங்களுக்கு தெரியுமா 2 × 2 = 4 என்று சொன்னால்.
1: Really, I'm excited to hear that.
2: அதை கேட்பதற்கு நான் சந்தோஷம் அடைகிறேன்.
1: I knew that long ago but I'm excited that he found out.
2: எனக்கு எப்பொழுதோ தெரியும் ஆனால் இவன் இப்பொழுது தான் கண்டுபிடித்து இருக்கிறான் ஆகவே நான் சந்தோஷப்படுகிறேன்.
1: He must always be excited when somebody discovers my sins are forgiven.
2: யாராவது என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்பதை கண்டுகொண்டு என்று சொன்னால் உண்மையாலுமே நாம் குதூகலம் அடைய வேண்டும்.
1: The other thing that children know
2: பிள்ளைகள் அறிந்திருக்கிற இன்னொரு காரியம்
1: verse 13 last part
2: 13ஆம் வசனம் புதிய பகுதி
1: written unto you children because you know the father
2: பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன்
1: so when can you start knowing the father
2: பிதாவை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்
1: from the day you are born again
2: மறுபடியும் பிறந்த அந்த நாளிலே நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும்
1: little children
2: சிறு பிள்ளைகள்
1: they can know god as their father
2: தேவனை தங்கள் பிதாவாக தகப்பனாக அறிந்து கொள்ள முடியும்
1: you don't have to wait till your believer for 20 30 years
2: 20 30 ஆண்டுகள் விசுவாசியாக இருந்து தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லை
1: Lord says in Hebrews 8 11 all shall know me from the least child to the greatest
2: சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று எபிரேயர் 8 அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கிறோம்
1: From the smallest child to the most mature man all can know me as father
2: சிறு பிள்ளை முதல் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த மனிதன் வரைக்கும் பிதாவாக என்னை அறிந்து கொள்ள முடியும்
1: He didn't say from the greatest to the least he said from the least to the greatest
2: பெரியோர் வரை முதல் சிறியோர் வரை என்று சொல்லாமல் சிறியோர் முதல் பெரியோர் வரை என்று சொல்லி இருக்கிறார்
1: So every person the day he is born again he must know God as his father
2: ஆகவே ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பின அந்த நாளிலிருந்து தேவனை தன் பிதாவாக அறிந்து கொள்ள வேண்டும்
1: Then we go to another level
2: அதற்கு பிறகு இன்னொரு நிலைக்கு கடந்து செல்கிறோம்
1: That is the level of fighting against sin and Satan
2: பாவத்தின் விரோதமாகவும் பிசாசுக்கு விரோதமாகவும் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை
1: That is the level of young men spiritually
2: ஆவிக்குரிய ரீதியிலே வாலிபர்களுடைய நிலை இதுதான்
1: It's not your age you can be 70 years old and be a young man
2: நீ இது வயது என்பது ஒரு காரியம் அல்ல நீங்கள் 70 வயது நிரம்பியவளாய் இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய வாலிபர்களாய் இருக்கிறீர்கள்
1: And what do the young people who are at that level of the spiritual life experience
2: அந்த ஆவிக்குரிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த வாலிபர்களுடைய அனுபவம் என்ன
1: Two things
2: இரண்டு காரியங்கள்
1: Middle of verse 13 you have overcome satan the evil one
2: 13ஆம் வசனம் மத்தியிலே வாலிபரே புல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன்
1: you don't have to become a great spiritual father after 45 years you overcome satan
2: 45 ஆண்டுகள் கழித்து பெரிய ஆவிக்குரிய தகப்பனாய் மாறின பிறகுதான் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்பதில்லை
1: no, you're a young man.
2: நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள்.
1: You can overcome Satan.
2: நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும்.
1: And the second thing written about them is
2: அவர்களை குறித்து எழுதப்பட்ட இரண்டாவது காரியம்
1: the last part of verse 14
2: 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி
1: You are strong.
2: பலவான்களாய் இருக்கிறீர்கள்.
1: The word of God remains in you.
2: தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது.
1: That's why you have overcome Satan.
2: ஆகவே தான் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள்.
1: So that is the next level of the Christian life where this baby has grown up and is eating solid food and becoming strong and muscular.
2: இப்பொழுது இந்த குழந்தை ஆவிக்குரிய குழந்தையானது வளர்ந்து இப்பொழுது பலமான ஆகாரத்தை உண்டு தசையெல்லாம் வலிமையாகி வலிமை பெற்றவனாய் மாறுகிறான்.
1: You know, little child, you just 1 year old, you just touch it and he falls off.
2: சிறு குழந்தை ஒரு வயது குழந்தையை லேசாக தொட்டாலே விழுந்து விடும்.
1: But now this young child has become so muscular and strong that he can push you down.
2: இப்பொழுது உருண்டு பிறந்த திசையோடு கூட நிற்கக்கூடிய வாலிபனை இப்பொழுது பார்த்தால் அவனை அசைக்க முடியாது.
1: I think if you are born again even for 2 years you should become like that.
2: நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே நீங்கள் அப்படிப்பட்ட உறுதியான வாலிபனை மாறிவிட முடியும்.
1: You can be strong 2 years after you're saved.
2: நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 ஆண்டுகளிலேயே நீங்கள் பலவானாய் மாற முடியும்.
1: Word of God abides in you.
2: தேவ வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கிறது.
1: I know that if you are wholehearted God can make you strong very quickly.
2: நீங்கள் முழு இதயமுள்ளவர்களா இருந்தால் தேவன் உங்களை வெகு விரைவாக பலவானாய் மாற்ற முடியும்.
1: 3 years after I got to baptism the Lord said come out and serve me full time.
2: நான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 3 ஆண்டுகளிலே ஆண்டவர் என்னை பார்த்து வெளியே வா எனக்கென்று ஊழியம் செய் என்று கூப்பிட்டார்.
1: 3
2: ஆண்டுகள் தான்.
1: God can do that in your life.
2: தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய முடியும்.
1: You must really spend your time studying the scripture.
2: நீங்கள் உண்மையாலுமே வேத வசனங்களை வாசிக்கிறதிலே கற்றுக்கொள்ளுகிறதிலே நேரம் செலவு செய்ய வேண்டும்.
1: Then you must not stop there.
2: அங்கே நின்று விட கூடாது.
1: Then you have to go on one step higher.
2: இன்னும் ஒரு படி மேலாக செல்ல வேண்டும்.
1: And you become a spiritual father.
2: இப்பொழுது ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறீர்கள்.
1: That may take a little longer.
2: அது சற்று அதிக நாட்கள் கடந்து பிடிக்கும்.
1: Maybe 10 15 years.
2: 10 அல்லது 15 ஆண்டுகள் ஆகும்.
1: Then by the time you're 35 or 40
2: ஆண்டுகளாகும்
1: போது you should be a spiritual father.
2: நீங்கள் ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டும்.
1: It requires time to become mature.
2: முதிர்ச்சி அடைவதற்கு சற்று காலம் எடுக்கும்.
1: And what is the characteristic of the father?
2: பிதாக்களுடைய குணாதிசயம் என்ன?
1: He doesn't say 2 things, he says only 1 thing.
2: இரண்டு காரியங்களை சொல்லவில்லை, ஒரே ஒரு காரியம்
1: தான். He repeats it twice.
2: ஆனால் அது இரண்டு முறை அவர் திரும்ப
1: சொல்கிறார். You know him who has been from the beginning verse 13.
2: ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால என்று 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
1: 14 the same thing. You know him who has been from the beginning.
2: 14ஆம் வசனத்திலேயும் அதே காரியத்தை பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால என்று பார்க்கிறோம்.
1: What does that mean?
2: இதனுடைய பொருள் என்ன?
1: Who is the one who has been from the beginning?
2: ஆதி முதல் இருந்தவர் யார்?
1: The father.
2: பிதா.
1: So the children and the fathers both know the father.
2: ஆகவே பிள்ளைகளும் பிதாக்களும் பிதாவை அறிந்திருக்கிறார்கள்.
1: But in a different level.
2: ஆனால் வித்தியாசமான நிலையிலே அறிந்திருக்கிறார்கள்.
1: When you are a child, you know the father in one way.
2: நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தகப்பனை ஒரு விதத்தில் அறிந்திருக்கிறீர்கள்.
1: As you grow up, you know the father in a much deeper way.
2: நீங்கள் வளரும் பொழுது தகப்பனை இன்னும் ஆழமான விதத்தில் அறிந்திருக்கிறீர்கள்.
1: So there is, you know, to know God is endless.
2: தேவனை அறிகிற அறிவு என்பது முடிவில்லாத ஒன்று.
1: Jesus called it eternal life to know God.
2: தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு அழைத்தார்.
1: So people sometimes ask me, what are we going to do in heaven, brother? Won't it be boring sitting in heaven?
2: சில சமயத்திலே சிலர் நேரத்திலே வந்து பரலோகத்திலே என்னதான் செய்து கொண்டிருப்போம், நீண்ட காலமாக போர் அடிக்காதா, என்னதான் செய்வோம் என்று கேட்பார்கள்.
1: There are so many exciting things to do in the world.
2: உலகத்திலே பரவசமான பல காட்சிகள் இருக்கிறது, பார்க்கலாம் செய்யலாம்.
1: You think if this sinful world is so exciting, can you imagine what heaven is like?
2: பாவம் நிறைந்த உலகமே இவ்வளவு பரவசம் அளிக்க கூடியதா இருந்தால் பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
1: But I know what I'm going to do in all eternity.
2: ஆனால் நித்தியத்திலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும்.
1: I'm going to know God.
2: நான் தேவனை அறிந்து கொள்ள போகிறேன்.
1: அதிகமாய் know Jesus.
2: இயேசுவை அதிகமாய்.
1: And where does it end?
2: அது எங்கே முடிவுக்கு பெறுகிறது?
1: Eternal life.
2: நித்திய ஜீவன்.
1: To know God and Jesus Christ.
2: தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன்.
1: You think that's boring?
2: அது போர் அடிக்குமா?
1: That's because you don't know God properly.

0: இருப்பதிலேயே நான் நித்தியம் முழுவதுமாய் கழித்து விட முடியுமே.
1: I don't need to preach.
0: நான் பிரசங்கிக்க தேவையில்லை.
1: To know God is so exciting.
0: தேவனை அறிவது என்பது அவ்வளவு குதூகலம் அடிக்கக்கூடியதாக இருக்கிறது.
1: How shall I compare it?
0: அதை எப்படி நான் ஒப்பிட முடியும்?
1: It's more exciting than the most exciting television program you have seen.
0: நீங்கள் இதுவரை கண்ட மிகவும் பரவசம் அளிக்கக்கூடிய காட்சியை காட்டிலும் அதிக பரவசம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.
1: You know, whether it's Discovery Channel or some wonderful scientific picture, this is much more exciting.
0: Discovery Channel அல்லது மிகவும் அதிக உற்சாகம் அளிக்கக்கூடிய டிவி காட்சியை காட்டிலும் எவ்வளவோ பரவசமடைய செய்கிறது.
1: He is the one who created all those things which these fellows are showing.
0: இவர்கள் டிவியிலே உங்களுக்கு காண்பிக்கிறார்களே, அதெல்லாம் யார் படைத்தது? ஆண்டவர் படைத்தது தான் அதெல்லாம்.
1: All these wonderful things about how animals and all behave, they show.
0: எப்படி விலங்குகள் எல்லாம் காட்சியளிக்கிறது, எப்படி நடக்கிறது, எப்படி போகிறது.
1: Can you imagine finally knowing the creator who made all this?
0: இவைகள் எல்லாம் படைத்த அந்த சிருஷ்டிகரை அறிந்து கொள்வது என்பது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
1: Know him who has been from the beginning.
0: ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்து கொள்கிறது.
1: To know God.
0: தேவனை அறிந்து கொள்வது.
1: I want to tell you.
0: நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: After you have learned to overcome sin and Satan.
0: பாவத்தையும் பொல்லாங்கனையும் மேற்கொள்ள நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு,
1: you can't jump to standard 3 before you go to the second level.
0: நீங்கள் இந்த இரண்டாம் நிலையை அடையாமல் மூன்றாம் நிலைக்கு செல்ல முடியாது.
1: You have to overcome Satan and know the word of God and be strong.
0: நீங்கள் தேவனுடைய வார்த்தை அறிந்து பலவானாய் மாறி பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும்.
1: We have spoken much in the church about overcoming Satan, overcoming sin.
0: பிசாசை மேற்கொள்ளுவதும் பாவத்தை மேற்கொள்வதை குறித்து அதிகமாக சபையில் நாம் பேசுகிறோம்.
1: The word of God.
0: தேவனுடைய வார்த்தை எப்படி அறிந்து கொள்வது?
1: That's not enough.
0: அது போதாது.
1: We have to go on from there to know him who was from the beginning.
0: அங்கிருந்து நாம் ஆதி முதல் இருக்கிறவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: To know God as a father.
0: தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ள
1: வேண்டும். So as I was saying, if you had asked me when I was a little child,
0: நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது,
1: you know God as your father?
0: தேவனை தகப்பனாக அறிந்திருக்கிறீர்களா?
1: Yes, do you know him as one who loves you?
0: ஆம், உங்களை நேசிக்கிறவரை அறிந்திருக்கிறீர்களா?
1: I know him as one who loves me so much that he sent his son to die for me.
0: நம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக மரிப்பதற்காக அனுப்பினபடினாலே அந்த அன்பு இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: But today if you ask me, how do I know that God loves me?
0: இன்றைக்கு தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால்,
1: I have come to know God in a better way than I knew him 47 years ago.
0: 47 ஆண்டுகள் முன்பாக ஆண்டவரை அறிந்த விதத்தை காட்டிலும் இப்பொழுது மேன்மையான விதத்திலே அவரை நான் அறிந்திருக்கிறேன்.
1: How do I know God loves me?
0: தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எப்படி எனக்கு தெரியும்?
1: Yeah, Jesus died for me.
0: இயேசு எனக்காக மரித்தார்.
1: That's child level.
0: அது பிள்ளை என்ற நிலை.
1: How do I know that he loves me now?
0: இப்பொழுது என்னை அவர் எப்படி நேசிக்கிறார் என்று எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்?
1: He rebukes me.
0: இப்பொழுது அவர் என்னை கடிந்து கொள்கிறார்.
1: He corrects me.
0: அவர் என்னை திருத்துகிறார்.
1: And he disciplines me.
0: அவர் என்னை சிட்சிக்கிறார்.
1: You say, Brother Zach, does God discipline you even now?
0: சகோதர ஜாக் அவர்களே, உங்களையும் இப்பொழுதும் ஆண்டவர் சிட்சிக்கிறாரா?
1: Yes.
0: ஆம்.
1: Why?
0: ஏன்?
1: Because I have not yet become fully like Jesus.
0: நான் இன்னுமாய் முழுமையாக இயேசுவை போல மாறவில்லை.
1: And I see some area where the Lord shows me that is not Christ like behavior.
0: இது கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு நடத்தை அல்ல என்று ஆண்டவர் இப்பொழுது சுட்டி காண்பிக்கிறார்.
1: It was not a Christ like thought you had in your mind.
0: இப்பொழுது உன்னுடைய மனதிலே எழுந்த அந்த சிந்தை கிறிஸ்துவுக்கு ஒத்த சிந்தை அல்ல.
1: In the beginning we are only thinking of sexual thoughts as bad.
0: ஆரம்ப காலங்களிலே பாலியல் சம்பந்தமான சோதனைகள் வரும்பொழுது மட்டுமே அது கெட்ட சிந்தை என்று நாம் எண்ணுகிறோம்.
1: We overcome that.
0: நாம் அதை மேற்கொள்ளுகிறோம்.
1: And then we discover other type of thoughts which are not Christ.
0: அதற்கு பிறகு இப்பொழுது கிறிஸ்துவுக்கு ஒத்திராத வேறு சில சிந்தைகள் வருகிறதை பார்க்கிறோம்.
1: Where selfishness.
0: அங்கே சுயநலம்.
1: Where I'm thinking only of myself.
0: என்னை குறித்தே நான் எண்ணிக்கொண்டிருப்பது.
1: Or I said something without consideration for the other person's feelings.
0: மற்ற நபருடைய உணர்வுகளை புரிந்துகொள்ளாமல் நான் ஒன்றை சொல்லிவிடுவது.
1: So we must not just think of dirty thoughts as the only bad thoughts we have.
0: அசுத்த எண்ணங்கள் மட்டுமே கெட்ட எண்ணங்கள் என்று நாம் எண்ணக்கூடாது.
1: You know, judgmental thoughts of other people.
0: மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடிய சிந்தைகள்.
1: When God has not called us to be the judge.
0: நம்மை தேவன் நியாயாதிபதியாக அழைக்காமல் இருக்கும்பொழுது அப்படி எண்ணக்கூடிய சிந்தைகள்.
1: Initially we stop judging them with our tongue.
0: ஆரம்பத்திலே நாம் நம்முடைய நாவினாலே மற்றவர்களை நியாயந்திருப்பதை நிறுத்தி விடுகிறோம்.
1: If you haven't stopped that, that's the first level you must start.
0: அதுவே நிறுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த நிலையிலே ஆரம்பிங்கள். முதலாவது வாயினாலே நான் நியாயந்திருப்பதை நிறுத்தி விடுங்கள்.
1: Once you finish with that,
0: அதை நீங்கள் முடித்த பிறகு,
1: then you go to a higher class.
0: இன்னும் மேலான வகுப்புக்கு செல்கிறீர்கள்.
1: Where you stop judging them even in your thoughts.
0: உங்களுடைய சிந்தையிலே கூட ஒருவரை நியாயந்திருக்க நீங்கள் மறுக்கிறீர்கள்.
1: No, I'm not to judge them because God is.
0: நான் அவர்களை நியாயந்திருக்க கூடாது. தேவன் தான் உங்களுடைய நியாயாதிபதி.
1: Now very few believers come to that level because they haven't passed the earlier level of stopping judging with their tongue.
0: நான் தங்களுடைய நாவினாலே மற்றவர்களை நியாயந்திருக்கிற காரியத்தை அவர்கள் நிறுத்தாதபடினாலே அந்த நிலையிலேயே

0: இருந்து மேலே வராதபடினாலே மேலான நிலையில் அவர்கள் இல்லை.
1: I'll tell you, the Christian life is an endless growth.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முடிவில்லாத ஒரு வளர்ச்சியான வாழ்க்கையா இருக்கிறது.
1: Overcoming dirty sexual thoughts is almost first second standard lesson.
0: அசுத்தமான பாலியல் சம்பந்தமான எண்ணங்களை மேற்கொள்வது என்பது முதலாம் வகுப்பு அல்லது இரண்டாம் வகுப்பு நிலை.
1: Really fight the battle there.
0: அங்கேயே உண்மையாலுமே நாம் இந்த போராட்டத்தை செய்து ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: Overcoming anger is only second third standard.
0: கோபத்தை மேற்கொள்வது என்பதும் கூட இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு கொத்த நிலை. அங்கே உண்மையாலுமே நாம் போராடி அங்கே ஜெயிக்க வேண்டியதா இருக்கிறது.
1: Then we will come to other things God will show us.
0: அதற்கு பிறகு தேவன் நமக்கு காண்பிக்கக்கூடிய மற்ற காரியங்களை நாம் உணர்வோம்.
1: A little selfishness.
0: கொஞ்சம் தன்னலம்.
1: A little spiritual pride where you for few seconds you took the glory to yourself.
0: ஒரு சில வினாடிகள் அந்த மகிமை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், ஆவிக்குரிய பெருமை.
1: Only for a few seconds.
0: ஒரு சில வினாடிகள் மட்டுமே.
1: You took that glory to yourself.
0: அந்த மகிமை நீங்கள் உங்களுக்கே எடுத்துக்கொண்டீர்கள்.
1: Then you repented. Oh God, I
0: can't. ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்பி விடுகிறீர்கள். ஆண்டவரே எல்லா மகிமை உமக்கு தான் சொந்தம்.
1: And gradually you find that you are immediately alert whenever you try to take any honor for yourself.
0: கொஞ்சமாக நீங்கள் அந்த கணத்தை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள வரும்பொழுது உஷாராகி விடுகிறீர்கள்.
1: Many believers don't even think about these things.
0: அநேக விசுவாசிகள் இதை குறித்து எண்ணி கூட பார்ப்பதில்லை.
1: They are seeking so much honor and all that, and they don't even get convicted about it.
0: அவர்கள் எவ்வளவோ கணத்தை தங்களுக்கென்று பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனாலும் அதை குறித்து கொஞ்சம் கூட உணர்த்தி வைக்கப்படாமலே இருக்கிறார்கள்.
1: I don't criticize them.
0: அவர்களை நான் குறை கூற மாட்டேன்.
1: I see, it's like small children do so many wrong things, we don't take it seriously.
0: சிறு பிள்ளைகள் எவ்வளவு தவறான காரியங்களை செய்கிறார்கள், அதை நாம் சீரிய முறையில் எடுத்துக்கொள்வதில்லை.
1: You know, like if a 1 year old child is dirtying its pants, it's not a serious thing.
0: ஒரு வயது குழந்தை ட்ரவுசர் அணிந்திருக்கிறது, அதிலேயே ஒண்ணுக்கு போய் விட்டது என்று சொன்னால் அதை நாம் சீரிய தவறாக எடுத்துக்கொள்வதில்லை.
1: If the 20 year old man is still wetting his pants, that's pretty serious.
0: ஆனால் 20 வயது நிரம்பிய ஒரு மனிதன் தன்னுடைய பேண்டை நினைத்துக் கொண்டால் அது சீரியஸான காரியம்.
1: So I say, if you are 1 year old only in the Lord and you do some of these stupid things, it's okay.
0: ஆண்டவருக்குள்ளாக உங்களுக்கு ஒரு வயது தான் ஆகி இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட புத்தியனமான காரியங்களை செய்தால் பரவாயில்லை.
1: But if you are 20 years old and you are still doing that,
0: ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 20 வயதாகியும் இன்னும் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருந்தால்
1: it's pretty serious.
0: அது சீரியஸான ஒரு காரியம்.
1: But most believers are like that.
0: ஆனால் அநேக விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறார்கள்.
1: 20 30 years old and they are still wetting their pants.
0: 30 ஆண்டுகளாகியும் இன்னுமாய் தங்களுடைய பேண்டை நனைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And the pastor also is wetting his pants, so he can't teach anybody how to stop it.
0: பாஸ்டரே தன்னுடைய பேண்டை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி மற்றவர்களை நிறுத்த முடியாய், சொல்லிக் கொடுக்க முடியும், போதிக்க முடியும்?
1: He also loses his temper. He also shouts at his wife and
0: அவரும் கோபப்படுகிறார், மனைவியை பார்த்து சத்தம் போடுகிறார், திட்டுகிறார்.
1: How can he teach other people not to wet their pants?
0: மற்றவர்களுக்கு எப்படி பேண்டை நினைக்க வேண்டாம், முன்னு கடித்து என்று சொல்லாமல் இருக்க முடியும்?
1: But what I want to say to you, my brothers and sisters,
0: ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்
1: என்றால், think of all the things that are written in the Bible which nobody else is preaching.
0: மற்றவர்கள் பிரசங்கிக்காத காரியங்கள், வேதத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
1: Some of the wonderful things that you have heard in this church in the last so many years.
0: கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக சில அற்புதமான காரியங்களை இந்த சபைகளிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
1: You travel all over this country and you won't hear it anywhere else.
0: நீங்கள் நாடு முழுவதுமாய் பிரயாணம் செய்து பாருங்கள், மற்ற இடங்களிலே கேட்பதே அரிதா இருக்கும்.
1: Your responsibility is greater.
0: கேட்கிற உங்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது.
1: You know, I've said in our own church in Bangalore.
0: பெங்களூர்ல உள்ள என்னுடைய சபையிலே சொல்லியிருக்கிறேன்.
1: Do you know that we are in danger of becoming the biggest Pharisees in India?
0: இந்தியா தேசத்திலே மிகப்பெரிய பரிசேயர்களாய் மாறக்கூடிய அபாயத்திலே நாம் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன்?
1: Because we are preaching the highest standard of holiness.
0: ஏனென்றால் நாம் பரிசுத்தத்தை குறித்ததான உயர்ந்த தரத்தை நாம் போதிக்கிறோம்.
1: The higher the standard of holiness we preach, the bigger the danger of being a Pharisee.
0: எந்த அளவுக்கு உயர்ந்த பரிசுத்தத்தின் தரத்தை நாம் பிரசங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக பரிசேயத்தனமாய் மாறுவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கிறது.
1: The more you know the truth, the more your responsibility before God.
0: அதிகமாக நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது.
1: So we have to know the Father not only as one who loved us so much that he gave his son to die for us.
0: தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக மரிக்கும்படி ஒப்பு கொடுத்த தேவனுடைய அந்த அவ்வளவு பெரிய அன்பை அறிந்து கொள்வது மட்டுமல்ல,
1: but one who loves us so much that he will discipline us and punish us for some small mistake.
0: சிறு தவறுக்காக கூட நம்மை சிட்சித்து ஒழுங்குபடுத்தி கண்டிக்கக்கூடிய அந்த அன்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மெச்சிக்கொள்ள வேண்டும்.
1: See Revelation 3:19.
0: வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனம்.
1: Revelation 3:19.
0: வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனம்.
1: Those whom I love I reprove and discipline.
0: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்.
1: What is the Lord do to those he loves?
0: தாம் நேசிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்?
1: He does two things to them.
0: இரண்டு காரியங்கள்.
1: He corrects them strongly.
0: அவர்கள் கடிந்து கொண்டு கழுகிறார்
1: and disciplines them
0: சிட்சிக்கிறார்
1: it's just like we deal with our children
0: நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அது போல
1: strongly to them
0: கண்டிப்பாய் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோம்
1: see if you raise your voice when you speak to your child that's not anger
0: சில சமயத்தில் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோம் அது சத்தத்தை உயர்த்தி நாம் சில காரியங்களை சொல்கிறோம் அது கோபம் அல்ல
1: some parents get a bit convicted oh I sometimes raise my voice at my child
0: சில பெற்றோர்கள் தாங்களாக ஐயோ பிள்ளைகளிடத்தில் சத்தத்தை உயர்த்தி பேசி விட்டனே என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வு அடைகிறார்கள்
1: you have to speak sometimes raising your voice that is not anger
0: சில சமயத்தில் சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டியதா இருக்கிறது அது கோபம் அல்ல
1: see for example if somebody is standing 100 feet away
0: யாராவது ஒருவர் 100 அடிக்கு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் நிறைவேற்றிக் கொள்வார் நான் சத்தம் போட்டு
1: கூப்பிடுறேன்
0: சகோதர வின்சென்ட்
1: I'm not angry.
0: நான் கோபப்படுவதில்லை.
1: He is so far away. That's why I'm saying it.
0: அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறபடினாலே நான் சத்தம் போட்டு கூப்பிடுகிறேன்.
1: Have you seen sometimes children can sit 2 feet away but in their mind they are many miles away.
0: சில சமயத்திலே பிள்ளைகள் 2 அடிக்கு அருகாமையில தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய மனதிலே 100 அடி தூரத்திலே இருப்பார்கள்.
1: All children are like that.
0: எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறார்கள்.
1: Tell them drink your milk.
0: பால் குடிப்பா.
1: Can't hear so many miles away.
0: கேட்கவில்லை. அவர்கள் எத்தனையோ மைலுக்கு அப்பால் மனதிலே போய் விட்டார்கள்.
1: Drink your milk.
0: பால் குடிப்பா.
1: Can't hear
0: கேட்கவில்லை
1: drink your milk
0: hey பாலகுடி
1: okay
0: சரி சரி என்ன குடித்து விடுவார்
1: it's not anger
0: அது கோபம் அல்ல
1: in his mind he was sitting 1 mile away he couldn't hear you
0: மனதிலே 1 மைலுக்கு அப்பால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறபடியால நீங்கள் பேசுகிறது காதுக்குள்ளே போகவில்லை
1: so don't feel convicted when you raise your voice at your children that's they can't hear that is another
0: ஆகவே சில சமயத்தில் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசும்போது அதை குறித்து நீங்கள் குற்ற உணர்வு அடைய வேண்டாம்
1: so the lord does that sometimes to us
0: தேவனும் சில சமயத்திலே நமக்கு அப்படி செய்கிறார்
1: he speaks softly
0: மெதுவாக பேசுகிறார்
1: and he speaks loudly to us
0: சில சமயத்திலே சத்தமாக பேசுகிறார்
1: because we are not listening when he speaks softly
0: அவர் மெதுவாக பேசும் பொழுது நாம் கவனிப்பதில்லை
1: when you get a sickness he is shouting at you
0: ஒரு வியாதி உங்களுக்கு வந்தால் அந்த நேரத்தில் தேவன் சத்தமாய் பேசுகிறார்
1: என்ற அர்த்தம் not because he is angry
0: அவர் கோபமாய் இருக்கிறதுபடினாலே அல்ல
1: because he loves you
0: அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே
1: that is another side of that coin of love
0: இந்த அன்பின் நாணயத்தின் மறுபக்கம் தான் இது
1: that like he loved you to send his son to die for you on the cross
0: உங்களுக்காக சிலுவையிலே மரிக்கும்படியாய் தம்முடைய குமாரனை அனுப்பக்கூடிய அந்த அன்பு
1: he loves you so much that he wants to remove all sin from your life
0: அதே அன்பு தான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் நீக்குவதற்கு முயற்சிக்கிறது
1: see hebrews chapter 12
0: எபிரேயர் 12 ஆம் அதிகாரம்
1: verse 6
0: ஆறாம் வசனம்
1: those whom the lord loves he disciplines and he scourges every son whom he receives
0: கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து என்று நாம் பார்க்கிறோம் எந்த மகனையும் தண்டிக்கிறார் தாம் சேர்த்துக் கொள்கிற மகன்
1: what is the word there in tamil I don't know but in english it says he scourges every son whom he receives
0: தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்
1: you know in english the word scourge
0: ஆங்கிலத்திலே scourge என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது
1: that is a leather whip with which they whip jesus
0: சாட்டை எடுத்து இயேசுவை அடித்தார்களே தோளினால் செய்யப்பட்ட சாட்டை அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது
1: It's like if I take out my belt and hit my child that is scourging.
0: என்னோட பெல்ட்டை கழற்றி பிள்ளைகளை அடிக்கிறேனே அதுதான் அந்த தண்டிக்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: I have done that.
0: நான் இதை செய்திருக்கிறேன்.
1: Because God does that to me.
0: தேவன் அதை எனக்கு செய்திருக்கிறபடியால்.
1: To whom does God do it?
0: யாருக்கு தேவன் அதை செய்கிறார்?
1: What is read in your bible?
0: உங்களுடைய வேதத்திலே வாசித்து பாருங்கள்.
1: Every single son and daughter.
0: எந்த மகனையும் எந்த மகளையும்
1: that word son includes daughter also
0: magan engra vaarthai magalaiyum serthu solugiradhu
1: it doesn't say most of them
0: adhe adhigamaana perul edathile endral
1: every one of them
0: adhe irukkira ovvoru varaiyum
1: and if you don't get this discipline verse 8 then you are not really a child of god
0: indha shiksha ungalku kidaiyadirundal neengal devanudaiya pilligala illai
1: how do I know I'm a child of god
0: naan devanudaiya pillai endru eppadi enakku theriyum
1: you may say many many ways
0: pala pala vadigalil arindhu kollalam endru solalam
1: 5 years ago I asked jesus to come into my heart
0: 5 வருடங்கள் முன்பாக இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று நான் கேட்டேன்
1: you ask me brother zack how do you know you're a child of god
0: சகோதர ஜாக் அவர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்டால்
1: the lord takes out his belt and hits me
0: தேவன் தம்முடைய பெல்ட்டை எடுத்து என்னை அடிக்கிறார்
1: oh that's how you know you're a child of god
0: இப்படித்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அறிகிறீர்களா
1: that's what it says here
0: இங்க அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது
1: he never hits me without a reason
0: எந்த காரணமும் இல்லாமல் அவர் என்னை அடிப்பதில்லை
1: i am a foolish father sometimes by mistake i punish my children without a reason
0: காரணமே இல்லாமல் சில சமயங்களிலே என்னுடைய பிள்ளைகளை புத்தீனமான தகப்பனாய் இருந்து அடித்திருக்கிறேன்
1: it says here
0: இங்க பார்க்கிறோம்
1: earthly fathers disciplined us as they thought best
0: தாங்கள் மேன்மையானது என்று எண்ணினபடியாய் இந்த பூமிக்குரிய பிதாக்கள் தண்டித்திருக்கிறார்கள் சிட்சித்திருக்கிறார்கள்
1: but not god god is not like that
0: ஆனால் தேவன் அப்படி அல்ல
1: god disciplines us perfectly
0: தேவன் நம்மை பூரணமான விதத்திலே அவர் நம்மை சிட்சிக்கிறார்
1: Even earthly fathers, verse 10, they disciplined us according to what they thought best.
0: பூமிக்குரிய தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம்
1: சிக்ஷித்தார்கள்.
0: தவறுகளை செய்கிறார்கள்.
1: When God disciplines, it says,
0: ஆனால் அங்கே பார்க்கிறோம் தேவன் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது
1: always that we can share his holiness.
0: அந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் அதை நம்மை சிக்ஷிக்கிறார்.
1: You need to understand what sharing his holiness is.
0: அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகுவது என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Supposing your father owns 100 lakhs worth of 1 crore or 10 crores worth of property.
0: 1 crore அல்லது 10 crore ரூபாய் பெருமானமுள்ள சொத்தை உங்கள் அப்பா வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
1: And you are just 2 or 3 children.
0: உங்களுக்கு 2-3 பிள்ளைகள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: So the father has decided he's going to share 3 crores with each of you.
0: உங்கள் ஒவ்வொருவருக்கும் 3 crore ரூபாய் கொடுப்பதாக பிரித்து கொடுப்பதாக தீர்மானிக்கிறார்.
1: Are you interested in getting that?
0: அதை பெற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா?
1: What do you think?
0: என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
1: Don't try and act spiritual, just tell me the truth.
0: ரொம்ப ஆவிக்குரியல் போல நடந்து கொள்ள வேண்டாம். உண்மையா என்ன நினைக்கிறோ அதை சொல்லுங்கள்.
1: Yeah, you want it.
0: உங்களுக்கு தேவைதான்.
1: I would be happy to get it because I can use it in so many good ways.
0: நான் அந்த 1 crore ரூபாய் பெற்றுக்கொள்ள நான் விரும்புவேன் என்றால் பல விதங்களில் அதை நான் பயன்படுத்தலாம்.
1: For the glory of God.
0: தேவ மகிமைக்காக.
1: So now this sharing his holiness is just like some rich father giving me his property.
0: ஒரு ஐஸ்வர்யவானாக தகப்பன் தன்னுடைய சொத்தை பங்கிட்டு கொடுப்பது போலதான் இங்கேயும் இந்த பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார்.
1: This 3 crores your father gives you will disappear after some time.
0: இந்த 3 கோடி ரூபாய் உங்கள் தகப்பன் கொடுக்கிறாரே அது கொஞ்ச நாட்களில் மறைந்து விடும்.
1: Or when you die it'll go.
0: அல்லது நீங்கள் மரிக்கும் போது அதோடு கூட அதுவும் நீங்கிவிடும்.
1: Inheritance my heavenly father gives me.
0: ஆனால் என்னுடைய பரலோக பிதா எனக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம்.
1: He says he wants to share his holiness with me.
0: அவர் என்னோடு கூட அந்த பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார்.
1: Your father will not share his inheritance with all the servants who work in his house.
0: தன்னுடைய வீட்டிலே வேலை செய்யற எல்லா வேலைக்காரளோடும் கூட தன்னுடைய சொத்தை உங்களுடைய தகப்பன் பங்கிட மாட்டார்.
1: All his may have owned a factory and all the workers in his factory will not get a share.
0: அல்லது உங்கள் தகப்பன் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்து கொண்டிருந்தால் அங்கே உள்ள எல்லா வேலையாளர்களுக்கும் அந்த பங்கு கிடைக்காது.
1: He shares it only with his children.
0: தம்முடைய பிள்ளைகளிடத்திலே தான் அதை பங்கு
1: பகிர்கிறார். God does not share his holiness with all the millions of angels.
0: தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கோடிக்கணக்கான தூதர்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பதில்லை.
1: He shares it with his children.
0: தம்முடைய பிள்ளைகளோடு கூட அதை பகிர்ந்து கொடுக்கிறார்.
1: I want to share in that.
0: அதுல எனக்கும் ஒரு பங்கு தேவை.
1: I want to share in that more than any inheritance that I can get from any earthly father.
0: இந்த பூமிக்குரிய தகப்பனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சுதந்திரத்தை காட்டிலும் இந்த சுதந்திரம் எனக்கு வேண்டும்.
1: Do you want that inheritance from your father?
0: இந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோக பிதாவினிடத்திலிருந்து தேவைப்படுகிறதா?
1: You can only get it if you allow him to discipline you.
0: அவர் உங்களை சிக்ஷிக்கும்படி நீங்கள் அனுமதிக்கும் பொழுது மட்டுமே அது உங்களுக்கு கிடைக்கும்.
1: That's what it says.
0: அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: All discipline verse 11 now is very painful, not joyful.
0: எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்.
1: But afterwards it will reproduce the peaceful fruit of righteousness.
0: பிற்காலத்திலே அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
1: It will not produce the peaceful fruit of righteousness in everybody.
0: ஆனால் எல்லாரிடத்திலேயும் அது நீதியாகிய சமாதான பலனை
1: பழகினவர்கள்
0: அவர்களுக்கு மட்டும்தான் இது பலனை கொடுக்கும்.
1: என்னுடைய
0: மகனை நான்
1: தண்டிக்கிறேன்
0: அவன் என் மீது கசப்புள்ளவனாய் மாறி விடுவான்.
1: Just waiting till I'm 18 years old I'm going to run away from this house.
0: 18 வயது எப்பொழுது எனக்கு ஆகும் இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறேன் என்று காத்துக் கொண்டிருக்கிறான்.
1: Such children will get nothing.
0: அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடைக்காது.
1: But like we heard
0: நாம் கேட்டது போல
1: that you beat that child
0: நீங்கள் குழந்தையை அடிக்கும் பொழுது
1: he comes and hugs you and says
0: அந்த குழந்தை வந்து உங்களை கட்டி கொள்கிறது அப்பா என்று அரவணைத்துக் கொள்கிறது.
1: I have punished all my 4 sons
0: என்னுடைய 4 மகன்களையும் நான் தண்டித்திருக்கிறேன்.
1: And they all love me today they all call me their hero
0: இன்றைக்கு அந்த 4 பேரும் என்னை நேசிக்கிறார்கள் தங்களுடைய கதாநாயகனாக என்னை
1: எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: நீங்கள் எங்களை வளர்த்தது போலவே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
1: When they were getting the punishment they didn't say those words.
0: ஆனால் அந்த தண்டனை அவர்களுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லவில்லை.
1: You see, I always used to pray with my children after punishing them.
0: நான் என்னுடைய பிள்ளைகளை தண்டித்த பிறகு அவரோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருந்தேன்.
1: We you have not only done something wrong, we have hurt the Lord by what you did.
0: நீங்கள் ஏதோ தவறு செய்தது மட்டுமல்ல நான் நீங்கள் செய்த காரியத்தினாலே தேவனை துக்கப்படுத்தியிருக்கிறீர்கள்.
1: I have to punish you because the Lord told me to do that.
0: தேவன் இதை செய்து செய் என்று சொன்னபடியாலே நான் உங்களை தண்டிக்க வேண்டியதா இருக்கிறது.
1: I don't like to do it.
0: நான் அதை செய்வதில் எனக்கு பிரியமில்லை.
1: But the Bible says that's the way. So I do it.
0: அப்படி தான் செய்ய வேண்டும் என்றால் நான் செய்தானாக வேண்டும்.
1: Now let's pray.
0: இப்பொழுது நாம் ஜெபிப்போம்.
1: So I'll pray.
0: நான் ஜெபிப்பேன்.
1: Sometimes once I say okay now you pray.
0: ஒரு முறை ஒரு மகனை இப்பொழுது நீ ஜெபி என்று சொன்னேன்.
1: And one of them will say, I don't feel like praying now.
0: இப்பொழுது நான் ஜெபிப்பது போல எனக்கு உணர்வு இல்லை என்று சொல்லிவிட்டான்.
1: I say, okay, don't pray.
0: சரி பரவாயில்லை கவலைப்படாதே.
1: But today,
0: ஆனால் இன்றைக்கு
1: they are very thankful.
0: நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: So it will be like that, all of you got small children.
0: சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்.
1: Don't be afraid to correct them, punish them.
0: அவர்களை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் நீங்கள் ஒரு காலம் நீங்கள் அதிலே தயக்கம் காட்ட வேண்டாம்.
1: 15 years later,
0: 15 ஆண்டுகள் கழித்து,
1: 20 years later,
0: 20 ஆண்டுகள் கழித்து,
1: they will thank you.
0: அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்வார்கள்.
1: Because children don't know what's good for them.
0: ஏனென்றால் பிள்ளைகளுக்கு தங்களுக்கு எது நல்லது என்று தெரியாது.
1: Even in earthly things.
0: பூமிக்குரிய காரியங்களிலே கூட.
1: Some of our children may say, oh, I don't want to study.
0: நம்முடைய சில பிள்ளைகள் எனக்கு படிப்பதற்கே பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள்.
1: I want to go and play cricket or football all the time.
0: எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் கால்பந்து விளையாடிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லது கிரிக்கெட் விளையாடிக் கொண்டே இருக்க வேண்டும்.
1: What do you got to do with such children?
0: அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: You got to say sorry. You got to sit down and study.
0: நீ உட்கார்ந்து இப்பொழுது படிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.
1: Whether you like it or not, you got to sit down and study.
0: உனக்கு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ உட்கார்ந்து படிக்க வேண்டும்.
1: You have to get a job one day and support yourself.
0: ஒரு நாளிலே நீ வேலைக்கு சென்று உன்னை நீயே தாங்கிக் கொள்ள வேண்டும்.
1: You can't support yourself just by playing cricket and football.
0: கிரிக்கெட்டும் கால்பந்தும் விளையாடிக் கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் விளையாடிக் கொண்டே நீ ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து உன்னை தாங்கிக் கொள்ள முடியாது.
1: Only one or two people who become great cricketers and football.
0: அப்படி விளையாடுகிறவர்களே ஏதோ ஆயிரத்தில் ஒருவர் ரெண்டு பேர் தான் கால்பந்து ஆட்ட வீரர்களாய் கிரிக்கெட் வீரர்களாய் மாறுகிறார்கள்.
1: We can't, you may not be so good.
0: நீ அந்த அளவுக்கு நன்மை திறமை உள்ளவனா இல்லாமல் இருக்கலாம்.
1: You can't earn your living like that. You got to sit down and study.
0: நீ படிப்புக்கு அப்படி நீ சம்பாதிக்க முடியாது. நீ உட்கார்ந்து படிக்க வேண்டும்.
1: The parents must take the time to sit down with them and say, now listen, they open up your book now.
0: பெற்றோரும் பிள்ளைகளிடத்தில் உட்கார்ந்து இப்பொழுது உன்னுடைய புத்தகத்தை திற என்று உட்கார வேண்டும்.
1: If you are not willing to take those pains with your children,
0: உங்கள் பிள்ளைகளிடத்திலே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாம் ஏன் பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பமில்லை என்றால்,
1: I believe that you are depriving your children of something good in life.
0: உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையாய் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் அவர்களுக்கு தவிர்த்து விடுகிறீர்கள், தடை
1: செய்கிறீர்கள்.
0: தகப்பனாய் இருக்கிற நீங்கள் அவர்களோடு கூட கண்டிப்புள்ளவர்களாய் இருங்கள்.
1: We have to be kind and strict.
0: நீங்கள் தயவாயும் கண்டிப்பாயும் இருக்க வேண்டும்.
1: See, it says in Romans chapter 11.
0: ரோமர் 11 அதிகாரத்திலே,
1: when we talk about God is a very loving father,
0: தேவன் ஒரு அன்பான தகப்பன் என்று நாம் பேசும்பொழுது,
1: we are not afraid of him.
0: நாம் அவரை பார்த்து பயப்படுவதில்லை.
1: We are not afraid of him, not because he just gives us chocolates all the time.
0: அவர் எப்பொழுதே நமக்கு சாக்லேட்டை கொடுத்து கொண்டிருக்கிறபடியாலே நாம் பயப்படாமல்,
1: he disciplines us.
0: அவர் நம்மை சிட்சிக்கிறார்.
1: See Romans 11 verse 22.
0: ரோமர் 11 அதிகாரம் 22 வசனம்.
1: Behold then the kindness and the severity of God.
0: ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார்.
1: Behold means look carefully at it.
0: ஆகையால் என்று சொன்னால் கவனமாய் இதை கண்ணோக்கி பாருங்கள்.
1: Look carefully at how kind God is.
0: தேவனுடைய தயவு எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கி பாருங்கள்.
1: Now we spent number of sessions looking how kind God is.
0: தேவன் எவ்வளவு தயவுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு எத்தனையோ கூட்டங்களில் நான்
1: பேசியிருக்கிறேன். There is only one side of the coin.
0: அது நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டும்தான்.
1: Now let us turn the other side now.
0: இப்பொழுது நாணயத்தின் மறுபக்கத்துக்கு திருப்புவோம்.
1: It says look carefully at how strict God is.
0: தேவன் எவ்வளவு கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை கண்ணோக்கி பாருங்கள்.
1: Are you afraid of that?
0: அதை குறித்து பயப்படுகிறீர்களா?
1: If you are a baby, you are afraid.
0: நீங்கள் பிள்ளைகளா இருந்தால் குழந்தைகளா இருந்தால் பயப்படுவீர்கள்.
1: I'll tell you my experience.
0: என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: Sometimes
0: சில சமயங்களிலே
1: I'm down in bed with a fever or some sickness.
0: நான் படுக்கையிலே ஏதோ ஒரு வியாதி வந்து அல்லது ஜுரம் வந்து படுத்துக்கொண்டிருப்பேன்.
1: I say this may be a discipline from God. I don't know.
0: எனக்கு தெரியவில்லை இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கண்டிப்பா இருக்கலாம் சிட்சையா இருக்கலாம்.
1: It may not be.
0: அல்லது இல்லாமலும் இருக்கலாம்.
1: Maybe because there's a flu in the town that I got it.
0: தொற்று வியாதி இந்த ஊர்ல வந்தபடினால அந்த ஜுரம் என்னையும் தொற்றி கொண்டு விட்டது.
1: Many times it could be that also.
0: அநேக சமயங்களிலே அப்படியும் இருக்கலாம்.
1: Maybe 70% of the time.
0: 70% நேரம் அது இந்த காரணத்தினால இருக்கலாம்.
1: 20-30% of the time it may be a discipline also.
0: 20 அல்லது 30% நேரங்களிலே அது தேவனுடைய கண்டிப்பாய் சிட்சியாய் இருக்க முடியும்.
1: But if it is a discipline, God will tell us.
0: அது ஒரு சிட்சியாய் இருக்குமேயானால் தேவன் அதை நமக்கு உணர்த்தி சொல்வார்.
1: Don't think every time you get a fever it's a discipline.
0: எப்பொழுது பார்த்தாலும் ஜுரம் வந்தாலும் அது தேவனுடைய சிட்சை என்று எண்ண வேண்டாம். இல்லை.
1: May 70-80% of time it may be just because of things in the air.
0: 70-80% நேரங்களிலே அந்த வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளினாலே உங்களுக்கு உடல்நலம் குறைவாக இருக்கலாம்.
1: You shouldn't condemn yourself.
0: உங்களை நீங்களே குற்றப்படுத்த கூடாது.
1: I have this practice.
0: எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு.
1: Whenever I'm sick or got a fever,
0: எப்பொழுதெல்லாம் எனக்கு வியாதி வருகிறதோ ஜுரம் வருகிறதோ ஆண்டவரே,
1: is this a discipline?
0: இது உம்மிடத்திலே வரக்கூடிய சிட்சையா?
1: Did I do something wrong which I don't know?
0: எனக்கு தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டேனா?
1: Please show me.
0: எனக்கு காண்பி மாட்டவரே.
1: Sometimes the Lord shows me.
0: சில சமயத்தில் தேவன் அதை எனக்கு காண்பிக்கிறார்.
1: Yeah, 3-4 days ago.
0: 3-4 நாட்களுக்கு முன்பாக.
1: This is what you did.
0: இதைத்தான் நீ செய்தாய்.
1: And it is such a small thing which most people won't even call a sin.
0: அநேகர் அதை பாவம் என்றே அழைக்க மாட்டார்கள். அவ்வளவு சிறிய காரியமா இருக்கலாம்.
1: Small little thing.
0: சிறு காரியம்.
1: Maybe little bit of glory I took for myself.
0: கொஞ்சம் மகிமை எனக்காக எடுத்துக்கொண்டேன்.
1: God is strict.
0: தேவன் கண்டிப்புள்ளவர்.
1: Now he never punished me like that when I was a new believer.
0: நான் ஒரு புது விசுவாசியா இருந்த பொழுது இப்படி அவர் என்னை சிட்சிக்கவில்லை.
1: When I was a new believer I was doing so many wrong things but God spared it.
0: புது விசுவாசியா இருந்த பொழுது எவ்வளவு தவறான காரியங்களை செய்தேன் தேவன் அதை காணாமல் விட்டுவிட்டார்.
1: Now I find in my life God is strict about very very small things.
0: இப்பொழுது சிறு சிறு காரியங்களிலே கூட தேவன் அதிக கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன்.
1: And I have been so excited to see that.
0: இதை பார்ப்பதற்கு நான் பரவசம் அடைகிறேன்.
1: I say Lord I'm so thankful that you don't let me go even for that small little thing.
0: ஆண்டவரே இந்த சிறு காரியத்துக்கு கூட நீர் என்னை விட்டு விடாமல் இருக்கிறீரே ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறேன்.
1: Please discipline me like this till the end of my life.
0: ஆண்டவரே என் வாழ்க்கை முடிவு பரியந்தம் இப்படியே நீர் என்னை சிட்சியும் என்று கேட்கிறேன்.
1: Because we read in Ephesians 5.
0: எபேசியர் 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
1: That the Lord is cleansing us as a church in Ephesians 5:27.
0: எபேசியர் 5 அதிகாரம் 27 வசனத்தில் சபையா இருக்கிற நம்மை தேவன் சுத்திகரிக்கிறார்.
1: It says in verse 26 he's going to sanctify us with the word of God.
0: தேவனுடைய வார்த்தையினாலே அதை பரிசுத்தமாக்குகிறார் என்று 26 வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: God may speak to us his word through the Bible.
0: தேவன் தம்முடைய வார்த்தையை வேதத்தின் மூலமாக பேசுவார்.
1: Or through a discipline that is also a word of God.
0: அல்லது ஒரு சிட்சியின் மூலமாக அதுவும் தேவனுடைய வார்த்தைதான்.
1: When I discipline I listen. Why is God disciplining me and he gives me a word?
0: நான் சிட்சிக்கப்படும் பொழுது நான் கவனிக்கிறேன் அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்.
1: And the Lord says this little thing that happened 3-4 years days ago.
0: 3 நாட்களுக்கு முன்பாக நடந்த இந்த சிறு காரியம்.
1: The way you spoke to somebody.
0: ஒருவரிடத்தில் நீ பேசின விதம்.
1: Or something you did.
0: அல்லது நீ செய்த காரியம்.
1: Or some little glory you took.
0: அல்லது நீ எடுத்துக்கொண்ட சிறு மகிமை.
1: Or there you were a little selfish.
0: அல்லது அங்க இடத்தில் நீ கொஞ்சம் தன்னலமுள்ளவனாய் சுயநலமுள்ளவனாய் இருந்தாய்.
1: And the reason is this.
0: காரணம் இதுதான்.
1: Because in verse 27 he wants to present me one day completely full of glory.
0: மகிமையுள்ள சபையாக என்னை அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள
1: விரும்புகிறார்.
0: கரை இல்லாமல்
1: நோ ரிங்கிள்
0: திரை இல்லாமல்
1: that I can be absolutely holy.
0: முற்றிலும் பரிசுத்தமான ஒருவனாய் மாறும்படியாய்.
1: If I look at my character,
0: என்னுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது
1: like a wedding dress.
0: ஒரு கல்யாண வஸ்திரத்தை போல.
1: It says that in Revelation 19 the bride has made herself ready with a wedding dress.
0: மணவாட்டி கல்யாண வஸ்திரத்தினாலே தன்னை ஆயத்தமணினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம்.
1: God is ironing this dress so that all the wrinkles go out.
0: அந்த வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் போகும்படியாக தேவன் ஒரு இஸ்திரிப்பட்டியை வைத்து அவர் இஸ்திரி போடுகிறார்.
1: Hangs it up and says, yeah, I say, Lord, that looks great.
0: அங்கே அந்த அயன் பண்ணின துணியை அந்த வஸ்திரத்தை அப்படியே பார்க்கிறார். ஆண்டவர் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது என்று நான்
1: சொல்கிறேன். God says, no, there's a little wrinkle here.
0: இல்லை இல்லை, இங்கே ஒரு சிறு சுருக்கம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அந்த சூடாக்கி அயன் போடுகிறார்.
1: Puts the hot iron on me and rubs it.
0: அந்த சூடான அயன் பாக்ஸை என் மீது போட்டு தேய்க்கிறார்.
1: Because he wants to remove that wrinkle.
0: அந்த சுருக்கத்தை அவர் எடுக்க விரும்புகிறார்.
1: It's such a small wrinkle.
0: சிறு சுருக்கம் தானே.
1: Bride may say no it's okay. It's
0: மணவாட்டி அது சின்ன சுருக்கம் தானே என்று சொல்கிறார்.
1: இல்லை இல்லை. It has to be perfect.
0: அது பூரணமா இருக்க வேண்டும்.
1: And then there's one little spot there.
0: இங்கே ஒரு சிறு கறை இருக்கிறது.
1: We got to wash that again.
0: அதை மீண்டுமாய் துவைக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
1: Then we got to iron it again.
0: அதற்கு பிறகு மீண்டுமாய் ஒரு அயன் பண்ண வேண்டும்.
1: I say this is a perfect God.
0: அவர் பூரணமான தேவன்.
1: Who wants me to be absolutely perfect, not even one small black dot on this wedding dress.
0: இந்த கல்யாண வஸ்திரத்திலே ஒரு சிறு கருப்பு புள்ளி கூட இருக்க கூடாது என்று விரும்புகிற தேவன்.
1: Not even one wrinkle, one small little wrinkle, no.
0: ஒரு சிறு சுருக்கம் கூட காணப்பட கூடாது, இருக்கவே கூடாது என்று விரும்புகிற தேவன்.
1: But I should be absolutely holy, verse
0: 27. 27 ஆம் வசனத்திலே
1: absolutely blameless.
0: முற்றிலும் பரிசுத்தம் பிழையற்றதுமான ஒருவனாய் மாற வேண்டும்.
1: Do you want God to make you like that?
0: தேவன் இப்படி உங்களை மாற்ற முடியா விரும்புகிறீர்களா?
1: I want it.
0: எனக்கு அது தேவை.
1: I want it with all my heart.
0: முழுஇருதயத்தோடு கூட நான் அதை விரும்புகிறேன்.
1: If you say that to God, he will really take you.
0: நீங்கள் இதை தேவனிடத்தில் சொல்லும் பொழுது அவர் அதை உங்களை எடுத்துக் கொள்வார்.
1: You know how he'll do it?
0: அவர் எப்படி செய்வார் தெரியுமா?
1: He will discipline.
0: அவர் உங்களை சிட்சிப்பார்.
1: You know like you heard brother Charles say.
0: சகோதரர் சார்லஸ் சொன்னது போல.
1: Somebody told him, don't go too near to God because then life becomes a little difficult.
0: ஆண்டவரைக்கு கிட்ட நெருங்கி போனால் வாழ்க்கை கடினமாகி விடும் என்று சொன்னது போல.
1: Keep little distance.
0: எப்பொழுதே ஒரு இடைவெளி வைத்தே போங்கள்.
1: You know there's a verse like that in the Ecclesiastes. Don't be too righteous.
0: மிஞ்சின நீதிமானாய் இராதே என்று நாம் பிரசங்கின் புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
1: Can you imagine going to Jesus and saying don't be too righteous?
0: இயேசுவரிடத்தில் போய் சொல்ல முடியுமா ஆண்டவரே ரொம்ப மிஞ்சின நீதிமானாய் இருக்க வேண்டாம் என்று சொல்ல முடியுமா?
1: Yeah, in one way to be super righteous like the Pharisees, that is wrong.
0: பரிசேயர்களை போல மிஞ்சின நீதிமானாய் இருப்பது என்பது தவறுதான்.
1: About washing the hands and all that.
0: கை எப்போது பார்த்தாலும் கை கழுவி கொண்டே இருக்க.
1: We're not talking about that.
0: அதை குறித்து நான் பேசுவதில்லை.
1: We're talking about perfect holiness.
0: பூரணமான பரிசுத்தத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: God loves you.
0: ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.
1: So he'll discipline you.
0: ஆகவே உங்களை அவர் சிட்சிப்பார்.
1: That because he's a good father.
0: ஏனென்றால் அவர் நல்ல தகப்பன்.
1: He is not a grandfather.
0: அவர் நல்ல ஒரு தாத்தா அல்ல.
1: You know that?
0: உங்களுக்கு தெரியுமா?
1: You know how grandfathers are?
0: தாத்தாமார்கள் எப்படி இருப்பாள் என்று உங்களுக்கு தெரியுமா?
1: They don't take belt and all.
0: தாத்தாமார்களுக்கு பெல்ட் எல்லாம் எடுத்து பேரன் பிள்ளைகளை அனுப்பி அடிப்பதில்லை.
1: Only chocolate, chocolate, chocolate, ice cream, chocolate.
0: எப்பொழுது பார்த்தாலும் சாக்லேட் வாங்கி கொடுப்பார், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார், சாக்லேட் வாங்கி கொடுப்பார் தாத்தா.
1: I became a grandfather a little while ago.
0: கொஞ்ச நாட்கள் முன்பாக நான் ஒரு தாத்தாவாய் மாறிவிட்டேன்.
1: So one of the brothers in Bangalore asked me.
0: பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் என்னை பார்த்து கேட்டார்.
1: So when you saw your little grandson, how did you feel?
0: உங்களுடைய பேரனை பார்த்த உடனே நீங்கள் எப்படி உங்களுடைய உணர்வுகள் இருந்தது என்று கேட்டார்.
1: I said I thought, how can anybody punish this sweet little child?
0: இந்த சிறு குழந்தையை பேரப்பிள்ளை எப்படி யாராவது ஒரு தண்டிக்க முடியும் என்று நான் எண்ணினேன்.
1: How can anybody punish this sweet little thing?
0: இந்த அருமையான குழந்தையை யாராவது எப்படி தண்டிக்க முடியும்?
1: So they asked me, what if you see one day your son taking out the belt or something to hit the child?
0: ஒரு நாள்லயே உங்களுடைய மகன் பெல்ட்டை எடுத்து அந்த உங்கள் பேரப்பிள்ளையை அடிக்கும் பொழுது நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று கேட்டார்.
1: I said, I think I'll go for a walk.
0: நான் அப்படியே கொஞ்சம் நடந்து விட்டு வரேன் என்று சொல்லி நான் தப்பித்து போய்விடுவேன் என்று
1: சொன்னேன். And I'll come back after about half an hour.
0: அரை மணி நேரம் கழித்து நான் திரும்பி வருவேன்.
1: Then my grandson will come running to me and says, daddy hit me.
0: அப்ப என் பேரப்பிள்ளை ஓடி வந்து அப்பா அடிச்சிட்டாங்க என்று சொல்லி சொல்லுவான்.
1: And I will take him on my lap.
0: நான் அவனை மடியில் எடுத்துக்கொள்வேன்.
1: And I say, that's good for you.
0: அது உனக்கு நல்லது என்று சொல்லுது.
1: Because the Bible says,
0: வேதம் சொல்கிறது,
1: that there are a lot of wrong things in our heart and your father loves you and that's why he disciplines.
0: உள்ளத்திலே பல தவறான காரியங்கள் இருக்கிறது, ஆகவே உன் தகப்பன் உன்னை தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார்.
1: But I can't do that because I'm a grandfather.
0: நான் தாத்தாவா இருக்கிறபடினால என்னாலே அதை செய்ய முடியாது.
1: God is not a grandfather. Thank God he is not a grandfather.
0: ஆகவே தேவன் யாருக்குமே தாத்தா அல்ல. அதற்காக தேவனுக்கு நன்றி, அவர் தாத்தா அல்ல, அவர் தகப்பன், பிதா.
1: That's why I say you can't become a grandchild of God.
0: ஆகவே தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது, நீங்கள் தேவனுக்கு பேர பிள்ளைகளாய் மாற முடியாது.
1: I become a child of God, my children cannot become God's grandchildren.
0: நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பேர பிள்ளைகளாய் மாற முடியாது.
1: They have to become directly his children.
0: அவர்கள் நேரடியாக அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும்.
1: Because God is not grandfather to anybody.
0: தேவன் யாருக்குமே தாத்தாவல்ல.
1: He is a father.
0: அவர் ஒரு தகப்பன்.
1: He disciplines.
0: அவர் சிட்சிக்கிறார்.
1: He takes out his belt and he hits us.
0: அவர் தம்முடைய பெல்ட்டை எடுத்து அவர் சிட்சிக்கிறார்,
1: தண்டிக்கிறார். He doesn't want even one spot to remain in you.
0: உங்களிடத்திலே ஒரு கறையாகிலும் இருக்க முடியாது, விரும்புவதில்லை.
1: He doesn't want even a wrinkle in you.
0: ஒரு சுருக்கம் கூட இருக்க முடியாது, விரும்புவதில்லை.
1: What a loving father.
0: என்ன அருமையான தகப்பன்.
1: It's like a father who sees some sickness in his child and says, I'm going to take you to the best doctor, even if you have to surgery, cut your stomach, do anything, I'm going to heal that disease in you.
0: வியாதிப்பட்ட ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது தகப்பன் சொல்கிறார், உனக்கு இந்த வியாதி இருக்க கூடாது, நான் சிறந்த மருத்துவரிடத்திலே அறுவை சிகிச்சை நிபுணரிடத்திலே கொண்டு சென்று அறுவை சிகிச்சை செய்தாகிலும் இந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்
1: என்று சொல்கிறார். Even if they have to cut open your body, operate you, remove this thing, I'm going to get you healed.
0: உன்னுடைய சரீரத்தையே அந்த டாக்டர்கள் வெட்டி அந்த கட்டியை நீக்க வேண்டுமானாலும் பரவாயில்லை, நான் அதை செய்வதற்கு அனுமதிப்பேன்.
1: Oh, but daddy, that will be very painful if the doctor cuts me.
0: ஐயோ, என்னை டாக்டர்கள் அறுக்கும் பொழுது எனக்கு வேதனை அளிக்குமே என்று மகன் சொல்லலாம்.
1: You don't understand that, my son.
0: மகனே, உனக்கு அது விளங்காது.
1: But I love you.
0: ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன்.
1: I will allow that doctor to cut you because I don't want this disease to remain in your body.
0: இந்த வியாதி உன்னுடைய சரீரத்தில் இருப்பதற்கு நான் விரும்பாதபடினாலே அந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதற்கு நான் கண்டிப்பாக அனுமதிப்பேன்.
1: Don't fathers understand that when they send their child for some operation?
0: தன்னுடைய மகனையோ மகளையோ அறுவை சிகிச்சைக்கு அனுப்பும் பொழுது தகப்பன் இப்படி உணர்கிறது இல்லையா?
1: We don't understand sometimes why God gives us such a hard time.
0: சில சமயங்களிலே நமக்கு கடினமான சூழ்நிலையை தேவன் ஏன் கொடுக்கிறார் என்பது நமக்கு விளங்குவதில்லை.
1: Why does he allow you to face some trial?
0: சில உபத்திரவங்களை சந்திக்கும்படியாக ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? சில வியாதிகளை சந்திக்கும்படியாக,
1: some financial difficulties,
0: சில பண நெருக்கடி,
1: some opposition from people,
0: ஜனங்களிடத்திலிருந்து எதிர்ப்பு,
1: maybe somebody takes you to court,
0: சிலர் உங்களை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்கிறார்கள்.
1: It is all for your good.
0: இவைகளெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான்.
1: I have faced many things in my life, but I can say today it is all for my very best.
0: அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன், அதன் பின்பாக அவைகளெல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று நான் இப்பொழுது சொல்ல முடியும்.
1: God does not even want a spot in my life.
0: என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கறை கூட இருக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார்.
1: This is the father we have.
0: நமக்கு இருக்கக்கூடிய தகப்பன் இவர்தான்.
1: We really need to praise God for his discipline.
0: அவருடைய சிட்சைக்காக உண்மையாலுமே நாம் தேவனை துதிக்க வேண்டியிருக்கிறது.
1: Say, Lord, do it even more.
0: ஆண்டவர், இன்னும் அதிகமாய் செய்யும். ஆண்டவரே,
1: make me perfectly holy.
0: ஆண்டவர், என்னை பூரண பரிசுத்தவானாய் மாற்றும்.
1: Shall we bow our heads for a moment?
0: நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா?
1: Will you say to the Lord in your heart?
0: உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்களா?
1: Lord, I want to be as holy as Jesus.
0: ஆண்டவரே இயேசுவை போல நானும் பரிசுத்தமுள்ளவனாய் மாற வேண்டும்.
1: In my thoughts,
0: என்னுடைய எண்ணங்களிலே,
1: in my words,
0: என்னுடைய வார்த்தைகளிலே,
1: in my deeds,
0: என்னுடைய கிரியைகளிலே,
1: in my attitude to money,
0: பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை,
1: in my attitude to my fellow believers,
0: என் சக விசுவாசிகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை,
1: also in my attitude towards those who hate me and criticize me,
0: என்னை பகைத்து குறை கூறுகிறவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை,
1: towards those who betray me like Judas is,
0: யூதாஸ் காரியத்தை போல என்னை காட்டிக் கொடுக்கிறவருடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலை,
1: I want to be holy like Jesus,
0: இயேசுவை போல ஆண்டவரே நான் பரிசுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும்,
1: my attitude towards women,
0: ஆண்டவரே ஸ்திரீகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை,
1: in my attitude towards the passions in my body,
0: என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிறதான எல்லா விதமான இச்சை உணர்வுகள்,
1: Lord make me without spot without wrinkle,
0: ஆண்டவரே கரை திரையற்றவனாக என்னை மாற்றும்,
1: don't want an earthly inheritance but I want to inherit your holiness,
0: பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தின் அந்தலே சுதந்திரம் அடைய விரும்புகிறேன்,
1: please give it to me Lord,
0: ஆண்டவரே அந்த பரிசுத்தத்துக்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றும்,
1: and today
0: இன்றைக்கு
1: I give you permission to discipline me in any way you like,
0: ஆண்டவரே நீர் விரும்புகிற எந்த விதத்திலாகிலும் ஆண்டவரே என்னை சிச்சிக்கும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன்,
1: I will accept it as from a hand of love,
0: ஆண்டவரே ஒரு அன்பின் கரத்திலிருந்து வருவதாக அதை நான் எண்ணி ஏற்றுக்கொள்ளுவேன்,
1: any way you like,
0: ஆண்டவரே நீர் விரும்புகிற எந்த விதத்திலாவது செய்யும்,
1: I will not compare myself with other believers,
0: மற்ற விசுவாசிகளோடு கூட ஆண்டவரே என்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன்,
1: I will not say why are you treating me like this,
0: ஏன் இப்படி என்னை நடத்துகிறீர் என்று கேள்வி கேட்க மாட்டேன், ஆண்டவரே
1: I will accept your discipline joyfully,
0: ஆண்டவரே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவேன்,
1: you are my father,
0: நீர் என் தகப்பன்,
1: you love me,
0: நீர் என்னை நேசிக்கிறீர்,
1: you will care for me,
0: நீர் என்னை கரிசனை கொள்கிறீர்,
1: you provide for me,
0: எனக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறீர், ஆண்டவரே
1: Lord Jesus,
0: ஆண்டவராக இயேசுவே
1: help me to be your disciple,
0: உம்முடைய சீஷனாய் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும்,
1: work in my life,
0: என் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்,
1: so that I'll be ready for your coming,
0: உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாய் மாறும்படியாக,
1: before you come,
0: நீர் வருவதற்கு முன்பதாக,
1: I can be useful for you on this earth,
0: இந்த பூமியிலே உமக்கு பயனுள்ள பாத்திரமாய் நான் மாற வேண்டும்,
1: amen,
0: amen.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-26 வசனங்களிலே யோபு இப்படி சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு சொல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு ஓடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர், யோபுவின் நிலைமைகளை மாற்றினவர், நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? வாருங்கள், நம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர்

நேர்ந்தாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எந்த காரியமானாலும், எந்த சிருஷ்டியானாலும், என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். என் ஜீவன் உமது கரத்தில், ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர்.

பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்வேன். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம்

எத்தனை பேர் சொல்ல போறீங்க? துணையாளர் முன் செல்கிறார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ மரணமோ தூதர்களோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. நல்லவர்.

ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே.

எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க? நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே.

0: கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம், எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் தான், எங்களை போஷிக்கிறவர் நீர் தான், எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே. உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உம்மை சேவிப்போம், உம்மை பின்தொடர்வோம், உம்மை நேசிப்போம். நீ நல்லவர், நீ பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மை சேவிப்போம், உம்மை நேசிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம், நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, ஜீவன் மரணம் எதுவானாலும் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், இன்னும் உம்மை பின்பற்றுவோம்.
1: துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் அவர், பரிசுத்தர். அவர் நம்முடைய துதியில வாசம் பண்ணுகிறார்.

தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்கப்பா, உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே ஆராதனை. நீ ஒருவரே மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திர, நீ ஒருவரே கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திர. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நீ ஒருவரே போற்றுதலுக்குரிய

ஆண்டவருக்கு மகிமை. நீர் மாத்திரமே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். உங்க நாமத்திற்கு மட்டும் நாங்க மகிமை வர பண்ணுகிறோம். ஆமென் சொல்லி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். உங்க நாமத்திற்கு மாத்திரமே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே கனத்திற்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இன்னைக்கு ஒரு சின்ன வேடிக்கையான செயல்முறையை செஞ்சு பார்ப்போமா? நீங்க தயாரா? சரி, ஆரம்பிக்கலாம். உங்களை சுத்தி நல்லா பாருங்க. எந்த பொருட்கள்லாம் சிவப்பு நிறத்துல இருக்குதுன்னு பாருங்க. மேல பாருங்க, கீழே பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் பாருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா சிவப்பு பொருட்களையும் மனசுல பதிச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நான் சொல்றத செய்யுங்க. உங்க கண்களை மூடி நீங்க பார்த்த சிவப்பு பொருட்களை ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்களை திறக்காமலே நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எத்தனை பச்சை கலர்ல இருக்கிற பொருட்களை பாத்தீங்க? உங்களால சொல்ல முடியாது. ஒன்னு ரெண்டு வேணும்னா சொல்வீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்க கண்களை திறந்து சுற்று முற்றும் பாருங்க. எத்தனை பொருட்கள் பச்சை நிறத்துல இருக்குது? நீங்க கண்களை மூடி இருந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உங்க ஞாபகத்துல வந்துச்சுதா? இல்ல, அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க. நாம ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா பல அற்புதமான விஷயங்களை நாம பார்க்காம அனுபவிக்காமலே இழந்துருவோம். நம்ம எந்த காரியத்துல கவனத்தை செலுத்துறோமோ அந்த காரியத்தை மட்டுமே நம்மால அடைய முடியும் அப்படின்னு நாம செஞ்ச இந்த எளிய ஆக்டிவிட்டி நமக்கு விளக்குது. சிவப்பு பொருட்களை கண்டுபிடிக்கணும்னு நம்முடைய கவனத்தை திருப்பினப்போ சிவப்பு பொருட்களை மட்டுமே நாம பார்க்க முடிஞ்சது. நம்முடைய மனம் ஒரு வடிகட்டி மாதிரி, சிவப்பு நிறத்தை தேடும் போது சிவப்பு நிறத்தை மட்டும்தான் பார்ப்போம். பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறைய தேடுங்க. அது எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்குது. இந்த உலகம் அழகானது, அற்புதமானது. நமக்கு சந்தோஷத்தை தருவதற்காகவே கடவுளால படைக்கப்பட்டது. இயற்கைய சுற்றி பாருங்க, எத்தனை அழகு! வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத பேரழகு. உங்க மனைவி, கணவன், பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. மனசுக்குள்ள இருந்து அன்பும் பாசமும் பீறிட்டு வருதா? நண்பர்களை எண்ணி பாருங்க, நேசத்தின் சின்னங்கள் அவங்க. நம்முடைய பணிய, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவை, இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களா நினைக்கும் போது நம்பிக்கை கூடும். கடவுள் மேல உள்ள நன்றியுணர்வு அதிகரிக்கும். வாழ்க்கை இன்பமா இருக்கும். இதத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 28 அதிகாரம். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறிய அடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறிய அடித்தான். எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளிலே 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகாவீரராயிருந்தவர்கள். அன்றியும் எப்பிராயீமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிக்காமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 200,000 பேராகிய திரிகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். நீங்களோ வானபரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். அப்பொழுது எப்ராயீம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோகனானின் குமாரன் அசரியாவும் மெஷிலேமோத்தின் குமாரன் பெரகியாவும் சல்லூமின் குமாரன் எகிஸ்கியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது ஆயுத பாணிகளானவர்கள் சிறை பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறை பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேலேற்றி பேரீச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். அக்காலத்தில் ஆகாஸ் என்னும் ராஜா அசீரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பினான். ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறிய அடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள். பெலிஸ்தரும்
யூதாவிலே சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெத்ஷிமேஷையும் ஆயலோனையும் கெதேரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். அசீரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் அவனிடத்தில் வந்தான். அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரண்மனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறிய அடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் மூட்டினான். அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடவடிக்கைகளும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

கிறிஸ்தவர்கள் மருத்துவரை நாடலாமா, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாமா, இது உண்மையிலே வேதத்தின்படி சரியானது தானா, இதை குறித்து தான் வேத ஆதாரங்களோடு நாம் பார்க்க போகிறோம். மருந்து மாத்திரைகளை நாங்கள் உட்கொள்ள மாட்டோம், தேவனை மாத்திரமே நாம் சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சில கூட்டத்தார் இருக்கிறாங்க. நான் அவர்களை மதிக்கிறேன், அவங்களுடைய விசுவாசம் நல்ல ஒரு விசுவாசம் தான். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய விசுவாசம் வீணா மனுஷ பக்தி வைராக்கியத்திற்கேற்ற ஒரு விசுவாசமாக இருந்து விடக்கூடாது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வர வேண்டும். எங்காவது தேவன் மருந்து மாத்திரைகளை நாடக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு வேதத்தில் பார்த்தா, நேரடியாக நீங்கள் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுங்கள் அல்லது உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கறது இல்லை. அப்படியானால் இது போன்ற பிரச்சனைகளை எப்படி நாம் முடிவுக்கு கொண்டு வருவது? சிலர் இன்றைக்கு சில வேத வசனங்களை, உதாரணமாக ஆண்டவர் வந்து ஃபெய்த் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு போட்டிருக்கு பிரதர், அதனால் நாம் ஒரு காலம் இந்த மாம்சீக முறைமையான மருத்துவத்தை செஞ்சு மாத்திரையை சாப்பிட்டு நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளுவது வேதத்தின்படி தவறானது அப்படின்னு துணிகரமாய் பேசுகிறதை பார்க்குறோம். கரெக்ட், நீங்கள் அப்படி இருக்க முடிஞ்சால் இருங்க, ஆனால் பல இடங்களிலே இதனாலே பலர் இறந்திருக்கிறாங்க. வைத்தியம் பண்ணி பிழைக்க வைக்க வேண்டிய ஒரு சூழலில் இன்னமும் பலர் நோய் நொடியோடு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. சில சபைகளிலே இதை எப்படி எதிர்த்து பேசுவது என்று தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அப்படியே உள்ளே அடங்கி கிடக்கிறாங்க. அப்போ வேதத்தின் மூலமாக இதற்கு நாம் தீர்வு காண வேண்டும் அல்லவா? பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியர்கள் அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர்களை சார்ந்து வாழுகிறத பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகம 50:1-2 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பு தன்னுடைய ஊழியக்காரரான வைத்தியர்கள் டாக்டர்ஸ் அவர்களை கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடுகிறதை பார்க்குறோம். யோசேப்புக்கு கூடையே டாக்டர்ஸ் இருந்தாங்க. இதே டாக்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வாசிக்கிறோம்? யாத்ரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதாவது மருத்துவச்சிகள். எகிப்திய ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அப்போ பிரசவம் பார்க்கும் பொழுது அவங்க அப்படியே தாங்களாக பிரசவம் பார்த்து விடவில்லை, அவர்களுக்கு மருத்துவச்சிகள் பார்த்தீங்களா. அப்போ வைத்தியம் பார்க்கக்கூடிய பெண்கள் இருந்தாங்க. அப்போ இது தேவன் அனுமதித்த ஒன்றாகத்தானே தெரிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே ஏசாயா 38 எசேக்கியல் ராஜா உடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அவர் மரணிக்கவில்லை, ஆனால் அவர் மரணிக்க போகிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஏசாயா போய் சொல்கிறாரு, ராஜாவே உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ இந்த வியாதி உனக்கு குணமாகாது, நீ செத்து போயிடுவ. உடனே நமக்கு தெரியும் எசேக்கியல் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அழுகிறாரு. உடனே மீண்டுமா ஏசாயா அந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஏசாயாவே நான் வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ 15 நான் கூட சேர்த்து விட்டேன், ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும், நீ போய் அவனிடத்துல சொல்லு. உடனே நேராக ஏசாயா போனாரு, எசேக்கியலை கூப்பிட்டு சொல்றாரு, நீ அழுகாதப்பா, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார், எக்ஸ்ட்ரா 15 உனக்கு கொடுத்துட்டாரு, அதனால என்ன செய்யணும், நீயே ஜாலி அப்படி எழுந்து நடந்து போ அப்படின்னு சொன்னாரா? இல்லை, இந்த வியாதி நீங்க அத்திப்பழ அடையை எடுத்து போடுங்கள்னு சொல்றாரு. உடனே என்ன செஞ்சாங்க, அத்திப்பழ அடையை எடுத்து அப்படி அழகா போட்டாங்க. அதுல இருந்து அவர் குணமாகி வந்து அடுத்து எக்ஸ்ட்ரா 15 வாழ்ந்தார். இப்ப ஆண்டவர் தெய்வீக சுகம் அளிக்கிறாருன்னு சொன்னா இந்த யதார்த்தமான முறைமையில் எதுக்கு சுகம் அளிக்கணும்? இந்த அத்திப்பழ அடையை வச்சுத்தான் சுகம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏன் தேவன் செய்ய வேண்டும்? பல வேளைகளிலே நாம் யதார்த்தமாய் தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி நாம் சில நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்களை பேணி கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இல்லை இல்லை நான் விசுவாசத்தினால தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவது நம்மளுடைய வீண் வரட்டு விசுவாசத்தையும் தேவையற்ற பக்தி வைராக்கியத்தையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்குதோ என்று நான் யோசிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாப்பிடாம தான் வாழ்ந்தாரா? ஒரு சூழல் வந்தது, 40 அவர் சாப்பிடாம இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், எலியா எலியாவே இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு ஒரே ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவர் கிட்டத்தட்ட 40 மேலே நடந்து போயிட்டு இருக்கிறார். சில சூழல்கள் வரும் பொழுது தேவன் அற்புத விதமாய் நம்மை காப்பார். அதே சமயத்தில் இதனுடைய அர்த்தம் நம்ம சாப்பிடாமே உயிர் வாழ்ந்து விடலாம் என்று அர்த்தம் அல்ல. நாம் சாப்பிட வேண்டும், உணவே ஒரு வகையில் நமக்கு ஆரோக்கியத்தையும் மருந்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது.
கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளணும். காலையில் எழுந்திரிச்சு பல்லை விளக்குகிறோம், குளிக்கிறோம், எதற்காக? நோய்கள் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இது ஒரு வகையான பராமரிப்பு தான். திடீரென்று ஜலதோஷம் பிடித்து விட்டால் உடனே சுடுதண்ணியை மாத்திரம் குடிக்கிறோமே, எதற்காக? நாம பாதுகாப்பாக இந்த இடத்துல ஞானத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன வைத்தியம் பண்ணுகிறோம். திடீர்னு சிலர் போவாங்க, துளசியை எடுத்து அப்படியே மெண்டு சாப்பிடுவார்கள். அதே துளசியை அரைத்து மாத்திரை வடிவில் எடுத்து சாப்பிட்டால் அது பாவமாகி விடுமா? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. இதையெல்லாம் விட ஒரு சபையார் இல்லை, தெய்வீக சுகம்தான், ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இன்னொரு ஒரு கேள்வி எழும்புது. இப்போ நான் மருத்துவத்தை நாடக்கூடாது, டாக்டரை நாடுவது அது பாவம் என்று சொன்னால், நான் டாக்டராக இருப்பதும் பாவம் தானே? நான் டாக்டருக்கு படிக்கக்கூடாது தானே? எனக்கு அந்த சபையில் இருந்து ஒரு சகோதரன் எனக்கு இப்படியாக ஃபோன் செய்து சொன்னார், டாக்டருக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயா, ஆனால் அதே சமயத்தில் நான் டாக்டராக இருக்கிறேன், அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தில் ஏன் இந்த மாதம் நீங்கள் தசம பாவம் கொடுக்கலன்னு வந்து கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறார். அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு மாய்மாலத்தை உருவாக்குகிறது? பிரியமானவர்களே, நீங்கள் வைராக்கியமாக இருங்க. நாம் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து தான் இருக்கிறோம். அதற்காக நாம் எந்த வைத்தியமும் பார்க்கக்கூடாது என்று அர்த்தம் இல்லை.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. உங்கள் மொபைல் போனில் 15 நிமிட இடைவெளியில் அலாம் அடிக்கும்படி டைமரை செட் பண்ணுங்கள். இரு அலாம் ஒலிகளுக்கு இடைப்பட்ட 15 நிமிடங்களில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? 2008 வெளியான மிஷன் மேக்கர் மேகசினில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். 15 நிமிடங்களில் 3882 ஆத்துமாக்கள் புதிதாக பிறக்கின்றன. 15 நிமிடத்திற்கு ஒரு முறை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட 1721 பேர் மரித்து இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்திக்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5448 பேர் உலக நாடுகளுக்கு இடையே புலம்பெயர்ந்து செல்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை நகர்ப்புறங்களில் இருக்கும் சேரிகளில் குடியேறும்படி 570 பேர் இடம்பெயர்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 201 குழந்தைகள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் இழந்து அனாதைகளாக மாறுகின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 34 பேர் குப்பை பொறுக்கி வாழ்வாதாரத்தை தேடும்படி முடிவெடுக்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 வயதுக்குட்பட்ட 688 குழந்தைகள் பசியால் மரிக்கின்றனர். உலக நாடுகளில் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கின்றனர். காலம் மிக முக்கியமானது, அது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே காலத்தின் அருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிஷன் மேக்கர் மேகசினில் கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, 15 நிமிடத்திற்குள் உலகில் எத்தனையோ சம்பவங்கள், அதிர்ச்சியூட்டும் காரியங்கள் நடந்து முடிந்து விடுகின்றன. ஆனால் நாமோ எத்தனையோ 15 நிமிடங்களை வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். உலகில் நடக்கும் துயர சம்பவங்களுக்காக, தங்கள் தேசத்தை இழந்து தங்கள் பொருட்களையெல்லாம் இழந்து தவிக்கும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் மட்டுமே ஊழியம் செய்தார். அந்த குறுகிய காலத்திற்குள் அவர் தீவிரமாய் ஊழியத்தை நிறைவேற்றினார். இயேசு ஒருமுறை கப்பர்நகுமில் இருந்தபோது பலவிதமான வியாதிக்காரரை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசுவிடம் வந்த வியாதிக்காரர் அனைவரும் சுஸ்தமானார்கள். மறுநாள் அதிகாலையில் அவர் இருட்டோட எழுந்து போய் வனாந்திரமான ஓரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முந்தைய நாள் அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்ட ஜனங்கள் கப்பர்நகுமில் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திற்கு அதிகாலையிலேயே கூடி வந்தார்கள். இதை கண்ட சீமோன் பேதுருவும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருந்த இடத்துக்கு சென்று எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்றனர். அதை கேட்ட இயேசு கிறிஸ்து, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி தன் ஊழியத்தை தீவிரமாய் நிறைவேற்ற புறப்பட்டு சென்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு உத்தேச திட்டத்தை வைத்திருந்தால் நாமும் நமது காலத்தை விரயமாக்க மாட்டோம். நமது நேரத்தை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பயன்படுத்திக் கொள்வோம். அழிந்து போகின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க பயன்படுத்துவோம். ஆம், நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் ஜனங்கள் அழிந்து போகும் முன் இரட்சகரை அறிவார்கள்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இந்த நாளிலே நாம் ஆபிரகாமுடைய ஜபத்திலிருந்து சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்தின் பிரகாரமாய் கற்றுக்கொண்டு செபிக்க போகிறோம். ஆதாரமாய் முதலாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 18:22 வசனம் முதலாவது வாசியுங்கள்.
2: அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
1: ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 19:27 வசனம்.
2: விடியற்காலத்தில்
1: ஆபிரகாம் எழுந்து
2: தான்
1: கர்த்தருக்கு முன்பாக
2: நின்ற
1: இடத்திற்கு
2: போய்.
1: அப்ப அடுத்த நாளும் ஆபிரகாம் என்னதான் செய்யறாரு? கர்த்தருக்கு முன்பாக. அப்ப ஆபிரகாமுடைய ஜபம் என்பது அது அவனுடைய வாழ்க்கை என்று சொல்லலாம். இது ஆபிரகாமின் அடையாளம். இவங்க அன்னைக்கு ஜோம் பண்ணாங்க, இப்படி எல்லாம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. தான் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான், நின்று கொண்டிருந்தான், நின்றுட்டே இருக்கிறார். அதுதான் ஆபிரகாமின் சாட்சி. அவன் கர்த்தருடைய சிநேகிதன், விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச வீரன், உண்மையுள்ளவன். ஆமென். அது மாத்திரமல்ல அவனுடைய அடையாளம், அவன் ஜபிக்கிறவன், ஜப வீரன். அவங்க தான் கர்த்தருக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கிறவர்கள். நம்முடைய அடையாளம் இப்படியாக மாற வேண்டும். ஜபம், ஜபம் என்பது ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை சிநேகிதன் என்று கர்த்தர் அழைத்தார். ஒரு சிநேகிதன் தான் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான். எல்லா காலத்திலையும், எந்த சிச்சுவேஷன்லையும். என் ஜபத்துக்கு பதில் வந்தாலும் பதில் வரலைனாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், விடியற் காலத்திலேயே போயினா ஆமென். அவன் ஒரு ஒரு நாளை தூங்கும் போது 1000 வேலை அன்னைக்கு இருந்தாலும் ஆபிரகாமுக்கு முத வேலையே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது. எங்க அப்பா கிட்ட பார்த்து வியந்த காரியம், அவங்க காலையில எழும்புனதும் அம்மாவையும் பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் பார்க்க மாட்டாங்க, ரெண்டு வார்த்தையை ஒட்டி வச்சிருக்கிறான். ஆமே, ஒன்று ஜீசஸ் லவ்ஸ்யோ. எழும்பி அப்படி அவங்களுக்கு தெரியும் அந்த ரூமில் அது எங்கே ஒட்டி வச்சிருக்கிறான். அப்படியே எழும்பி அதுக்கு முன்னாடி நின்று கண்ணை திறந்து ஜீசஸ் லவ்ஸ்யோன்னு பார்த்தா தான் இன்னொரு வார்த்தை, என் கிருபை உனக்கு. இதுக்கு அடுத்து மூணாவது ஒரு வார்த்தை, ஐ லவ் ஜீசஸ். அதுக்கப்புறம் போய் இருந்து உக்காந்து ஜோமணி பைபிள் திறந்து வசனம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரையுமே பார்க்கறது முதலாவது. ஆமே, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஜெபம் என்பது, ஆமே, போன வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் என்னை உட்படுத்தி தான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இருந்தால் ஜோமணும். ஒன்றும் வேண்டாம், இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி ஜோமணும்ல. எல்லாரும் உண்மையில அழுதோமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த ட்ராக்ல, அந்த பாதையில் ஓடுறவங்க அழுது. அதுக்காக எல்லாரும் அழணும்னு சொல்லலை. ஆனால் ஜபத்தை நம்ம அப்படி கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜபம் என்பது என்ன? நான் வந்து அவைலபிளாக இருக்கணும் டெய்லி. அவரை நான் தேட வைக்கக்கூடாது. ஆம், எனக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும் நான் அவர்கிட்ட தேடுகிறது இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளை தன்னுடைய தேவைக்காக மட்டும் அப்பா கிட்ட பேசிட்டு மற்ற நேரத்தில் பேசாமல் இருந்தால் அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆமே, நின்று கொண்டிருந்தான், கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு நாளா அடுத்த நாளும் அதுதான் செய்யறான். அடுத்த நாளும் ஆபிரகாம் அதுதான் செய்யறான். நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கட்டும். கர்த்தர் நம்ம இப்படி உருவாக்குவாராக. நாம் அப்படி நின்னா அடுத்த தலைமுறை அதை பார்த்து நிற்பாங்க. நிற்கணும். இந்த காலத்துல, இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜபிக்க சொல்லுறாங்களே தவிர ஜபிக்கிறது இல்லை. ஆமே, ஒரு 10 கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்க ஜோமனுக்கு, தப்பு கிடையாது. ஏன்னா நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கிறது. ஜெபிக்க சொல்லணும். 10 பேருடைய ஜெபம் தேவை. அதனால தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் சொல்ல ரீசன் என்ன, எங்களுக்கு உங்களுக்கு எங்கள் ஜெபம் எவ்வளோ தேவையோ அதை விட எங்களுக்கு உங்கள் ஜெபம் அதிகமாக தேவை. ஜெபிக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் நானும் ஜெபிக்கணும்ல, நான் ஜெபிக்கணும்ல, நான் நிற்கணும்ல. நான் நிற்கணும்ல. இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட பேதுரு சீஷர்கள் சொல்ல நீங்கள் என்னோட கூட விழித்திருங்கன்னு சொல்லிட்டு இயேசு போயிருந்து என்ன பண்ணுறார், ஜெபம் பண்ணுறார். வந்து பார்த்தா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க நினச்ச மூணு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இயேசு போய் தூங்கியிருந்தா என்ன இருக்கும், ஒரு வேளை இல்லை. அதனால நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும், நான் பத்து பேர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுவேன், ஒரு வேளை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னாலும் இந்த காரியத்தை குறித்து ஒரு ஜெபம் என்ன ஆயிருக்கணும், போயிருக்கணும், ஜெபம் போயிருக்கணும், ஜெபிச்சிருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு முன்பாக நின்று. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 12 அதிகாரத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய ஜெப ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஆபிரகாமுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 5 காரியங்களை மட்டும் நான் சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 15 அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள்.
2: அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கூரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே.
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிந்து கொள்ளுகிறான், கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்டு அறிந்து கொள்ளுகிறான். என்ன அறிந்து கொள்ளுகிறான், எனக்கு நீங்க என்ன தருவீங்க. அப்ப ஜபத்துல நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு அறிந்து. இப்ப இதுதான் அவர் எனக்கு தாராருன்னா நான் அதுக்கு காத்திருக்கலாம்ல. கேட்டு அறிந்து கொள்ளுகிறான் ஆண்டவர், அடி எனக்கு என்ன, நீங்க எனக்கு என்ன தருவீங்க. கேட்டு அறிந்து கொள்ளுகிறான். அவன் கேட்டதும் என்னப்பா சந்தேகம், இப்படி எதுவுமே சொல்லல ஆண்டவர். அவன் கேட்டதும் கர்த்தர் சொல்லுகிறார். அவன் ஏன் கேட்டு அறிந்து கொள்ளுகிறான் என்றால், 12 அதிகாரத்தில் 75 வயதுல, ஆபிரகாமுடைய 75 வயதுல கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை சொல்லி கூட்டிட்டு வரார். அப்பொழுது அவன் கேட்கவில்லை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல கவனமா கேட்கணும். அப்பொழுது எனக்கு என்ன தருவீருன்னு கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா, அவ்வளவு பழக்கம், அவ்வளவு பழக்கம் ஆண்டவருக்கு ஆபிரகாம தெரியும், ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவ்வளவு பழக்கம் இல்லை. அதனால ஓகே கேட்டு சொல்லிட்டு ஆமீன் சொல்லிட்டு, இப்ப 86 வயசு, 11 வருட பழக்கம் ஆபிரகாமுக்கு. இப்போ ஆண்டவரோடு எத்தனை வருட பழக்கம். இன்னைக்கு நம்ம ஒருத்தங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசுவோம், சில காரியங்களை கேட்டு அறிந்து கொள்வோம். இவங்க கூட நம்ம ஆரம்பத்துல பழகி இருப்போம் தெரியுமா, அது அறிமுகமாயிருக்கோமோ தெரியுமா, அப்பம் பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் தெரியுமா. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், வார்த்தையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தை கொடுக்கிறார், ஆமின்னு சொல்லிட்டு, வசனத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அது நான் ஜோடியன் அடுத்து சொல்றேன். ஆனா இப்ப 11 வருஷம் பழக்கம், அதனால உரிமையா கேட்கிறாரு, ஆண்டவர் எனக்கு நீங்க என்ன தருவீங்க. ஏன்னா 11 வருஷமா எனக்கு நான் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல, அதனால நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை வைத்து நான் எதிர்பார்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் தீர்மானித்துக் கொள்வேன். நீங்க எனக்கு என்ன தருவீங்க, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரே, என் வீட்டில் எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான், ஏன்னா நீங்க எனக்கு சொன்ன வார்த்தையை நான் புரிந்து கொண்டது, நீங்க எனக்கு ஒரு சந்ததியை தருவீங்கன்னு தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இப்பொழுது 11 வருடம் ஆகிறது, அதனால எனக்கு அது சரியா எனக்கு கிளியர் பண்ணுங்க, எனக்கு நீங்க என்ன தருவீங்க, எனக்கு நீங்க அதை சொல்லுங்க, எனக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு ஆண்டவரே என் வீட்டில். இல்லப்பா நான் சொன்னது அது இல்லை, நான் சொன்னது உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லலை, அது இப்படின்னு வேற மாதிரி நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு புரிஞ்சிட்டுனா, இல்ல இதுதான் எனக்கு இதை நீங்க தருவீங்கன்னு தெரிஞ்சிட்டுனா, நான் அதுக்கேத்த மாதிரி என்ன மாத்திக்குவேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன தருவீங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இப்படி எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட இன்னொரு ஆள் சொல்லுங்க, சத்தம் தெரிஞ்சு கரெக்டா சத்தம் சொல்லுங்க, பேதுரு. யார்கிட்ட கேட்டார், இயேசுட்ட கேட்டார். எப்பொழுது கேட்டார், அழைத்த அன்று கேட்டாரா, கூட இருந்து பழகுனதுக்கு அப்புறம் கேட்டாரா, அழைத்த அன்னைக்கு ஏதாவது கேட்டாரா, இல்ல, ஏன் பழக்கம் இல்லை. நாம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக கேட்டு அறிந்து கொள்வோம். அழைத்த நாள் முதல் இத்தனை நாள் வரை அவருக்கு நம்மை தாயின் கருவிலிருந்தே தெரியும், ஆனா நமக்கு என்னையிலிருந்து தெரியும்னா, ஆபிரகாமுக்கு என்னையிலிருந்து ஆண்டவரை தெரியும்னா 75 வயதுல இருந்து. இப்ப 11 வருட பழக்கம், அந்த 11 வருட பழக்கத்தை வச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு, அந்த நட்பை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். கர்த்தரும் என்ன சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய. சோ நம்ம எதை வச்சு கேட்கணும்னா, நம்முடைய நீதியோ நம்முடைய நியாயத்தை வச்சில்ல, நமக்கு அவரோடு இருக்கிற பழக்கத்தை வச்சு, அவரோடு இருக்கிற உறவை வச்சு. உங்ககிட்ட எனக்கு எல்லாத்தையும் சில காரியங்களை கேட்போம் தெரியுமா, சிலர்ட்ட எனக்கு இது எல்லாத்தையும் கேட்க ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு உங்ககிட்ட இருக்க பழக்கத்தை வச்சு நான் இதை கேட்கிறேன். பேதுரு உட்பட, பேதுரு அப்படிதான் கேட்டான், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவர் சொன்னான் நீ என்னை பின்பற்றி வா, அவங்க எல்லாம் நான் விட்டுட்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி கே, ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. அப்படி உரிமையா கேட்கறதுக்கோ ஓப்பனா கேட்கறதுக்கோ அன்னைக்கு சீஷர்களுக்கு பழக்கம் இல்லை. அதனால கூட வந்துட்டு, கூட இருந்து நல்ல அங்க எங்கேயும் போயிட்டு வந்து நல்ல பழகிட்டு, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம்ல ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன தருவீரென்று கேட்ட ஆபிரகாமுக்கும் அவர் பதில் சொன்னார், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பேதுருவுக்கும் அவர் பதில் சொன்னார். எதுக்காக இப்படி சொல்லுகிறேன், அவரோடு பழகிறவங்க கேட்டா நிச்சயமாய் அவர் பதில் சொல்லுவார். அந்த பதில் எப்படிப்பட்ட பதிலா இருக்கும் தெரியுமா, அதுக்கப்புறமாய் ஆபிரகாமும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை, பேதுருவும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை. இப்ப ஆபிரகாமுடைய ஜபத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் கேட்டு அறிந்து கொள்ளணும். ஆனா எல்லாருக்கும் கேட்டு அறிய முடியுமான்னு தெரியாது, பழக்கம். ஆமே, நம்முடைய அவரோடு உள்ள அந்த பழக்கம். ஆபிரகாமுக்கு தேவனோடு 11 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப். ஹல்லேலூயா. இந்த ஃபேஸ்புக்கில் அது திடீர்னு உடைய ஃப்ரெண்டில் ஒரு நோட்டீஸ் வரும், உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டோடு 11 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். பேச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிற முக்கால் பேரை யாருன்னே தெரியாது, ஆனால் வந்துடும் நீங்கள். ஏன்னா அன்னைக்கு தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அக்செப்ட் பண்ணி இருக்கும். அது 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் பழக்கம், 8 வருஷம் பழக்கம், அது சும்மா போடுறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நமக்கு தேவனுடைய எத்தனை ஃபேஸ்புக் பழக்கமா இல்லை ஆபிரகாம் ஆண்டவருக்கு இடையே இருக்கிறது ஒரு பழக்கம் இருந்துச்சுல, ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா. அவர் இறங்கி நமக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தார், அக்செப்ட் பண்ணோம், அதோடு முடிஞ்சு. வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியே ஒரு ரிமைண்டரில் வரும், 1 இயர் ஃப்ரெண்ட்ஷிப், 2 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அன்னைக்கு ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த பழக்கம் வேலைக்காகாது. ஆமே, நமக்கு தேவனோட அந்த பழக்கத்தை வச்சு கேட்குறான், அந்த உரிமையில கேட்குறான், அந்த அதனால ஓப்பனாக கேட்குறான். அது வரை அப்படி அமை எல்லாம் உள்ளதாக இருக்கு, அவருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. பேதுருக்கு அப்போ இல்லைன்னா படகு போட்டு வலை போட்டு நிறைய மீன் இதெல்லாம் போட்டுட்டு ஒருத்தன் வரான், உள்ளே இருக்கு, ஆமாம் நமக்கு என்ன கிடைக்கும், இதை விட்டு அப்படி முதல்ல பழகும், பழகிட்டு மெதுவா அப்படிதானே. சிலர்கிட்ட நம்ம சில காரியங்கள் கேட்கும்போது அங்கே மூடு சரியில்லை, அவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட ஃப்ரீயாக வேற பேசிட்டு, ஒருத்தங்க திடீர்னு நம்மக்கிட்ட பிரைஸ்லாட் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இவங்க ஏன் இப்போ நமக்கு கூப்பிட்றாங்க அப்படி கேட்டுட்டு தானே அடுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். எல்லாரும் இல்லை, ஆனால் சிலர் கூப்பிடும்போது சிலர் பேசும்போது இவங்க ஏன் இப்போ கூப்பிட்றாங்க, எதுக்காக இருக்கும், பிரைஸ்ல நல்லா இருக்கிறேன். ஆபிரகாம் தேவனோடு இருக்கிற அந்த பழக்கம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு, அதில் அவன் கேட்குறான், ஆண்டவரே 11 வருஷம் காத்திருந்துட்டேன், நான் காத்திருந்த காரியம் கரெக்டு தானா, இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, அடி எனக்கு என்ன தருவீர். கேட்டதும் கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார், சந்ததி உண்டாகும்பா, சந்ததியை தருவேன்பா அப்படின்னு கர்த்தர் வார்த்தையை கொடுத்ததும், 11 வருடம் காத்திருந்த ஆபிரகாமை கர்த்தர் கொடுத்த பதில் இன்னும் 14 வருடம் காத்திருக்க வைத்தது. கர்த்தர் காலத்தை வார்த்தை தரும்னுமே குடித்து வச்சிட்டார், இன்னைக்கு தான் நடக்கும், ஆனால் நான் காத்திருக்கணுமே. 11 வருடம் காத்திருந்த ஆபிரகாமை இன்னும் 14 வருடம் காத்திருக்க வைத்தது என்னவென்றால், எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் கேட்டு அறிந்து கொண்டானே. அதுதான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தருவீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் டிலே ஆகணும்னா நான் இதோட வெயிட் பண்ண மாட்டேன், நான் வேறு வழியை பார்த்து போயிடும், அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சிட்டு நான் வெயிட் பண்ணுவேன். ஆமென். எனக்கு தெரிஞ்சிட்டு நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு என்ன கிடைக்கும். தேவனோடு இருக்கிற இந்த உறவில் கேட்கணும். கேட்டான், தேவன் பதில் கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க, 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம்.
2: அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை,
1: 3ல இருந்தே வாசிங்க.
2: பின்னும் ஆபிராம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான்.
1: அதாவது 11 வருஷத்தோட ஆபிரகாம் காத்திருக்கிறதை ஸ்டாப் பண்ணிரலாம்னு பார்த்தார். ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிள்ளைய தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு பிளான் போட்டார். புரியும்படி சொல்றேன். வீட்டில் எலியேசர் இருக்கிறான், கேட்டால் கண்டிப்பா பிள்ளைய தருவோம், ஏன்னா நான் நிஜமானல்லவோ அதனால கொடுப்பான். ஸோ பிளான் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் என்ன கிடைக்கும், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என் பிளானை, அதனால் நாங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆண்டவரே, நான் உங்களை எதுவுமே சொல்லலை. நீங்கள் என்னை அழைத்தது எனக்கு பெருசு, நீங்கள் என்னை தெரிந்தெடுத்தது எனக்கு ரொம்ப பெருசு. நான் 11 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீட்டில் இளையேசர் பையன் இருக்கிறான், அவன் என் வீட்டில் தான் பிறந்திருக்கிறான், அதனால் அவன் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான்னு சொல்லும்போது அடுத்த வார்த்தை,
2: என்று
1: சொல்லி கர்த்தர் அவனை அழைத்து வானத்தை பாத்தீங்க பார்ப்பா. இதுதான், இப்படிதான் தெளிவுபடுத்தி சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இது அவனை இன்னும் 14 வருடங்கள் காத்திருக்க வைத்தது. அப்ப ஜபத்துல நமக்கு அவருக்கு இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில நம்ம அவர்கிட்ட ஓப்பனா கேட்கலாம். அது ஆபிரகாம்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள கூடிய ரொம்ப அருமையான காரியம். கேட்டு பெற்றுக்கொள், அதற்கு முன்னே கேட்டு அறிந்து கொள். இப்போ ஆண்டவர் சொல்றார் இல்லப்பா அப்படின்னா ஆபிரகாம் அதுக்காக வெயிட் பண்ணிருக்க மாட்டானே. நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோட காத்திருந்தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்,

0: ஆமென். ஹல்லேலூயா. கேட்டு அறிந்து கொள், அதன் பிறகு கேட்டு பெற்றுக்கொள். என்ன ஆண்டவர் பிளான் வச்சிருக்கிறாங்க அது தெரியும். ஆண்டவர் தெரிவிப்பாரா? ஆண்டவர் சொல்லுவாரா? 1 Corinthians 2:9 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை
1: கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும்
0: இல்லை. 10 Corinthians
1: நமக்கோ
0: தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தின. அப்ப அவரோடு உறவுல இருந்தா அது நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஏன்னா ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. அப்படிதான் Romans 8:15 இருந்து ஒரு வசனத்தை வாசிருக்க. Romans 8:15 தானே, 16 வாசிங்க.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: நம்முடைய ஆவியுடனே கூட,
0: நம்முடைய ஆவியுடனே கூட
1: சாட்சி கொடுக்கிறார்.
0: இதுதாங்க உறவு. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட. அப்ப இந்த பழக்கத்தை வச்சு கேட்கலாம், இந்த பழக்கத்தை வச்சு கேட்கலாம், இந்த பழக்கத்தை வச்சு கர்த்தர் பேதுருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் ஆமேன் போடாம அவன் அடுத்தவன் காரியத்தை கேட்க போறான். பழக்கத்தை வச்சு கேட்கறதுல ஒரு கணக்கு இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அடுத்தவன் விஷயத்த இல்ல, உன் விஷயத்த கேளு. ஆமேன். பேதுருட்ட ஆண்டு சொல்லிட்டு இருக்க, ஏ இங்க பாரு, நீ இளம் வயதா இருக்கும் போது இப்படி இப்படி, முதிர் வயதாகும் போது உன்னை கூட்டிட்டு போங்க. ஆண்டவரே அவன் காரியத்தை சொல்லிட்டீங்கன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, என் வயசு காலத்துல நான் ரத்த சாட்சியை மறிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, யோவானம் இப்படி சாவான்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சமாதானமா. பேதுருக்கு சமாதானத்தை இந்த விஷயத்துல நீ எப்படி சமாதானம் படன்றா, அவன் நான் வர்றது வரைக்கும் அவ்வளவு சமாதானமே. பழக்கத்தை வச்சு கேட்கக்கூடியத கேட்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க, என்ன தருவீங்க. பிள்ளைங்க கேட்க மாட்டாங்களாங்க, அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க எனக்கு. யார்ட்டங்க கேட்பாங்க? இந்த உறவுல தானே அந்த நமக்கு தேவனோட இந்த பழக்கத்தை தந்திருக்கிறாருங்க. உங்களை நான் சிநேகிதர் என்றே கர்த்தர் சொல்றார். பேதுரு கேட்ட போது சொன்னார், என் நாமத்தை நிமித்தம் இதெல்லாம் விட்டதுனால இம்மையிலும் மறுமையிலும் அப்படி சொல்லிட்டு இங்க கொடுக்க போறது அங்க கொடுக்க போறது. அப்ப அவர் இருதயத்துல இருக்குது, என்ன செய்யணும்னு நாம ஓபனா கேட்டா அவர் தம்முடைய இருதயத்தை ஓபன் பண்ணுவார். ஆனா அதுக்கு என்ன தேவைன்னா அவரோடு நட்பு. அடுத்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் 17 Corinthians அதனுடைய 17-18
1: அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 பிள்ளை பிறக்குமோ, 90 சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான்.
0: நல்ல கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளைங்க வாக்குத்தத்தத்தை வச்சுதான் ஜோம் பண்ணும். ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை வச்சு ஜோம் பண்ணல. ஆபிரகாம் எப்படி ஜோம் பண்றார்னா, எதை தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறானோ அதை தான் ஜபமாய் வைக்கிறான். அப்போ இந்த ஆபிரகாம் ஜபத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது காரியம் என்ன, நம்முடைய ஜபத்தில் வருகிற வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் என்ன சொல்லுறோமோ அதுதான் ஜபத்தில் வருது. அப்போ இருதயத்தில் நாம் என்ன சொல்லணும், அதுக்கு தான் ஆண்டவர் 17:1 சொல்லிட்டு வரார். வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் இருதயம் வாக்குத்தத்தத்தை சொல்லுமானால் என் ஜெபம் ஈசாக்கை குறித்ததா இருக்கும். நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதோ, நம்முடைய ஜெபத்துல நம்ம என்ன ஜெப, ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், அவனுடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதை தான் அவன் ஜெபத்துல வைப்பான். இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பான். ஆபிரகாம் நீ ஈசாக்குக்காக ஜெபம் பண்ணிருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் 24 இந்த வாக்குத்தத்தத்தை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். 24 ஆனால் அவன் இருதயம் என்ன பார்க்குது அப்படின்னா, வார்த்தையை பார்க்கல, தன்னை பார்க்குது. ஆமென். 100 பிள்ளை பிறக்குமா, 90 சாரல் பிள்ளை பெறுவாளா? அப்போ இருதயம் வந்து சூழ்நிலையை தான் சொல்லிட்டே இருக்கு, சரீர நிலைமையை தான் சொல்லிட்டே இருக்கு, பிரச்சனையை தான் சொல்லிட்டே இருக்கு. சோ இருதயம் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்குமானால் நம்முடைய ஜபமும் அப்படிதான் இருக்குமே தவிர, கேட்டு பெற்றுக் கொள்ளும்படியான ஜபமாய் நம்மிலிருந்து புறப்படாது. நம்முடைய ஜபம் அது அவருக்கு உகந்ததா இருக்கணும், அது அவருக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். யாபேஸ் வேண்டி கொண்டான், கர்த்தர் அதை அவனுக்கு அருளினார். ஆபிரகாம் வேண்டி கொண்டதை கர்த்தர் அருளினா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். ஆபிரகாம், உனக்கு நான் வாக்குத்தத்தம் வச்சுக்கோ, இருதயம் சூழ்நிலையை பேசிட்டே இருக்குது, உன் இருதயம், அதனாலதான் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் இருக்கு பைபிள்ல. கர்த்தரை என்றென்றே, கர்த்தரை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்துல ஊற்றிரு, இல்லைன்னா அது சொல்லிட்டே இருக்கும். ஏ, உன் சரீரத்தை பாரு, உன் பிரச்சனையை பாரு, குடும்பத்தை பாரு, உன் மனைவியை பாரு, உன் புருஷனை பாரு. நம்ம முகங்குப்புற விழுந்து ஜெபிக்க போனோம்.

0: கர்த்தருக்கு கேட்ட உடனே பதிஞ்சிரும், சிலருக்கு கேட்க கேட்க பதியும், சிலருக்கு எழுதினாதான் பதியும், சிலருக்கு மனப்பாடம் பண்ணாதான் பதியும். எப்படியோ இருதயத்துல வசனம் பதிஞ்சிடணும், இருதயம் வசனத்தை சொல்லணும். இருதயம் வசனத்தை சொல்லுமானால் நம்முடைய ஜெபம் உகந்ததாய் மாறும். இல்லைன்னா வேற ஏதோ கேட்டுட்டு இருப்போம், வேற கேட்டுட்டு இருப்போம். கேட்கக்கூடியதை கேட்காம இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறோம், ஆனா என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம? நம்முடைய இருதயம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? அதுதான் இவ்வளவு பேசுறார் தெளிவா. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார், ஆனா இவ்வளவு டீட்டெயிலா பேசல, எல்லாம் சொல்லி சொல்லி வந்தவொடனே ஆண்டவரே அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து எடுத்து சொல்லலாம், ஆண்டவரே நீ சொன்னபடி எனக்கு, நீ சொன்னபடி. ஆனா அவன் இருதயம் இவ்வளவு வார்த்தையை கேட்ட பிறகும் தன் சூழ்நிலையும் தன் சரீர நிலைமையும் தன் மனைவி நிலைமையும் இதை தான் சொல்லிட்டே இருக்குது. சரி, ப்ரேயர் டைம்ல என்ன ஜெபம் பண்றார்? இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. ஆண்டவர் நீ பண்ண ஜெபத்தின்படி நான் தருவேன், ஆனால் நான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறாது. நீ பண்ணின ஜெபத்தின்படி நான் உனக்கு செய்வேனானால் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி அப்புறம் உனக்கு நடக்கும்? நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கணும்னா நீ பண்ணின ஜெபத்தின்படி நான் செய்யக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நீ இஸ்மவேல் அது வேற, ஆனா நீ இஸ்மவேலை எங்க கொண்டு வர தெரியுமா? அடுத்த சந்ததியா கொண்டு வர. நான் சொன்ன வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால், நடக்க வேண்டுமானால் நீ கேட்டபடி நான் உனக்கு செய்யக்கூடாது. சில ஜெபத்துக்கு தேவன் பதில் தரவில்லை என்பதற்காக சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் எது சொல்லுதோ அதுதான் நம்ம ஆபரகாமே அப்படி ஜெபம் பண்ணார்னா நாம எல்லாம் இப்படி சோமனுங்க எல்லாம் சொல்லலாங்க. ஆனா இருதயம் என்ன சொல்லி கொண்டு இருக்குதோ அதனாலதான் வசனம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ அது வசனத்தை சொல்லிட்டே இரு, உன் கையில வசனத்தை கட்டு, உன் ஞாபகக்குரிய உன் கண்களின் நடுவே வச்சுக்கோ, உன் வீட்டு நிலைக்கால்கள் மேல எழுது, உன் பிள்ளைகிட்ட படுக்கும் போது அதை தான் பேசு, எழும்பும் போது அதை தான் பேசு, நடக்கும் போதும் என உன் இருதயம் வசனத்தை சொல்லிட்டு இருக்கட்டும். அப்படி சொல்லிட்டு இருந்த நம்ம செபிக்க உட்காந்தாலே நம்முடைய செபங்கள் எல்லாம் அவருக்கு உகந்த தூபமாய் மாறும், தூபமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய செபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பையன் அப்படி வழி மாறி போறான் பாஸ்டர், அவன் கால ஆண்டவர் முறிக்கணும்னு. ஏன்னா இருதயம் சொல்லுது இவனை வேற எந்த வகையிலையும் திருத்த முடியாது. இவன் எங்கேயாவது முறிஞ்சு கிடந்தாதான் அப்போ ஒரு தாயார், அப்போ தாயா இருந்தாலும் சரிதான், ஒரு இருதயம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய ஜெபமா மாறுது. ஸோ நம்முடைய இருதயம் என்ன பேசி கொண்டிருக்கிறது என்பதில் நம்ம கவனமா இருக்கணும். இது அந்த அது இருதயம் என்ன சொல்றதுதாங்க நம்ம எண்ணங்கள், நம்முடைய இருதயம் பேசுது, இருதயத்தில் சொல்லி கொண்டு இருதயம் சொல்றதுதான் இந்த எண்ணங்களாய் வந்து நிற்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அதனால தான் ஜெப நேரத்தில் சரியாக நம்மளால் ஜெபிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? இருதயம் வேற ஏதோ பேசிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜெபம் ஓடணும்னா அதை எழுதி வைத்து, இந்த சோத்திர பள்ளி எழுதி வச்சு படிப்போம் தெரியுமா, எழுதி வைத்த ஜெபங்கள் தான் ஓடும். இதே இருதயம் பேசிட்டு இருக்கு. இல்லை தாவீது, அதனால தான் தாவீதுடைய ஜெபம் வசனத்தை வைத்து பண்ற ஜெபம். அதனாலதான் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தோம், அதுதான் என் சிறுமையில் எனக்கு. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் என்ன சொல்லிட்டு இருக்கோ அதுதான் நம்முடைய ஜெபம். அதனால இருதயத்துல அவர் நம்மோடு சொன்னது இருக்கட்டும், அவர் சொன்னதை நம்முடைய இருதயம் சொல்லுமானால் நாம சொல்ற ஜெபம் அவருக்கு உகந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆபிரகாம் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம் ஆதியாகமம் 18:18-21 வரை உள்ள வசனங்கள். அதுல 18:20-21 வாசிங்க.
1: நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின, அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று

0: பார்த்து அறிவேன் என்றார்.
1: இப்ப கர்த்தரதை ஆபிரகாமுக்கு சொல்றார், சோதோம் பட்டணத்தை அவர் அழிக்க போற காரியம் முன்னமே சொல்லுகிறார். எதற்காக? 22வது வசனம்,
0: அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
1: ஜெபிக்கிறதுக்காக சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார். பிள்ளைகளை குறித்து, புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து ஆண்டவர் நம்மேல இருக்கிற அன்பு. நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ, அந்த அந்த அந்த பழக்கம், பழக்கத்தின் அடிப்படையில ஆண்டவர் முன்னமே உணர்த்துவார். எதுக்காக தெரியுமா? ஏ, உனக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்றதுக்கு இல்ல, அப்படி நடக்க கூடாது இருக்க ஆபிரகாம் நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்காக ஆண்டவர் அப்படி உணர்த்துறதும் நம்ம வந்து உடனே போஸ்டர் அடிச்சு நாங்க யார் தெரியுமா, எல்லாமே முன்னமே நட்பின் அடிப்படையில் உணர்த்துறார், பாசத்தின் அடிப்படையில் உணர்த்துறார். ஆமே. புருஷனை குறித்து சில காரியத்தை ஆண்டவர் காண்பிப்பார். எப்பாருப்பா சரியில்லை, உடனே ஐயோ என் புருஷன் சரியில்லை, அப்படி இல்லை அப்படின்னு ஆண்டவர் காட்டியிருக்கவே மாட்டார். அது ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட காட்டுறதே எதுக்கு அப்படின்னா, இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நீ ஜோம் பண்ணி தெரியுது. ஆனா நம்ம அதை ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் காட்டிடுவோம். ஆண்டவர் இதுக்கு நானே எல்லார்ட்டையும், பிள்ளையை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்திருப்பார், மனைவியை குறித்து ஒரு காரியத்தை காண்பித்திருப்பார். எதுக்கு? ஆபிரகாம் உடனே போய் பக்கத்து வீட்டில் போய் நின்றான். அப்படியா இருக்கு? ஆபிரகாம் உடனே போய் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஆபிரகாம் உடனே என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே அவனுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும், ஏன்னா ஒழுங்கா என் கூட இருந்திருந்தான். ஏன்னா ஒருவன் அழியது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைங்க. தேவன் ஒருத்தங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை நமக்கு முன்னமே காட்டுறாருனாலே அந்த ஆத்மாவை அவர் விரும்புறாருன்னு அர்த்தம். காட்டிட்டாரா? ஜெபமணிரணும், ஜெபமணிரணும். எத்தனை பேர் ஆண்டவர் காண்பித்து தருவார் தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்களை ஆமே ஆண்டவர் காட்டி தராங்க. நான் தூக்கத்தில் கத்துறேன், அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அலர்ட்டாகி பார்க்குறேன், இல்லை இது அப்போ ஏதோ காட்டி தராங்க. அந்த மரண தூதன் வந்து வாசலில் வந்து நிற்குது. உடனே நைட்டு 2 மணிக்கு எழும்பி இருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சார். ஜெபம் பண்ணிட்டு கிருபையினால் இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க. யாருன்னு கேட்காதீங்க, அப்படி யாரை கேட்க வந்தால் நீங்கள் தான் சொல்லிடுறேன். நமக்கு ஒரு வியாதி உண்டு, நம்ம ஒரு புரியறதுக்காக ஒரு காரியத்தை சொல்லும் போது உடனே அது யாரா இருக்கும், அது நீங்க தான். ஆமே. அப்போ தேவன் வந்து உணத்துல எதுக்குன்னா, அடுத்த நாள் உடனே அவங்களை கூப்பிட்டு பாருங்க இப்படி எனக்கு அதுக்கு இல்லை. அப்படி நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னால அதுக்கப்புறம் ஒண்ணுமே உன்கிட்ட ஜோம் பண்றதுக்கு தந்தா நீ அதை வச்சு பேர் சம்பாதிக்கிறியா? எதுக்கு தாரார்? ஆபிரகாம் போய் நிக்க நாட்டுவரே, ஆண்டவரே ஆண்டவர் காட்டுவாருங்க, உணர்த்துவாருங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இயேசுவோடு இருக்கிறவங்க கடல்ல போறாங்க, இல்லை அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டாரோ. காட்டி கொடுக்கிறார்ல ஆண்டவர், காட்டி கொடுக்கிறார்ல. ஒரு காரியம் ஒருத்தங்களுக்கு நடக்கிறது மாதிரி நடக்கிறதுக்கு முன்னமே நமக்கு காட்டுறாருன்னா அந்த உத்தரவாதத்தை நம்ம எடுக்கணும். அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் உனக்கு நான் சொன்னேன்ல, அப்படிதான் அங்கே இருக்கு. எசேக்கியேல் இந்த வசனத்தை எடுத்த வாசிங்க, எச்சரித்தும் நீ எச்சரிக்காமல் போனால் அந்த இரத்த பள்ளி உண்மையில் வரும்னு இருக்குமே, ரைட் சைடில் இருக்கும். எடுத்தவங்க வாசிங்க, எடுத்துட்டிங்களா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எல்லாரும் என் கூட தேடிட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும். யாரா எடுத்தீங்களா? ஒரு துன்மார்க்கனை எசேக்கியேல் 3:17 நீ வாயினால் வார்த்தை கேட்டு எச்சரிப்பாயாக. ஆமென். எச்சரித்தால் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், எச்சரித்தவன் பாவம் செஞ்சானா அந்த இரத்த புள்ளிய உங்ககிட்ட கேட்பேன். அப்படி எச்சரிக்காம போயிட்டேன்னா அந்த இரத்த புள்ளிய, எச்சரித்தும் பாவம் செய்தா அந்த இரத்த புள்ளி அவங்ககிட்ட தான் இருக்கும். நீ எச்சரிக்காம போயிட்டேன்னா அது உங்ககிட்ட இருக்கு. இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இருக்கும், இதே போல பேசியிருப்பா. நீங்க கண்டுபிடிங்க வீட்டில் போய். கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் உணர்த்துறது எதுக்குன்னா, அதை நம்ம அப்படி அசதியா விடுவதற்கு அல்ல. ஆண்டவர் காட்டுவார், சிலரை குறித்து முன்னமே காட்டுவார். அப்போ ஒரு கட்டு இருக்கு, ஒரு நெருக்கம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்காக அந்த உத்தரவாதத்தை நாம் எடுப்பதற்காக தான் நம்ம கிட்ட காட்டுறார். இவன் எடுப்பா அதை நம்புறார், ஆபிரகாம நம்புறார். நம்பினதுனாலதான் வீட்டை விசிட் பண்ணார், இல்லைன்னா ஆபிரகாம் கொடுக்கிற ரொட்டியை சாப்பிடறதுக்கு வரல அவர். ஆபிரகாம் கொடுக்கிற ரொட்டியையும் ஆபிரகாம் அடித்து கொடுக்கிற கன்றுக்குட்டியும் சாப்பிடறதுக்கு வரல. ஆபிரகாம் இந்த உத்தரவாதத்தை எடுக்கணுங்கிறதுக்காக. சில நேரத்தில் நாம் ஆபிரகாம் லோத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிறது லோத்துக்கு தெரியாது. லோத்துக்கு தெரியாததுனால ஆபிரகாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லல, ஏன்னா இது கொடுத்தது கர்த்தர். நீங்க உங்க குடும்பத்துக்காக அழுறது உங்க குடும்பத்துக்கு தெரியாது. தெரியாததுனால அவங்க கேட்பாங்க, நீ இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை உத்தரவாதம் எடுக்க வைத்திருக்கிறார். நீ இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்ச, நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே உழைக்கிறேன், நீ என்ன செஞ்ச, எப்ப பார்த்தா அழுதுட்டு தானே இருக்க சொல்லுவாங்க. சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட தானே பேசுறார், உங்ககிட்ட தானே உணர்த்துறார். அந்த உத்தரவாதத்தை நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக அதான் நின்று கொண்டிருந்தான், நின்று கொண்டிருந்தான். யார் தன் குடும்பத்துக்கு அழுறாங்களோ அவங்கள வச்சுதாங்க அந்த குடும்பம் ஓடுது. யோசுவா களத்துல இறங்கி வேலை செய்யலாம், ஆனா மலையில மோசே கைய உயர்த்தி நிக்கிறான். மோசையின் கை என்னைக்கு தாருதோ, யோசுவா உன் கதை அன்னையோட முடிஞ்சது. மோசையின் கை தாழ்ந்ததும் அமலேக்கின் கை உயர்ந்தது. ஜெபிக்கிறவங்க தேவ சமூகத்திலிருந்து அழுறவங்க ஒரு குடும்பத்திலிருந்து அற்று போனால் அந்த குடும்ப தள்ளாடும், அந்த கூடாரம் விழுந்துடும். எனவே அடுத்த ஸ்தானத்தில் அப்படிப்பட்ட ஒரு நபர் நிக்கிறது வரைக்கும் வீட்டில் அழுது ஜெபிக்கிறவங்க வாழ்வது அவசியம். உங்க குடும்பத்தில் ஒருத்தங்க அழுது ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க வாழணும். அடுத்த ஸ்தானத்தில் அடுத்த தலைமுறை வந்து நிக்கிறது வரைக்கும் அவங்க நிற்பது அவசியம். இல்லைன்னா தாவீதின் கூடாரமா இருந்தால் அது விழுந்து போயிடும். ஆண்டவர் சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால தே குடும்பத்துக்காய் அழுகிற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, உன்னுடைய உத்தரவாதம், உங்களுடைய உத்தரவாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்க கூட இருக்கிறவங்க புரியணும்னு அவசியம் கிடையாது, சொன்னாலும் புரியாது. ஆமென். உத்தரவாதம் எடுக்கிறான், முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான். லோத்துக்கு ஏதாவது மெசேஜ் போட்டார், இங்க பாரு நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படி பண்ணல, நான் அப்படி. எனக்கு உத்தரவாதத்தை அவனாக எடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். சிலரை காட்டி தருவார், உணர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் போகிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமா, நாம் ஜெபிக்க உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆமோஸின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் ஆண்டவர் ஆமோஸ்ட்ட சொல்றார், அக்கினியினால இதை நான் நியாயம் விசாரிப்பேன் சொல்றார். சொல்லும் போது ஆமோஸ் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், கர்த்தர் உணர்த்துகிறார், அக்கினியினால இதை நியாயம் விசாரிப்பேன். 5வது வசனத்தை வாசிங்க.
0: அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே.
1: ஆண்டவரே போதப்பா, யாக்கோபு திரும்ப யாரால் எழுந்திரும், அவன் சிரித்து போனானே என்று சொல்லும் போது 6வது வசனத்தில்
0: கர்த்தர்
1: அதற்கு மனஸ்தாபப்பட்டு
0: அப்படி ஆவதில்லை என்றார்.
1: அப்படிதான் செய்வேன் சொல்றார், ஆனா ஒருத்தன் ஜெபம் பண்ணதும் அப்படி ஆவதில்லைன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அவன் எதுக்கு உணர்த்துறாரு, எதுக்கு உணர்த்துறாரு? இப்படி அவனுக்கு நடக்க கூடாதுப்பா, இப்படி சம்பவிக்க கூடாதுப்பா, இப்படி உன் குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, இப்படி உன் பிள்ளைகளுக்கு நடந்துடக்கூடாது. அதனால கர்த்தர் உணர்த்தி செபிக்க வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சத்தியத்தை கூட நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறார்னா உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான்னு அர்த்தம். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி, சொப்பனத்தின் மூலமோ தரிசனத்தின் மூலமோ அல்லது யார் மூலமோ உங்ககிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறார்னா உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறதற்கு ரெடியா இருக்கிறார். அதன் அர்த்தம் தான் மூவராய் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். உடன் வந்த ரெண்டு பேர் சோதோமை நோக்கி போகிறார்கள், கர்த்தர் அங்கே நிற்கிறார். ஏன்? ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் போகல. ஆபிரகாமே நீ நிக்கணும், நீ நில்ல அபிரகாமே, எனக்கு அவசரம் இல்லை, நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், ஜெபிக்கணும். கர்த்தர் உணர்த்துவாருங்க கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் ஜெபத்துல. ஆமே. அதனாலதான் நேற்று ஜெபத்தை குறித்து சொல்லும் போது சொன்னேன் அல்லவா, நீங்க உங்க தேவையெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எப்படி இருக்கணும், அமைதியா இருங்க, உணர்த்துவார். எதனால சில காரியங்கள் நடக்கல, ஏன் தடையா இருக்கிறது, ஏன் வாய்க்கப்படல, உணர்த்துவார். உணர்த்தும் போது அதை வச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். நம்ம குறை இருக்கணும்னால் அகற்ற வேண்டியது அகற்றணும். ஆமே. கர்த்தர் உணர்த்துவார் இந்த ஆகஸ்ட் ஜெபத்தில், கர்த்தர் உணர்த்துவாராக, உணர்த்துவாராக. ஆமே. அப்படி ஒரு காரியத்தை தேவன் உணர்த்துறாருனாலே, வர்றதுக்கு முன்னாடி உணர்த்துறாருனாலே, நம்ம ஜெபிக்கிறத அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறார்னு அர்த்தம். ஹலலோயா. உங்ககிட்ட உணத்துற கருத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஜெப சப்போர்ட் தேவைன்னு வரும்போது உங்களுக்கு பாஸ்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நெருக்கமா இவங்க ஜெபம் பண்ணுவாங்க நம்பிக்கையுள்ள விசுவாசிங்கள்கிட்ட சொல்லுங்க. ஆமே இந்த காரியத்துக்காக. ஆனா ஒரு உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும், இவங்க இந்த விஷயத்தை வெளியே, நான் திருப்பி சொல்றேன், முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலும் என்னால முடியல, எனக்கு ஒரு பிரேயர் சப்போர்ட் தேவை அப்படின்னு இருந்தா சபை ஊழியருக்கு சொல்லுங்க, உங்க சபை ஊழியருக்கு சொல்லுங்க. இது ஆன்லைன்லயும் பாக்குறதுனால சொல்றேன், உங்க பாஸ்டர் சொல்லுங்க எனக்கு இன்னும் பிரேயர் சப்போர்ட் தேவை. யாருக்கிட்ட சொல்லணும்? இவங்க கிட்ட சொன்னா இவங்க இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கூட அவங்க ஒய்ஃப்ட கூட சொல்ல மாட்டாங்க என்கிற நிச்சயம் இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. அதே போல உங்ககிட்ட ஒருத்தங்க தங்கள் பர்சனலை சொல்லி ஜெபிக்க கேட்டா, நான் இயேசு நாமத்தில் தாழ்மையா சொல்றேன், அதை உங்க ஹஸ்பண்ட்கிட்ட கூட அல்லது ஒய்ஃப்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க உங்க நீங்க ஜெபம்னா கர்த்தர் கேட்பாருன்னு நம்பிதான் உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை போய் தெரியுமா அவங்களுக்கு, நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் ஆனா நம்ம வாய் இருக்கு தெரியுமா, இந்த நாக்குக்கு லைசன்ஸ் கிடையாது. ஆமே ஆனா இப்படி பேசிடுவோம், இல்ல தயவு செய்து அவங்க அவ்வளோ வழியில அவங்களால நிக்க முடியாம எனக்கு ஒரு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும்னு அந்த அந்த தேவையினால அவங்க கேட்டாங்க. அது உங்ககிட்ட ஜெபத்துக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றது தப்பா எடுத்துக்கணும். உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட ஜெபிக்கிறவங்களா இருந்தா அவங்க கிட்ட சொல்லி சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏன்னா சில விஷயம் நாம தாங்கிடுவோம், நம்ம துணை வந்து தாங்கிட மாட்டோம். அவன் நமக்கு தெரியணும் இந்த விஷயத்தை இவங்க கேட்டுருவாங்க, இந்த விஷயத்தை இவங்க தாங்கிட மாட்டாங்க, அந்த நிலைமையும் அறிந்திருக்கணும், அறிந்திருக்கணும். அதுக்கு ஏற்றாரு போல. ஆமாம், சில வீட்டில் மனைவி மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க, புருஷன் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. அப்போ அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, அவங்கக்கிட்ட நம்ம காரியத்தை ஷேர் பண்ணணும். ஆனால் இன்னொருத்தங்க ஜெபிக்க கேட்டிருப்பாங்க, இப்படி வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படி நம்ம கிட்ட ஜெபம் பண்ண கேட்டிருப்பாங்க. நம்ம ரசிக்கப்படாத ஒரு கணவர் இருப்பா, அவர்கிட்ட போய் இங்கே பாருங்க அந்த வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்கான்னு சொன்னால், பார்த்தி அந்த சர்ச்சுக்கு போனாலே எப்படி வேற என்ன சொல்லுவாங்க அவங்க, வாமா ஜெபம் பண்ணு இப்படியே சொல்லுவாங்க இல்லை. ஸோ நமக்கு தெரியும் அந்த ஜெப குறிப்பு, அது அது ஜெபிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் பார்த்தீங்களா ஜெபித்து கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். அதனால கர்த்தர், நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், ஆபிரகாமுக்கு தேவன் இதை தெரிவிக்க காரணம் 19:16 வாசிங்க.
0: அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது
1: கர்த்தர் லோத்தின் மேல் வைத்த
0: இரக்கத்தினால,
1: லோத்தின் மேல இரக்கம் வச்சதுனால இதுல இருந்து அவன் காக்கப்படணுங்கிறதுக்காக முன்னமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். இந்த வசனங்களை நல்ல கவனிங்க, லோத்தின் மேல இரக்கம் வச்சு ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். அடுத்து 29 வசனம்,
0: தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன்
1: ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். லோத்தின் மேல இரக்கம் வச்சு ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார், ஆபிரகாம் பண்ணின ஜெபத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவன் அழியணுங்கிறது தான் தேவ சித்தமா இருந்திருக்கும், ஆனால் ஆபிரகாமை ஜெபிக்க வச்சிருக்க மாட்டார். நீங்க எரேமியாவில் படிச்சீங்கன்னா தெரியும், எரேமியா கிட்ட சில இடத்துல சொல்லுவார், நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், நான் கேட்க மாட்டேன் அப்படிம்பார். எரேமியா கிட்ட, நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படிம்பார். லோத்து மேல அவர் இறக்க வச்சதுனால அவன் காக்கப்படணும். அப்புறம் வந்து ஆபிரகாம் ஜெபிக்க வைக்கிறார், ஆபிரகாமை நினைத்து, அதாவது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று பண்ணின ஜெபத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். கர்த்தர் நிறைய பேசிட்டு இருக்கிறார் நான் நம்புறேன். இல்லாண்டவர் அவங்களெல்லாம் திருத்த முடியாதாண்டவர், அப்படி இல்லை. ஒருத்தங்களை குறித்து வரப்போகிற ஆபத்தை முன்னமே காட்டுறாருன்னா அவங்கள உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அவங்க மேல இறக்க வச்சிருக்கிறார், இறக்க வச்சிருக்கிறார். ஆமே. நாலாவதாக ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு 5 ஜெபம் பண்ண போறோன்னு நீங்க இருந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. 5வதாக நீங்க அதனுடைய 18:23-33 உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறான். எது வரைக்கும் கேட்கிறான் என்றால் தன்னுடைய குழப்பம் நீங்கும் மட்டும், தன்னுடைய பயம் நீங்கும் மட்டும். முதல்ல கேட்குறேன், 50 நீதிமன்றம் இருந்தால் அழிப்பிடும் ஆண்டு சொன்னார், அழிக்க மாட்டோம். உடனே யோசிக்கிறேன், ஒருவேளை 50 இல்லைன்னா, அப்போ அந்த இடத்துல ஒரு பயம் வந்துட்டு, ஒரு சந்தேகம் வந்துட்டு, ஒரு குழப்பம் வந்துட்டு, ஆபிரகாம் ஜபத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்றால், தனக்கு தெளிவு உண்டாகும் மட்டும் அல்லது தான் கேட்கிற காரியத்தில் ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் அவன் ஜபத்தை முடிக்கல. அவன் 10 வரைக்கும் வந்தான், அதுல அவனுக்கு சமாதானம் வந்துட்டு. சமாதானம் மட்டும் வரலன்னா, ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் இன்னும் இன்னும் ஒரு விஷயம் கேட்கிறேன் அப்படி சொல்லியிருப்பான். அப்படிதான் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வரார். அதனுடைய 26வது வசனத்தை வாசிங்க.
0: அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம்
1: அழிக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. 27வது வசனம், 27.
0: அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், ஆண்டவரோட பேச துணிந்தேன்.
1: ஒருவேளை சொல்லிட்டு 28வது வசனத்துல கேக்குறார் ஆண்டவர், அதையும் சொல்றாரு அழிக்க மாட்டேன். 30வது வசனம்,
0: அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன்,
1: இன்னும் பேசுகிறேன்,
0: வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். போய்விட்டார்.
1: 32வது வசனத்தை வாசிங்க.
0: அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விஷயம்
1: ஒரே ஒரு விஷயம். அப்ப அதுல கிளியர் ஆயிட்டார் ஆபிரகாம். தனக்கு தெளிவு வரும் வரைக்கும் அவன் ஜெபத்தை விடல. அந்த லோத்தை குறித்த காரியத்தில் அவனுக்கு ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் ஜெபத்தை விடல. அவனுக்கு அந்த விஷயத்துல சமாதானம் வந்ததும் போய் படுத்துட்டார். ஏன்? அவருக்கு தெரியும், இது அவர் பார்த்துப்பார். அதனாலதான் அடுத்த நாள் விடியற் காலத்துல போய் நின்று பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபத்துல குழப்பத்தோடு பயத்தோடு ஜெபத்துல உட்கார்றது தப்பு கிடையாது. ஆனா எழும்பும் போது அப்படியே எழும்பக்கூடாது. எழும்பும் போது தெளிவோடு, ஒரு சமாதானத்தோடு. அதுக்குதான் அவர் வெயிட் பண்றார். இல்லப்பா எனக்கு டைம் ஆச்சுன்னு ஆண்டவர் சொல்லல. நீ கேட்டு முடிக்கிறது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். ஆபிரகாம் கேட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒரு விஷயம்னு கேட்கறதுக்கு இல்லைன்னு வரும்போது கர்த்தர் போய்விட்டார். 33வது வசனம்,
0: கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்து,
1: பேசி கொண்டிருக்கும் போதே போனாருண்டல்ல, பேசி ஜபத்துல ஆண்டவர் பொறுமையா இருப்பார். நமக்குதான் பொறுமை இல்ல. டைம் ஆகுது, அவர் இருந்து பேசி முடி. இன்னும் ஒரு விஷயம் சொல்றதுக்குள்ள ஆண்டவர் போயிட்டார். இதை கேட்க விட்டுட்டேனே அப்படி இல்லை, இருந்து அப்புறம் கேளு. ஓகே, சந்தேகம்லாம் தீர்ந்துட்டா, சமாதானம் ஆயிட்டா, ஓகே, அவர் போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் அவரும் நமக்குள்ள இருக்கிற தெளிவு வர்றது வரைக்கும் ஜெபத்தை விடக்கூடாது. 5வதாக, ஆபிரகாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு முன்னே அவனை வேறொன்று செய்ய வைத்தார். அது என்ன? 20வது அதிகாரம் 18வது வசனம்,
0: ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம்.
1: ஆபிரகாம் தான் அதுக்காக காத்திருக்கிறார். ஆனால் அதே தேவையில் இருக்கிற இன்னொருவருக்காக ஆபிரகாமை கர்த்தர் ஜெபிக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் வீட்டில் என்னைக்கு நான் ஒரு குழந்தைய பார்ப்பேன் இருக்கிறதுக்கு முன்னாடி, நீ இன்னொரு வீட்டில் இதே பிரச்சனையில் இருக்கிறாங்க ஆபிரகாமே, அவங்களுக்காக சோமன், அவங்களுக்காக சோமன். அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆபிரகாம் வீட்டில் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்டு. ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தேவையில் இருக்கிறீங்க, இதே தேவையில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கன்னா அவங்களுக்காக உண்மையாக சோமனை போகிறீங்க. ஆமே. யோபுக்கு சிறையிருப்பு மாறணும். ஆனா யோபு யாருக்காக ஜெபம் பண்ணாரு? சிநேகிதருக்காக. இப்பொழுது ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்துல, ஆண்டவரே இந்த 5 காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். நீங்க வீட்டுல இருந்து இல்ல சர்ச்சை முடிச்சு உக்காந்துருந்து தியானித்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா இந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காரியம், என்ன காரியம்? இந்த மெசேஜ் எடுக்கும் போது ஆவியானவர் நேற்று உணர்த்தினதுதான். ஆமே, அவங்களுக்கு உங்க தேவைக்காக நீங்க கொஞ்சம் முன்னாடி அழுதுருப்பீங்க. ஆனா இதே தேவையில்லை. இப்ப புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இதே போல காத்திருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்கன்னா அவங்க வீட்டுல இந்த சத்தம் கேட்கணும்னு. நீங்க உங்களுக்கு எப்படி சோம் பண்ணுவீங்களோ அப்படி மனதார சோம் பண்ணுங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, அது உள்ளது உங்க பிள்ளைகளுக்கு வீட்டுல திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க, இதே போல இருக்கிறவர்களுக்காக சோம் பண்ணுங்க. வேலைக்கு காத்திருக்கிறவங்க உண்டு, சுகத்துக்கு காத்திருக்கிறவங்க உண்டு, கடன் பார நீங்க காத்திருக்கிறவங்க உண்டு. உங்க தேவையில இருக்கிற மற்றொருவருக்காக இந்த நேரத்துல நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம். முடிந்தவர்கள் முழங்காற்படி இடுங்கள். மற்றவர்கள் அப்படி உட்கார்ந்தோ எழுமையிடும். உங்களுக்கு எப்படி எப்படி வசதியோ, ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நிமிடங்கள். ஹாலேலூயா. ஆமாம், உங்கள் பர்சனல் டைரியில் எந்த நபருக்காய் ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த நபருக்கு பெயர் எழுதி வைங்க. அந்த வீட்டில் சத்தம் கேட்கட்டும், அந்த வீட்டில் சாட்சி எழும்பட்டும், அது உங்களுக்கான அடையாளம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே இப்போ ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா. ஆன்லைனில் பார்க்குற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு சேர்த்து தான் இந்த வார்த்தை. ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த தேவையில் இருக்கிறீங்க, அதே தேவையில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே. கர்த்தர் இந்த நாளில் அதை நம்மோடு பேசுகிறார், இந்த நாளில் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். ரீபாலா கபாதா ரபா. அப்பா இறங்குங்க, அப்பா இறங்குங்க. சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறீங்களா, ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இதே போல் வீடு இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Father, thank you Holy Spirit. ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துல இருந்து சத்தம் எழும்பும், உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற இந்த நேரத்துல நான் இது. ஆமா, ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண வலியுறுத்துறாருன்னா அவர் ஏதோ ஒன்று செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் செய்ய ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். 20வது அதிகாரத்துல ஆபிரகாம ஜெபம் பண்ண வச்சது, 21வது அதிகாரத்துல அது செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். மனசார ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு விரும்புறீங்களா? மற்ற பிள்ளைகளுக்காக மனசார ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க நல்லா வரணும்னு விரும்புறீங்களா? மற்ற பிள்ளைகளுக்காக உண்மையா ஜெபம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுதுல, நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்பேன். நல்லதை விதையுங்க, நல்லதை விதையுங்கள். பிறருக்காக ஜெபம், நல்லா ஜெபம் பண்ணுங்க மனசார. இப்போ நீங்க உங்களுக்காக எப்படி ஜெபம் பண்றீங்க, உங்க பிள்ளைகளுக்காக அப்படி நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி, அந்த நபருக்கு பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த நபருக்கு பெயரை சொல்லி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக, கிரியை செய்வாராக. 20ஐயும் பார்ப்பீங்க, 21ஐயும் பார்ப்பீங்க. அபிமலேக்கு வீட்டில் குழந்தை பிறக்கிறதையும் பார்க்க போறீங்க. ஆபிரகாமே, உன் வீட்டில் குழந்தை பிறக்கிறதையும் நீ பார்க்க போற. ஜீசஸ், ஜீசஸ், மனசார மனசார ஜோமன. அந்த நபருக்காக நீங்க அப்படி ஜோமன் போது கத்தர் உங்களை ஆசீர்வாதமா வச்சுட்டார். உங்களை ஆசீர்வாதமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார். உங்களை ஆசீர்வாதமாய் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம்.

நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி நம்மோடு பேசப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய புள்ளே ஊடுருவி செல்ல செயல்பட சபல கபர வளரதரா ஏடரலரதரா சஜர வளரதரா

ചെയ്യാറുണ്ട് വിശ്വാസിക്കുന്ന മക്കൾ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. സ്തോത്രത്തോടെ ആണ്ടവർക്ക് നന്ദി ചെലുത്തി നമ്മെ അവർ തെരഞ്ഞെടുത്തതർക്കാക, നമ്മെ അവർ മീണ്ടു കൊണ്ടതർക്കാക അവർ പാരാട്ടിനെ രക്ഷിപ്പൈ കൊണ്ടാട விரும்புகிற தேவ பிள்ளைகள். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. glory glory glory glory glory glory glory. என்னை தெரிஞ்செடுத்தவரே, என்னை மீட்டெடுத்தவரே, என்னை பிரித்தெடுத்தவரே, என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.

அவன் என் அழிவுக்கு அல்ல, அவனுடைய மகிமைக்காக, என் ஆண்டவனுடைய மகிமைக்காக என் வாழ்க்கையில சம்பவிக்கிறது எல்லாமே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொருட்டாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிற்கும் பொருட்டாய். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவை கொண்டாடு சபையே, இயேசுவை கொண்டாடு சபையே, இயேசுவை உயர்த்து சபையே. அவராலே வாழ்கிறோம், அவரால் மீட்கப்பட்டோம், அவரால் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.

எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்பா. நம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள இருப்பது பாக்கியம். அல்லேலூயா. தகுதி உள்ள அநேகர் வெளியில் இருக்கும்போது தகுதியற்ற என்னை, எவ்விதத்திலும் பாத்திரவானல்லாத என்னை, என் குடும்பத்தில் ஒருவனா என்னை பார்த்து, என் சொந்தங்கள் நடுவில் என்னை நீர் பார்த்து, என் ஜனத்தின் நடுவில் என்னை நீர் பார்த்து, என் தேசத்தின் நடுவில் என்னை நீர் பார்த்து,

பாக்கியத்தை பெற்ற நாம். ஆமென். விசேஷமானவர், என்னை வித்தியாசப்படுத்தினவர், என்னை விசேஷமாக்கினவர், என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.

0: மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.
1: எசேக்கியேல் 37 அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை நாம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன், நான் உரைத்த போது உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடைந்தது. ஆமென். 1 வசனம் சொல்லப்படுகிறது, அவனை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி முதல்ல நிறுத்துகிறார். ஒரு சூழ்நிலையில எசேக்கியேல் கேட்டு வந்த பாதை அல்ல, எசேக்கியேல் கூட்டிட்டு வந்த பாதை. அவன் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டு சில பாதையில் நடக்கல, கூட்டிட்டு வந்து நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம கேட்டு இந்த பாதை பெற்றுக் கொண்டவர்கள் அல்ல, அவரால் கூட்டி கொண்டு வந்து இந்த பாதையில நடத்தப்பட்டவர்கள். முதல்ல நிறுத்துகிறார். 2 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணுகிறார், நிறுத்தி நடக்க பண்ணுகிறார். இந்த சூழ்நிலை இப்பொழுது எசேக்கியேலை சுற்றிலும் சுத்தி பார்த்த ஒரே சூழ்நிலை தான். என்ன சூழ்நிலை? நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இந்த சூழ்நிலை நடுவில் எசேக்கியேல் சொல்லுகிற வார்த்தை தான் நாம் வாசித்தோம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்தேன். ஆவியானது இடைப்பட்ட வார்த்தை இதுதான். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை காண்கிறவர்களாய் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற வார்த்தையை உரைக்கிறவர்களாகும். ஹல்லேலூயா. இங்கே எசேக்கியேல் என்ன சொல்லுகிறான் என்றால், நான் காண்கிற உலர்ந்த எலும்பு அப்படி இல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை. ஆமே. நான் காண்கிற உலர்ந்த எலும்பு என்றல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தை. காண்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அது ஒரு தேவ பிள்ளைக்கு விஷயம் கிடையாது. ஆனா கற்பிக்கப்பட்ட வார்த்தை உயிருள்ளதாய் தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் பார்க்கிறது உலர்ந்தது தான், ஆனா நான் கேட்டது உயிருள்ளது நம்புறவங்க மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உயிரற்றதின் நடுவில் இருந்து உயிருள்ள வார்த்தையை உரைக்கிறான். ஆமென். எசேக்கியேல் சொல்ற, நான் காண்கின்ற இந்த உலர்ந்த எலும்பு அல்ல, எனக்கு கற்பிக்கப்பட்ட. அப்படியான ஒரு தேவ பிள்ளை காண்கிறதை அதிகம் பேசக்கூடாது, கற்பிக்கப்பட்டதை பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பார்க்கறத பேசாதீங்க, கேட்டதை பேசுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலரும் பார்க்கறத தான் ரொம்ப பேசணும். ஏன் சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, ஏ இந்த சூழ்நிலையில் அவர் பேசுனது பேசு. பார்க்கறது பல விதத்தில் இருக்கலாம், பார்க்கிறது நம்பிக்கையற்றதா இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. ஆனால் சமூகத்தில் இருந்து கேட்க வச்ச வார்த்தைகள் அது இன்று முயிரோடு தான் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. நீ காண்கிறதை பேசாதே, நீ கற்பிக்கப்பட்டதை பேசு. நான் கற்பிக்கப்பட்ட வார்த்தைகளை உரைத்த போது உலர்ந்தவைகள் உயிரடைந்தது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். உன் சூழ்நிலை நடுவில் நீ கேட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டே இரு, உலர்ந்த எலும்புகளானாலும் அது உயிரடையும், அது மகா பெரிய சேனையாய் மாறும். விசுவாசிக்கிற வார்த்தை உடைய தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடே, எனக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை அது உயிருள்ளது. ஆமே. என் சூழ்நிலை உலர்ந்ததுதான், ஆனால் எனக்கு உரைக்கப்பட்டது உயிர் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க, நான் பார்க்கறது உலர்ந்தது தான், ஆனால் நான் கேட்டது உயிர் உள்ளது. எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த உலர்ந்த எலும்பில் பார்க்க வைப்பா, எதை கேட்க வைத்தாரோ அதை இந்த சூழ்நிலையில பார்க்க வைப்பா, எதை கேட்க வைத்தாரோ அதை என் கண்கள் முன்பாய் பார்க்க வைப்பா. நம்புறவங்க மாத்திரம் ஆமென். ஹல்லேலூயா. கேட்டதை பார்க்க வைப்பார். ஒரு பாதையில கத்தர் உங்களை நடத்துறார் என்றார். ஒரு தேவ பிள்ளை எதை அதிகம் பார்க்கணும்னா, பார்க்கிறதை அல்ல. தேவனால் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களை சுத்தி எல்லாமே உலர்ந்துதான் இருக்கிறார், அது விஷயமே கிடையாது, அது விஷயமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க, என்னை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை அது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையே செத்து போ.

எனவேதான் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் இடத்தில் வந்து இப்பொழுது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது ஆதியாகமம் 45:4-5 சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னை விட்டு போட்டதை குறித்து கலங்காதீங்க, சஞ்சலப்படாதீங்க, விசனமா இருக்க வேணாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதே இடத்துல நாமளா இருந்தா என்னெல்லாம் சொல்லியிருப்போம் தெரியுமா? நீங்க வித்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்னை தூக்கிட்டு இங்கே வந்தாங்க, இங்கே வந்து சிறைச்சாலையில் நான் இப்படி அவதிப்பட்டேன், அதன் பிறகு திரும்ப சிறைச்சாலையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் சூழ்நிலையை பற்றி. ஆனால் சகோதரர்கள்ட்ட தன் சூழ்நிலையை பேசவில்லை, உரைக்கப்பட்டதை பேசலாம். நான் பார்க்கிறதை பேச மாட்டேன், நான் கற்பிக்கப்பட்டதை பேசுவேன். எவர்கள் வாயிலே அவர் பேசின வார்த்தை அதிகம் இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாய் தான் உலர்ந்தவைகள் உயிரடைந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்கள், கற்பிக்கப்பட்டதை பாருங்கள். நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆராதிக்கிற வேதம் சொல்லுகிறது, நான் கற்பித்த எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைத்த போது ஆவி எலும்புகளுக்குள் போய் அந்த ஆவிதான் உயிரடைய வைக்கிறது. அப்ப எசேக்கியேல் உயிரடைய வைக்கல, கர்த்தருடைய ஆவிதான் உயிரடைய வைக்கிறது. ஏத்தனை இந்த வார்த்தையை தியானிச்சு, ஆண்டவரே இதை எசேக்கியேல் இல்லாமலே செஞ்சிருக்கலாமே, எசேக்கியேலை பயன்படுத்தாமல் ஆண்டவருக்கு இந்த உலர்ந்த எலும்பு உயிரடைய வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா ஏன் இந்த இடத்துல எசேக்கியேலை நிறுத்துறா? இந்த வார்த்தையை தியானித்த போது ஆண்டவர் இடைப்பட்டது எப்படிதான், உன் காரியத்துக்கு நான் தேவையான்னு கேட்டார், உன் விஷயத்துக்கு நான் நிக்கணுமா வேண்டாமா? நிக்கணும். அதே போல என் விஷயத்துக்கு நீ நிக்கணும். சில காரியத்துல கர்த்தருடைய சில மகிமை வெளிப்படும்படி கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் வேற யாரும் கிடையாது. இருதயத்தில் கை வச்சிடும் நாதான். ஏன் சில உலர்ந்த எலும்பு தெரியுமா? ஏன் சில இல்லாத பாதி தெரியுமா? உன்னை அழிக்கணுங்கிறது தீர்மானம் கிடையாது, உன்னை அவருக்காய் நிற்க வைக்கணுங்கிறது தீர்மானம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, சில பாதைகள் கர்த்தர் எனக்கு அனுமதித்தது என்னை அழிப்பதற்கல்ல, அவருக்காய் நிற்க வைப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். உன் காரியத்துக்கு நான் தேவை, நீ ஏன் காரியத்துக்கு தேவை? ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் எந்த பாதையில நடத்துறாரோ ஸ்தோத்திரம் பண்ணி நடங்க. இந்த காரியம் ஆமென் நீங்க நின்று சாதிக்கிறதற்கல்ல, அவர் யாருங்கிறதை காண்பிப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீ இந்த இடத்துல என்ன நடத்தின இந்த பாதையில கர்த்தர் ஆண்டவர் என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். நீங்க அவருக்கு தேவை. ஏதோ தெரிந்தெடுத்து சில ஆசீர்வாதத்தை தந்து விடுவதற்கல்ல கர்த்தர் தெரிந்தெடுத்தது, சில பாதையில கர்த்தர் யார் என்பதை காண்பிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவருக்கு தேவை. கண்டிப்பா தேவைன்னு சொல்லுங்க, கண்டிப்பா தேவை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நடவுங்கள், உலர்ந்தவைகள் எல்லாம் உயிரடையும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். தேவ சமூகத்துல இந்த பாடலை நம்பிக்கையோட பாடி, கற்பிக்கப்பட்டதை பேசுங்கள், காண்கிறதை பேசாதீங்க. கற்பிக்கப்பட்டவைகளை வாயிலே உரைத்துக் கொண்டே இருங்கள். உரைக்க உரைக்க உரைக்க காண்கிறவைகளுக்குள்ளே மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என சூழ்நிலை மாறணும்னு விரும்புறவங்க கற்பிக்கப்பட்டதை பேசிட்டே இருங்க. நீங்க எதை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது மாறணும்னு விரும்புறவங்க, இதுவரை எதை கேட்டீங்க ஆண்டவர்ட்ட எதை கேட்டீங்களோ அதை பேசிட்டே இருங்க. அவன் உரைக்க உரைக்க உரைக்க ஆவி அந்த அவைகளுக்குள் அவர்களுக்குள் போய் பிரவேசித்து காலூண்டி நிற்க வைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உலர்ந்து கிடக்கிறது எல்லாம் காலூண்டி நிற்கும் என்று நம்புறவங்க?

இது சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசலாம், அது விஷயம் கிடையாது. நீங்க பேசாதீங்க. ஆமென். உங்களை சூழல் இருக்கு. ஏ, வாழ்க்கை ஃபுல்லாவே உலர்ந்து தானே இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லாவே எல்லாம் நம்பிக்கைட்டு தானே இருக்கு. இது மத்தவங்க பேசட்டும். அவங்க பேசும்போது நீங்க உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தையை உரைத்து கொண்டே இருக்க உலர்ந்த இந்த எலும்புகளை தான் கர்த்தர் உயிரடைய வைக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி

சரியாக்கலாம். உன் கண் காண உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் கண் காண எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நீ கர்த்தருக்கு நிற்கிற பாதை வெட்கத்தை கொடுக்காது. சம்பவிக்கிறதவைகள் எல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாக தக்கதாய். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட எனக்கு கற்பிக்கப்பட்டபடி எனக்கு உரைக்கப்பட்டபடி உன்னோடு பேசின வார்த்தைகளை பேசு, உன்னோடு பேசின வார்த்தைகளை பேசு. அவைகள் நீ காண்கிற எல்லாவற்றையும் மாற்றி போடும். வார்த்தை உடையவனுக்கு உலர்ந்த எலும்பு ஒரு விஷயம் கிடையாது. வார்த்தை உடையவனுக்கு வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஒரு விஷயம் கிடையாது. வார்த்தை ஜெயிக்குமே தவிர சூழ்நிலை ஜெயிக்காது. வார்த்தை ஜெயிக்கும், வார்த்தை வாழ வைக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரி போடு. என்கிட்ட கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் அவர் தெரிந்தெடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த பாதை எனக்கு அனுமதிச்சு எசேக்கியேல் கேட்டிருக்கலாம். கேட்கல என எசேக்கியேலுக்கு தெரியும். ஆமென். நான் அறியாத இந்த பாதையில் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றா. ஆமென். என்னை காட்டில் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எனக்கு அவர் எவ்வளவு தேவையோ அதே போல அவர் காரியத்துக்கு நான் தேவைப்படுறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சில சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தது. ஆமென். அவருடைய சில காரியங்கள் இந்த சூழ்நிலையில நிறைவேற போகிறது. அவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் இந்த சூழ்நிலையில நிறைவேற போகிறது. அவர் எதிர்பார்க்கிற சிலவைகள் இந்த சூழ்நிலையில நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. இவைகள் நடக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவைகள் உயிரடைந்து கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் என்று. இந்த சூழ்நிலை நிமித்தம் அநேக கிறிஸ்துவை அறியத்தக்கதா கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். ஆண்டவர் நீர் எனக்கு எவ்வளவு தேவையோ அதே போல உங்க காரியத்தில் நான் இருக்கணும். ஆண்டவரே என்னை நிறுத்துங்கப்பான்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை. என்னை நிறுத்துங்கப்பா, என்னை நிறுத்து. உமக்காக நிற்பேன், உமக்காக நிற்பேன். கடைசி வர உங்களுக்காக நிற்கிற பாத்திரங்கள் நாங்கள், உங்களுக்காக நிற்கிற பாத்திரங்கள் நாங்கள். நீர் எப்படி எங்களை நிறுத்த சித்த வைத்திருக்கிறீரோ அப்படி எங்களை நிறுத்து. நாங்களே

மகிமைப்படுவாராக. சம்பவிக்கிறவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு. உன்னை நிறுத்தி சிலரை கத்த நிறுத்த போகிறார், உங்களை நிறுத்தி ஒரு கூட்டத்தை கத்த நிறுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை நிறுத்தி ஒரு கூட்ட ஜனத்தை கத்த நிறுத்த போகிறார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்காய் நிற்கும்படியான கிருபைகளை இந்த கடைசி நாட்களில் அதிகமாக எங்களுக்கு தாரும், அதிகமாய் தாரும். எங்களுக்காய் நீர் எவ்வளவுதான் ஆண்டவர் துரிதமாய் வைராக்கியமாய் ஆண்டவர் எங்களுக்காகவே நீர் நிற்கிறீர் ஆண்டவரே. இதே போல உம்முடைய காரியத்தில் உமக்காக இன்னும் வைராக்கியமாய் இன்னும் துரிதமாய் எந்த சூழ்நிலையில் நிற்கும்படியான கிருபைகளை எங்கள் சபை மேல கத்தர் கிருபை ஊற்றுவீராக, உம்முடைய பலத்தை ஊற்றுவீராக. எங்களை நிறுத்தி சிலரை நிறுத்த போறதற்காக நன்றி. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இன்னைக்கு ஒரு சின்ன வேடிக்கையான செயல்முறையை செஞ்சு பார்ப்போமா? நீங்க தயாரா? சரி, ஆரம்பிக்கலாம். உங்களை சுத்தி நல்லா பாருங்க. எந்த பொருட்கள்லாம் சிவப்பு நிறத்துல இருக்குதுன்னு பாருங்க. மேல பாருங்க, கீழே பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் பாருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா சிவப்பு பொருட்களையும் மனசுல பதிச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நான் சொல்றத செய்யுங்க. உங்க கண்களை மூடி நீங்க பார்த்த சிவப்பு பொருட்களை ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்களை திறக்காமலே நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எத்தனை பச்சை கலர்ல இருக்கிற பொருட்களை பாத்தீங்க? உங்களால சொல்ல முடியாது. ஒன்னு ரெண்டு வேணும்னா சொல்வீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்க கண்களை திறந்து சுற்று முற்றும் பாருங்க. எத்தனை பொருட்கள் பச்சை நிறத்துல இருக்குது? நீங்க கண்களை மூடி இருந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உங்க ஞாபகத்துல வந்துச்சுதா? இல்ல, அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க. நாம ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா பல அற்புதமான விஷயங்களை நாம பார்க்காம அனுபவிக்காமலே இழந்துருவோம். நம்ம எந்த காரியத்துல கவனத்தை செலுத்துறோமோ அந்த காரியத்தை மட்டுமே நம்மால அடைய முடியும் அப்படின்னு நாம செஞ்ச இந்த எளிய ஆக்டிவிட்டி நமக்கு விளக்குது. சிவப்பு பொருட்களை கண்டுபிடிக்கணும்னு நம்முடைய கவனத்தை திருப்பினப்போ சிவப்பு பொருட்களை மட்டுமே நாம பார்க்க முடிஞ்சது. நம்முடைய மனம் ஒரு வடிகட்டி மாதிரி, சிவப்பு நிறத்தை தேடும் போது சிவப்பு நிறத்தை மட்டும்தான் பார்ப்போம். பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறைய தேடுங்க. அது எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்குது. இந்த உலகம் அழகானது, அற்புதமானது. நமக்கு சந்தோஷத்தை தருவதற்காகவே கடவுளால படைக்கப்பட்டது. இயற்கைய சுற்றி பாருங்க, எத்தனை அழகு! வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத பேரழகு. உங்க மனைவி, கணவன், பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. மனசுக்குள்ள இருந்து அன்பும் பாசமும் பீறிட்டு வருதா? நண்பர்களை எண்ணி பாருங்க, நேசத்தின் சின்னங்கள் அவங்க. நம்முடைய பணிய, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவை, இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களா நினைக்கும் போது நம்பிக்கை கூடும். கடவுள் மேல உள்ள நன்றியுணர்வு அதிகரிக்கும். வாழ்க்கை இன்பமா இருக்கும். இதத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் முதலாவது அதிகாரம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்செயினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமென்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியிருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சி அடக்கத்தையும் இச்சி அடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடைய தேவ பக்தியையும் தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் வசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கடவுள் தீபம், God given conscience. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 51 முதல் 13 வசனங்கள். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த சமயத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது லட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாவகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 99:8. நீர் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்கு மன்னிக்கும் கடவுளாக இருந்தீர். You were a forgiving God, but you punished them when they went wrong. மனசாட்சி, இன்று நாம் அதை குறித்து சற்று தியானிப்போம். மனசாட்சி என்பது கடவுளிடம் நாம் பெற்ற ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அது நமது இருதயத்தின் ஆழங்களை தேடி பார்க்க அவர் தந்த தீபமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 20:27 வசனத்திலே, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வாசிக்கிறோம். அது மனிதனின் ஆவி என்றும் சொல்லப்படுகிறது. கூரிய மனசாட்சி குணநலன்களை நேர்த்தியாய் செதுக்கும் வல்லமை உள்ளது. நல்லதை முழுக்க முழுக்க விரும்பவும், தீயதை முழுக்க முழுக்க வெறுக்கவும் நமது மனசாட்சி பழக்குவிக்கப்பட வேண்டும். தீயதை வெறுப்பதை விட நல்லதை விரும்புவது எளிது. இலகுவானதை தெரிந்து கொண்டு அடுத்ததை நாம் விட்டுவிட்டால் மனிதர் முன் நாம் புகழெய்துவோம், கடவுளையோ பிரியப்படுத்த முடியாது. நல்லதை விரும்புவதும் தீயதை வெறுப்பதும் சமமாயிருக்குமானால் நம்மை பார்த்து இறைவனின் முகம் மலரும், சாத்தானின் முகம் சுழிக்கும். எனவேதான் இயேசுவை குறித்து வாசிக்கிறோம், அவர் நன்மையை விரும்பி

தீமையை வெறுத்ததால் அவருடைய பிதாவானவர் அவருடைய தோழர் எல்லாரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார், அபிஷேகித்தார். நமது மனசாட்சியை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் போதுதான் கருமையையும் வெண்மையையும், கருப்பையும் வெள்ளையையும் நாம் குழப்ப மாட்டோம். இன்றைய உலகம் சாம்பல் நிறக உலகம். அதற்கு வெள்ளை என்றும் கிடையாது, கருப்பு என்றும் கிடையாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட இரண்டாம் கட்ட நிலைதான். அதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறார். ஏசாய 5:20 விதமாக சொன்னார், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று தீர்க்கன் அன்று முழங்கினார். தனது பாவ சுபாவத்தை ஆன்மீக சிந்தையாய் மாற்ற உண்மையாக விரும்புகிற எந்த கிறிஸ்தவனும் மலைப்பிரசங்கத்தை கவனமாய் படிக்க வேண்டும். மத்தேயு 5:6-7 அத்தியாயங்கள். அதுதான் இறையரசின் சாசனம். தட் இஸ் த மேக்னா கார்ட்டா ஆஃப் காட்ஸ் கிங்டம். இறையரசின் தாற்பரியங்களை தெளிவாக்குவதற்கு இதைவிட சிறந்த பிரசங்கம் கிடையாது. இப்பிரசங்கத்தை பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலை என்று சொல்லலாம், ஹைவே ஆஃப் ஹோலினஸ். எக்காலத்திற்கும் அது நடைமுறையில் பொருந்தும். இதை மனனம் செய்வதும் அடிக்கடி தியானிப்பதும் நமது மனதை நற்குணங்களால் நிரப்பிவிடும். உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, இவைகளெல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த திருவசனத்தில் தான் உண்டு. இக்காரியங்கள் நாம் திருவசனத்தை அதிகமாய் தியானிக்கும் பொழுது நமது சொல்லிலும் செயலிலும் வெளிப்படும். நமது இருதயங்களில் இருப்பதே நாம் பேசுபவற்றிற்கும் செய்பவற்றிற்கும் காரணமானது என்று இயேசு சொன்னார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று அவர் சொல்வது அதுதான். மலைப்பிரசங்கத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் இயேசு துல்லியமாய் கடைபிடித்தார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலைகளிலும் நாம் நம்மை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். வாட் வுட் ஜீசஸ் டூ? WWJD. வாட் வுட் ஜீசஸ் டூ? அதாவது இந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்திருப்பார்? கொஞ்சம் வழிவிலகி செல்வது போல் தோன்றினாலும் இவ்விதமான கோட்பாட்டையே தாற்பரியமாய் கொண்டிருந்த அப்போஸ்தலன் பவுல் உடனே கிறிஸ்துவின் சிலுவையை, கிறிஸ்துவின் காரியங்களை நான் இவ்விதமாக கற்றறியவில்லை என்று சொல்லி அதிலிருந்து உருவி விடுவார். இந்நாட்களில் கூட 4 சுவிசேஷங்களிலிருந்து செய்யப்படுகிற பிரசங்கங்களை விட இயேசுவின் அற்புதங்களை பற்றி தான். இந்த 4 சுவிசேஷங்களில் அற்புதங்கள் உண்டு, ஆனால் அவைகளிலும் கூட அற்புதங்களை தான் நாம் பெருமிதப்படுத்துகிறோமே ஒழிய அவரது வாழ்க்கை முறையை நாம் அதிகமாக விவரிப்பது கிடையாது. நமக்கு இயேசுவின் வல்லமை வேண்டும், ஆனால் அவரது வழிமுறை நமக்கு விருப்பமில்லை. இதனால் தான் நமது ஊழியங்கள் பல இன்று உள்ளே வெறும் கூடாய் இருக்கின்றன. தே ஆர் ஹாலோ இன்சைட். கூட்டி குறைக்காமல் கிறிஸ்துவை போலவே நான் இருப்பேன் என்று தீர்மானிப்பதே பரிசுத்தத்தின் முதல் படியாகும். அவரது வாழ்க்கையை அடிக்கடி அலசி பார்க்கிறவன் அவரைப் போலவே மாறிவிடுவான், இது நிச்சயம். ஜெபத்தினால் வலிவூட்டப்படாத மனது ஒருவேளை ஆர்வமுள்ளதாக இருந்தாலும் அது வலுவற்ற உடலை பாவத்தில் விழாமல் தடுக்க முடியாது. எனவேதான் இயேசு போதித்தார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ உடலோ பலவீனம் உள்ளது. ஜெபத்தில் விழித்திருப்பதென்றால் ஜெப சிந்தையை நாள் முழுவதும் கொண்டிருந்து கடவுளுடைய நினைவையே நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ளுதலாகும். கடவுளை நெருங்க நெருங்கத்தான் பாவத்தின் கொடுமை நமக்கு அதிகம் அதிகமாய் தெரியும். ஏற்கனவே நல்ல ஒரு பரிசுத்தவானாய் தீர்க்கனாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஏசாயா, சேனைகளின் கர்த்தரை முகமுகமாய் நான் கண்டேனே, சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொன்னவுடனே, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதறுகளுள்ள மனிதன்
என்று அவன் அங்கலாய்த்தான். வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வுலகிலே சில சமயங்களிலே நம்முடைய தோல்விகள் உடனுக்குடன் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அவசரப்படாமல் கடவுளுக்கு முன் இருதயத்தை அலசி பார்க்க நேரம் எடுத்தால் அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு முன்னால் வரிசையாக வந்து நிற்கும். அவற்றை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறலாம். இனியும் அவற்றை திரும்பி செய்யாமல் வெற்றியாய் வாழ்வதற்கு அவரிடத்தில் நாம் வல்லமை பெறலாம். எனவேதான் வில்லியம் லாங்ஸ்டாஃப் என்று 18 நூற்றாண்டிலே வாழ்ந்த பக்தர் ஆங்கிலத்திலே டேக் டைம் டு பி ஹோலி என்ற அருமையான ஒரு பாடலை ஏற்றினார். இதோ அதனுடைய தமிழாக்கம்.

டேக் டைம் டு பி ஹோலி, தூய்மை பெற நாடு நேரமெடு. நீர் அவர்களுடைய தீச்செயல்களுக்காக அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்கு மன்னிக்கும் கடவுளாக இருந்தீர். மகா பிரிய தேவனே, மகா பரிசுத்தரே, எங்களை குறித்து எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறேன். நீர் எங்களுக்கு தந்த தீபமாகிய வரப்பிரசாதமாகிய மனசாட்சிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மனசாட்சியை மழுக்கி விடாதபடி எப்பொழுதும் திருவசன தியானத்தினாலும் உம்முடைய குமாரன் எப்படி நடந்து கொண்டார் என்று சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப அலசி பார்ப்பதினாலும் எங்கள் மனசாட்சியை நாங்கள் கூர்மையாக வைத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த மனசாட்சி என்னும் பெரிய கிருபாவரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நேரம் எடுத்து தனித்திருந்து அமர்ந்திருந்து நிதானமாய் தூய்மை பெற நாடை எங்களுக்கு உதவி தார். இயேசுவை போலவே நாங்கள் மாறிவிட விரும்புகிறோம். அதற்கு நாங்கள் நேரம் எடுக்க வேண்டும். திருவசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இருதயத்திற்குள்ளே கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மனசாட்சியை நீர் கூர்மையாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு என்ன செய்திருப்பார், வாட் வுட் ஜீசஸ் டூ என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டு அவர் விரும்பாத காரியங்களை, அவர் செல்லாத இடங்களுக்கு செல்லாமல், அவர் சொல்லாத வார்த்தைகளை பேசாமல், அவருக்கு பிரியமல்லாத காரியங்களிலே சற்றும் ஈடுபடாமல் முழுவதும் இயேசுவை போலவே நாங்கள் மாறிவிட கர்த்தாவே முழு முயற்சி எடுக்க உதவிதான். இப்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நீங்கள் எங்கள் மேல் பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதென்று பார்க்கிறோம். ஒரு நாள் வரும், அப்பொழுது உம்முடைய குமாரனை போலவே நாங்கள் மாறப்போகிறோம். அந்த நாளை நாங்கள் நோக்கி இருக்கிறோம். உம்மோடு சேர்ந்து அந்த நாளின் பெரிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஒத்துழைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென்.

இயேசு பெரியவர், ஆமென். அவர் பரிசுத்தர், ஹல்லேலூயா, ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோட எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதினத்யானம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. உங்கள் மொபைல் போனில் 15 நிமிட இடைவெளியில் அலாம் அடிக்கும்படி டைமரை செட் பண்ணுங்கள். இரு அலாம் ஒலிகளுக்கு இடைப்பட்ட 15 நிமிடங்களில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? 2008 வெளியான மிஷன் மேக்கர் மேகசினில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். 15 நிமிடங்களில் 3,882 ஆத்துமாக்கள் புதிதாக பிறக்கின்றன. 15 நிமிடத்திற்கு ஒரு முறை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட 1,721 பேர் மரித்து இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்திக்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5,448 பேர் உலக நாடுகளுக்கு இடையே புலம்பெயர்ந்து செல்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை நகர்ப்புறங்களில் இருக்கும் சேரிகளில் குடியேறும்படி 570 பேர் இடம்பெயர்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 201 குழந்தைகள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் இழந்து அனாதைகளாக மாறுகின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 34 பேர் குப்பை பொறுக்கி வாழ்வாதாரத்தை தேடும்படி முடிவெடுக்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 வயதுக்குட்பட்ட 688 குழந்தைகள் பசியால் மரிக்கின்றனர். உலக நாடுகளில் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கின்றனர். காலம் மிக முக்கியமானது, அது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே காலத்தின் அருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிஷன் மேக்கர் மேகசினில் கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, 15 நிமிடத்திற்குள் உலகில் எத்தனையோ சம்பவங்கள், அதிர்ச்சியூட்டும் காரியங்கள் நடந்து முடிந்து விடுகின்றன. ஆனால் நாமோ எத்தனையோ 15 நிமிடங்களை வீணாக்கிக் கொண்டே இருக்கிறோம். உலகில் நடக்கும் துயர சம்பவங்களுக்காக, தங்கள் தேசத்தை இழந்து தங்கள் பொருட்களையெல்லாம் இழந்து தவிக்கும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் மட்டுமே ஊழியம் செய்தார். அந்த குறுகிய காலத்திற்குள் அவர் தீவிரமாய் ஊழியத்தை நிறைவேற்றினார். இயேசு ஒரு முறை கப்பர்நகுமில் இருந்தபோது பலவிதமான வியாதிக்காரரை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசுவிடம் வந்த வியாதிக்காரர் அனைவரும் சொஸ்தமானார்கள். மறுநாள் அதிகாலையில் அவர் இருட்டோட எழுந்து போய் வனாந்தரமான ஓரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முந்தைய நாள் அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்ட ஜனங்கள் கப்பர்நகுமில் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திற்கு அதிகாலையிலேயே கூடி வந்தார்கள். இதை கண்ட சீமோன் பேதுருவும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருந்த இடத்துக்கு சென்று எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்றனர். அதை கேட்ட இயேசு கிறிஸ்து, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி தன் ஊழியத்தை தீவிரமாய் நிறைவேற்ற புறப்பட்டு சென்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு உத்தேச திட்டத்தை வைத்திருந்தால் நாமும் நமது காலத்தை விரயமாக்க மாட்டோம். நமது நேரத்தை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பயன்படுத்திக் கொள்வோம். அழிந்து போகின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க பயன்படுத்துவோம். ஆம், நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் ஜனங்கள் அழிந்து போகும் முன் இரட்சகரை அறிவார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாளே இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் ரோமர் எழுதின நிருபம் 8:31-32, 30-39 வரைக்கும் உள்ள வசனத்தில் உள்ள பகுதியிலே நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 30-39 முடிய அதில் 7 கேள்விகள் இருக்கிறது. இந்த ரோமர் 8 பவுல் 7 கேள்விகளோடு இதை முடிக்கிறார். அதுக்கு பதிலும் அதிலே சொல்கிறார். இந்த 7 கேள்விகளை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது கேள்வி, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? இரண்டாவது கேள்வி, நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? மூன்றாவது கேள்வி, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாலாவது கேள்வி, குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஐந்தாவது கேள்வி, ஆட்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆறாவது கேள்வி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஏழாவது கேள்வி, உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ? ஏழாவது கேள்வி இதான், முடிஞ்சு போச்சு. இப்படி 7 கேள்விகளை இங்கு நம் முன்னால் வைக்கிறார். இந்த 7 கேள்விகளுக்கும் பதில் என்ன? இந்த 7 கேள்விகளை ஏன் இங்கே குறிப்பிடணும் பவுல்? இதன் மூலமாய் நமக்கு என்ன ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் கற்றுத்தருகிறார்? இதை தான் இன்றைக்கு நாம் அலசி ஒவ்வொரு கேள்வியாக தியானிக்க போகிறோம். முதல் கேள்வி, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம் அப்படின்னாக்கா, எவைகளை குறித்து அப்படின்னு அந்த கேள்வியிலே நாம் ஒரு கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் 30வது வசனம்தான், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம் அப்படின்னு கேள்வி கேட்குறார். பதில் சொல்லிட்டு கேள்வி கேட்குறார். அப்போ ஆண்டவர் எவர்களை முன்குறித்தார்? அப்போ நாமெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமேன். இன்னைக்கு நாமெல்லாம் முன்குறிக்கப்பட்டதுனால்தான் நம்மளை என்ன செஞ்சார், அவருடைய ஆதீனத்துக்குள்ளார அவருடைய அன்புக்குள்ளாக அழைத்திருக்கிறார். அவருடைய சபையில் நம்மளை ஒரு பிள்ளைகளாக நம்மளை சேர்த்திருக்கிறார். அன்பவர்களை எவைகளை அழைத்தாரோ அவர்களை நீதிமான ஆக்கியிருக்கிறார். இப்போ நம்ம வந்து அழைக்கப்பட்டவர்களோடு மட்டும் முன்குறிக்கப்பட்டவர்களோடு மட்டுமல்ல, நம்மளை என்ன செய்கிறாரு, அவருடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவரை விசுவாசிக்கிறதின் மூலமாக நம்மளை என்ன செய்கிறாரு, நீதிமானாக மாற்றுகிறார். இது ஒரு பெரிய சிலாக்கியம். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான ஆக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான ஆகிறார். எவர்களை நீதிமானாய் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ அடுத்த ப்ரொமோஷனை கொடுக்குறார். நீதிமானாய் மட்டும் உன்னை நான் வைக்கல, உன்னை என்ன செய்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம், தாளந்து, ஆண்டவர் கொடுக்குற ஞானம், ஆண்டவர் கொடுக்குற எல்லா காரியத்தினாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா, மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீயும் நானும் இருக்கும்பொழுது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கேள்விகிறாய். இது வந்து இதுதான் கடவுளுடைய ஈவுன்னு சொல்கிறது. இது பேர் என்னது? கடவுளுடைய ஈவு. நமக்கு ஆண்டவர் கிருபையாக அந்த காரியத்தை கொடுத்துருக்கிறார். இதை நாம் ஒன்றுமே இது ஏன் இவருக்கு கொடுக்கல அவருக்கு ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேள்வி கேட்கவோ முடியாது. இவர் ஏன் எனக்கு கொடுக்காமல் அவங்களுக்கு கொடுத்தாருன்னு கேள்வி கேட்க முடியாது. அன்பால் இன்றைக்கி ஆதியாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்த மெசேஜ் மூலமாக நான் அறிந்து கொண்ட சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மனாசே எப்ராஹிம் ரெண்டு பேரை அவங்க அப்பா என்ன செஞ்சார், யோசேப் இட்டுட்டு போய் யாக்கோவை விட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக இட்டுட்டு போகிறார். அப்போ ரெண்டு பேரையும் அவர் என்ன செய்கிறாரு, மனாசே தான் பெரியவன், எப்ராயிம் சின்னவன். இவர் ரெண்டு பேருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறார். அதாவது மனாசேனுடைய தலையில் யாகோபு வலது கையை வைக்கணும், தன்னுடைய ரைட் ஹேண்டை வச்சு ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறார். யார்? யோசேப்பு. எப்ராயிமுடைய தலையில் இடது கையை வைத்து ஆசிர்வதிக்கணும். அப்போ இவன் பெரியவனுக்கு ஒரு நல்ல மூத்த ஆசீர்வாதம் வரணும், பெண் நல்ல பெரிய ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா கையை அப்படி மாற்றி வைக்கிறார். என்ன இவன் கொண்டு போய் நிற்கிறதுக்குல்ல ஒரு மாற்றி வைக்கிறார், கிராஸாக. எப்படி வைக்கிறாரு? கிராஸாக. அதாவது தன்னுடைய சோத்து கையை, வலது கையை எப்ராயிம் மேலேயும், இடது கையை மனாசே மேலேயும் வைக்கிறார். இப்போ யோசேப்பு ஒன்றுமே கேள்வி கேட்க முடியாது, இது ஏடா அப்படி வைக்கிறாரு? அப்படியே மனசின்படி, அவர் மனதில் அறிந்தபடி வைத்தார் என்று போட்டிருக்கார். அன்பாலே இன்னைக்கு பாருங்க, அந்த எப்ராயிம் வந்து ஒரு பாவியாக இருந்தான், ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைச்சிது. ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு கிடைச்சிது. இது யாரும் கேள்வி கேட்க முடியாது, இது ஏன் அப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னு. இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி இந்த 9 அதிகாரத்துலேயும் இந்த பவுல் அதை தான் எழுதுகிறார். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே போகிறார். 9 அப்படி தான் இந்த 8 கேள்வி கேட்குறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யாரை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்கள் நீதிமான் ஆகிறார், யாரை நீதிமான் ஆகிறாரோ அவர்கள் மகிமைப்படுத்துகிறார். இதில் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுதான் ஆண்டுடைய கிருபைன்றது. ஆமேன். இன்றைக்கி ஓ மேலேயும் ஏ மேலேயும் அந்த கிருபை இருக்குது. ஆமேன். இன்றைக்கி வெளியில் பார்த்தவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் நம்மளை கேவலமாக பேசலாம், எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஓ மேலேயும் ஏ மேலேயும் ஆண்டுடைய கிருபை இருக்கிறதுனால தான் அவர் அழைத்திருக்கிறார், அவர் நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார், நம்மளை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை ஒருத்தனும் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. இது ஆண்டுடைய சுத்த கிருபை. ஆமேன். அடுத்த கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறார் பாருங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருத்தரும் கிடையாது, அவ்வளோதான். இன்றைக்கான நாம் நினைக்கிறோம் எல்லாரும் விரோதமாக இருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை நாம் நினைச்சோம்னா அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு வழுவ மாட்டோம். ஆமேன். இன்றைக்கி தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று நீ 10 கேட்டினா உனக்கு விரோதி யாருமே இந்த உலகத்தில் நிற்கவே முடியாது, முன்னாடி இருக்க முடியாது. அன்பானிலே தேவன் நம் பட்சத்தில் இருக்க அவர் விரும்புகிறார். உனக்கு எனக்கும் விரோதியிலே இல்லாதபடிக்கு ஆக்கிறதுக்கு அவரால் முடியும். எனக்கு இது சொல்லும்போது எனக்கு ஒரு நீதிமொழிகளில் ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் விரோதி கூட உனக்கு சிநேகிதனம் ஆவான்றார். புரியுதா? நீ தேவனுக்கு பிரியமாக நடந்தால் விரோதி கூட உனக்கு என்ன வாய்ப்பான், நண்பனா மாறிடுவான்றார். அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கள், நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட என்னவாயிடுவானா சமாதானப்படி செய்வார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது சத்துரு கூட சமாதானம் ஆக முடியும். அன்பா இல்லையா? அதுதான் இன்றைக்கி சொல்கிறார், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று. உண்மையிலே தேவன் நம் பட்சத்தில் வைக்கும்படியாக நாம் என்ன செய்யணும்? நாம் தான் நடந்து கொள்ளணும். தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கும்படியாக இருந்தாக்கா பெருமை வந்தால் நமக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையாக இருந்தாக்கா நமக்கு என்ன செய்கிறார்? பட்சத்தில் இருக்கிறார். அந்த தாழ்மையின் ஆவியை நம்ம அணிந்து கொள்வோம். அடுத்தது 3 கேள்வி, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்றார். இது நாம் மறந்து போகிறோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி மறந்து போய் என்ன செய்கிறோம்? வெக்ஸாகிடுறோம், கவலைப்படுறோம். ஐயோ எனக்கு இப்படி வந்துச்சே, எனக்கு அப்படி போயிடுச்சே, எனக்கு இந்த வியாதி வந்து போச்சே, எனக்கு இந்த கடன் பிரச்சனை வந்து போச்சே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அன்பாவில்லே நமக்காக தேவன் என்ன செய்கிறாரா? தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அப்படி ஒப்பு கொடுத்துருக்கும் போது மற்றதெல்லாம் உனக்கு கொடுக்கறது அவர் நிச்சயமாக கொடுப்பார் இல்லையா? அருளாதிருப்பது எப்படின்றார். மற்றதெல்லாம் கொடுக்காதிருப்பது எப்படி? இது நினச்சோம்னா விசுவாசத்தில் நம்ம வல்லவனாக மாறுவோம். இது நினச்சோம்னா என்ன செய்யும்? இது சரி, ஏசாண்டவரே நமக்காக என்ன செய்கிறார்? பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் இந்த கொசுறு, இந்த ஆசீர்வாதம், இந்த பணங்காசு, இந்த சுகம் இதெல்லாம் கொடுக்காதிருப்பாரா? தன்னுடைய பிள்ளையே பலியாக செலுத்தும் போது அப்படின்றத நினைச்சோம்னா நிச்சயமாக நம்ம கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், அவிஸ்வாசத்தில் போக மாட்டோம். அன்பாங்களே, அடுத்து நான்காவது கேள்வி, தேவன் தெரிந்து கொண்டவர்களை மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அப்போ யாரையும் நம்ம குற்றம் சாட்டக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, அதுலேயும் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டவே கூடாது. ஏன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல். ஆனால்தான் தாவீது சொல்கிறார், நல்லா சவுலை கொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ சொல்கிறான், அவனுடைய அந்த மெய்க்காப்பாளன்கிட்ட சொல்கிறான், வானா வானா, அவரை உண்டு, அவரை கை வைக்காத, அவரை கொலை பண்ணாத, நீ விட்டுடு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? கை போடக்கூடாது அப்படின்றார். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் அது. அப்போ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நாம் குற்றம் சாட்டுகிறது நாம் யார்? இன்றைக்கி எத்தனையோ பேரை நம்ம குற்றம் சாட்டிட்டு போகிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த ஊழியக்கார் சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லைன்னு யாரையும் குற்றம் சாட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கலான்பான். அடுத்தது அஞ்சாவது கேள்வியும் அப்படி தான், ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. இப்போ நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், இவன் என்ன செய்கிறான்? இன்னொரு சக விசுவாசி, இன்னொரு சக விசுவாசி ஆக்கணி தீர்ப்பான், இவன் நரகு தான் போவான்வான். ஆனால் நமக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்கிறார் அவர். யாருக்காக? அந்த பாவிக்காகவும் ஜெபம் பண்ணுறார், இன்னொரு சக விசுவாசிக்காகவும் ஜெபம் பண்ணுறார், உனக்காகவும் ஜெபம் பண்ணுறார். உன்னையும் என்னையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரையும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கக்கூடாது. நம்ம சபிக்கக்கூடாது, அவன் நரகு தான் போவான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து எல்லாருக்காகவும் என்ன செஞ்சிட்ருக்கிறார்? மன்றாடி வீணா போயிடக்கூடாதுன்னு வாக்கடங்காக பெருமிச்சோடு ஜெபம் பண்ணுறார். 8:26 பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தப்படி ஆவியானவர் நமது பலவீனங்களுக்காக நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று இருக்கு. அப்போ வேண்டுதல் செய்ய ஏசாண்டவர் நமக்காக செஞ்சு கொண்டிருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கக்கூடாது. அடுத்தபடியாக ஒரு கேள்வி கேட்குறார், என்னது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என்ன, எந்த உபத்திரம் வந்தாலும், பசி வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், எது வந்தாலும் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாசமோ பட்டயமோ எதுவுமே நம்மளை என்ன செய்ய, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் பணம் வந்துச்சுனாக்கா இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிஞ்சு போகிறோம். இந்த லாக்டவுன் வந்துச்சுனாலே இதான் சொல்கிறேன்னே, ஒரு 1000 பேர் வந்த சபையில் இப்போ 100 பேர் கூட வரலன்னு ஒரு பாஸ்டர் புலம்பிட்டுருக்கிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி மக்களுடைய அன்பு என்ன செஞ்சுது? தனிஞ்சு போச்சு. இன்றைக்கி அதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் எல்லாம் நடக்கும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா? தனிந்து போய்விடும். முதலாவது தேவனிடத்திலே காட்டுகிற அன்பே தனிந்து போயிடுச்சு. அப்புறம் என்ன, அவன் சமுதாயத்தில் காட்ட போகிறான், மற்றவங்களிடத்தில் காட்ட போகிறான். அதனால தேவனிடத்திலே காட்டுகிற அன்பே தனிந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பவுல் சொல்கிறாரு, இது எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை என்ன செய்யாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இவை எல்லாவற்றிலும் பாருங்கள், இது 37-36 எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கிறோமே. இந்த 7 கேள்விகளுக்கும் பதில் என்னது? ஒரே பதில் சொல்கிறார், இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறாலே. யாரால? ஆண்டவர் தாமே நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால முற்றும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறலாய் இருக்கிறோம், தோல்வியே கிடையாது. அதனால்தான் பவுல் சொல்கிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதலானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையினாலும் நிகழ்காலியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பான்ல, இந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதா? இன்றைக்கி இந்த 7 கேள்வியை பவுல் இதன் மூலமாய், ஆண்டுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது, இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், அவர் என் மேலே கிருபையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த 7 கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நாம் இந்த 7 கேள்வியில் எத்தனை கேள்விக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கி அன்பவன்லே, இன்றைக்கி நாம் ஜெயங்குள்ளுகளாய் மாற வேண்டும் என்றால் ஆண்டுடைய மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த காரியமானாலும் ஆண்டுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு அன்பு நம்ம ஆண்டவர் மேலே வைக்கணும். ஆனால் தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, யாரை பார்த்து? பேதுரை பார்த்து சொல்கிறார் யோவானில், பேதுருவே சீமோனே என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயான்னு எத்தனை வாட்டி கேட்குறாரு? மூணு வாட்டி கேட்குறாரு. அவன் அப்புறம்தான் உடஞ்சி அழுதான், ஆண்டவரே என்ன நான் இது மனுஷனுடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய அந்த அந்த அகாப்பே அன்பு எனக்குள்ளார ஊற்றும் பொழுது நிச்சயமாக உன்னை என்ன செய்வேன், நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி கதறான். அன்பா இல்லையா, அந்த அகாப்பே அன்பு ஆண்டவர் நம்மளை ஊற்றும்படியாக நம்ம ஜெயிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய அன்பை விட்டு நம்ம எந்த ஒரு நாசமோ வேஷமோ இந்த லாக்டவுனோ எந்த ஒரு வியாதியோ நம்மளை விட்டு பிரிக்காதபடிக்கு நாம் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்வோம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் என்னோடு எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. இந்த பவுல் எழுதின 7 கேள்விகளிலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பது ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, மரணம்தான் பிரிக்கணும் ஆண்டவரே. மரணமே ஆனாலும் எங்களால் பிரிக்க முடியாது, ஏனென்றால் நாங்கள் மரித்த உடனே நான் உம்மிடத்திலே இருப்போம் ஆண்டவரே. ஜீவனானாலும் தூதரானாலும் அதிகாரனானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பணங்காசு வந்தாலும் நாங்கள் பிரிக்கக்கூடாது சுவாமி, உம்முடைய அன்பை விட்டு. அப்படிப்பட்ட அன்பை எனக்கு எங்களுக்கு ஊற்றும், அப்படியே செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. இந்த நாள் உங்களுக்கு

இருக்கிறது. அவர் எதை எடுத்து பேசினார் என்றால், மோசை மூலம் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகளை தான் எடுத்து பேசினார். ஆனால் இந்த போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர் அதிகாரமுடையவராய் பேசினாராம். ஜனங்கள் எல்லாரும் மோசையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், மோசையின் மூலமாய் தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மோசே எகிப்துக்கு அனுப்பப்படுகிறான். மோசை மூலம் கர்த்தர் ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்கள் மேல் பூசப்படுகிறது. அன்று இரவு விடுதலை கர்த்தர் மோசே தலைமையில் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். ஆமே, மோசே கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் அழைப்பித்து அவன் கையிலே கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்து அதை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி செய்கிறார். ஆனால் இங்கே அந்த வார்த்தைகளை தான் எடுத்து பேசுகிறார். இன்னும் புரியும்படியாக ஆழமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதே காரியங்கள் தான், ஆனால் இங்கே அவர் அதிகாரமுடையவராய் பேசுகிறதை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன அதிகாரமுடையவராய் பேசினார், எப்படி பேசினார்? மோசே பிரமாணத்தை கொடுக்கும்போது எப்படி சொல்லுவார் என்றால், ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும்போது உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உரைக்கிறதாவது, உன் தேவன் சொல்லுகிறதாவது என்று கர்த்தர் பட்சத்தில் நின்று அந்த வார்த்தைகளை மோசே ஜனங்களுக்கு கொடுப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் எப்படி பேசுகிறார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐ ஆம். இந்த வார்த்தையை மோசையால் பயன்படுத்த முடியாது. இந்த வார்த்தையை எந்த வேத பாரகருக்கோ எந்த மனிதருக்கோ பயன்படுத்த முடியாது. ஐ ஆம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யூத ஜனங்கள் எல்லாம் மோசையை கொண்டாடி கொண்டிருக்கும் போது அவர்கள் நடுவு நின்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இந்த போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது சாதாரணமான வார்த்தை அல்ல, அதிகாரமுள்ள வார்த்தை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களோடு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் என்றால் அது சாதாரணமானவரிடத்திலிருந்து வரவில்லை. மோசையை விட பெரியவர், எல்லா அதிகாரத்தை உடையவரிடத்திலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது. எனவேதான் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நம்மோடு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவரால் மட்டும் கூடும். அவர் செய்கிறதை எந்த வல்லமைக்கும் தடுக்க முடியாது. அதிகாரமுடைய வேதம் சொல்லுகிறது, எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்று. அவ்வளவு பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லிய வார்த்தைகளை அப்படியே நம்புங்கள். காரணம், அதிகாரமுள்ளவரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரிலும் பெரியவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் அல்ல என்று அல்ல, ஆமேன் என்று இருக்கிறதப்பா. அதை நாங்கள் அப்படியே பற்றி கொண்டு சுதந்திரிக்க கிருபை செய்யும். உமக்குரிய மகிமை செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டடிக்க தேவனுடைய

செய்து நீ முறியடிக்க போகிற. ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்கிற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சரி.

பரிசு தாவியம் உமை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே கர்த்தருடைய ஆலயம் என்ற தலைப்பிலே 2 நாளாகமும் 7:1 ஜீவ வார்த்தை கூடாக உங்களை சந்திக்கிறோம். கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு ஜெருசலேமில் இதுவரையிலும் 3 தேவாலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டுள்ளன. முதல் ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டியது தாவீதின் குமாரனாய சாலமோன் தான். அந்த ஆலய பிரதிஷ்டை நாளின் போது கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த ஸ்தலத்தை ஆசீர்வதித்து இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று உடன்படிக்கை செய்தார். காலம் செல்ல செல்ல ஜனங்கள் அந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தினார்களே ஒழிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளாமல் போனார்கள். பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் நுழைந்தன. ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள் சென்று விட்டார்கள். சாலமோன் தேவாலயத்தை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து இடித்து தரைமட்டமாக்கினான். பிறகு இன்னும் ஒரு ஆலயம் செருபாபேலினாலே அஸ்திபாரம் பண்ணப்பட்டது. அவனுடைய கைகளே அதை முடித்து தீர்த்தது. சகரியா 4:9. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் கட்டப்பட்ட ஆலயம் ஏரோதுவினால் கட்டப்பட்டது. அதை கட்டி முடிக்க 46 ஆண்டுகள் சென்றன. அந்த ஆலயத்தில் தான் இயேசு பிரசங்கித்தார். கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் ஒரு பகுதி இங்கு இருந்தது. அதற்கு பின்பு அந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆம் ஆண்டு தீத்துராயனால் இடிக்கப்பட்டது. சமீபத்தில் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு உலகமெங்கும் உள்ள ஜூதர்கள் முயற்சித்தார்கள். 1948 ஆம் ஆண்டு இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் கிடைத்த போதிலும் ஜெருசலேமில் தேவாலயம் இருந்த பகுதி அரேபியர்கள் கைகளில் இருந்தது. 1967 ஆம் ஆண்டு நடந்த 6 நாள் யுத்தத்தில் ஜூதர்கள் ஜெருசலேமை அரேபியர் கைவசம் என்று கைப்பற்றினார்கள். மட்டுமல்ல, 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 1984 மோரியா மலையில் உள்ள ஜெருசலேம் பகுதியில் புதிய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் இட்டார்கள். அமெரிக்காவில் இருந்து வந்த ஜூதர்கள் மட்டும் 500,000 மில்லியன் டாலர்களை சேகரித்து கொடுத்தார்கள். ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த ஆலயம் கர்த்தருடைய வருகையை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறார், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஏசாயா 2:2. இன்னொரு முக்கியமான ஆலயத்தை குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது, நீங்களே அந்த ஆலயம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்திலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டியது அவசியம். தேவ ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். ஆமேன். உங்கள் நினைவுக்கு, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2:22. அன்பார்ந்த நேயர்களே, இப்படியாக 24 மணி நேரம் தேவ செய்திகளை கேட்டு நீங்கள் பலனடையும் படிக்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: யெகோவா நீர் ஒருவரே தெய்வம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இன்னைக்கு ஒரு சின்ன வேடிக்கையான செயல்முறையை செஞ்சு பார்ப்போமா? நீங்க தயாரா? சரி, ஆரம்பிக்கலாம். உங்களை சுத்தி நல்லா பாருங்க. எந்த பொருட்கள்லாம் சிவப்பு நிறத்துல இருக்குதுன்னு பாருங்க. மேல பாருங்க, கீழே பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் பாருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா சிவப்பு பொருட்களையும் மனசுல பதிச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நான் சொல்றத செய்யுங்க. உங்க கண்களை மூடி நீங்க பார்த்த சிவப்பு பொருட்களை ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்களை திறக்காமலே நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எத்தனை பச்சை கலர்ல இருக்கிற பொருட்களை பாத்தீங்க? உங்களால சொல்ல முடியாது. ஒன்னு ரெண்டு வேணும்னா சொல்வீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்க கண்களை திறந்து சுற்று முற்றும் பாருங்க. எத்தனை பொருட்கள் பச்சை நிறத்துல இருக்குது? நீங்க கண்களை மூடி இருந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உங்க ஞாபகத்துல வந்துச்சுதா? இல்ல, அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க. நாம ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா பல அற்புதமான விஷயங்களை நாம பார்க்காம அனுபவிக்காமலே இழந்துருவோம். நம்ம எந்த காரியத்துல கவனத்தை செலுத்துறோமோ அந்த காரியத்தை மட்டுமே நம்மால அடைய முடியும் அப்படின்னு நாம செஞ்ச இந்த எளிய ஆக்டிவிட்டி நமக்கு விளக்குது. சிவப்பு பொருட்களை கண்டுபிடிக்கணும்னு நம்முடைய கவனத்தை திருப்பினப்போ சிவப்பு பொருட்களை மட்டுமே நாம பார்க்க முடிஞ்சது. நம்முடைய மனம் ஒரு வடிகட்டி மாதிரி, சிவப்பு நிறத்தை தேடும் போது சிவப்பு நிறத்தை மட்டும்தான் பார்ப்போம். பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறைய தேடுங்க. அது எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்குது. இந்த உலகம் அழகானது, அற்புதமானது. நமக்கு சந்தோஷத்தை தருவதற்காகவே கடவுளால படைக்கப்பட்டது. இயற்கைய சுற்றி பாருங்க, எத்தனை அழகு! வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத பேரழகு. உங்க மனைவி, கணவன், பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. மனசுக்குள்ள இருந்து அன்பும் பாசமும் பீறிட்டு வருதா? நண்பர்களை எண்ணி பாருங்க, நேசத்தின் சின்னங்கள் அவங்க. நம்முடைய பணிய, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவை, இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களா நினைக்கும் போது நம்பிக்கை கூடும். கடவுள் மேல உள்ள நன்றியுணர்வு அதிகரிக்கும். வாழ்க்கை இன்பமா இருக்கும். இதத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 5
2: Proverbs chapter 5
1: 12 வசனத்திலிருந்து நாம் 14 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
2: Let us read from verses 12 to 14.
1: ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சங்குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய்.
2: And say, how I have hated instruction, and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ear to those instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே போதகர்களுடைய பங்கு எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம கடந்த 2 தியானித்து கொண்டு வர்றோம்.
2: By the grace of God, we are meditating about the role of a teacher for past 2 days.
1: போதகம் இல்லாத வாழ்வு பெரிய சீரழிவுக்கும் பால் கடிப்புக்கும் உள்ளாகும் அப்படின்றத ஞானி இந்த வேத பகுதியில் ரொம்ப அழகா விளக்குறாரு.
2: Here the wise man very clearly explains in the scripture portion that a life without a teacher leads to destruction and desolation.
1: நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே போதகம் தேவை, போதகம் ரொம்ப அவசியம்.
2: We all need this teaching in our life and it is very very necessary for us.
1: எனக்கு போதகம் அவசியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது.
2: No one can say I don't need any teaching.
1: எல்லாருக்குமே போதகம் தேவை.
2: Everyone needs teaching.
1: ஆனால் இந்த போதகர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
2: But how to treat these teachers is very important.
1: நேற்றைக்கு உங்களோட நான் பேசும்போது சரியான போதகனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம கவனித்தோம்.
2: Yesterday when I spoke, we learned how to identify a good teacher.
1: ரெண்டு பகுதி அத படிச்சிட்டு வந்தோம்.
2: We learned as 2 parts.
1: உன்னுடைய போதகன் யார்? யார் உன்னை போதிக்கிறவர்?
2: Who is your teacher?
1: நம்ம 7 கவனித்தோம்.
2: We learned 7 things.
1: தேவனுடைய ஆவியானவரே நமக்கு போதகர்.
2: The spirit of God is our teacher.
1: வேத வசனங்கள் நமக்கு போதகர்.
2: The scriptures of God is our teacher.
1: பாடல்கள், சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் நம்முடைய போதகன்.
2: Spiritual songs, hymns and psalms are our teacher.
1: அது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், போதிக்கும்படி போதகராக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நம்முடைய போதகர்.
2: A selected few and who are anointed and appointed by God is teacher.
1: கற்று தேறினவர்கள் நம்முடைய போதகர்.
2: Those who are schooled and seasoned are a teacher.
1: ஆவிக்குரியவர்கள் நம்முடைய போதகர்கள்.
2: People who are spiritual is a teacher.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு நல்ல முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறவர்கள் நம்முடைய போதகர்கள்.
2: Above all who remain a sample and a specimen are our teachers.
1: இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன்.
2: I hope this is very useful to you.
1: இன்றைக்கு நாம கவனிக்க போகிறது ஒரு போதகனிடம் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும்.
2: So today we gonna learn how we are supposed to behave to a teacher.
1: இங்க பாருங்க, இந்த ஞானியின் மகனுக்கு வந்து போதகம் இல்லாம போகல, போதகர்கள் இல்லாம போகல.
2: So here the son of this wise man did not have teaching nor teachers.
1: இல்ல, it was not that he did not have teachers. போதகம் இல்லாமல ஒன்றும் போகல, அவனுக்கு போதகர்கள் இருந்தார்கள்.
2: So it's not that he did not have, he had teachers.
1: அதை சொல்கிறார் பாருங்க, போதகத்தை வெறுத்தேன். 12
2: He says, I hated instruction.
1: அப்பனா அர்த்தம் என்னன்னா, போதகம் இருந்துச்சு ஆனா வெறுத்தாரு.
2: So it means he had teaching but he hated it.
1: அதுக்கப்புறம் சொல்றாரு, கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணினது என் மனம். அப்பனா கடிந்து கொள்ளுகிறவர்கள் இருந்திருக்காங்க.
2: And he says, my heart despised correction. It means people who corrected him were there.
1: இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றாரு 13 வசனத்துல, என் போதகரின் சொல்லை நான் கேட்கல.
2: In verse 13 he says very clearly, I have not obeyed the voice of my teachers.
1: எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாய்க்கல.
2: I did not incline my ear to those who instructed me.
1: அப்பனா போதகம் பண்ணவங்க, உபதேசம் பண்ணவங்க, கடிந்து கொண்டவங்க இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்காங்க.
2: So it means people who taught him, the teachers or instructors and correctors were present in the life of this man.
1: ஆனா இந்த பிள்ளை வந்து இந்த போதகனை எவ்விதமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, போதகனை எவ்விதமாய் அங்கீகரிக்க வேண்டுமோ, போதகருக்கு தன் வாழ்க்கையில எவ்வாறு இடம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கல.
2: But this child did not give room for this teacher in his life. He did not give the acknowledgement or the acceptance that he is supposed to give to the teacher.
1: முதலாவது சபையார் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும்.
2: First, the church should understand.
1: இன்றைக்கு போதகர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிது என்பது உண்மை.
2: It is very true that it is rare to identify a good teacher today.
1: இதை குறித்து இயேசு அப்பொழுதே இதை குறித்து ஆண்டவர் வந்து நமக்கு ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்.
2: So Jesus told us to pray regarding this even that time.
1: மத்தேயு 9 அதிகாரம் 37 முதல் 38 பாருங்க.
2: If you read Matthew 9 verses 37 and 38.
1: 37 முதல் 38.
2: 37 and 38.
1: தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்னாரு, அறுப்பு மிகுதி வேலை ஆட்களோ கொஞ்சம், அதலால் அறுப்புக்கு எஜமான் அறுபடியின் எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்.
2: He said to his disciples, the harvest is plentiful, but the laborers are few. Therefore, pray the Lord of the harvest to send out laborers into his harvest.
1: இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலஜி, ஒரு பாரபிள். இது பாத்தீங்கன்னா அவர் சொல்றது விதைக்கிறவர்கள் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லல, அறுக்கிறவர்கள் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு.
2: So here he doesn't say the sowers are few, he says the laborers are few.
1: விதைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
2: There are people many to sow.
1: ஆனா இப்ப விதைச்சது வந்து நல்லா வளர்ந்து நிக்குது.
2: Now those that they have sowed has got its harvest now.
1: அவைகளை அறுக்கிறதுக்கு ஆள் இல்லையா?
2: But there are no laborers to harvest it.
1: அதல சொல்றாரு பாருங்க, அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்.
2: He says pray the Lord of the harvest to send out laborers into his harvest.
1: யார் இந்த வேலையாட்கள்?
2: Who are these laborers?
1: ஆங்கிலத்தில் laborers, கூலியாட்கள் அல்லது பிரயாசப்படுகிறவர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு.
2: In English, laborers is the word that is used here.
1: நீங்கள் இவர்கள் யார் என்று விளங்கிக் கொள்ளணும்னா 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 17 வசனத்துக்கு வரணும்.
2: If you want to understand this, you have to come to 1 Timothy 5 verse 17.
1: 1 தீமோத்தேயு 5 17 வாசிக்கிறோம்.
2: In 1 Timothy 5 17 we read,
1: நன்றாய் விசாரி செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும்.
2: Let the elders that rule well be counted worthy of double honor, especially they who labor in the word and doctrine.
1: இந்த ரெண்டு இடத்துல இந்த வார்த்தை labor, laborers அப்படிங்கற வார்த்தை வந்து இணைகிறதை நீங்க பார்க்கலாம்.
2: You can see this word labor and laborers are connecting here.
1: இந்த அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கிற பயிர்களை வந்து அறுவடை செய்யறவங்க அல்லது இத வந்து கணிஞ்சு எடுத்துட்டு வந்து களஞ்சியத்துல சேர்க்கிறவங்க யாருன்னு கேட்டா இந்த வேலையாட்கள் யாருன்னா திருவசனத்துல வந்து உபதேசத்துல பிரயாசப்படுறவங்க.
2: Who are these laborers who harvest and bring the harvest to the storehouse? They are the one who labor in the word and doctrine.
1: உபதேசத்துல.
2: They are the one who
1: இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, who labor in the word of God and teaching னு போட்டுருக்கு. வேத வசனத்திலேயும் உபதேசம் அல்லது கற்றுக் கொடுக்கறதுலேயும் போதகத்திலேயும் பிரயாசப்படுகிறவர்களுக்காக அதிகமா உங்க பெருகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு.
2: It says that you have to pray that those who labor in the word and teaching may increase.
1: பாருங்க, இன்னைக்கு சபையை நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா நான் சபைன்னு சொல்லும் போது ஒரு லோக்கல் சர்ச்சை மாத்திரம் சொல்ல, உலகமெங்கும் பரம்பி இருக்கிற சபையை பார்ப்பீர்களானா, இன்னைக்கு போதகர்கள் உண்மையாக கருத்தாக வேதத்தை படித்து ஆராய்ந்து போதிக்கிறவர்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கிறாங்க என்பதுதான் உண்மை.
2: So today when you look at churches, when I say not only local churches but also church that is predominantly spread all over the world, you can see teachers who are much trained in the word of God is very few.
1: இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்களானா நம்பிக்கைக்குரிய போதகர்கள் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்காங்க.
2: Today the trustworthy teachers are greatly lacking today.
1: கடைசி நாட்கள் அநேக கள்ள போதகர்கள் எழும்புவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்களா?
2: It is written in the last days you can see many false preachers that will rise up.
1: இவர்கள் நடுவுல வந்து வேதத்தை களங்கமில்லாம விகற்பம் இல்லாம போதிக்கிற போதகர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப அரிதாகி கொண்டு வருகிறது.
2: But amidst the teachers who teach the word of God without any kind of defilement is very very rare.
1: இது வந்து நான் ஒரு ஊழியனாக ஊழிய பாதையிலே இந்த சிறிய அனுபவத்தில் என்னால் ரொம்ப தெளிவா சொல்ல முடியும்.
2: As a pastor when I go through this path of ministry I can very rightly say this.
1: அநேக சபை போதகர்கள் என்னோடு இதை பகிர்ந்து கொண்டிருக்காங்க.
2: Many pastors of the churches have shared this with me.
1: அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து சபையில் குறைஞ்சிட்டு வர்றாங்க. எங்களுக்கு இப்போ ஒரு கூட்டம் நடத்தினா கூட யாரை கூப்பிடுறதுன்னு கூட தெரியலை, சிலரை கூப்பிடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
2: They say a generation of teachers is reduced in churches today, so if you want to conduct a meeting, I invite someone, we don't know whom to invite for the meeting.
1: நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன்.
2: I've been to a pastor's meeting.
1: அதில் ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த போதகர் சொன்னார், தம்பி இந்த காலங்களில் வசனத்தை எடுத்து ஒழுங்கா பிரசங்கம் பண்றவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னார்.
2: There a senior pastor said it is really difficult to identify a good teacher who a pastor who teaches the word of God rightly.
1: ஏனா வர்றவங்க எல்லாம் நிறைய கதை சொல்றாங்க, நல்ல ஜோக் அடிக்கிறாங்க, நல்ல கதை பேசுறாங்க, அவங்க உலக கதைகள்லாம் பேசுறாங்க, என்ன எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு நிறைய வார்த்தைகளை பேசுறாங்களே தவிர தேவனுடைய வார்த்தையோடு உட்கார்ந்து கற்று தேர்ந்து அதை போதிக்கிறவர்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு அவர் சொல்றாரு.
2: It's because he says we have our teachers today, pastors who teach the word of God, who just say stories and all humorous jokes and comedies comments, but we're not sure of whether they sit in the presence of God and learn the word of God and teach it.
1: நீங்க பெரிய பெரிய சபை ஸ்தாபனங்களை போய் நீங்க கொஞ்சம் உள்ள கவனிச்சு பாத்தீங்கன்னா,
2: so when you go and look at very big churches and establishments,
1: avigal vandu aarambithu 100 varshangal 150 varshangal la kadanda sabaigal irukirathu.
2: There are churches which have 100 years and 150 years of history.
1: Idhula pathina oru mudirnda generation vandu andha sabaiyila nadathi kondirundha mudirnda generation vandu kadandu pogumbodhu avargaludaiya standard of teaching அவர்களுடைய அளவுக்கு போதிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை ஆயத்தமாகாமல் ஜனங்கள் விடாய்த்து போய் பசியோடு இருப்பதை இன்றைக்கு அநேக சபைகளில் ஜனங்கள் உணர்றாங்க.
2: Today you can see in those kind of churches when the senior generation leave the place for the younger generation, but you can see the younger generation not prepared enough to give the same standard of teaching, and therefore the teacher lack, therefore the people there and the believers there lack because of hunger.
1: அவங்க அவங்களுக்கு வேண்டிய வசனம்
2: they don't receive the word that they need.
1: அவங்களுக்கு வேண்டிய போதகம் கிடைக்கல.
2: They don't receive the teaching they require.
1: அவர்கள் அங்கும் இங்கும் அலை பாய்கிறதை இந்த நாட்கள்ல பார்க்க முடியுது.
2: You can see them wandering here and there.
1: அதனால தான் நான் சொல்லுவேன், அறுப்பு மிகுதியா தான் இருக்கு. ஆனா வேலையாட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கிறாங்க.
2: That's why I tell harvest is plentiful but the laborers are very few.
1: இந்த வேலையாட்கள் யார்?
2: Who are these laborers?
1: வேத வசனத்திலேயும் உபதேசத்திலேயும் போதகத்திலேயும் பிரயாசப்படுகிற இவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க.
2: So they are the people who are labor in the word of God and doctrine and teaching of God.
1: இன்றைக்கு வேதத்தை உட்கார்ந்து வாசித்து தியானித்து செய்தி எடுக்கிற பொறுமை உள்ள அல்லது அதற்கு அர்ப்பணித்துள்ள ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டாங்க.
2: Today the teachers or pastors who sit who read and who meditate the word of God with a great of commitment is very low. And
1: அநேக சபைகள்ல ரொம்ப துக்கத்தோட நான் சொல்றேன், ஒரு கன்சிஸ்டன்டான டீச்சிங் கிடையாது.
2: So I will say with much grief there is no consistent teaching in many churches.
1: ஒவ்வொரு வாரத்துக்கு யாராவது ஒரு விசேஷித்த பிரசங்கியார்.
2: So they will invite some special preacher for every week.
1: அந்த சபையின் போதகர் பிரசங்கம் பண்ணி எத்தனையோ வாரங்கள் மாதங்கள் வருஷங்கள் ஆகிவிட்டது.
2: It is many weeks, many months or many years since that pastor of the church preached there.
1: அந்த போதகர் உட்கார்ந்து செய்தி எடுக்க அவருக்கு நேரம் இல்ல.
2: He doesn't have time to sit and prepare for a sermon.
1: இன்றைக்கு சில இடங்கள்ல செய்தின்றதை விட கடந்த வாரம் அவங்க படிச்ச நியூஸ் பேப்பரோ அல்லது எலெக்ஷனோ அல்லது இன்றைக்குள்ள சூடான செய்தியோ அல்லது ஏதாவது ஒரு மேகசீன்ல படித்த ஒரு செய்தியை எடுத்துட்டு வந்து அப்படியே சபைக்கு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிடுறாங்களே தவிர சபைக்கான சரியான ஸ்ட்ராங் டீச்சிங் அவர்களுக்கு கிடையாது.
2: Today more than a teaching and a sermon, they bring out the news that they read last week or something they read in a magazines or some stories or hot news, and they just speak out and using mere words alone, but there is no strong teaching for the church
1: there. அந்த கிருந்தது போல அவர்கள் அறியாதிருந்தும் அறியாதவைகளை அறிந்தது போல பேசி சாதிக்கிறாங்கன்னு சொன்னது போல நடக்குது.
2: Like how it is written there, though they don't know, they speak as if they know and they do it, the same thing is happening today.
1: இது வந்து ரொம்ப எச்சரிப்பாக சபை இதற்கா ஜெபிக்கணும்.
2: Church should pray for this very carefully.
1: இந்த அறுப்பு மிகுதியா இருக்கிற நாட்கள்ல அறுவடை செய்கிற போதகர்கள் ரொம்ப அவசியம்.
2: When the harvest is plenty in these days, we need laborers and pastors who harvest more.
1: இந்த வேலையாட்கள் வசனத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறவர்கள் வேண்டும்.
2: We need people who labor and work in the word of God more.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை போல போதகர்கள் எழும்பணும்.
2: preachers and teachers like Jesus Christ should rise up.
1: அவருடைய போதகம் எப்படி இருந்துச்சு பாருங்க.
2: How was his teaching?
1: நீங்கள் மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வாசிப்பீர்களானால்
2: If you read Matthew 7 28 and 29
1: இயேசு அந்த பிரசங்கத்தை முடித்த உடனே வேதபாரகரை போல அவர் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம்.
2: When Jesus had ended the sayings that the people were astonished at his teaching for he taught them as one having authority not as the scribes.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: அத்தாரிட்டியோட பேசியிருக்கிறார்.
2: He spoke with authority.
1: நான் சொல்றேன் இந்த அத்தாரிட்டியோட பிரசங்கம் பண்றது வந்து அந்த அத்தாரிட்டியோட டீச் பண்றது வந்து ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார்.
2: The Jesus also promised this authoritative teaching to his disciples as well.
1: லூக்கா 21 ஆம் அதிகாரம் 12 ல இருந்து 15 வாசிப்பீர்களானால்
2: If we read Luke 21 verses 12 to 15
1: இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாக அதிபதிகள் முன்பாக உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். 14 ரொம்ப முக்கியம். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்.
2: But before all these things they will lay their hands on you and persecute you delivering you up to the synagogues and prisons. You will be brought before kings and rulers for my name's sake, but it will turn out for you as an occasion for testimony. Verse 14 important. Therefore settle it in your hearts not to meditate beforehand on what you will answer, for I will give you a mouth and wisdom which all your adversaries will not be able to contradict or resist.
1: எதிர் பேசவும் முடியாதா எதிர் நிற்கவும் முடியாதா அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமான வார்த்தை உங்கட்டந்து வரும்.
2: He says a kind of authoritative words will come out of your mouth so that they will not be able to contradict or resist.
1: Yesu appadi dhaan pesnaar.
2: Jesus also spoke the same
1: way. Avarudaiya podagam vandu yaarum edirthu pesa mudiyala edir nirka mudiyala.
2: No one were able to contradict or resist the word of Jesus.
1: Idai pola oru prasangathai dhaan Stevan engravan aavinal nirainthu podagam panninaan vedathila vaasikkirom.
2: We read in the Bible like such a kind of a preaching was made by Stephen being anointed by the spirit of God.
1: நீங்க அப்போஸ்தலர் 6 ஆம் அதிகாரம் 9 முதல் 10 பாருங்க.
2: If you read Acts 6 9 and 10
1: அப்பொழுது லிபத்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்திலும் சிலிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாம போயிடுச்சு.
2: Then there arose some from what is called the synagogue of the freedmen, Cyrenians, Alexandrians and those from Cilicia and Asia, disputing with Stephen, and they were not able to resist the wisdom and the spirit by which he spoke.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா.
2: It's really surprising.
1: ஸ்தேவானை எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்.
2: Stephen preached that no one can speak against him.
1: இயேசு வந்து அதிகாரம் உள்ளவரா பேசினார் என்று மாத்திர நான் சொல்ல மாட்டேன்.
2: I would not only say that Jesus spoke in an authoritative way.
1: Not only in an authoritative way. லூக்கா 4 அதிகாரம் 22 வசனம் பார்ப்பீர்களானா.
2: If you read Luke 4:22
1: அங்கே வாசிக்கிறோம் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
2: So all bore witness to him and marveled at the gracious words which proceeded out of his mouth.
1: ரொம்ப அழகான ஒரு பேலன்ஸ் இது.
2: So this is a good balance.
1: ஒரு பக்கம் அத்தாரிட்டி பயங்கர அதிகாரத்தோட எதிர்த்து நிற்க முடியாத எதிர் பேச முடியாத வார்த்தைகள்.
2: So on one side it was authoritative teaching where no one can contradict or resist.
1: இன்னொரு பக்கம் கிருபையுள்ள வார்த்தைகள்.
2: On the other side his words were gracious.
1: Words that could not be contradicted at the same time words filled with compassion. ரெண்டுமே ஒரு சேர இருந்து அவர் போயிட்டிருக்கிறார்.
2: So he had both thing balanced in his teaching.
1: இந்த மாதிரி டீச்சர்ஸ் நமக்கு தேவை.
2: We need such kind of teachers.
1: அத்தாரிட்டேட்டிவாகவும் இருக்கணும்.
2: They should be authoritative.
1: நல்ல அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணணும்.
2: They should speak with authority.
1: வேதத்தை வந்து குறித்து அவங்க சந்தேகப்படாம தைரியமா பிரசங்கம் பண்ணணும்.
2: They should not have any doubt about the word of God but speak very boldly and authoritatively.
1: அதே வேளையில ரொம்ப இரக்கத்தோடும் கிருபையோடும் போதிக்க வேண்டும்.
2: But at the same time they should speak with grace and compassion.
1: இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் நம்ம ஜெபிக்கணும்.
2: We should pray that the Lord should raise such kind of teachers.
1: அதிகமாக நம்ம ஜெபிக்கணும்.
2: We should pray more for that.
1: போதகர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: The role of a teacher is very important.
1: நேற்று நான் சொன்னது போல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டை முடிக்கணும் ஒரு போஷனை முடிக்கணும்ன்றது மாத்திரம் ஒரு போதகனுடைய உத்தரவாதம் கிடையாது.
2: As I told you yesterday, the responsibility of a teacher is not only to complete a portion in the syllabus.
1: ஒரு ஸ்கூலுக்கு போவீங்களானா ஒரு டீச்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாடம் எடுத்துட்டு போயிடுறவங்க மாத்திரம் கிடையாது.
2: When you go to a school, a teacher is not only a person who just prepares a lesson and leaves us.
1: அவங்க அந்த பாடங்கள் பிள்ளைகள் புரிந்து கொண்டார்களான்னு கண்காணிக்கிறாங்க.
2: They will also monitor whether the students were able to understand that lessons.
1: அவர்களுக்கு பரீட்சைகளை வைத்து சோதித்து பார்க்கறாங்க.
2: They also conduct exams and test them.
1: அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்தந்த பாடங்களை தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க.
2: They also strive much that they should be that all the students should be qualified in those lessons.
1: எல்லாத்துலயும் பாஸ் அவுட் ஆகணும், 100% ரிசல்ட் கொடுக்கணும்னு இவ்வளவு பிரயாசப்படுறாங்க.
2: They strive to get 100% results.
1: நான் சொல்லுவேன், இதுதான் ஒரு தேவனுடைய போதகனுக்கும் இதே உத்தரவாதம் தான் இருக்கு.
2: So God's teacher also has a similar responsibility.
1: அவங்க வசனத்தை போதிக்கிறது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை ஜனங்கள் பின்பற்றாங்களான்னு கவனிக்கணும். கவனிச்சிட்டு குறை இருக்கிறவர்கள் எப்படி ஆகிலும் தேற வேண்டும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாய் நிறுத்துவதற்கு தான் நாங்கள் எல்லா சாந்தத்தோடு நாங்கள் உபதேசம் பண்ணுறோம்.
2: They not only teach the word of God, they will also monitor whether the people were able to understand, and also if they're not able to, they will make sure that they will make them keep them perfect before the Lord.
1: இன்றைக்கு ஒரு தலைப்பில் உங்களோட பேசணும்னு என் மனதில் தோன்றினது.
2: Today I want to speak on a topic.
1: இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என் போதகரும் நானும்.
2: Today's title of my devotion is My Teacher and Me.
1: என் போதகரும் நானும்.
2: My teacher and me.
1: ஆண்டவர் நமக்கு போதகர்களை தந்திருக்கிறார்.
2: The Lord has given us teachers.
1: இந்த போதகர்களை எவ்வாறு நடத்த வேண்டும்?
2: How to treat those teachers?
1: இந்த நீதிமொழிகள் வாசிக்கிற இந்த மகனை போல நாம போதகர்களை ட்ரீட் பண்ண கூடாது.
2: We should not treat our teachers in the way that the son treated them in Proverbs.
1: வேதம் சொல்கிறது பின்னாட்கள்ல அவன் துக்கப்பட்டானா.
2: So in the, here it says in the later days he grieved for it.
1: எதை பத்தி துக்கப்பட்டான்னு சொன்னா தனக்கு நேரிட்ட துன்பத்தை பற்றி மட்டும் இல்ல, தனக்கு கிடைத்த போதகர்களை வந்து கேட்காம போயிட்டனே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டானா.
2: He mourned not only for the problems that he encountered, but he also mourned that he did not give heed to the teachers that he had.
1: இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
2: This is very important.
1: இந்த உலகத்துல மட்டும் இல்ல, இனி வரப்போகும் உலகத்துல கூட நம்முடைய போதகர்களை குறித்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர துக்கப்படக்கூடாது.
2: Not only in the present world, but even in the world that is to come, we should not grieve about our teachers, but we should be happy about our teachers.
1: இயேசு சொன்ன ஒரு ஓமானத்துல ஒன்று இந்த லாசருவும் ஐஸ்வரியவானும் அவனை குறித்து ஒரு ஓமானம் சொன்னாரு.
2: So one of the parable where Jesus spoke was the parable of the Lazarus and the rich man.
1: அப்ப அங்க அந்த நித்திய வேதனைக்குரிய இடத்துல வந்து அந்த ஐஸ்வரியவான் லாசருவை அனுப்பி ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டா அது கொடுக்க மாட்டேன்னு ஆபிரகாம் சொல்லிட்டாரு.
2: So when this rich man asked for a drop of water from Lazarus, Abraham refused that he will not give it.
1: அப்போ அடுத்த உடனே ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறான், அப்போ இவனை வந்து மரித்தோர்ல இருந்து திரும்ப அனுப்புங்க, கீழே அனுப்புனீங்கன்னா எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவர்களாவது இவனை பார்த்து வந்து இவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த வேதனுள் இடத்துக்கு வராம காக்கப்படுவாங்கன்னு சொல்லி அவன் கெஞ்சுறான்.
2: Therefore he asked the next request, kindly send Lazarus back to the earth so that if someone from dead come, I have 5 brothers who can believe them and they will all come to this tormented place.
1: உடனே ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்னன்னா, அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, அவர்கள் சொல்லை கேட்டு அவங்க மனம் திரும்பினா மனம் திரும்பட்டும், மற்றபடி அவங்க அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலனா மரித்தோர்லேருந்து ஒருமை எழும்பி போனா கூட செவி கொடுக்க மாட்டாங்கன்னு அவர் சொன்னார்.
2: Abraham said, they have Moses and other prophets there. Let them listen and give heed to their voices. If at all they don't repent and listen to their voice, they will not listen to one who returns from the death.
1: அப்போ பரலோகம் என்ன எதிர்பார்க்குதுன்னு சொன்னா, தேவன் நமக்கு அளித்த மோசேயும் தீர்க்கதரிசிகளும், நீங்க எந்த போதகரை வேணா நீங்க உங்க அதுக்கு கீழே கொண்டு வந்துடுங்க, அந்த போதகர்களை தேவன் நியமித்து அனுப்பின நோக்கம் வந்து நாம் அவர்களுக்கு செவி கொடுத்து வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறாரு.
2: So the Lord in the heaven expects that we should give heed to Moses and prophets. You can add any pastors that you have under that list. So the Lord expects that we should give heed to them, listen to their voice and should not come to the tormented place.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு.
2: மூன்று
1: விதமாய் நம்முடைய போதகர்களை நடத்துகிற விதத்தில் நாம் எச்சரிப்பும் கவனம் உள்ளவர்களாய்
2: இருக்கணும்.
1: முதலாவது போதகர்களை விதமாய் நடத்த வேண்டும். கலாத்தியர் 4:13 பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களிடத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்.
2: You know that because of physical infirmity, I preached the gospel to you at the first, and my trial which was in my flesh, you did not despise or reject, but you received me as an angel of God, even as in Jesus Christ.
1: அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே?
2: What then was the blessing you enjoyed?
1: உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன்.
2: For I bear you witness that if possible you would have plucked out your eyes and given to me.
1: நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ?
2: Have I therefore become your enemy because I tell you the truth?
1: முதலாவது கவனிக்க வேண்டியது, ஒரு போதகனை நடத்த வேண்டிய விதத்தில் முதலாவது காரியம் வந்து உங்கள் போதகனை அங்கீகரியுங்கள் அல்லது கனம் பண்ணுங்கள்.
2: The first way to treat your teacher is acknowledge your teacher.
1: உங்கள் போதகரை அங்கீகரியுங்கள்.
2: Acknowledge your teacher.
1: கனத்தோடு அங்கீகரியுங்கள்.
2: Acknowledge your teacher with honor.
1: பாருங்க, இங்க சொல்லுகிறாரு, நான் உங்ககிட்ட வந்து முதலாம் தரம் வந்தேன், ரொம்ப பலவீனமா தான் வந்தேன்.
2: He says, first time I came to you with physical infirmity.
1: சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணேன்.
2: I preached the gospel.
1: தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தின் நடுவுல நான் வந்து பிரசங்கம் பண்ணேன்.
2: I preached and taught the word of God amidst my infirmity.
1: ஆனா நீங்க என்ன அசட்ட பண்ணல.
2: But you did not despise me.
1: என்ன அரோசிக்கல.
2: You did not reject me.
1: என்ன தேவ தூதனை போல ஏற்றுக்கொண்டீங்க.
2: You received me as an angel of God.
1: நீங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ண மாதிரியே என்னை ஏற்றுக்கொண்டீங்க.
2: You also received me as if Jesus Christ came and preached you.
1: உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க நான் சொல்லியிருந்தா கூட கொடுத்திருப்பீங்க.
2: If I asked you to pluck your eyes, you would have given it to me.
1: ஆனா இப்போ வந்து நான் சத்திய சொல்ல சொல்ல சொல்ல என்ன வந்து நீங்க இப்ப தேவ தூதனை மாதிரி பாக்குறது இல்ல, சத்ருவ மாதிரி பாக்குறீங்க.
2: But now as I continue to preach the truth, you don't look at me like an angel, but you look at me as an enemy.
1: நல்ல விளங்கணும் நீங்க.
2: You have to understand.
1: உண்மையாக தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஒரு போதகன், அந்த போதக ஊழியம் என்பது ரொம்ப லகுவான ஊழியம் மட்டும் நீங்க நினைச்சிட கூடாது.
2: Your teacher who teaches the word of God rightly, that ministry is not an easy ministry.
1: அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வேற வேலை இல்லன்னு நினைச்சிட கூடாது.
2: Don't think that they don't have any other job.
1: அது வந்து எவ்வளவு கடினமானது என்பது அதை செய்றவங்களுக்கு தெரியும்.
2: Only people who do it, they know how difficult it is.
1: அதனால தான் அதுல labor in the word என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது போதக ஊழியத்துல பிரயாசப்படுகிறவர்கள் இருக்கு.
2: That's why the word labor is mentioned there.
1: ஒரு பிரசங்கத்தை எடுத்து அதை கொடுத்து அதை வந்து ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் விளங்க பண்ணுவதற்கும் எவ்வளவு கடினம் என்பது அந்த பாதை வழியா போனவங்களுக்கு தெரியும்.
2: So only people who went through the path will know how laborious is that job to prepare a sermon and present it in the way that people can understand.
1: சில வேளையில போதகர்கள் வந்து நல்ல முக பிரகாசத்தோடு ஆலயத்துல வந்து உங்க மேடையில நின்ன உடனே நம்ம நினைக்கிறோம் நல்லா தூங்கி எழுச்சி நல்லா ஜாலியா வந்திருக்காங்க போல இருக்குன்னு.
2: Sometimes when teachers come and stand on the pulpit bright face, we think that they have come from a very good sleep.
1: நல்லா வாரம் ஃபுல்லா இலை பாரி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க நம்ம நினைக்கிறோம்.
2: We think they take rest for the entire week and they work only one day per week.
1: இது எப்படி இருக்குனா அந்த பைலட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாரும் ஊறுகிறாங்க பாத்தீங்களா, நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்காதா?
2: So it is like pilots where when people look at pilots, they also earn for that job.
1: The air hostess எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க பணி செய்றவங்கள பார்த்து நிறைய பேர் ஏங்கறாங்க, நம்ம கூட ஒரு ஏர் ஹோஸ்டஸா விமான பணி பண்ணா மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க.
2: When people look at air hostess, they also earn to become a air hostess.
1: ஆனா அவங்க யூனிஃபார்ம் தான் ரொம்ப நல்லா இருக்குமே தவிர அவங்கள போய் தனிப்பட்ட விதமா கேட்டா சம்பளமான 2 லட்சம் வாங்கலாம், 3 லட்சம் வாங்கலாம். அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா பாதி நாள் தூக்கமே இருக்காது.
2: But when you go and ask them personally, they may look brighter, but personally if you ask them, they may have more salary, but most of the time they will not have sleep.
1: டெய்லி விமானத்திலேயே பறக்கிற மாதிரி அப்பா என்ன பாக்கியசாலி நினைக்கிற மாதிரி இருக்கும்.
2: You may think that they're so blessed to fly in flights every day.
1: நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப்புக்கு பின்னால, அந்த யூனிஃபார்முக்கு பின்னால, அந்த கம்பீரத்துக்கு பின்னால அதிக சரீர பலவீனத்தோடு இருப்பாங்க.
2: But when you look at them behind that makeup, behind that garments, behind that attire, they have so much of infirmity in them.
1: பவுல் சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்ண வந்தேன் ஆனா எனக்கு உடம்பே நல்லா இல்ல, நான் அவ்வளவு சரீர பலவீனத்துல கூட நான் பிரசங்கம் பண்ணேன்.
2: But here Paul says, I came to preach the gospel, though I am not so well in my physically, I preach the gospel.
1: ஆன பிரசங்கம் பண்ண என்ன ஆரம்பத்துல நீங்க ரொம்ப கனம் பண்ணீங்க, அங்கீகரித்தீங்க, கௌரவம் பண்ணீங்க.
2: Initially you honored me, you acknowledged my teaching.
1: ஆனால் போக போக என்ன நீங்க கனம் பண்ணல.
2: But as days went by, you did not acknowledge me.
1: என்ன சத்ருவ போல பாத்தீங்க.
2: You treat me like an enemy.
1: பிரியமானவர்களே, உங்களை போதிக்கிறவர்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுங்க.
2: First you have to acknowledge your teachers.
1: அவர்களை நீங்க மதியுங்க.
2: You have to respect them.
1: அவர்களை ஒரு ஒரு நபராக தேவனுடைய மனிதனாக நீங்க வந்து கனம் பண்ணுங்க.
2: You have to honor them as a servant of God and a man of God.
1: 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கும் போது,
2: First Timothy 5:17,
1: நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும்.
2: Let the elders that rule well be counted worthy of double honor, especially they who labor in the word and doctrine.
1: வசனத்துல பிரயாசப்படுறத நீங்க பாக்குறீங்களா?
2: If you see they are laboring in the word of God.
1: நீங்க வந்து இரட்டிப்பான கனத்தை கொடுக்கணும்.
2: You have to give them double honor.
1: சில பேர் வசனத்துல ஏதோ பேசுறவங்க இருக்காங்க, ஆனா சில பேர் வசனத்துல பிரயாசப்படுறவங்க நன்றா பிரயாசப்படுறவங்க இருக்காங்க.
2: There are people who just speak the word of God, but there are people who labor in the word of God.
1: அந்த நன்றாய் பிரயாசப்படுறவங்களை நீங்க இரட்டிப்பான கனம் கொடுக்கணுமா?
2: So those who labor in the word of God, you have to give them double honor.
1: நான் சொல்றேன், சில பேர் வந்து இந்த போதகர்களையும் சரி போதகத்தையும் சரி ஒரு அசட்டையா ட்ரீட் பண்றது வந்து அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது.
2: So people who despise even the teachers and their teaching is not a good habit.
1: வேத வசனம் போதிக்கப்படும் போது அதை கருத்தா கவனிக்கணும்.
2: When the word of God is taught, you have to listen to it very carefully.
1: அந்த நேரத்துல நம்ம வந்து மற்ற எந்த சிந்தனை சிதறலுக்கும் இடம் கொடுக்க கூடாது.
2: You should not give room for any kind of distractions at the time.
1: உங்க ஆலயங்கள்ல போய் பாருங்க, இந்த வசனத்தை வந்து ஒரு ஆர்வமா ஒரு வாஞ்சையோடு கனத்தோடு அதை ஏற்றுக்கொள்றவங்க எத்தனை பேர்.

0: First you have to honor the teachers and the teaching.
1: இந்த ஞானி வந்து ஞானியுடைய பிள்ளை வந்து ஒரு நாள் வந்து வேதனைப்பட்டான், போதகருடைய போதகத்தை அசட்டை பண்ணினேனே அப்படின்னு அவன் ரொம்ப வேதனைப்பட்டானா.
0: So here the son of this wise man mourned one day saying that I despise the correction or teaching of my teacher.
1: போதகர்களை நடத்த வேண்டியதுல முதலாவது வந்து அவங்களை அக்னாலஜ் பண்ணுங்க, அவங்களை வந்து நீங்க அங்கீகரிங்க.
0: The first way to treat a teacher is you have to acknowledge them.
1: பாருங்க, யாரை நீங்க அங்கீகரித்து யாரை நீங்க கனம் பண்றீங்களோ அவ்வளவுதான் அந்த போதகம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்.
0: So whomsoever that the extent to which you acknowledge and accept the teachers, only to that extent you can receive that.
1: ஒரு டீச்சரை மதிக்காத ஒரு பிள்ளை அவங்க சொல்ற எந்த பாடமும் அவனுக்கு விளங்கவும் விளங்காது, அது மனதில் ஏறாது, அவன் அதை கற்றுக்கொள்ளவே மாட்டான்.
0: A student who don't acknowledge or respect a teacher, he will not be able to receive the teaching of the teacher, or that will not enter into his mind and that will not do anything in his life.
1: நம்ம இந்திய கலாச்சாரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
0: So have you heard this sayings in Indian culture? They say mother, father, your guru and then God.
1: அப்போ அந்த மாதிரி அந்த கணத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க.
0: So you have to give respect in that hierarchy.
1: ஒரு காலத்துல வந்து டீச்சர்ஸ் அப்படினாலே சமுதாயத்திலயும் சரி மாணவர்கள் நடுவிலையும் சரி ஒரு பெரிய ஒரு மரியாதையும் கனமும் இருந்தது.
0: Once when it was teachers, they used to give much honor and respect in the society and also among the students.
1: ஒரு காலத்துல டீச்சர்ஸ் கால்ல விழுந்து வணங்குவாங்க.
0: Earlier they used to fall at the feet of teachers and worship them.
1: ஆனா இன்றைக்கு பாருங்க, அந்த டீச்சிங் தொழிலே ஒரு கனமற்ற தொழிலாக மாறிவிட்டது.
0: But today this teaching profession has become totally dishonorable.
1: அது பாருங்க, அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி தரமும் பெருமளவு குறைந்து விட்டது.
0: As a result, the standard of education has also decreased.
1: நான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று.
0: This is something we have to listen carefully.
1: டீச்சர்ஸும் தங்களுடைய கனத்தை காத்துக்கொள்ளணும்.
0: Teachers also should keep up their respect.
1: மாணவர்களும் தங்களுடைய கனத்தை கொடுக்க வேண்டும்.
0: And students also should give respect.
1: அது ரெண்டுமே interlinked.
0: So it is interrelated.
1: ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று.
0: So it is to both should be taken into account.
1: போதகன் இடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்றால் கனம் கொடுக்க.
0: You have to give honor to your teacher.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் முன்பாக எவ்வளவு தாழ்மையா இருந்தார் தெரியுமா?
0: You know Jesus was so humble before this John the Baptist.
1: யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அவருடைய செருப்பினுடைய வாரை அவிழ்க்கிற கூட நான் பாத்திரவான் கிடையாது.
0: John the Baptist says I am not worthy to even lose the lash of his sandal.
1: அவர் சொல்றாரு, நான் வந்து வெறும் வனாந்தரத்துல கூப்பிடுகிற ஒரு சத்தம் தான் தன்னை டிக்ளேர் பண்றாரு.
0: He declared himself to be a voice that is crying out in the wilderness.
1: ஆனால் இயேசு அவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவராக அவன் கையாலே அவர் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தன்னை தாழ்த்தினார்.
0: But Jesus humbled himself to be baptized by his hand.
1: அவனை புகழ்ந்தார்.
0: The Lord appreciated him.
1: ஸ்திரீகள்ல பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் இல்லைன்னு சொல்லி அவனை ரொம்ப மேன்மை பாராட்டினார்.
0: The Lord praised him saying that there is no one so blessed among women like John the Baptist.
1: என்ன ஆச்சரியம் அது.
0: How great it is.
1: நம்ம அக்னாலஜ் பண்ணனும். டீச்சர்ஸ் வந்து அக்னாலஜ் பண்ணனும்.
0: You have to acknowledge your teachers first.
1: உங்க போதகர்களை அசட்ட பண்ணாதீங்க.
0: Don't despise your teachers.
1: நான் ரொம்ப தயவா சொல்றேன், நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, எந்த சர்ச் பண்ண நீங்க போங்க.
0: So if you're going to a church, you can go to any church.
1: அந்த சர்ச்சினுடைய பாஸ்டரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த சர்ச்சில் இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது.
0: If you don't respect the pastor of the church, it is of no use to be there in that church.
1: நீங்க வந்து சும்மா அட்டெண்டன்ஸ் தான் போடுவீங்களே தவிர நீங்க எந்த போதகமும் உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது.
0: You will just give an attendance, but no teaching will work in your life.
1: ஒரு போதகனை நீங்க கனம் பண்ணலையா, நீங்க மதிக்கலையா, அந்த இடத்துல இருப்பதுல அர்த்தமே கிடையாது.
0: If you don't respect or honor a pastor, then it is meaningless for you to stay there.
1: ரொம்ப தாழ்மையா சொல்றேன்,
0: actually humbly.
1: இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு செய்யுங்க.
0: Either do one among these two.
1: ஒன்னு உங்க போதகரை நீங்க மனப்பூர்வமா கனம் பண்ணுங்க.
0: Either honor your pastor wholeheartedly.
1: அதுக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கிடுங்க.
0: You have to prepare yourself for that.
1: ஒருவேளை நீங்க அவரை அசட்ட பண்ணியிருந்தா, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியினால் அவரை தவறாக நினைச்சிருந்து குறைவாக நினைச்சிருந்தீங்கன்னா குற்றத்தை உணர்ந்து நீங்க ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுங்க.
0: Maybe if you have despised him or rejected him for any kind of vengeance that you had, you may have to repent and ask forgiveness and you have to give that honor that he requires.
1: இல்லையா?
0: Otherwise
1: நீங்க கனப்படுத்த கூடிய மதிக்க கூடிய ஒரு போதகர் யாராவது உங்க வாழ்க்கையில் இருந்தா அங்க போய் உட்காருங்க.
0: If you can find a pastor whom you can give respect and honor, you can go there.
1: அப்போ உங்க வாழ்க்கை மேம்படும்.
0: Then your life will go to what upper level.
1: உங்க வாழ்க்கை செழிக்கும்.
0: Then your life will be prosperous.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: முதலாவது உங்கள் போதகர்களை

0: அங்கீகரியுங்கள், கனம் பண்ணுங்கள்.
1: First, acknowledge your teachers and honor them.
0: இரண்டாவது, எவ்வாறு போதகர்களை நடத்துவது?
1: Second, how to treat my teacher.
0: எபிரேயர் 13 அதிகாரம் 17 வசனம் பாருங்க.
1: Hebrews 13 verse 17.
0: எபிரேயர் 13:17.
1: Hebrews 13:17.
0: உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
1: Obey your leaders and submit to them for they are keeping watch over your souls as those who have to give an account. Let them do this with joy.
0: அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது பிரயோஜனமா இருக்க மாட்டாது.
1: Let them do this with joy, not with groaning, for that would be of no advantage to you.
0: போதகனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு.
1: You have to obey and be submissive to them.
0: கீழ்ப்படி அடங்கு.
1: Obey and submit.
0: இது நெகட்டிவான ஒரு கனெக்டேஷன் இல்ல, ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி இங்க பேசுது.
1: Here it speaks about a healthy relationship, not a negative connotation.
0: அதாவது அப்படியே ஒரு அதிகாரி அடிமையை போல அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது.
1: It is not something showing the power and a slavery here.
0: நான் சொல்லுவேன், ஒரு போதகரை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னா அவங்க வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அது கீழ்ப்படிங்க.
1: So it says if you acknowledge a teacher, you have to accept their words and obey and submit to it.
0: ஒரு போதகனுடைய சந்தோஷம் என்ன?
1: What is the joy of a pastor?
0: நீங்க வந்து வெளியரங்கம் அப்படி கை கால நடுங்கறதா?
1: So is it when you tremble outwardly?
0: அப்படி கிடையாது.
1: Not that way.
0: என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கிலும் மேன்மையான ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்லுகிறார்.
1: He says I have no other joy greater than the joy to see my children walk in the truth.
0: அப்போ ஒரு போதகனுக்கு என்ன சந்தோஷம், நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்றதுக்கு என்ன அடையாளம் கேட்டா அவங்களோட வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கறீங்க.
1: So what is the joy of a teacher or a pastor and what is the evidence that you have accepted them is that you obey and submit to their words.
0: என்னுடைய ஊழிய பாதையில கிட்டத்தட்ட 20-22 வருஷம் ஊழியப்பா 23 வருஷம் ஊழிய பாதையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையை போல நான் சந்தோஷப்பட்டதை போல என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டதே இல்லை.
1: ஸோ இன் மை 23 இயர்ஸ் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரி லைஃப் ஐ ஹவ் நாட் ரிஜாய்ஸ் ஸோ மச் லைக் ஹவு ஐ ரிஜாய்ஸ் லாஸ்ட் வீக்.
0: ஆண்டவருடைய கிருபையினாலே சில வாரங்கள் 2 வாரமாக இந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையினுடைய தரிசனத்தை குறித்து ஆண்டவருடைய ஏவுதலால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
1: பை த கிரேஸ் ஆஃப் காட் பீங் ப்ரோவோக் பை த லார்ட் ஐ அம் ஸ்பீக்கிங் அபவுட் தி விஷன் அண்ட் கோல் ஆஃப் ஏசிஏ சர்ச்.
0: கடந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து அடுத்த வாரத்திலிருந்து ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற பழக்கத்தை உடையவர்களாக நேரத்துக்கு வந்து ஆராதனையில பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தேன்.
1: லாஸ்ட் வீக் when I preached I told when you worship the Lord you have to give and honor the Lord by coming at the right time to the church and worship the Lord.
0: நான் சொன்னேன், 5 மணி ஆராதனை 4:30 வாங்க, 7 மணி ஆராதனைக்கு 6:30 வாங்க, 8:30 ஆராதனைக்கு 8 மணிக்கே வாங்க, ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. நான் ரொம்ப வெஹமெண்டா அதுக்கு பேசினேன்.
1: So I spoke vehemently in the sermon saying if it is a 5:00 service you have to be here by 4:30, if it's 7:00 service you have to be here by 6:30, and if it's 8:30 service you have to be here by 8:00.
0: ஆனா கடந்த வாரம் அந்த ஆராதனை வந்து பார்க்கும்போது 3 ஆராதனைகளையும் அந்த ஆராதனை ஆரம்பிக்கிற நேரம் கிட்டத்தட்ட 90% ஃபுல்லாக வந்திருந்தாங்க.
1: ஸோ லாஸ்ட் வீக் வென் ஐ கேம் ஹியர் டியூரிங் த சர்வீஸ் டைம் ஐ குட் சி ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி சர்ச் இஸ் ஃபுல் பிஃபோர் த சர்வீஸ் ஸ்டார்டட்.
0: அதை பார்த்த உடனே எனக்கு இருந்த சந்தோஷம் கொஞ்சம் அல்ல.
1: You know, the joy that I had was not little.
0: அப்போ எனக்கு என்ன மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா, நம்ம சும்மா பேசலை, ஜனங்க வந்து வசனத்தை கேட்குறாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு போதகனுடைய வார்த்தையை கனம் பண்ணுறாங்க.
1: ஸோ I really was joyful because when I could see that the people could accept my word, they could honor and give respect to my words.
0: நான் சொல்கிறேன், அதுதான் ஒரு போதகனுக்கு சந்தோஷம்.
1: And that is the joy of a pastor.
0: அப்போ ஒரு போதகனுக்கு அடங்கி கீழ்ப்படிங்கன்னு சொன்னால் அதான் அர்த்தம்.
1: So when it says obey and be submissive to your teachers, that is the same.
0: அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்க.
1: You have to accept their words.
0: ஏற்றுக்கொள்ளுங்க.
1: You have to accept their words.
0: 1 Thessalonians 2:12-13 பாருங்க.
1: 1 Thessalonians 2:12-13.
0: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know how we exhorted and comforted and charged every one of you as a father does his own children.
0: ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
1: For this reason we also thank God without ceasing because when you received the word of God which you heard from us you welcomed it not as the word of man but as it is in truth the word of God which also effectively work in you.
0: என்ன அருமையா இருக்கு.
1: How beautiful it is.
0: என்ன மாதிரி ஏற்றுக்கொண்டீங்க. தேவ மனுஷர் வாசிய வார்த்தையா இல்ல தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீங்க.
1: You did not accept that word as a word of man but as a word of God.
0: அதுதான் ஒரு போதகனை நடத்த வேண்டிய விதம்.
1: That is the way you treat a teacher.
0: அப்படிதான் ஒரு போதகனை மகிழ்விக்க வேண்டும்.
1: That is how you have to make your pastor or teacher joyful.
0: எரேமியா 32:33ல கர்த்தர் வேதனையோட சொல்வாரு.
1: In Jeremiah 32:33 the Lord says with a pain.
0: முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள்.
1: They have turned to me the back not the face.
0: நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள்.
1: And though I taught them rising up early and teaching them yet they have not listened to me to receive instruction.
0: என்ன அருமையா இருக்கு.
1: How beautiful it is.
0: நாம போதகனுக்கு முதுகை இல்ல முகத்தை காட்டுறவளா இருக்கணும்.
1: We should not turn our back to our teacher but our face.
0: ஒரு போதகனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் அசட்டை பண்ணுகிறவனாய் இல்ல அவர்களுக்கு கீழ்ப்படிகிறவர்களா இருக்கணும்.
1: We should not resist our teacher or despise them but we should obey them.
0: உண்மைதான் போதகம் என்பது அவ்வளவு ஒரு லகுவான வேலை இல்ல.
1: It is true teaching is not an easy job.
0: எல்லா நாளும் உங்களுக்கு பிடித்த விதமா போதகம் வராது.
1: You will not receive desirable sermons every day.
0: போதகத்துல பல விதங்கள் பல விதமான போதகங்கள் இருக்கு.
1: There are many kinds of teachings.
0: அதாவது 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம் வருவீர்களானா.
1: If you come to 2 Timothy 4:2
0: அங்கே சொல்லுகிறாரு திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணுமா. எப்படின்னா எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு.
1: He says we have to preach the word how we are supposed to preach convince rebuke exhort with all long suffering and teaching.
0: எப்படி
1: how
0: சில வேல கண்டனம்.
1: Sometimes you have to rebuke.
0: சில வேளையில கடிந்து கொள்ளணும்.
1: Sometimes you have to rebuke them.
0: சில வேளையில சில வேளையில புத்தி சொல்லணும்.
1: Sometimes you have to exhort them.
0: You have to convince rebuke exhort. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது பிரசங்கம்.
1: The sermon will not be the same at all times.
0: ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்கு சொல்றது அப்படிதான் இருக்கும்.
1: So even a father will be the same to the son, right?
0: சில வேளையில புத்தியா சொல்வாரு.
1: Sometimes he will try to convince him.
0: இல்ல புத்தி சொல்வாரு.
1: Sometimes he will give them
0: exhort exhort him. சில வேளையில வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு.
1: Sometimes
0: அழகா வந்து அவர் இப்படியாவது ஏற்றுக்கொள்ற விதமாக அவர்களுக்கு ஏற்ற விதமா கொடுப்பாரு.
1: Sometimes he will try to convince him.
0: சில வேளையில வந்து கடிந்து கொள்வாரு.
1: Sometimes he will rebuke.
0: எல்லாமே தகப்பன்ட வரும்.
1: எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் தி ஃாதர்.
0: ஆனா ஒரு போதகனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது எல்லாத்தையுமே ஒரு நல் மனதோடு ஏற்றுக்கொள்ளணும்.
1: பட் வென் யூ அக்செப்ட் எ டீச்சர் யூ ஹேவ் டு அக்செப்ட் வித் ஆல் குட் ஹார்ட்.
0: அப்போ உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும்.
1: தென் தட் பிகம்ஸ் எ பிளெஸிங் டு யூ.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: மே காட் பிளெஸ் யூ.
0: முதலாவது சொன்னேன்.
1: First I told you
0: acknowledge him. முதலாவது அவங்கள அங்கீகரிங்க அவங்கள போதகர்கள் என்று அங்கீகரிங்க.
1: First acknowledge your teachers as teachers.
0: இரண்டாவது நீங்க அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க கீழ்ப்படிங்க.
1: Second accept the words of your teachers and obey them.
0: சில பேர் மருந்துக்கு மட்டும் வாங்க போயிருவாங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்க கூடாது.
1: Some people will buy the medicines but they will not take it.
0: கேட்ட வசனத்தை கீழ்ப்படிகிறவர்களா இருங்க.
1: You should obey to the word that you have heard.
0: மூன்றாவது கடைசியாக
1: Third and the last
0: 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 17-18 திரும்ப வாசிக்கலாமா.
1: First Timothy 5:17-18
0: நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களே விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களே இரட்டிப்பான கணத்திற்கு எண்ண வேண்டும்.
1: Let the elders who rule well be counted worthy of double labor especially those who labor in the word and doctrine.
0: போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறது.
1: For the scripture says you shall not muzzle an ox while it treads out the grain and the laborer is worthy of his wages.
0: மூன்றாவது ஒரு போதகனை விதமாய் நடத்த வேண்டும்.
1: The third way to treat a teacher.
0: அவர்களை அங்கீகரிக்கிறது மாத்திரமல்ல
1: not only acknowledging them.
0: இரண்டாவது அவர்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல
1: second not only accepting them.
0: மூன்றாவது அவர்களை பாராட்ட வேண்டும்.
1: Third you have to appreciate your teacher.
0: அவர்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டு இருக்கணும்.
1: They should be appreciation for the work they do.
0: எப்படிமாய் பாராட்டணுமா?
1: How to appreciate them?
0: அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு.
1: Your apostle Paul says
0: ரட்டிப்பான கணத்தை எப்படி கொடுக்கணும்னா
1: You have to give double honor in what way?
0: அவர் சொல்கிறாரு, போரடிக்கிற மாட்டை வந்து வாய் கட்டக்கூடாது.
1: He says you shall not muzzle an ox while it treads out the grain.
0: இன்னொரு விதமாய் சொன்னால்,
1: in other words,
0: ஒரு போதகனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்க வேண்டும்.
1: You have to give the wages for the laborer or the teacher.
0: ஒரு போதகனுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற விதமாய் அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கணும்.
1: You have to give the salary that you are supposed to give to the teacher.
0: அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்து நீங்க அவர்களை கனம் பண்ணணும்.
1: You have to honor them by meeting their financial needs.
0: இதுடைய விளக்கத்தை வந்து ரொம்ப பெரிய பாசேஜ் அது, நான் வாசிக்க நேரம் இல்ல. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 3 முதல் 18 வசனங்களை தயவு செய்து கொஞ்ச நேரம் கழித்து நீங்க எடுத்து வாசித்து பாருங்க.
1: So the explanation for this is given in 1 Corinthians chapter 9 verses 3 to 18 which you can note and read it later.
0: அதுல அவர் சொல்வாரு, இந்த போரடிக்கிற மாட்டைன்னு சொல்லும்போது 9 வசனத்துல போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறார்.
1: In verse 9 he says, for it is written in the law of Moses, you shall not muzzle an ox while it treads out the grain. Is it oxen God is concerned about?
0: நமக்காக தான் இதை சொல்லுகிறாரோ?
1: Or does he say it's altogether for our sakes?
0: உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும் போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே, ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது.
1: For our sakes, no doubt this is written that he who ploughs should plough in hope and he who threshes in hope should be partaker of his hope.
0: இதுல வந்து நீங்க அப்புறமா நான் சொல்றது மட்டும் சில questions அவர் எழுப்புறாரு. கிட்டத்தட்ட 4-5 முக்கியமான கேள்விகள் அவர் கேக்குறாரு.
1: Here he asks almost 5 important questions. You can note them now.
0: 7 வசனத்துல 3 கேள்வி கேக்குறாரு.
1: In verse 7 he asks 3 questions.
0: எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்?
1: Whoever goes to war at his own expense.
0: தண்டிலே சேவகம் பண்ணுவானா, சண்டைக்கு யார் போவா?
1: அவனை
0: தங்களுடைய பட்சத்துல போய் தங்கள் சார்பாக போய் சண்டையிட அனுப்புவான்.
1: The people of that nation will pay taxes and out of the tax he will be paid salary and he will be sent on behalf of the people to fight a war.
0: அதே 7 வசனத்துல இரண்டாவது கேள்வி கேட்கிறார்.
1: In the 7th verse he will ask, he's asking the second question.
0: திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியிலே புசியாது இருப்பான்.
1: Who plants a vineyard and does not eat of its fruit?
0: மூணாவது கேள்வி அதே வசனத்துல, எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான்.
1: The third question, the same verse, who tends a flock and does not drink of the milk of the flock?
0: 11 வசனத்துல அடுத்த கேள்வி கேக்குறாரு.
1: In verse 11 he asks the next question.
0: நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா?
1: If we have sown spiritual things for you, is it a great thing if we reap your material things?
0: 13 வசனத்துல,
1: in verse 13,
0: ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஆலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா?
1: Do you not know that those who minister the holy things eat of the things of the temple and those who serve at the altar partake of the offerings of the altar?
0: Galatians 6 அதிகாரம் 6 வசனம் பாருங்க.
1: Galatians 6 and verse 6.
0: மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
1: One who is taught the word must share all good things with the one who teaches.
0: எப்படி இருக்கு?
1: How it is?
0: வேத வசனத்தை உபதேசம் பண்றவங்களுக்கு உபதேசிக்கப்படுகிற விசுவாசிகள் என்ன செய்யணுமா, சகல நன்மையிலும் அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்னா பகிர்ந்து கொடுக்கணுமா?
1: The one who is taught must share all good things with the one who teaches them.
0: பாருங்க, உலக ஒரு கல்வி கூடத்துக்கு நீங்க போவீர்களானா?
1: If you go to a worldly educational institute,
0: அங்க என்ன பண்றீங்கன்னா, either directly or indirectly அந்த போதகனுக்கு அந்த ஆசிரியருக்கு நீங்க வேண்டிய கூலியை கொடுக்கறீங்க.
1: So there either directly or indirectly you pay the wages for the teacher.
0: ஒன்று கவர்மெண்ட் பே பண்ணும் உங்க சார்பா,
1: either government will pay on your behalf,
0: அல்லது நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அதை கொடுப்பீங்க.
1: Or otherwise directly you will pay them.
0: நீங்க கொடுக்கும்போது என்ன செய்றீங்கன்னா அவங்கள கனம் பண்றீங்க.
1: So when you pay them it means that you are honoring them.
0: இங்க பாருங்க, இந்த லாக்டவுன் சீசன் இந்தியால நடந்த பெரிய ட்ராஜடி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இந்த கோவிட்ல மூடிட்டாங்க.
1: So the greatest tragedy that happened during this COVID season is that many schools were shut down during the season.
0: நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து கம்ப்ளைன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் டீச்சர்ஸ் வந்து 300 பேர் 400 பேர் நாங்கள் வச்சுருக்கிறோம், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதபடி பெற்றோர் என்ன செய்யலைனா இந்த கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு ஃபீஸ் கட்டவே இல்லை.
1: ஸோ த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் தட் தே ஹேட் இஸ் தட் வி ஹேட் 300-400 டீச்சர்ஸ் இன் அவர் ஸ்கூல்ஸ், பட் த கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் இஸ் தட் த பேரண்ட்ஸ் டிட் நாட் பே த ஃபீஸ் தட் வி மே கிவ் சாலரி டு அவர் டீச்சர்ஸ்.
0: பேரண்ட்ஸ் உடைய வாதம் என்ன தெரியுமா?
1: யூ நோ வாட் இஸ் தி ஆர்கியுமென்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ்?
0: ஓ, எங்களுக்கு வந்து ஸ்கூல் நடக்கல, என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல, நான் எதுக்கு ஃபீஸ் கட்டணும்?
1: See, the schools are not working and they are not operational, so we are not sending our students, our kids to schools. Why should we pay fees?
0: School தரக்கட்டும், அப்புறமா ஃபீஸ் கட்டறோம்.
1: Let school reopen, then we will pay the fees.
0: இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு வருஷம் ஸ்கூல் நடக்கலன்றது உண்மைதான்.
1: Now the problem is, it is true that the school was not operating for 1 year.
0: ஆனா திரும்பி ஸ்கூல் தரக்கும்போது the teacher உயிரோடு இருக்கணுமா இல்லையா?
1: But when the school reopens, the teacher should be alive, right?
0: அவன் உயிரோடு இருந்தா தானே அவன் வந்து பாடம் எடுக்க முடியும்.
1: Only if the teacher is alive, they can teach the lessons.
0: அப்போ இந்த வாதம் வந்து சரியான வாதம் கிடையாது.
1: This is not a right argument.
0: நீ தொடர்ந்து போதகம் பெற வேண்டுமானா உன் போதகனுடைய நலன் மேல் நீ ரொம்ப கருத்துள்ளவனா இருக்கணும்.
1: If you want to receive consistent teaching, then you must be concerned about the welfare of your teacher.
0: அவருடைய சரீர தேவைகளை சந்திக்க வேண்டியது வேதத்தின்படி ஒழுங்கு.
1: According to the Bible, it is your responsibility to meet their physical needs.
0: நான் வந்து இத பத்தி ஒரு பிரின்சிபலா என் லைஃப்ல வச்சிருக்கேன்.
1: I have this as my principle in my life.
0: இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுறேனே பண ஆசையில பேசுறேன் மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க.
1: So when we speak this word, don't think that we speak out of the love of money.
0: இதெல்லாம் ரொம்ப தாண்டி வந்திருக்கோம்.
1: We have crossed all this.
0: ஆண்டர் கிருபையினால 23 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன்.
1: By the grace of God, I am in the ministry for 23 years.
0: இந்த ஆலயத்தில் சம்பளம் வாங்கின நாட்கள் இருந்திருக்கிறது.
1: There were days when I got my salary from this church.
0: நான் இந்த சபைக்கு உழைத்ததை விட நான் போய் ஸ்கூல்ஸ்ல ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சிருக்கேன்.
1: I worked in many schools more than I worked for this church.
0: நான் ஆலயத்தில் வந்து வாரத்தின் இறுதி நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இன்வால்வ்டா இருந்தாலும் வாரத்தின் 5 நாட்கள் பல பள்ளிகளில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு நான் உட்கார்ந்து வேலை செய்திருக்கிறேன்.
1: Though I was involved in the church only in the weekends on Saturdays and Sundays, but the other 5 days I was totally involved in schools. I used to go and visit many schools and many students.
0: ஒரு நாளைக்கு காலை 7:30 மணிக்கு எவ்ரி டே மண்டே டு ஃப்ரைடே காலைல 7:30 என் வேன்ல ஏறினா ஈவினிங் 5:00 தான் வீட்டுக்கு வருவேன்.
1: If I get into my van at 7:30 in the morning, then I will return home at 5 p.m. in the evening.
0: கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 ஸ்கூல் 4 ஸ்கூல் எல்லாம் போய் பேசியிருக்கேன்.
1: So at least I used to visit 3 or at least 4 schools even each day.
0: இது ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் கிடையாது.
1: This is not 1 or 2
0: days. பல வருடங்களாக இதை செய்திருக்கேன்.
1: This I did for many years.
0: நான் எந்த ஸ்கூல்லையும் போய் இவ்வளவு பணம் கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணது கிடையாது.
1: So I never demanded from any school to pay me so much of money.
0: எத்தனையோ வருஷங்களாக பல பள்ளிகளில் நான் ஒரு பைசா கூட வாங்காம நான் ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சிருக்கேன்.
1: So I have been continually doing this ministry in many schools, not even receiving a bit of money from them.
0: அதனால பண ஆசையில பேசுறோம்னு மட்டும் நினைச்சிராதீங்க.
1: So don't ever think that I speak this out of love of
0: வேத சத்தியம் வரும்போது நான் வந்து அதை கரெக்டா சொல்ல வேண்டியதை போதிச்சிரணும்.
1: When it is truth of God and the word of God, then I have to preach it correctly.
0: In my experience sitting with great men of God, 5 principles regarding money matters in a teacher's life, ஒரு வேத போதகனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய தனிப்பட்ட சில கோட்பாடுகளை என் லைஃப்பில் நான் வைத்திருக்கிறேன். இதை என்னுடைய முன்னோர்கள்ட்ட கற்றுக்கொண்டது.
1: This I learned from my seniors.
0: என்னுடைய வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை ஷேர் பண்ணுறேன்.
1: So if there is any pastor or teacher who is listening to my words, I share this that it might be useful to you.
0: வேத வசனத்தை போதிக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான தத்துவங்கள் சத்தியங்கள் சொல்லலாம்.
1: 5 important principles or truth that a teacher of God's word should follow.
0: வேண்டுமானா எழுதி கொள்ளுங்க.
1: You can also note it down.
0: Number 1, a teacher of God's word should not desire money. வேதத்தை போதிக்கிறவன் பணத்தின் மேல் ஆசை உள்ளவனா இருக்க கூடாது.
1: A teacher of God's word should not desire money.
0: மத்தேயு 6:24 சொல்கிறது, ஒருவன் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம்.
1: Matthew 6:24 says you cannot serve God and the money.
0: அப்போ நம்ம நோக்கம் நம்முடைய ஆசை வந்து பணமா இருக்கவே கூடாது, எப்பவுமே இருக்க கூடாது.
1: So our desire and purpose should not be money at all.
0: Mark 4:19 வாசிப்பீர்களானால்,
1: Mark 4:19 says
0: வேத வசனமாகிய விதையை விதைக்க புறப்பட்டவன் வந்து விழுந்த விதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு விதை வந்து முட்செடிகள் நடுவில் விழுந்தது.
1: So when the sower went to sow the seed, one part of the seed fell upon among the thorns.
0: முட்செடிகள்ல விழுந்தது முளைச்சு வந்து கனி கொடுக்க முடியல.
1: So those that fell among the thorns, they were not able to bring forth fruit.
0: ஏன் இப்படி கேட்டா,
1: it's because
0: அந்த வசனம் சொல்லுது, உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பொருள் ஆசை என்ன செய்ததுனா அந்த வசனத்தை அவித்து போட்டதுன்னு
1: போட்டிருக்கு. இட்ஸ் பிகாஸ் திஸ் த கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் த டிசிட்ஃபுல் ஆஃப் ரிச்சஸ் அண்ட் த டிசைர்ஸ் ஃபார் அதர் திங்ஸ் சோக் த வேர்ட் ஆஃப் காட்.
0: உலக பொருள் ஐஸ்வரியத்தின் மயக்கம்,
1: த கேர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் த டிசிட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ்,
0: உலக கவலை அவங்க இந்த வசனத்தை வந்து என்ன செய்ததுனா அப்படியே நசுக்கி போட்டது,
1: இட் டோட்டலி
0: நெருக்கி போட்டது,
1: இட் சோக் த வேர்ட் ஆஃப் காட் கம்ப்ளீட்லி.
0: நல்லா கவனிங்க,
1: லிசன் கேர்ஃபுல்லி.
0: வசனத்தை கேட்கிறவங்களுக்கே ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை வந்து நெருக்குமானா அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு வேதத்தினுடைய போதகனுக்குள்ள வந்துட்டா அவன்கிட்ட வந்து வேத வசனத்தை நீங்க தொடர்ந்து எதிர்பார்க்கவே முடியாது.
1: If this deceitfulness of riches chokes the word of God for those who hear it, then if that enters the teacher who teaches the word of God, then you cannot expect the word from him.
0: ஒரு வேதத்தை போதிக்கிறவன் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால நிரம்பிட்டானா அவன் வந்து ஆனஸ்டா பிரசங்கம் பண்றவனா நல்ல போதகம் கொடுக்கிறவனா மாற முடியாது.
1: If a teacher of God is filled with these deceitful riches, then he cannot be a person who preaches the word of God correctly.
0: 2 தீமோத்தேயு 3:2 கடைசி நாட்கள்ல ஜனங்கள் பணப்பிரியராய் இருப்பார்கள் சொன்னது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல போதகர்களுக்கும் பொருந்தும்.
1: In 2 Timothy 3:2 where he says in last days people will be lovers of money, that not only to the people that also includes the teachers of the word.
0: அதனால ஒரு போதகனாக முதலாவது நான் சொல்லுவேன், பணத்தின் மேல் ஆசை கொள்ளாதீர்கள், அதை விரும்பாதீர்கள்.
1: As a pastor I would tell you, you should not desire money.
0: இரண்டாவது, a teacher of God's word should not demand money. வேதத்தை போதிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் பணத்தை அவன் கட்டாயப்படுத்தக்கூடாது அல்லது நிர்பந்திக்க கூடாது. இவ்வளோ பணம் கொடுத்தாதான் நான் வருவேன், இவ்வளோ பணம் கொடுத்தாதான் நான் பேசுவேன், இவ்வளோ பணம் கொடுத்தாதான் போதிப்பேன்னு டிமாண்ட் பண்ணவே கூடாது.
1: You should never demand saying that if you pay this amount of money, only then I will come or only then I will preach and teach.
0: இது ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இது
1: This is not a business.
0: இது கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்து இலவசமா தான் நம்ம கொடுக்கணும்.
1: So this is something which God has given us free of cost and we have to give free of cost.
0: இது வந்து நம்ம டிமாண்ட் பண்ணி செய்யற ஒரு வேலையா இருக்க கூடாது.
1: This should not be a job which you demand.
0: இந்த போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கே கிடையாது.
1: This is not a right way to do.
0: சில பேர் வந்து எங்கயாவது கூட்டத்துக்கு கூப்பிட்டா, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா, இவ்வளவு பணம் கொடுக்கறீங்களா, கொடுத்தாதான் நான் வருவேன்.
1: Certain people if they are invited for some meetings they will demand money. If you pay only this much, then I will come.
0: அது ஒரு நல்ல போதகனுடைய அடையாளம் அல்ல.
1: That is not a good sign of a good teacher.
0: மூன்றாவது, a teacher of God's word should not depend on money. ஒரு நல்ல வேத போதகன் பணத்தை சார்ந்து ஊழியம் செய்யக்கூடாது. பணம் நம்முடைய குறிக்கோளா இருக்கவே கூடாது.
1: Money should not be our goal and motive.
0: பணத்தெல்லாம் சார்ந்து கொள்ளவே கூடாது.
1: You should not depend on money.
0: நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார்.
1: The Lord will meet all our needs.
0: நீங்க வந்து அதனால நீங்க பயப்படவே வேணாம்.
1: Therefore you need not fear.
0: நான் உங்களுக்கு சொன்னது போல எத்தனையோ இடங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன்.
1: As I told you, I have been to ministry to many places.
0: நான் வந்து இது சொல்றது வெக்கப்படல. இன்றைக்கு வரைக்கும் अनेक இடங்கள்ல காணிக்கை கொடுக்கப்பட்டதே கிடையாது.
1: I'm not ashamed to say this. In many places I have not been given any offerings.
0: நான் அதுக்காக துக்கப்பட்டது இல்ல. உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி ஏன் நீங்க கொடுக்கலன்னு கேட்டது இல்ல. அல்லது அவங்க கிட்ட போய் நான் சண்டைக்கு போனது இல்ல.
1: I've never felt for that. I've never grieved for it. I've never even asked for them why did not they give the offerings.
0: அது நான் பெருசுபடுத்தனதே கிடையாது.
1: I never made it a big deal.
0: ஆனா நான் எல்லா முறையும் தேவ கிருபையை சார்ந்து நான் தாழ்மையோட சொல்றேன். பணத்துக்காக நான் ஒரு பிரசங்கமும் பண்ணதில்லை.
1: But depending on the grace of God, I say this boldly, I never preached anywhere for money.
0: ஆனால் கர்த்தருக்கு மகிமையாய் தாழ்மையா நான் சொல்லுவேன், யார் கொடுக்கறங்களோ கொடுக்கலையோ கர்த்தர் கரெக்ட்டா கணக்க அளந்து கொடுத்துறாரு.
1: But for the glory of God I say this, the Lord will correctly pay me the amount that I want.
0: எனக்கே ஆச்சரியமா இருக்கும்.
1: It will be surprising to
0: me. கர்த்தர் கணம் பண்றார். எனக்கு ஊழியம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கணம் பண்ணுவா.
1: If someone serves me, the Lord will honor him.
0: அதனால don't depend on money. பணத்தை சார்ந்து போதிக்காதீங்க. பெரிய ஆபத்து.
1: That is a big danger.
0: எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை போஷிப்பார்.
1: No matter how big is your need, just depend on God and God will feed you.
0: அப்பா வந்து ரொம்ப தைரியமா அடிக்கடி சொல்வாங்க, இத்தனை பேர் நீங்க வருவீங்க, இவ்வளவு காணிக்க கொடுப்பீங்க, இவ்வளவு தசோபம் கொடுப்பீங்க, நான் எதிர்பார்த்தனும் ஊழியத்துக்கு வரல, ஆரம்பத்துல நான் எப்படி கர்த்தரை நம்புறனோ இன்றைக்கு வரை கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுவாங்க.
1: My father used to say very boldly, very often, I did not come to this ministry believing that if so many people will come, so many people give me so many thousands and so many tithes. In the initial stages how I trusted the God and came to the ministry, I'm still trusting God and the ministry.
0: Nalavadu.
1: Fourth,
0: a teacher of God's word should not defraud people for money. Vedathai bodhikkiravan பணத்திற்காக ஜனங்களை ஏமாற்றக்கூடாது.
1: A teacher of God's word should not defraud for money.
0: யாரும் ஏமாற்ற கூடாது.
1: You should not defraud.
0: வஞ்சிக்க கூடாது.
1: You should not deceive.
0: அந்த ஊழியத்தை வியாபாரம் போல மாத்திர கூடாது.
1: You should not make that a ministry a business.
0: ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் அதுல.
1: You should be very careful in that.
0: நீங்க வந்து ஊழியத்தை வந்து ஏமாற்று வேலையா செஞ்சிர கூடாது.
1: Don't this ministry as a cheating business.
0: இவ்வளவு கொடுத்தா அது நடக்கும், இது கொடுத்தா அது நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஏமாற்ற கூடாது.
1: You should not deceive or cheat people saying if you pay this amount this will happen.
0: அப்படி செய்யாதீங்க.
1: Don't do that.
0: அது வந்து கர்த்தர்ட்ட கணக்கு கொடுக்கணும் நாம.
1: You are accountable for that to God.
0: ஊழியன்றது இந்த உலகத்தோட முடிஞ்சு போறது கிடையாது.
1: Ministry doesn't end in this world itself.
0: ஒரு நாள் தேவனுக்கு நாம கணக்கு கொடுக்கணும்.
1: One day we are accountable to God.
0: நாம அதனால ஜாக்கிரதையோடும் பயத்தோடும் நம்முடைய ஊழியத்தை செய்யணும்.
1: Therefore we have to do our ministry very carefully and with fear.
0: இன்னைக்கு நாம வஞ்சித்து ரெண்டு பேர்த்த பணத்தை வாங்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக போய் ஒரு நாள் நின்னு கணக்கு கொடுக்கணும்.
1: So if you defraud people and get money from them but one day we have to be accountable to God.
0: ஒரு முறை இந்த சீமோன் வந்து பேதுருட்ட வந்து காசை கொடுத்து நீங்க வந்து தேவ வரத்தை எனக்கு கூட கொடுங்க, நானும் யார் மேலாம் கை வைக்கிறேனோ அவர்கள் எல்லாரும் இந்த அபிஷேகம் பெறணும்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பணத்தை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளல.
1: Once when Simon came to Peter and asked to give that gift of anointing by paying money so that when he lays hands on people they should also be anointed, Peter never accepted that.
0: பணம் ரொம்ப சோதனையான ஒரு பகுதி. ஒரு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற மனுஷன் பணத்தை வைத்து யாரையும் ஏமாற்ற கூடாது. ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: Money is an important tool of temptation, so a person who teaches the word of God should not defraud anyone for money.
0: அப்போ முதலாவது சொன்னேன், a teacher of God's word should not desire money, பணத்தின் மேல் ஆசை வைக்க கூடாது. ரெண்டாவது, he should not demand money, பணத்தை வந்து கட்டாயப்படுத்த கூடாது. மூன்றாவது, he should not depend on money, தனக்கு வருகிற பணத்தை சார்ந்து ஊழியம் செய்யக்கூடாது, அது நம்பி அதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான்காவது, a teacher of God's word should not defraud people for money, பணத்திற்காக அவங்க வந்து ஜனங்களை ஏமாற்றக்கூடாது. கடைசியாக, a teacher of God's word should not be deceived by money, பணத்தினால் ஏமாந்து போக கூடாது, வஞ்சிக்கப்பட கூடாது.
1: You should not be deceived by money.
0: ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி இது.
1: This is a very dangerous part.
0: நீங்க வேதம் முழுவதும் வாசித்தீங்கனா எத்தனையோ தேவ ஊழியர்கள் வேதத்திலேயே பணத்தினால் தங்கள் வாழ்க்கையை ஏமாற்றி கொண்டவங்க இருக்காங்க.
1: When you read the Bible you can see many saints of God who have deceived their life just for money.
0: உதாரணமாக பீலயாம்.
1: For example, Balaam.
0: அவனை குறித்து புதிய ஏற்பாட்டில் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: There is a warning that was given about him in the New Testament.
0: அநீதத்தின் கூலியை பெற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து வாசிக்கிறோம்.
1: A man who received wages of unrighteousness.
0: இது இவன் கடைசில பணத்துக்காக தன்னுடைய தீர்க்க தரிசனங்களை மாற்றி மாற்றி மாற்றி சொல்லி வாழ்க்கையை இழந்து போயிட்டான்.
1: So he turned, he changed his prophecy just for money and at last lost his life.
0: யூதாஸ் பணத்தின் மேல் ஆசை வைத்து தன்னுடைய அபிஷேகத்தையும் ஊழியத்தையும் இழந்து போனான்.
1: Judas having deceived by money he lost his anointing and ministry.
0: ஆனால் பேதுரு நீங்க பார்ப்பீங்களானா?
1: But when you look at Peter,
0: அவனிட்ட வந்து பாதத்திலே பணத்தை வச்சா கூட அனனியா சப்பீராளுடைய பண காணிக்கைகளை வைத்து அவன் வஞ்சிக்கப்படல.
1: Though people laid money at his feet he was not deceived by the money of Ananias and Sapphira.
0: சத்தியத்தை சத்தியமா போதித்தான்.
1: He preached the truth as truth.
0: அதனால ஒன்னும் வஞ்சிக்கப்படல.
1: Therefore he was not deceived.
0: ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful.
0: இது ஒருவேளை நான் வேதத்தை போதித்தவர்களுக்குடைய ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்லியிருந்தாலும் கருத்து என்னவென்றால்,
1: Though I have told this for the one who teaches the word of God, the actual motive is
0: மூன்று காரியங்கள்.
1: Three things.
0: ஒரு போதகனும் நானும் என்ற தலைப்புல ஒரு போதகனை எவ்வாறு நடத்த வேண்டும்.
1: On the topic that we saw my teacher and me, how are we supposed to treat our teachers?
0: முதலாவது போதகர்களை அங்கீகரியுங்க.
1: First acknowledge your teachers.
0: இரண்டாவது போதகர்களை ஏற்றுக்கொள்ளுங்க.
1: Second accept your teachers.
0: மூன்றாவது போதகர்களை நீங்க வந்து பாராட்டுங்க.
1: Third appreciate your teachers.
0: அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துங்க.
1: You make them happy.
0: அவருடைய தேவைகளை சந்திங்க.
1: You meet their needs.
0: கர்த்தர் ஏவுகிறபடி அவர்களுக்கு கொடுங்க.
1: And give them as the Lord stirs your heart.
0: அவர்களை மகிழ்வீங்க.
1: You make them happy.
0: அதுல வந்து நீங்க நீங்க வந்து உங்களை நீங்க முடக்கி கொள்ளாதீங்க.
1: So you should not withhold yourself in that.
0: ஆவிக்குரிய நன்மைகளை அவர்களுடன் பெற்றுட்டு சரீர நன்மைகள் அவர்களுக்கு பங்கு கொடுக்காம இருக்கவே கூடாது.
1: If you have received spiritual benefits from them then you should also share the physical benefits with them.
0: இந்த வேத சத்தியங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
1: May the Lord speak with us through this truth of God.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: இரக்கம் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே எங்களுக்கு போதித்த வேத சத்தியங்களுக்காக நன்றி.
1: A merciful and gracious Father, thank you for the truth that you have revealed to us.
0: எங்களுக்கு கொடுத்த போதகர்களுக்காய் நன்றி.
1: Lord, thank you for the teachers that you have given us.
0: உலகமெங்கும் பரம்பி இருக்கிற தேவனுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: We also pray for the church that is predominantly spread all over the world.
0: அறுப்பு மிகுதியாய் இருக்கிற வேளையிலே உம்முடைய வசனத்திலே பிரயாசப்படுகிற வேலையாட்களை இன்னும் அதிகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: Now we pray when the harvest is plentiful, we want the laborers to increase, Lord.
0: நீர் சபைக்கு கொடுத்திருக்கிற போதகர்களை, ஆசிரியர்களை ஜனங்கள் அங்கீகரிக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, give us grace that we may, as people, acknowledge the teachers and the pastors that have given for our church.
0: ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகர்களை அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தாழ்மை எங்களுக்கு தாரும்.
1: Lord, give us a humility to accept the words of our teachers and pastors that have given.
0: அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்க கிருபை தாரும்.
1: Lord, give us grace to obey their words and be submissive to them.
0: ஆண்டவரே, எங்கள் போதகர்களுடைய பிரயாசங்களை கண்டு அவர்களை பாராட்டுகிற, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து, அவர்களை ஆண்டவரே நடத்த வேண்டிய விதமாய் நடத்தி இரண்டு மடங்கு கௌரவிக்க அவர்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, give us also grace that we may appreciate our teachers and give them the honor that they require and also meet all their needs, Lord.
0: போதகர்கள் சந்தோஷத்தோடு ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாரும்.
1: Give us grace that the pastors may fulfill your ministry with joy.
0: தொடர்ந்து இந்த போதகங்களால் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆபத்துகளை ஆண்டவரே நாங்கள் தவிர்த்து ஆண்டவரே நல்வழியிலே ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடக்க போதகங்கள் எங்களுக்கு எச்சரிப்பையும் உணர்வையும் கொடுக்கட்டும்.
1: Lord, let our pastors and teachers give us warnings and caution that we may get rid of all these dangers of our life and go in a very prosperous way.
0: உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்.
1: Glorify your name alone.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen. Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். 2 தீமோத்தேயு 1:6. அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணத்தில் ஒரு மனிதன் மிகப்பெரிய வயல் நிலம் வைத்திருந்தான். டெக்சஸில் பூமிக்கடியில் மிக அதிகமாக பெட்ரோலிய எண்ணெய் கிடைக்கிறது என்ற செய்தி பரவியதும் ஒவ்வொருவரும் எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனவே இந்த மனிதன் தானும் எப்படியாவது மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையில் எண்ணெய் கிணறு உள்ள ஒரு நிலத்தை கண்டுபிடித்து வாங்க திட்டமிட்டான். எனவே $70,000 பெறுமானம் உள்ள தன்னுடைய வயல் நிலத்தை வெறும் $38,000 விற்றான். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எண்ணெய் மற்றும் தங்கம் போன்ற பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும் வயலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டான். தன் நிலத்தை விற்ற பணத்தை பயன்படுத்தி எண்ணெய் இருக்கும் இடத்தை தேடும் கருவிகளை வாங்கினான். மேற்கு கடற்கரை பகுதியில் எண்ணெய் தேடி அலைந்தான். ஆனால் அவனுடைய நிலத்தை $38,000 வாங்கிய மனிதன் வயல் நிலத்துக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்பட்டதால் ஆழ்துளை கிணறு ஒன்றை தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டான். அவ்வாறு தோண்டிய போது உள்ளே இருந்து கருப்பு நிற மண் வந்தது. சற்று நேரத்தில் பெட்ரோலிய எண்ணெய் வர ஆரம்பித்தது. இந்த செய்தி ஊரெல்லாம் பரவியது. இந்த வயலை விற்று பெட்ரோல் கிணற்றை தேடிச் சென்ற மனிதனுக்கும் இந்த செய்தி எட்டியது. அதை கேட்ட மாத்திரத்தில் மாரடைப்பு வந்து அந்த மனிதன் இறந்தே போனான். ஆம் மாணவர்களே, இந்த மனிதனைப் போலவே இன்றும் பலர் தேவன் தங்களுக்குள் கொடுத்திருக்கும் புதையல்களை அறியாமல் எங்கோ இருக்கும் புதையலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர். பிரியமானவர்களே, தேவன் நம்மை படைத்த போதே நமக்குள் பல திறமைகளை வைத்துத்தான் உண்டாக்கியிருக்கிறார். அவ்வாறு தேவன் நமக்கு கொடுத்த திறமைகளை கண்டுபிடித்து பயன்படுத்தாமல் அடுத்தவர்களின் திறமைகளை பார்த்து ஏக்க பெருமூச்சு விடுகிறோம். தேவன் நமக்கு தந்த திறமைகள் எவை என்று கண்டுபிடிக்காமலேயே அநேகர் மறிப்பதுதான் பரிதாபமான செயல். யோசேப்பு தேவன் தனக்கு தந்த வரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தது முதற்கொண்டு மிகப்பெரிய நபராக அறியப்பட்டார். சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் வரத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். யோசேப்பு சிறையில் இருந்த 2 தலையாரிகளின் சொப்பனங்களுக்கு சரியாக அர்த்தம் சொன்னார். அவர் சொன்ன அர்த்தத்தின்படி அப்படியே நடந்தது. யோசேப்புக்கு தேவன் கொடுத்த வரத்தை பற்றிய செய்தி பார்வோன் அரண்மனை வரைக்கும் எட்டியது. பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கும் யோசேப்பு சொன்ன வியர்த்தியின்படியே எகிப்து தேசத்திலே நடந்தது. யோசேப்பு பெரிய மனிதனாக எகிப்திலே அறியப்பட்டார். அந்த ஆசீர்வாதம் அவருக்கும் அவர் தகப்பன் குடும்பத்துக்கும் பேருதவியாக மாறியது. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு தந்த வரத்தையும் திறமைகளையும் தாளந்துகளையும் அனல் மூட்டி எழுப்பிவிடுங்கள். நீங்கள் அவைகளை கண்டுபிடித்து பயன்படுத்தினால் இந்த உலகம் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளும். உங்கள் பலனால் இந்த பூமி நிரம்பும்.
2: கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே திங்க் பண்ணுங்க. இத்தனை நாள் இத்தனையோ பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது, இத்தனையோ சில சத்துருக்கள் உங்களுக்கு எழும்பினாங்க, சில காரியம் நடக்காம கூட போச்சு, சில காரியம் தாமதமா கூட கிடைச்சது, சில கிடைக்காம கூட போச்சு, சில காரியத்துக்கு அலைஞ்சீங்க, சில காரியத்துக்காக நீங்க உயிரை கொடுத்தெல்லாம் நேசிச்சீங்க, டைம் எல்லாம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சகிச்சு அதெல்லாம் தாங்கி இன்னும் நீங்க இன்னைக்கு உயிரோடு நிக்கிறீங்கன்னு சொன்னா

அத்தனையும் சகித்து இத்தனையும் இத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுமின போதும், உங்களை தூஷணம் செய்த போதும், உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் போதும் சகிச்சு நிற்கிறீங்கல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் கர்த்தருடைய இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனையும் தாண்டி வந்துட்டேன் என் பலத்துல இல்ல இல்ல இல்ல, அதுதாங்க கிருபை. நீங்க மட்டும் கிருபை இல்லைன்னா உங்களெல்லாம் என்னைக்கோ முடிச்சிருப்பாங்க, உங்களெல்லாம் என்னைக்கோ உங்களுடைய நீங்கெல்லாம் டிப்ரெஷன் ஆகி பைத்தியமாய் சுத்தி இருப்பீங்க. இந்த கிருபை இருந்ததுனாலதான் அத்தனை காரியத்துல நீங்க வெளியே வந்தீங்க. எத்தனையோ பேத்த நம்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க நல்லா பேசிட்டு சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒரு டைம் வரும்போது உங்களை நானும் ஒதுக்கிட்டு போன போறதுக்குள்ள அதை சகித்து ஒரு சின்ன சிரிப்போட நீ மூவ் ஆன் பண்ணி வந்து நின்று இன்னைக்கு கத்தரை ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் கிருபை சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க.

நல்லவனாக இருந்தான், உனக்கு நன்மை செய்கிறவராக இருந்தான். மித்த மனுஷன் மாதிரி உனக்கும் தீமை செய்து உன்னை நட்டாட்டில் விட்டுட்டு போயிருந்தன்னா இயேசு என்னைக்கோ போயிருப்பாருமா? தம்பி என்னைக்கோ போயிருப்பார். ஆனா உனக்கு நல்லவராக இருந்து உன் பாதையெல்லாம் செவ்வையாக்கி உன்னை வழி நடத்தினார்ல யோசி. அது கையை வேண்டி ஒரு சரணம் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான்

கையை தட்டி ஏசப்பாட அன்பை ருசிச்சு அவர் கொடுத்த கிருபாசனம் சொல்லதுல அவரை காலைதோறும் புதிதாக இருக்கும். அதனாலதான் இன்னும் நீ உயிரோடு இருக்கிற காலையில் இருந்து அலாரம் சவுண்டை கேட்கிற அன்னைக்கு சபைக்கு வர உயர்த்தர கத்துற உன்னை நேசிக்கிறார், கிருப வைத்திருக்கிறார். அதை மட்டும் நினைச்சு வா.

எவனும் தேவையில்லை, எவளும் தேவையில்லை. அவன் வேணும், இவன் வேணும், வேண்டாம். திருப்பி ஒருத்தரை கத்தரும் வாழ்க்கையில விட்டு தூரம் வச்சுட்டாரா, தள்ளி வச்சுட்டாரா, திருப்பி அவனை சேர்த்தாத, திருப்பி அவளை சேர்த்தாத. ஒரு நண்பன் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு உபத்திரவம் செய்து ஓடி போயிட்டானா, இல்ல வேற சேர்க்கை கூட சுத்திட்டானா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு, பார்த்தா எனக்கே அந்த இன்னொரு ஆப்போசிட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து, இல்ல என்னுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தே என்னை கவனிக்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்னை பார்க்க மாட்டேன்றான் பாஸ்டர், என்ன பேச. திருப்பி அவனை சேர்த்தாதே, திருப்பி அவன் கூட இருக்காத. ஒரு வாட்டி உனக்கு அவர்கள் தவறு செய்து உனக்கு துரோகம் செய்து விலகி விட்டார்களா, திருப்பி அவன் இல்லைன்னு அவங்களை சேர்க்கணும்னு சொல்லி தயவு செய்து. மகனே, மகனே, தம்பி, தங்கச்சி, நினைக்காத, போனது போனதாக இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு புதிதான கிருபையை கொடுக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும். போனவங்க போனதாக இருக்கட்டும், போனவன் போனவளாக இருக்கட்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திருப்பி அவங்களை சேர்த்துறோன்னு மட்டும் நினைக்காத. கர்த்தர் அவங்க இல்லாமல் நல்லா தான் இருக்கிறீங்க, சமாதானமாக தான் இருக்கிறீங்க, ஒன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைவில்லையே, ஒன்றும் நீ ஒன்று சோறு இல்லாமல் ரோட்டில் தெரியலையே, நல்லா சமா, அது காட்டிலும் அவங்க இருந்த போது அது காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கிற. ஸோ டோன்ட் வரி, உன் கிருபை உன்னை நடத்தி வந்தார்ல, சுமந்து வந்தார்ல, அவர் உனக்கு நல்லவராக இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார், தைரியமாக இருக்கு. எதற்காக ஜெபிச்சீங்களோ, எதற்காக அழுதீங்களோ, எதற்காக கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கீங்களோ, அந்த நாள் வரும், கவலையே படாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி தெரியுமாங்க இருக்கணும். ஏசாயா 40:31 வாசிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அவருக்காக காத்திருக்கிறீங்க நீங்க. உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு இயேசு செய்து முடிப்பார். அந்த மாதிரி ஒரு உபத்திரவமான நேரம், ஒரு அழுகையின் நேரம், இல்ல ஒரு அவமானத்தின் நேரம், இல்லை எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத நேரத்துல என்ன தெரியுமா சொல்லணும், காத்திருக்கிறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கோ, புது பலனை அடைந்து ஒரு புது பலத்தோட காத்திருக்கணும். நீங்க காத்திருக்கிற டைம்ல தான் சோர்ந்து போயிடுறீங்க. நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, அதை ஆண்டவர் வாய்க்க செய்வாரா, வாய்க்க பண்ண மாட்டாரா, சொல்லிட்டார்ல, செய்வார். நீங்க காத்துணும் பலத்தோட. ஏன்னா ஏன் பலத்தோட காத்திருக்கணும்னா, அந்த காரியத்துக்கே ஜெபிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா, எதற்காக உங்களுக்கு தெரியும், எதற்காக எழுதிங்க உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தை இயேசு தரும்போது அதை நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு பலம் உள்ளவர்களா இருக்கணும் இல்ல, சத்துவம் பெற்றவர்களா இருக்கணும் இல்ல. அந்த காரியத்தை செய்தாட்டு கொடுத்துட்டார், அதை நான் பலவானா, அதை பலத்தோடு ரிசீவ் பண்ணிக்கணும் இல்ல, அதுக்குள்ள பிரவேசிக்கணும் இல்ல, அதுக்காக காத்துருங்க, நிச்சயமா கர்த்தர் செய்வார். அவர் மனுஷன் மாதிரி பொய் சொல்கிறவர் அல்ல, சொல்லதை செய்து முடிப்பார். நீங்க என்ன தெரியும் பண்ணணும், உங்களுக்கு பெரிய வேலை கத்த கொடுத்துட்டாருமா, அங்கிள், ஆண்டி, தம்பி, தங்கச்சி, வெயிட் பண்ணுங்க. அது எப்படி, சந்தோஷமா, நான் காத்திருக்கிற காரியத்தை இயேசு தருவார். ரொம்ப அப்படியே துள்ளாதீங்க, அப்படியே அப்படியே பந்தாலாம் பண்ணாதீங்க, அமைதலா உட்காருங்க. தாவீது சொல்றேன், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது என் ஃப்ரெண்டால வராது, என்னுடைய சர்ச் விசுவாசியால வராது, பாஸ்டர்ஸால வராது, ஆமா ஆமா நீ நம்பினவங்களால வராது, உங்களுடைய உறவுகளால வராது. தாவீது சொல்றான், நான் நம்புகிறது அவரால வரும். உங்க உங்களுக்கு ஆண்டவர் தெரியும் எதை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதனால உங்களை பார்த்து சொல்றேன், காத்திரு, பக்கத்துல பார்த்து சொல்ல, காத்திருமா, பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க, கூட சேர்ந்து பாடுவீங்களா, கார்ட்ஸ் மட்டும் கொடுப்பா சவுண்ட்.

0: பண்றீங்களா?
1: உன் சார்பில் செயலாற்றுவார்.
0: இப்படி இப்படி சொல்லுங்க.
1: என்

எதிர்பார்த்த காரியத்தை பார்க்கிற வரைக்கும் பாஸ்டர், என்னென்ன காரியத்தை நான் ஜெபிச்சனோ இயேசுக்கு தெரியும்ல. நினைப்பதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அப்புறம் ஏன் பதறீங்க? அப்புறம் ஏன் துள்ளுறீங்க? நடக்குமா நடக்காதான்னு ஏன் தூக்கம் எல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் புலம்பிட்டு இருக்கிறீங்க? காரியத்தை வாய்க்க செய்வேன் சொல்லிட்டார். ஒரு காரிய சக்தியாக இருக்கிறார். சகலத்தையும் உனக்காய் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருமா. தம்பி தங்கச்சி அங்கிள் ஆண்டி காத்திரு பொறுத்து, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உயர்த்துவார், கண்டிப்பா நடத்துவார். ஏதாவது ஒரு நாள் கர்த்தரை உயர்த்துவார். அந்த நாள் வரும், அந்த நாள் வரும், கண்டிப்பா வரும் வரும். துள்ளாதீங்க, பதறாதீங்க, கத்தாதீங்க. எனக்கு தெரியும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அந்த காரியம் நடக்க விடாம தீயவர்கள் எல்லாம், ஐயோ என் எதிரிகள் எல்லாம் உள்ள போய் சொல்லி தடுத்துருவாங்களா பாஸ்டர், என்னோட காலேஜ்ல சொல்லி எனக்கு எழுத எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவாங்களா, இல்ல என் வேலையில சொல்லி எனக்கு உயர்வு வர விடாம பண்ணிருவாங்களா, இல்ல ஊழியத்துல என்ன போய் தப்பா பேசி என் ஊழியத்தை கெடுத்து, இல்ல இல்ல இல்ல, எது செஞ்சாலும் தீயவன் செயல் குறித்து ஒரு போதும் பயப்படாத. சங்கீதம் 37 கடைசி 4 வசனங்களை வாசித்து பாருங்க. அவன் இல்லாமல் போய் விடுவான், உன் காரியமோ வாய்க்க செய்யும். கத்தருக்கு காத்திருக்கிறதுனால சொல்றீங்க, உன் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் பக்கத்தில் நின்று உனக்காய் செயலாற்றுவார். சோர்ந்தே போகாதீங்க. வேலை என்னன்னா காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். உன் வாய் காரியத்தை வாய்க்க செய்கிறவர் இயேசு உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென்.

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 28 அதிகாரம். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அவன் இன்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபங்காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். ஆகையால் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறிய அடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள். அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இவன் அவனை வெகுவாய் முறிய அடித்தான். எப்படியெனில் யூதா மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளிலே 120,000 பேரை கொன்று போட்டான். அவர்கள் எல்லாரும் மகாவீரராயிருந்தவர்கள். அன்றியும் எப்பிராயீமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிக்காமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான எல்கானாவையும் கொன்று போட்டான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் 200,000 பேராகிய திரிகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். நீங்களோ வானபரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். இப்போதும் யூதாவின் புத்திரரையும் எருசலேமியரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்கள் உங்களிடத்திலும் இல்லையோ? ஆதலால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரரிடத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். கர்த்தருடைய உக்கிரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான். அப்பொழுது எப்ராயீம் புத்திரரின் தலைவரில் சில பேராகிய யோகனானின் குமாரன் அசரியாவும் மெஷிலேமோத்தின் குமாரன் பெரகியாவும் சல்லூமின் குமாரன் எகிஸ்கியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி, நீங்கள் சிறைப்பிடித்த இவர்களை இங்கே உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரவேலின் மேல் உக்கிரமான கோபமும் இருக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது ஆயுத பாணிகளானவர்கள் சிறை பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் சமஸ்த சபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது பேர் குறிக்கப்பட்ட மனுஷர் எழும்பி சிறை பிடிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை கொடுத்து உடுப்பையும் பாதரட்சைகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலட்சியமானவர்களை எல்லாம் கழுதைகள் மேலேற்றி பேரீச்ச மரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்கள் சகோதரரிடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள். அக்காலத்தில் ஆகாஸ் என்னும் ராஜா அசீரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பினான். ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறிய அடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள். பெலிஸ்தரும் யூதாவிலே
சமபூமியிலும் தெற்கேயும் இருக்கிற பட்டணங்களின் மேல் விழுந்து பெட்சிமேஷையும் ஆயலோனையும் கெதேரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள். யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான். அசீரியாவின் ராஜாவாகிய தில்காத் பில்நேசர் அவனிடத்தில் வந்தான். அவனை நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை. ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜ அரண்மனையில் ஒரு பங்கும் பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறிய அடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் மூட்டினான். அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடவடிக்கைகளும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவன் குமாரனாகிய எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:43 தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற இல்லை என்ற சொல்லை மாற்றப்போகிறார். எலியா தன் வேலைக்காரனுக்கு சொன்ன நிச்சயமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் ஒன்றுமில்லை என்பதை மாற்றி அற்பமானவைகளிலிருந்து ஆச்சரியமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் தரப்போகிறார். தேவனுடைய ஞானமும் வழி நடத்துதலும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர போகிறது. கர்த்தரின் ஞானம் அளவிட முடியாதவைகள். அவரின் ஞானத்திற்கும் வழி நடத்துதலுக்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எலியாவின் வாழ்வில் தேவன் தம்முடைய ஞானத்தை அற்புதமாய் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் உங்களுக்கு உடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த போகிறார். 3 விதங்களில். முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:3 எலியாவை பார்த்து கர்த்தர், கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு என்றார். இங்குதான் கர்த்தரின் ஞானம் வெளிப்படுவதை காண முடிகின்றது. இந்த கேரித் யோர்தானுக்கு நேராக இருக்கிறது. பெரிய யோர்தானில் ஒளிந்து கொள் என்று சொல்லாமல் சிறிய ஆறாகிய கேரித்தில் ஒளிந்து கொள்ள சொல்கிறார் என்றால், கேரித் ஆற்றண்டையில்தான் காகங்கள் உண்டு என்பதை கர்த்தர் அறிந்தவராய் கேரித்தில் ஒளிந்து கொள்ள சொல்கிறார். எலியாவை காகங்கள் போஷித்தன. அவன் பலனடைந்தான். கர்த்தரின் ஊழியத்தை செய்தான். என கண்பார்ந்தவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் அற்புதங்களை நீங்கள் காண வேண்டுமானால் கர்த்தரின் வழி நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். சிறிய ஆற்றில் காகத்தை கொண்டு போஷித்து பலப்படுத்திய தேவன் உங்கள் வாழ்விலும் கர்த்தர் கூறுகிற காரியம் சிறியதாக தோன்றலாம், அற்பமாய் எண்ணாமல் கீழ்ப்படுதலுடன் ஒப்பு கொடுக்கும் போது பெரிய நன்மையை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17:13 சாரிபாத் விதவையின் வீட்டிற்கு எலியா செல்கிறார். அங்கு தனக்காக அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா என்கிறார். இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது அந்த விதவை கீழ்ப்படிந்து சிறிய அடையை செய்து கொடுக்கிறாள். அதன் மூலம் அவள் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபடாமல் நிரம்பி வழிந்தது. எனக்கு அன்பார்ந்தவர்களே,

உங்கள் வாழ்விலும் கர்த்தர் உங்களின் பழைய வறுமை வறட்சி நிலைகளை மாற்றி புதியவற்றை புறப்பட செய்கிற ஒரு நாளாய் எப்படி சிறிய அடையை கொண்டு எண்ணெயும் மாவும் உருவானதோ குறைவுபடாமல் காணப்பட்டதோ அப்படியே உங்களையும் ஆசிர்வதிக்கப் போகிறார் புதிய நன்மைகளால். மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:44 சிறிய அடையாளம் இல்லை என்று சொன்ன வேலைக்காரன் வாயிலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொல்லும்படியாக செய்தார் என்று வாசிக்கின்றோம். முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. 7 தரம் சென்றவர்களுக்கு பூரண வெற்றி கிடைத்தது. 7ஆம் நாள் அலங்கத்தை சுற்றி வந்தார்கள், விழுந்தது, வறட்சி நீங்கியது, வானங்கள் திறந்தது. என கண்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் யார் உங்களுக்கு இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் வாயிலிருந்தே இருக்கும் என்ற வார்த்தையை சொல்ல செய்ய போகிறார். உங்கள் பார்வைக்கு சிறிதாக தோன்றுகின்ற காரியங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு பெரிய அடையாளங்களையும் புதிய நன்மைகளையும் வறட்சியான நிலைகளையும் மாற்றி உங்களை இன்று வாழ வைக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அனைகருடைய உள்ளத்திலே பல எதிர்பார்ப்புகள் உண்டு. இந்த நாட்களை நான் எப்படி நடத்தப் போகிறேன், இனி வரும் காலம் எப்படி இருக்கப் போகிறது, இனி வரும் காலத்திலே நான் என் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறேன், நிறைய கேள்விக்குறிகள் உள்ளத்தில் எழும்பினாலும் நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தனிமை நேரத்திலே, சோர்வான நேரத்திலே, சந்தோஷமான நேரத்திலே, மன மகிழ்ச்சியோடு இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதித்து கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டுமா? அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுக்கு வரும் போராட்டங்களிலே, நெருக்கங்களிலே சோர்ந்து போகாமல், முறுமுறுக்காமல் மகிமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் பலத்த அற்புதங்களை செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இந்த வருஷம் நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். நிச்சயம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். இழந்து போன போது பிசாசு நினைத்தான், எப்படி ஆகிலும் யோபுவினுடைய வாயிலிருந்து தூஷண வார்த்தை, முறுமுறுப்பு வந்துவிடும், எப்படியாகிலும் கேட்டுவிடுவோம் என்று எதிர்பார்த்த போது யோபு 1:21 சொல்கிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் துளி கூட தேவனை முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவும் இல்லை, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். யோபுவினுடைய முடிவை பாருங்கள். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன் 78வது சங்கீதத்திலே கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீது சொல்கிறார் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும், என் வாயில் இருக்கும், நான் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். எனக்கு நிறைய நெருக்கங்கள் இருக்கிறது, நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, என்னை சுற்றிலும் நிறைய விரோதிகள் இருக்கிறார்கள், ஆனால் இவைகளின் மத்தியிலே நான் சோர்ந்து போகிறதில்லை, நான் எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், துதிகளில் பிரியப்படுகிற தேவன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்பிக்கையோடு சொன்ன ஆண்டவர். நாம் துதிக்கிற துதியிலே தேவன் மகிமைப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலாம், நடக்காமல் போகலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையிலே சோர்வுகள் உண்டாகலாம், பலவீனங்கள் வரலாம், நன்மைகள் நடக்கலாம், நீங்கள் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் இருக்கலாம். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள், மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேதுவானது. இந்த நன்மைக்கேதுவான தேவ திட்டத்திலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமானால் ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். நிச்சயமாய் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். இந்த நாட்களிலே சகோதரா சகோதரி, நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து உங்கள் தனிப்பட்ட நேரங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருங்கள். இது தேவனுடைய சித்தம். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது தேவனுடைய சித்தம். நம்ம மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். மகிமைப்படுத்துவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, நாங்கள் இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி
உம்முடைய பரிசுத்தவான்கள் அநேகர் உம்மை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி அற்புதங்களை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி அற்புதங்களை காண உதவி செய்யுங்கப்பா. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியம்

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: அறிவிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 8.
1: The Lord has been giving us some very good words.
2: தேவன் நமக்கு நல்ல சில வசனங்களை கொடுத்து கொண்டிருந்தார்.
1: And I hope all of you listened carefully to what all these brothers shared in the last session.
2: கடந்த கூட்டத்திலே எல்லா சகோதரர்களும் பகிர்ந்து கொண்ட வார்த்தைகளை நீங்கள் எல்லாரும் கவனமாக கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
1: I was greatly blessed to hear every brother.
2: ஒவ்வொரு சகோதரரையும் கேட்கும்போது நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
1: These are brothers whom God has raised up in Tamil Nadu.
2: இந்த சகோதரர்களை தேவன் தமிழ்நாட்டில் எழுப்பியிருக்கிறார்.
1: All of them, you have to learn to value them and respect them.
2: எல்லாரையும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அவர்களை மதிக்கவும் அவர்களுக்கு அவர்களை நீங்கள் கனம் பண்ணவும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: And my own heart rejoices that God is raising up a new generation of people who can share the word.
2: தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு புது சந்ததியை தேவன் எழுப்புகிறார் என்று அறியும் பொழுது என்னுடைய இருதயம் களி கூறுகிறது.
1: And I pray that even those who are in their 20s here, who are 19, 20 years old, will really take the challenge also to seek God, then he will anoint you to serve him.
2: அவருக்கு பணி செய்யும்படியாய் உங்களையும் அபிஷேகிக்கத்தக்கதாக 19, 20 வயது நிரம்பிய வாலிபர்களும் நீங்கள் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளும்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
1: If you are 19, 20 years old, don't think you are too young to serve the Lord.
2: 19, 20 வயதில் இருக்கிறவர்கள் நான் இன்னும் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் வளரவில்லை வயதாகவில்லை என்று எண்ண வேண்டாம்.
1: God called me to serve him when I was 24 years old.
2: எனக்கு 24 வயதா இருக்கும் பொழுது அவருக்கு பணி செய்யும்படியாய் தேவன் என்னை அழைத்தார்.
1: Even before that he had given me the gift to speak.
2: அதற்கு முன்பதாகவே பிரசங்கிக்கும்படியான ஒரு வரத்தையும் தேவன் எனக்கு கொடுத்தார்.
1: So I know it is possible for God to do that for anyone who is 20 years old.
2: ஆகவே 20 வயதா இருக்கிற யாராகிலும் உங்களுக்கு தேவன் அதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: I want to encourage you to study the word of God and to really seek God for the anointing of his Holy Spirit.
2: தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் படிக்கவும் அதிகமாய் அதற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
1: God has established these churches in Tamil Nadu with a particular vision.
2: ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தோடு கூட தேவன் இந்த சபைகளை நியமித்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார்.
1: We don't claim to be better than anybody else.
2: மற்ற யாரை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்று சொல்லி நாம் ஒரு காலம் நாம் சொல்லுவதே இல்லை.
1: God is the one who decides that.
2: அதை தீர்மானிக்கிறவர் தேவன்.
1: See, in an examination, the students don't give themselves marks. The teacher gives the marks and he decides.
2: தேர்வு எழுதும் பொழுது மாணவர்களாகவே மார்க்குகளை போட்டுக் கொள்வதில்லை. அதற்கென்று திருத்துகிறவர்கள் தனியாக இருந்து அவர்கள் தான் அந்த மார்க்குகளை தீர்மானிக்கிறார்கள்.
1: So, if one student gives himself 100%, it means nothing.
2: ஆகவே ஒரு மனிதன் ஒரு மாணவன் தானாக தேர்வு எழுதி அதை தானாக திருத்தி 100க்கு 100 போட்டுக்கொண்டால் அதில் எதுவும் பொருள் இருக்கிறதா?
1: Because teacher may give him only 40%.
2: ஆனால் ஆசிரியர் திருத்தும் பொழுது 40 மார்க்கு தான் வாங்குறான்.
1: So we don't want to give ourselves marks and say this is what we are.
2: நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம் என்று நாமாகவே நமக்கு மதிப்பெண்களை போட்டுக்கொள்ள நமக்கு விருப்பமில்லை.
1: We are students and we want to do our best and leave it to the teacher, the Lord Jesus, finally to give us marks.
2: நாம் எல்லாருமே மாணவர்களாக இருக்கிறோம். நாம் கடைசியாக நாம் சிறந்ததை செமையானதை செய்து திருத்துகிற பணியையும் மார்க் போடுகிற பணியையும் நம்முடைய ஆசிரியராக இயேசுவினிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுவோம்.
1: Just like we don't say we are better than any other church, we also don't want to spend our time criticizing other churches.
2: மற்ற சபைகளை காட்டிலும் எங்கள் சபை நல்ல சபை என்று நாம் எப்படி சொல்லாதிருக்கிறோமோ அதே விதமாகத்தான் மற்ற சபை எங்கள் சபையோட மோசமானது என்றும் நாம் சொல்லுவதில்லை.
1: God bless them.
2: தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.
1: But our concern is that everything in the word of God must be preached.
2: நம்முடைய பாரம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பிரசங்கிக்கப்பட வேண்டும்.
1: When we started this ministry among these churches more than 30 years ago.
2: 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஊழியங்களை இந்த சபைகளிலே நாம் ஆரம்பிக்கும் பொழுது.
1: Please listen, this is what the Lord told me.
2: ஆண்டவர் இதைத்தான் என்றதிலே சொன்னார், இதை காது கொடுத்து கேளுங்கள்.
1: You listen carefully to what all the other churches are preaching.
2: மற்ற எல்லா சபைகளிலேயும் எதை பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நீ கவனமாய் உற்று கேள்.
1: And the Lord took me through many churches.
2: தேவன் என்னை பல சபைகளுக்கு அழைத்து சென்றார்.
1: Allowed me to read books written by people in many groups.
2: அநேக குழுக்களிலே இருக்கிறவர்கள் எழுதின புத்தகங்களை வாசிக்கும்படியாய் தேவன் என்னை ஏவினார்.
1: Nowadays even on television there are Christian preachers and I listen to them. See, what are they preaching?
2: இன்றைக்கு டிவியிலேயும் அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் வந்து பிரசங்கிக்கிறார்கள். என்னதான் பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நான் கவனமாய் கேட்கிறேன்.
1: Because the Lord has told me to listen to what others are preaching.
2: மற்றவர்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்பதை கவனமாய் கேள் என்று ஆண்டவர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்.
1: And the Lord said,
2: அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னார்,
1: Now study the Bible and see the things in the Bible which they are not preaching.
2: இப்பொழுது அவர்கள் பிரசங்கிக்காத காரியங்கள் வேதத்திலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக நீ வேதத்தை நோக்கி பார்.
1: So I had already studied the Bible and it was very easy for me to find out the things which they are not preaching.
2: ஏற்கனவே நான் வேதத்தை நன்றாக கற்று அறிந்திருக்கிறபடியாலே ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுது எந்த காரியத்தை அவர் பிரசங்கிக்கவில்லை என்பதை கண்டுபிடிப்பது எனக்கு எளிதான ஒரு காரியமாய் மாறுகிறது.
1: And then that is I saw that that was my calling.
2: அதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் விளங்கிக் கொண்டேன்.
1: So I don't have to preach what 100 other people are already preaching.
2: ஏற்கனவே 100 பேர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நான் மீண்டும்மாய் பிரசங்கிக்க தேவையில்லை.
1: That is all right. It's okay.
2: அந்த பிரசங்கிக்கிற காரியங்களும் சரிதான், நல்லதுதான்.
1: If something is left out then something is missing and it gives a wrong picture.
2: ஆனால் அங்கே ஏதோ ஒன்று இழக்கும் பொழுது அங்கே காணப்படாமல் போகும் பொழுது தவறான ஒரு கருத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது.
1: Now I'm sure you all know what a jigsaw puzzle is, where a painting or a picture they may cut into various different shapes and sizes.
2: ஒரு படம், யானை படமோ சிங்கம் படமோ, அதை சிறு சிறு துண்டுகளாக அதை வெட்டி அதையெல்லாம் கலக்கி கொடுத்து விடுவார்கள். சிறு பிள்ளைகள் அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து ஒன்றாக சேர்த்து கடைசியிலே அந்த படம் அழகாக வர வேண்டும். அதுதான் ஜிக்ஸா பசல்.
1: Truth is like that.
2: சத்தியமும் அப்படித்தான் இருக்கிறது.
1: Think of you know the way the artists draw the face of Jesus.
2: இயேசுனுடைய முகத்தை ஒரு ஓவியன் வரையறதை எண்ணி பாருங்கள்.
1: There are some very beautiful paintings of the face of Jesus.
2: இயேசுனுடைய முகத்தை அழகழகாக பல ஓவியர்கள் வண்ணம் தீட்டி இருக்கிறார்கள்.
1: So think of a big painting of the face of Jesus made into a jigsaw puzzle with small pieces.
2: இயேசுனுடைய ஒரு படத்தை வரைந்த ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இப்பொழுது அதை ஜிக்ஸா பசலாக நீங்கள் இணைக்க வேண்டும்.
1: This is the whole truth.
2: இதுதான் முழு சத்தியம்.
1: And some people are taking certain pieces and putting it there.
2: சில ஜனங்கள் ஒரு சில துண்டுகளை எடுத்து அந்த இடத்திலே நேர்த்தியாய் வைக்கிறார்கள்.
1: But more than half the pieces are not there.
2: ஆனால் பாதிக்கும் அதிகமான துண்டுகள் அங்கே இல்லை.
1: They are there in the box but they are not putting it.
2: அந்த பெட்டியிலே அந்த துண்டுகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதை எடுத்து வைப்பதற்கு யாரும் இல்லை.
1: That means it's in the Bible but they don't preach it.
2: அதனுடைய பொருள் என்னவென்றால் வேதாகமத்திலே தான் இருக்கிறது, அதை எடுத்து பிரசங்கிப்பதற்கு யாரும் இல்லை.
1: Then what are they doing?
2: பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
1: They put one piece.
2: ஒரு துண்டை எடுத்து வைக்கிறார்கள்.
1: And then they take it out.
2: அதை எடுத்து விடுகிறார்கள்.
1: And put it back again.
2: மீண்டும் அதை வைக்கிறார்கள்.
1: Same piece.
2: அதே துண்டை தான் வைக்கிறார்.
1: Then another preacher will take it out and put it back again.
2: இன்னொரு பிரசங்கர் வருகிறார். அதில் ஏற்கனவே வைத்த துண்டுகளையும் எடுத்து அந்த பெட்டியிலே போட்டு திருப்பி அதே துண்டை எடுத்து வைக்கிறார்.
1: Few pieces are always being taken out and put back in every sermon.
2: ஆகவே ஒவ்வொரு பிரசங்கத்திலேயும் எடுக்கப்பட்ட துண்டுகளே திருப்பி வைக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது.
1: Half the face of Jesus you can't see.
2: இப்பொழுது இயேசுவினுடைய அந்த படத்திலே பாதி படம் பார்க்க முடியவே இல்லை.
1: So that is our calling.
2: அதுதான் நம்முடைய அழைப்பு.
1: To pick up these other pieces and put it.
2: மற்ற துண்டுகளை தேடி எடுத்து அதை அங்கே வைப்பது.
1: So that people can see the full face of what Jesus.
2: அப்பொழுது இயேசு எப்படிப்பட்டவர் என்கிறதான முழு படத்தையும் ஜனங்கள் பார்க்க முடியும்.
1: And many people through the years have tried to tell me, why don't you preach these other things?
2: அநேக பிரசங்கியார்கள் எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் ஏன் இந்த காரியங்கள்லாம் பிரசங்கிப்பதில்லை, ஏன் இதெல்லாம் விட்டு விடுகிறீர்கள் என்று என்னிடத்தில் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறார்கள்.
1: I'm not shaken by that because I know what God told me to do.
2: தேவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்பதை நான் கேட்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் சொல்லுகிற காரியத்தினாலே நான் அசைக்கப்படுவதில்லை.
1: If 100 people are taking one piece and putting it back, why should I be the 101st preacher to do the same thing?
2: 100 பிரசங்கியார்கள் ஒரே துண்டை எடுத்து எடுத்து வைத்து வைத்து எடுத்து வைக்கிறார்கள். 101வது ஆளாக நான் இருந்து கொண்டு ஏன் அதே துண்டை எடுத்து வைக்க வேண்டும்?
1: I want to pick up some the other pieces.
2: நான் வேறு துண்டுகளை எடுத்து நான் அங்கே வைக்க வேண்டும்.
1: Because so many people in our country and in Tamil Nadu have not seen the full picture of Jesus in the New Testament.
2: புதிய ஏற்பாட்டிலே இயேசுனுடைய முழு படத்தையும் நம்முடைய நாட்டிலேயும் நம்முடைய மாநிலத்திலேயும் अनेक ஜனங்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள்.
1: How much Jesus spoke against anger and lust and the love of money. You never hear these things.
2: எவ்வளவு தூரம் ஆண்டவர் கோபத்தை குறித்தும் பண ஆசை குறித்தும் இச்சையை குறித்தும் அதற்கு விரோதமாக பேசியிருக்கிறார் என்று அநேகர் சொல்லுவதே இல்லை.
1: Those pieces are always in the box.
2: இந்த துண்டுகள் எல்லாம் எப்பொழுதுமே பெட்டிக்குள்ளாகவே இருக்கிறது.
1: What are they talking about? They're talking about how God will bless you and love you and care for you and all.
2: தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார், எப்படி உங்களை அன்பு கூறுவார், எப்படி உங்களை பராமரிக்கிறார் என்றே பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: And even that love is misunderstood.
2: அந்த அன்பே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது.
1: No, you can talk about one side of love and forget the other side of love.
2: அன்பின் ஒரு பகுதியை மட்டும் பேசிவிட்டு மறு பகுதியை மறந்து விடலாம்.
1: If you had asked me when I was a young Christian.
2: நான் ஒரு இளம் கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது என்னை
1: baby Christian.
2: ஒரு கிறிஸ்தவ குழந்தை என்றது போல கிறிஸ்தவத்திலே ஒரு குழந்தையாய் நான் இருந்த பொழுது.
1: You know, even as a baby Christian you can know the father.
2: ஒரு குழந்தையாய் கிறிஸ்தவ குழந்தையாய் இருந்தும் தகப்பனை அறிந்து கொள்ள முடியும்.
1: See, I want to show you that in 1 John chapter 2.
2: ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம்.
1: I want you to see this.
2: நீங்கள் இதை பார்க்க முடியாய் விரும்புகிறேன்.
1: 1 John chapter 2.
2: ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம்.
1: And verse 12 to 14.
2: 12 முதல் 14 வசனங்கள்.
1: Here it speaks about three levels of the Christian life.
2: கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூன்று நிலைகளை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது.
1: First you are a child.
2: முதலாவது பிள்ளைகள்.
1: Then you spiritually a child.
2: ஆவிக்குரிய ரீதியிலே பிள்ளைகள்.
1: You may be 50 years old but you can be spiritually a child.
2: நீங்கள் 50 வயது நிறைந்த ஒரு மனிதராக இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பிள்ளைகளாகவே இருக்க முடியும்.
1: Then you grow up and you become spiritually a young man.
2: அதற்கு பிறகு வளர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் வாலிபர்களாய் மாறுகிறீர்கள்.
1: And then you grow up and spiritually you become a father.
2: அதற்கு பிறகு நீங்கள் வளர்ந்து ஆவிக்குரிய ரீதியிலே பிதாக்களாய் மாறுகிறீர்கள்.
1: Like God the Father.
2: பிதாவாகிய தேவனைப் போல.
1: You become a spiritual father to other people.
2: மற்ற ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறீர்கள்.
1: All these three people are mentioned in these three verses.
2: இந்த மூன்று நபர்களும் இந்த மூன்று வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
1: What is the main characteristic of these three people are also mentioned here.
2: இந்த மூன்று நபர்களினுடைய குணாதிசயமும் இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: There are two things written about each of them.
2: ஒவ்வொருவரை குறித்தும் இரண்டு இரண்டு காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள்.
1: When you are a child.
2: பிள்ளைகளாக இருக்கும் பொழுது.
1: What is the main thing you have?
2: உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான காரியம் என்ன?
1: Verse 12, your sins are forgiven.
2: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
1: Say praise God.
2: ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
1: My sins are forgiven and I'm going to have
2: என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நான் பரலோகத்துக்கு போகிறேன்.
1: That's good.
2: அது நல்லதுதான்.
1: I'm excited when somebody tells me that.
2: இதை யாராவது என்னிடத்தில் சொல்லும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன்.
1: Supposing an unbeliever is just converted today.
2: இன்றைக்கு தான் ஒரு அவிசுவாசி மனம் திரும்பி இருக்கிறார் என்று சொன்னால்.
1: And he tells me, you know, brother Zach, I found out my sins are all forgiven.
2: சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது.
1: Now I knew that 47 years ago in my life, but I'm excited when I hear that.
2: என்னுடைய வாழ்க்கையில 47 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அதை கேட்கும் பொழுது நான் பரவசம் அடைகிறேன்.
1: Supposing one day my 4-year-old son comes and says, Dad, you know, 2 multiplied by 2 is 4.
2: 4 வயது நிரம்பிய என்னுடைய மகன் ஒரு நாளிலே வந்து அப்பா உங்களுக்கு தெரியுமா 2 × 2 = 4 என்று சொன்னால்.
1: I said, really? I'm excited to hear that.
2: அதை கேட்பதற்கு நான் சந்தோஷம் அடைகிறேன்.
1: I knew that long ago but I'm excited that he found out.
2: எனக்கு எப்பொழுதோ தெரியும் ஆனால் இவன் இப்பொழுது தான் கண்டுபிடித்து இருக்கிறான் ஆகவே நான் சந்தோஷப்படுகிறேன்.
1: He must always be excited when somebody discovers my sins are forgiven.
2: யாராவது என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்பதை கண்டுகொண்டேன் என்று சொன்னால் உண்மையாலுமே நாம் குதூகலம் அடைய வேண்டும்.
1: The other thing that children know.
2: பிள்ளைகள் அறிந்திருக்கிற இன்னொரு காரியம்.
1: Verse 13 last part.
2: 13ஆம் வசனம் புதிய பகுதி.
1: Written unto you children because you know the father.
2: பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: So when can you start knowing the father?
2: பிதாவை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்?
1: From the day you are born again.
2: மறுபடியும் பிறந்த அந்த நாளிலே நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும்.
1: Little children.
2: சிறு பிள்ளைகள்.
1: They can know God as their father.
2: தேவனை தங்கள் பிதாவாக தகப்பனாக அறிந்து கொள்ள முடியும்.
1: You don't have to wait till you're believer for 20-30 years.
2: 20-30 aandugal viswasiyaga irundhan arindu kolla vendum endru kattayam illai.
1: Lord says in Hebrews 8:11, all shall know me from the least child to the greatest.
2: Siriyavan mudal periyavan varaikkum ellarum enni arindu kolluvargal endru Ebreyer 8th adhigaram 11th vasanathile vasikkiram.
1: From the smallest child to the most mature man, all can know me as father.
2: Siru pillai mudal valarndu mudirchi adainda manidhan varaikkum pidavaga ennai arindu kolla mudiyum.
1: He didn't say from the greatest to the least, he said from the least to the greatest.
2: Periyor varail mudal siriyor varai endru sollamal siriyor mudal periyor varai endru sollirukkar.
1: So every person the day he is born again, he must know God as his father.
2: Agave ovvoru manidhanum manam thirumbina andha naalilirundhu devanai than pidavaga arindu kolla vendum.
1: Go to another level.
2: அதற்கு பிறகு இன்னொரு நிலைக்கு கடந்து செல்கிறோம்.
1: And that is the level of fighting against sin and Satan.
2: பாவத்தின் விரோதமாகவும் பிசாசுக்கு விரோதமாகவும் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை.
1: That is the level of young men spiritually.
2: ஆவிக்குரிய ரீதியிலே வாலிபர்களுடைய நிலை இதுதான்.
1: It's not your age. You can be 70 years old and be a young man.
2: நீ இது வயது என்பது ஒரு காரியம் அல்ல. நீங்கள் 70 வயது நிரம்பியவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய வாலிபர்களாக இருக்கிறீர்கள்.
1: And what do the young people who are at that level of the spiritual life experience
2: and aavikure nilile irukkakoodiya inda vaalibarudaiya anubavam enna
1: two things
2: irandu kaaryangal
1: middle of verse 13 you have overcome Satan, the evil one.
2: 13th வசனம் மத்தியிலே வாலிபரே புல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You don't have to become a great spiritual father after 45 years you overcome Satan.
2: 45 ஆண்டுகள் கழித்து பெரிய ஆவிக்குரிய தகப்பனாய் மாறின பிறகுதான் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள்.
1: You can overcome Satan.
2: நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும்.
1: And the second thing written about them is
2: அவர்களை குறித்து எழுதப்பட்ட இரண்டாவது காரியம்
1: the last part of verse 14
2: 14th வசனத்தின் கடைசி பகுதி
1: you are strong
2: பலவான்களாய் இருக்கிறீர்கள்.
1: The word of God remains in you.
2: தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது.
1: That's why you have overcome Satan.
2: ஆகவே தான் நீங்கள் புல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள்.
1: So that is the next level of the Christian life where this baby has grown up and is eating solid food and becoming strong and muscular
2: ippozhudhu indha kulandai aavikuriya kulandiyanadu valarndhu ippozhudhu balamana aagaratai undu thasai ellam valimiyagi valimi petravanai maarugiran
1: you know little child you just 1 year old you just touch it and he falls off
2: siru kulandai oru vayadhu kulandai lesaaga thottale vilundhu vidum
1: but now this young child has become so muscular and strong that he can push you down
2: ippozhudhu urundu pirana thisaiyodu kuda nikkakoodiya valibanai ippozhudhu paarthal avanai asaikka mudiyadhu
1: I think if you are born again even for 2 years you should become like that.
2: நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே நீங்கள் அப்படிப்பட்ட உறுதியான வாலிபனாய் மாறிவிட முடியும்.
1: Strong 2 years after you're saved.
2: நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 ஆண்டுகளிலேயே நீங்கள் பலவானாய் மாற முடியும்.
1: Word of God abides in you.
2: தேவ வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கிறது.
1: I know that if you are wholehearted God can make you strong very quickly.
2: நீங்கள் முழு இதயமுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களை வெகு விரைவாக பலவானாய் மாற்ற முடியும்.
1: 3 years after I got to baptism the Lord said come out and serve me full time.
2: நான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 3 ஆண்டுகளிலே ஆண்டவர் என்னை பார்த்து வெளியே வா எனக்கென்று ஊழியம் செய் என்று கூப்பிட்டார்.
1: 3
2: ஆண்டுகள் தான்.
1: God can do that in your life.
2: தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய முடியும்.
1: You must really spend your time studying the scripture.
2: நீங்கள் உண்மையாலுமே வேத வசனங்களை வாசிக்கிறதிலே கற்றுக்கொள்ளுகிறதிலே நேரம் செலவு செய்ய வேண்டும்.
1: Then you must not stop there.
2: அங்கேயே நின்று விட கூடாது.
1: Then you have to go one step higher.
2: இன்னும் ஒரு படி மேலாக செல்ல வேண்டும்.
1: And you become a spiritual father.
2: இப்பொழுது ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறீர்கள்.
1: That may take a little longer.
2: அது சற்று அதிக நாட்கள் கடந்து பிடிக்கும்.
1: Maybe 10 15 years.
2: 10 அல்லது 15 ஆண்டுகள் ஆகும்.
1: Then by the time you're 35 or 40
2: ஆண்டுகள் ஆகும்
1: பொழுது you should be a spiritual father
2: நீங்கள் ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டும்
1: it requires time to become mature
2: முதிர்ச்சி அடைவதற்கு சற்று காலம் எடுக்கும்
1: and what is the characteristic of the father
2: பிதாக்களுடைய குணாதிசயம் என்ன
1: he doesn't say two things he says only one thing
2: இரண்டு காரியங்களை சொல்லவில்லை ஒரே ஒரு காரியம்
1: தான் he repeats it twice
2: ஆனால் அது இரண்டு முறை அவர் திரும்ப
1: சொல்கிறார் you know him who has been from the beginning verse 13
2: ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால என்று 13th வசனத்திலே பார்க்கிறோம்
1: 14 the same thing you know him who has been from the beginning
2: 14th வசனத்திலேயும் அதே காரியத்தை பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால என்று பார்க்கிறோம்
1: what does that mean
2: இதனுடைய பொருள் என்ன
1: who is the one who has been from the beginning
2: ஆதி முதல் இருந்தவர் யார்
1: the father
2: பிதா
1: so the children and the fathers both know the father
2: ஆகவே பிள்ளைகளும் பிதாக்களும் பிதாவை அறிந்திருக்கிறார்கள்
1: but in a different level
2: ஆனால் வித்தியாசமான நிலையிலே அறிந்திருக்கிறார்கள்
1: when you are a child you know the father in one way
2: நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தகப்பனை ஒரு விதத்தில் அறிந்திருக்கிறீர்கள்
1: as you grow up you know the father in a much deeper way
2: நீங்கள் வளரும் பொழுது தகப்பனை இன்னும் ஆழமான விதத்தில் அறிந்திருக்கிறீர்கள்
1: so there is you know to know god is endless
2: தேவனை அறிகிற அறிவு என்பது முடிவில்லாத ஒன்று
1: jesus called it eternal life to know god
2: தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு அழைத்தார்
1: so people sometimes ask me what are we going to do in heaven brother won't it be boring sitting in heaven
2: சில சமயத்திலே சிலர் நேரத்திலே வந்து பரலோகத்தில் என்னதான் செய்து கொண்டிருப்போம் நீண்ட காலமாக போர் அடிக்காதா என்னதான் செய்வோம் என்று கேட்பார்கள்
1: here there are so many exciting things to do in the world
2: உலகத்திலே பரவசமான பல காட்சிகள் இருக்கிறது பார்க்கலாம் செய்யலாம்
1: you think if this sinful world is so exciting can you imagine what heaven is like
2: பாவம் நிறைந்த உலகமே இவ்வளவு பரவசம் அளிக்க கூடியதா இருந்தால் பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா
1: but I know what I'm going to do in all eternity
2: ஆனா நித்தியத்திலே நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும்
1: I'm going to know god
2: நான் தேவனை அறிந்து கொள்ள போகிறேன் அதிகமாய்
1: know jesus
2: இயேசுவை அதிகமாய்
1: and where does it end
2: அது எங்கே முடிவுக்கு பெறுகிறது
1: eternal life
2: நித்திய ஜீவன்
1: to know god and jesus christ
2: தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன்
1: you think that's boring
2: அது போர் அடிக்குமா
1: that's because you don't know god properly now
2: இப்பொழுது நீங்கள் தேவனை சரியாக அறியாதபடியினாலே தான் அது சலிப்பு தட்டும் என்று எண்ணுகிறீர்கள்
1: I'll tell you a little bit of what my own experience has been even the last 2 or 3 years
2: கடந்த 2-3 ஆண்டுகளிலே என்னுடைய சிறிய அனுபவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்
1: my life has become so full of joy and excitement because I have concentrated on knowing God.
2: தேவனை அறிகிற காரியத்திலேயே நான் முழு மனதையும் செலுத்துகிறபடினாலே 2-3 ஆண்டுகளாக பரவசம் அடைந்திருக்கிறேன், எவ்வளவோ உற்சாகம் அடைந்திருக்கிறேன்.
1: And I say, Lord, this is wonderful.
2: ஆண்டவரே, இது அற்புதமா இருக்கிறது.
1: I can spend all eternity discovering you.
2: ஆண்டவரே, உம்மை கண்டுபிடிப்பதிலேயே நான் நித்தியம் முழுவதுமாய் கழித்து விட முடியுமே.
1: I don't need to preach.
2: நான் பிரசங்கிக்க தேவையில்லை.
1: To know God is so exciting.
2: தேவனை அறிவது என்பது அவ்வளவு குதூகலம் அடிக்கக்கூடியதாக இருக்கிறது.
1: How shall I compare it?
2: அது எப்படி நான் ஒப்பிட முடியும்?
1: It's more exciting than the most exciting television program you have seen.
2: நீங்கள் இதுவரை கண்ட மிகவும் பரவசம் அளிக்கக்கூடிய காட்சியை காட்டிலும் அதிக பரவசம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.
1: You know, whether it's Discovery Channel or some wonderful scientific picture, this is much more exciting.
2: Discovery Channel அல்லது மிகவும் அதிக உற்சாகம் அளிக்கக்கூடிய டிவி காட்சியை காட்டிலும் எவ்வளவோ பரவசம் அடைய செய்கிறதாக இருக்கிறது.
1: Because he is the one who created all those things which these fellows are showing.
2: இவர்கள் டிவியிலே உங்களுக்கு காண்பிக்கிறார்களே, அதெல்லாம் யார் படைத்தது? ஆண்டவர் படைத்தது தான் அதெல்லாம்.
1: All these wonderful things about how animals and all behave, they show.
2: எப்படி விலங்குகள் எல்லாம் காட்சி அளிக்கிறது, எப்படி நடக்கிறது, எப்படி போகிறது.
1: Can you imagine finally knowing the creator who made all this?
2: இவைகள் எல்லாம் படைத்த அந்த சிருஷ்டிகரை அறிந்து கொள்வது என்பது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
1: To know him who has been from the beginning.
2: ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்து கொள்கிறது.
1: To know God.
2: தேவனை அறிந்து கொள்வது.
1: I want to tell you.
2: நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: After you have learned to overcome sin and Satan.
2: பாவத்தையும் பொல்லாங்கனையும் மேற்கொள்ள நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு,
1: you can't jump to standard 3 before you go to the second level.
2: நீங்கள் இந்த இரண்டாம் நிலையை அடையாமல் மூன்றாம் நிலைக்கு செல்ல முடியாது.
1: You have to overcome Satan and know the word of God and be strong.
2: நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து பலவானாய் மாறி பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும்.
1: We have spoken much in the church about overcoming Satan, overcoming sin.
2: பிசாசை மேற்கொள்ளவதும் பாவத்தை மேற்கொள்ளதை குறித்து அதிகமாக சபையிலே நாம் பேசுகிறோம்.
1: Knowing the word of God.
2: தேவனுடைய வார்த்தையை எப்படி அறிந்து கொள்வது?
1: That's not enough.
2: அது போதாது.
1: We have to go on from there to know him who was from the beginning.
2: அங்கிருந்து நாம் ஆதி முதல் இருக்கிறவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: To know God as a father.
2: தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது.
1: So as I was saying, if you had asked me when I was a little child,
2: நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது,
1: you know God as your father?
2: தேவனை தகப்பனாக அறிந்திருக்கிறீர்களா?
1: Yes, do you know him as one who loves you?
2: ஆம், உங்களை நேசிக்கிறவரை அறிந்திருக்கிறீர்களா?
1: I know him as one who loves me so much that he sent his son to die for me.
2: தம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக மரிப்பதற்காக அனுப்பினபடினாலே அந்த அன்பு இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: But today if you ask me, how do I know that God loves me?
2: இன்றைக்கு தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால்,
1: I have come to know God in a better way than I knew him 47 years ago.
2: 47 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரை அறிந்த விதத்தை காட்டிலும் இப்பொழுது மேன்மையான விதத்திலே அவரை நான் அறிந்திருக்கிறேன்.
1: How do I know God loves me?
2: தேவன் என்னை நேசிக்கிறார் என்று எப்படி எனக்கு தெரியும்?
1: Yeah, Jesus died for me.
2: இயேசு எனக்காக மரித்தார்.
1: That's child level.
2: அது பிள்ளை என்ற நிலை.
1: How do I know that he loves me now?
2: இப்பொழுது என்னை அவர் எப்படி நேசிக்கிறார் என்று எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்?
1: He rebukes me.
2: இப்பொழுது அவர் என்னை கடிந்து கொள்கிறார்.
1: He corrects me.
2: அவர் என்னை திருத்துகிறார்.
1: And he disciplines me.
2: அவர் என்னை சிட்சிக்கிறார்.
1: You say, Brother Zach, does God discipline you even now?
2: சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களையும் இப்பொழுதும் ஆண்டவர் சிட்சிக்கிறாரா?
1: Yes.
2: ஆம்.
1: Why?
2: ஏன்?
1: Because I have not yet become fully like Jesus.
2: நான் இன்னுமாய் முழுமையாக இயேசுவை போல மாறவில்லை.
1: And I see some area where the Lord shows me that is not Christ like behavior.
2: இது கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு நடத்தை அல்ல என்று ஆண்டவர் இப்பொழுது சுட்டி காண்பிக்கிறார்.
1: It was not a Christ like thought you had in your mind.
2: இப்பொழுது உன்னுடைய மனதிலே எழுந்த அந்த சிந்தை கிறிஸ்துவுக்கு ஒத்த சிந்தை அல்ல.
1: In the beginning we are only thinking of sexual thoughts as bad.
2: ஆரம்ப காலங்களிலே பாலியல் சம்பந்தமான சோதனைகள் வரும்பொழுது மட்டுமே அது கெட்ட சிந்தை என்று நாம் எண்ணுகிறோம்.
1: We overcome that.
2: நாம் அதை மேற்கொள்ளுகிறோம்.
1: And then we discover other type of thoughts which are not Christ.
2: அதற்கு பிறகு இப்பொழுது கிறிஸ்துவுக்கு ஒத்திராத வேறு சில சிந்தைகள் வருகிறதை பார்க்கிறோம்.
1: Where selfishness.
2: அங்கே சுயநலம்.
1: Where I'm thinking only of myself.
2: என்னை குறித்தே நான் எண்ணிக்கொண்டிருப்பது.
1: Or I said something without consideration for the other person's feelings.
2: மற்ற நபருடைய உணர்வுகளை புரிந்துகொள்ளாமல் நான் ஒன்றை சொல்லிவிடுவது.
1: So we must not just think of dirty thoughts as the only bad thoughts we have.
2: அசுத்த எண்ணங்கள் மட்டுமே கெட்ட எண்ணங்கள் என்று நாம் எண்ண கூடாது.
1: You know, judgmental thoughts of other people.
2: மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடிய சிந்தைகள்.
1: When God has not called us to be the judge.
2: நம்மை தேவன் நியாயாதிபதியாக அழைக்காமல் இருக்கும்போது அப்படி என்ன கூடிய சிந்தைகள்.
1: Initially we stop judging them with our tongue.
2: ஆரம்பத்திலே நாம் நம்முடைய நாவினாலே மற்றவர்களை நியாயந்திருப்பதை நிறுத்தி விடுகிறோம்.
1: So if you haven't stopped that, that's the first level you must start.
2: அதுவே நிறுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த நிலையிலே ஆரம்பிங்கள். முதலாவது வாயினாலே நான் நியாயந்திருப்பதை நிறுத்தி விடுங்கள்.
1: Once you finish with that,
2: அதை நீங்கள் முடித்த பிறகு,
1: then you go to a higher class.
2: இன்னும் மேலான வகுப்புக்கு செல்கிறீர்கள்.
1: Where you stop judging them even in your thoughts.
2: உங்களுடைய சிந்தையிலே கூட ஒருவரை நியாயந்தீர்க்க நீங்கள் மறுக்கிறீர்கள்.
1: No, I'm not to judge them because God is
2: நான் அவர்களை நியாயந்தீர்க்க கூடாது. தேவன் தான் என்னுடைய நியாயாதிபதி.
1: Now very few believers come to that level because they haven't passed the earlier level of stopping judging with their tongue.
2: நான் தங்களுடைய நாவினாலே மற்றவர்களை நியாயந்தீர்க்கிற காரியத்தை அவர்கள் நிறுத்தாதபடினாலே அந்த நிலையிலேயே இருந்து மேலே வராதபடினாலே மேலான நிலையில் அவர்கள் இல்லை.
1: I'll tell you the Christian life is an endless growth.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முடிவில்லாத ஒரு வளர்ச்சியான வாழ்க்கையா இருக்கிறது.
1: Overcoming dirty sexual thoughts is almost first second standard lesson.
2: அசுத்தமான பாலியல் சம்பந்தமான எண்ணங்களை மேற்கொள்வது என்பது முதலாம் வகுப்பு அல்லது இரண்டாம் வகுப்பு நிலை.
1: Really fight the battle there.
2: அங்கேயே உண்மையாலுமே நாம் இந்த போராட்டத்தை செய்து ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: Overcoming anger is only second third standard.
2: கோபத்தை மேற்கொள்வது என்பதும் கூட இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு கொத்த நிலை. அங்கே உண்மையாலுமே நாம் போராடி அங்கே ஜெயிக்க வேண்டியதா
1: இருக்கிறது.
2: அதற்கு பிறகு தேவன் நமக்கு காண்பிக்கக்கூடிய மற்ற காரியங்களை நாம் உணர்வோம். கொஞ்சம் தன்னலம்,
1: a little spiritual pride where you for few seconds you took the glory to yourself.
2: ஒரு சில வினாடிகள் அந்த மகிமை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், ஆவிக்குரிய பெருமை.
1: Only for a few seconds.
2: ஒரு சில வினாடிகள் மட்டுமே.
1: You took that glory to yourself.
2: அந்த மகிமையை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டீர்கள்.
1: Then you repented, oh God, I
2: can't. ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்பி விடுகிறீர்கள். ஆண்டவரே எல்லா மகிமையும் உமக்கு தான் சொந்தம்.
1: Gradually you find that you are immediately alert whenever you try to take any honor for yourself.
2: கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த கணத்தை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள வரும்பொழுது உஷாராகி விடுகிறீர்கள்.
1: Many believers don't even think about these things.
2: அநேக விசுவாசிகள் இதைக் குறித்து எண்ணி கூட பார்ப்பதில்லை.
1: They are seeking so much honor and all that and they don't even get convicted about it.
2: அவர்கள் எவ்வளவோ கணத்தை தங்களுக்கென்று பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனாலும் அதைக் குறித்து கொஞ்சம் கூட உணர்த்தி வைக்கப்படாமலே இருக்கிறார்கள்.
1: I don't criticize them.
2: அவர்களை நான் குறை கூற மாட்டேன்.
1: I see it's like small children do so many wrong things, we don't take it seriously.
2: சிறு பிள்ளைகள் எவ்வளவு தவறான காரியங்களை செய்கிறார்கள் அதை நாம் சீரிய முறையில் எடுத்துக் கொள்வதில்லை.
1: You know, like if a 1 year old child is dirtying its pants, it's not a serious thing.
2: ஒரு வயது குழந்தை ட்ரவுசர் அணிந்திருக்கிறது அதிலேயே ஒண்ணுக்கு போய்விட்டது என்று சொன்னால் அதை நாம் சிறிய தவறாக எடுத்துக் கொள்வதில்லை.
1: If the 20 year old man is still wetting his pants, that's pretty serious.
2: ஆனால் 20 வயது நிரம்பிய ஒரு மனிதன் தன்னுடைய பேண்டை நனைத்துக் கொண்டால் அது சீரியஸான காரியம்.
1: So I say if you are 1 year old only in the Lord and you do some of these stupid things, it's okay.
2: ஆண்டவருக்குள்ளாக உங்களுக்கு ஒரு வயது தான் ஆகி இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட புத்தியனமான காரியங்களை செய்தால் பரவாயில்லை.
1: But if you are 20 years old and you are still doing that.
2: ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 20 வயதாகி இன்னும் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருந்தால்
1: it's pretty serious.
2: அது சீரியஸான ஒரு காரியம்.
1: Most believers are like that.
2: ஆனால் அநேக விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறார்கள்.
1: 20 30 years old and they are still wetting their pants.
2: 30 ஆண்டுகளாக இன்னுமாய் தங்களுடைய பேண்டை நனைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And the pastor also is wetting his pants, so he can't teach anybody how to stop it.
2: பாஸ்டரே தன்னுடைய பேண்டை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி மற்றவர்களை நிறுத்த முடியாது, சொல்லி கொடுக்க முடியும், போதிக்க முடியும்?
1: He also loses his temper. He also shouts at his wife and
2: அவரும் கோபப்படுகிறார், மனைவியை பார்த்து சத்தம் போடுகிறார், திட்டுகிறார்.
1: How can he teach other people not to wet their pants?
2: மற்றவர்களுக்கு எப்படி பேண்டை நினைக்க வேண்டாம் ஒன்று கடித்து என்று சொல்லாமல் இருக்க முடியும்?
1: But what I want to say to you, my brothers and sisters.
2: ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்
1: என்றால் Think of all the things that are written in the Bible which nobody else is preaching.
2: மற்றவர்கள் பிரசங்கிக்காத காரியங்கள், வேதத்திலே உள்ள காரியங்களை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
1: Some of the wonderful things that you have heard in this church in the last so many years.
2: கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக சில அற்புதமான காரியங்களை இந்த சபைகளிலே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
1: You travel all over this country and you won't hear it anywhere else.
2: நீங்கள் நாடு முழுவதுமாய் பிரயாணம் செய்து பாருங்கள், மற்ற இடங்களிலே கேட்பதே அரிதா இருக்கும்.
1: Your responsibility is greater.
2: கேட்கிற உங்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது.
1: You know, I've said in our own church in Bangalore.
2: பெங்களூர்ல உள்ள என்னுடைய சபையிலே சொல்லியிருக்கிறேன்.
1: Do you know that we are in danger of becoming the biggest Pharisees in India?
2: இந்தியா தேசத்திலே மிகப்பெரிய பரிசேயர்களாய் மாறக்கூடிய அபாயத்திலே நாம் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன்?
1: Because we are preaching the highest standard of holiness.
2: ஏனென்றால் நாம் பரிசுத்தத்தை குறித்ததான உயர்ந்த தரத்தை நாம் போதிக்கிறோம்.
1: The higher the standard of holiness we preach, the bigger the danger of being a Pharisee.
2: எந்த அளவுக்கு உயர்ந்த பரிசுத்தத்தின் தரத்தை நாம் பிரசங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக பரிசேயத்தனமாய் மாறுவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கிறது.
1: The more you know the truth, the more your responsibility before God.
2: எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது.
1: So we have to know the Father not only as one who loved us so much that he gave his son to die for us.
2: தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக மரிக்கும்படி ஒப்புக்கொடுத்த தேவனுடைய அந்த அவ்வளவு பெரிய அன்பை அறிந்து கொள்வது மட்டுமல்ல.
1: But one who loves us so much that he will discipline us and punish us for some small mistake.
2: சிறு தவறுக்காக கூட நம்மை சிட்சித்து ஒழுங்குபடுத்தி கண்டிக்கக்கூடிய அந்த அன்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மெச்சிக்கொள்ள வேண்டும்.
1: See Revelation 3:19.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனம்.
1: Revelation 3:19.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனம்.
1: those whom I love I reprove and discipline.
2: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன்.
1: What is the Lord do to those he loves?
2: தாம் நேசிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்?
1: He does two things to them.
2: இரண்டு காரியங்கள்.
1: He corrects them strongly.
2: அவர்கள் கடிந்து கொண்டு கொள்கிறார்.
1: And disciplines them.
2: சிட்சிக்கிறார்.
1: It's just like we deal with our children.
2: நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுபோல.
1: We speak strongly to them.
2: கண்டிப்பாய் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோம்.
1: See, if you raise your voice when you speak to your child, that's not anger.
2: சில சமயத்திலே பிள்ளைகளிடத்திலே பேசுகிறோம், அது சத்தத்தை உயர்த்தி நாம் சில காரியங்களை சொல்கிறோம், அது கோபம் அல்ல.
1: Some parents get a bit convicted, oh, I sometimes raise my voice at my child.
2: சில பெற்றோர்கள் தாங்களாக ஐயோ பிள்ளைகளிடத்திலே சத்தத்தை உயர்த்தி பேசிவிட்டனே என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வு அடைகிறார்கள்.
1: You have to speak sometimes raising your voice, that is not anger.
2: சில சமயத்திலே சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டியதா இருக்கிறது, அது கோபம் அல்ல.
1: See, for example, if somebody is standing 100 feet away,
2: யாராவது ஒருவர் 100 அடிக்கு தூரத்திலே நின்று கொண்டிருக்கிறார், நிறைவேற்றிக் கொள்வார். நான் சத்தம் போட்டு
1: கூப்பிடுறேன்,
2: சகோதரர் வின்சென்ட்.
1: I'm not angry.
2: நான் கோபப்படுவதில்லை.
1: He's so far away, that's why I'm saying it.
2: அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறபடினாலே நான் சத்தம் போட்டு கூப்பிடுகிறேன்.
1: Have you seen sometimes children can sit 2 feet away but in their mind they are many miles away?
2: சில சமயத்தில் பிள்ளைகள் 2 அடிக்கு அருகாமையிலே தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், தங்களுடைய மனதிலே 100 அடி தூரத்திலே இருப்பார்கள்.
1: All children are like that.
2: எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறார்கள்.
1: Tell them drink your milk.
2: பால் குடிப்பா.
1: Can't hear, so many miles away.
2: கேட்கவில்லை, அவர்கள் எத்தனையோ மைலுக்கு அப்பால் மனதிலே போய் விட்டார்கள்.
1: Drink your milk.
2: பால் குடிப்பா.
1: Can't hear.
2: கேட்கவில்லை.
1: Drink your milk.
2: Hey, பால் குடி.
1: Okay.
2: சரி சரி என்ன குடித்து விடுவார்கள்.
1: It's not anger. It's not anger.
2: அது கோபம் அல்ல.
1: In his mind he was sitting 1 mile away. He couldn't hear you.
2: மனதிலே 1 மைலுக்கு அப்பால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் பேசுகிறது காதுக்குள்ளே போகவில்லை.
1: So don't

0: அவர்களை நேசிக்கிறபடினாலே.
1: That is another side of that coin of love.
0: இந்த அன்பின் நாணயத்தின் மறுபக்கம் தான் இது.
1: That like he loved you to send his son to die for you on the cross.
0: உங்களுக்காக சிலுவையில் மரிக்கும்படியாய் தம்முடைய குமாரனை அனுப்பக்கூடிய அந்த அன்பு.
1: He loves you so much that he wants to remove all sin from your life.
0: அதே அன்பு தான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் நீக்குவதற்கு முயற்சிக்கிறது.
1: See Hebrews chapter 12.
0: எபிரேயர் 12வது அதிகாரம்.
1: Verse 6.
0: ஆறாம் வசனம்.
1: Those whom the Lord loves he disciplines and he scourges every son whom he receives.
0: கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து என்று நாம் பார்க்கிறோம். எந்த மகனையும் தண்டிக்கிறார், தாம் சேர்த்துக் கொள்கிற மகன்.
1: What is the word there in Tamil? I don't know, but in English it says he scourges every son whom he receives.
0: தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார்.
1: You know, in English the word scourge,
0: ஆங்கிலத்திலே scourge என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது.
1: That is a leather whip with which they whip Jesus.
0: சாட்டை எடுத்து இயேசுவை அடித்தார்களே, தோளினால் செய்யப்பட்ட சாட்டை, அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: It's like if I take out my belt and hit my child, that is scourging.
0: என்னோட பெல்ட்டை கழற்றி பிள்ளைகளை அடிக்கிறேனே, அதுதான் அந்த தண்டிக்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: I have done that.
0: நான் இதை செய்திருக்கிறேன்.
1: Because God does that to me.
0: தேவன் அதை எனக்கு செய்திருக்கிறபடியால்.
1: To whom does God do it?
0: யாருக்கு தேவன் அதை செய்கிறார்?
1: What is read in your Bible?
0: உங்களுடைய வேதத்திலே வாசித்து பாருங்கள்.
1: Every single son and daughter.
0: எந்த மகனையும் எந்த மகளையும்.
1: That word son includes daughter also.
0: மகன் என்கிற வார்த்தை மகளையும் சேர்த்து சொல்கிறது.
1: It doesn't say most of them.
0: அதிலே அதிகமான பேர்கள் இடத்தில் என்றால்.
1: Every one of them.
0: அதிலே இருக்கிற ஒவ்வொருவரையும்.
1: And if you don't get this discipline verse 8 then you are not really a child of God.
0: இந்த சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லை.
1: How do I know I am a child of God?
0: நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி எனக்கு தெரியும்?
1: You may say many many ways.
0: பல பல வழிகளில் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லலாம்.
1: 5 years ago I asked Jesus to come into my heart.
0: 5 வருடங்கள் முன்பாக இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று நான் கேட்டேன்.
1: You ask me brother Zach how do you know you're a child of God?
0: சகோதர ஜாக் அவர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்டால்.
1: The Lord takes out his belt and hits me.
0: தேவன் தம்முடைய பெல்ட்டை எடுத்து என்னை அடிக்கிறார்.
1: Oh that's how you know you're a child of God.
0: இப்படித்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அறிகிறீர்களா?
1: That's what it says here.
0: இங்கே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: He never hits me without a reason.
0: எந்த காரணமும் இல்லாமல் அவர் என்னை அடிப்பதில்லை.
1: I am a foolish father sometimes by mistake I punish my children without a reason.
0: காரணமே இல்லாமல் சில சமயங்களிலே என்னுடைய பிள்ளைகளை புத்தியனமான தகப்பனாக இருந்து அடித்திருக்கிறேன்.
1: It says here.
0: இங்கே பார்க்கிறோம்.
1: Earthly fathers disciplined us as they thought best.
0: தாங்கள் மேன்மையானது என்று எண்ணினபடியாய் இந்த பூமிக்குரிய பிதாக்கள் தண்டித்திருக்கிறார்கள், சிட்சித்திருக்கிறார்கள்.
1: But not God. God is not like that.
0: ஆனால் தேவன் அப்படி அல்ல.
1: God disciplines us perfectly.
0: தேவன் நம்மை பூர்ணமான விதத்திலே அவர் நம்மை சிட்சிக்கிறார்.
1: Even earthly fathers verse 10 they disciplined us according to what they thought best.
0: பூமிக்குரிய தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம்
1: சிட்சித்தார்கள்.
0: ஆனாலும் தவறுகளை செய்கிறார்கள்.
1: But when God disciplines it says.
0: ஆனால் அங்கே பார்க்கிறோம் தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது.
1: It's always that we can share his holiness.
0: அந்த பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் அதை நம்மை சிட்சிக்கிறார்.
1: You need to understand what sharing his holiness is.
0: அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாகுவது என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Supposing your father owns 100 lakhs worth of 1 crore or 10 crores worth of property.
0: 1 கோடி அல்லது 10 கோடி ரூபாய் பெருமானமுள்ள சொத்தை உங்கள் அப்பா வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
1: And you are just 2 or 3 children.
0: உங்களுக்கு 2 3 பிள்ளைகள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: So the father has decided he's going to share 3 crores with each of you.
0: உங்கள் ஒவ்வொருவருக்கும் 3 கோடி ரூபாய் கொடுப்பதாக பிரித்து கொடுப்பதாக தீர்மானிக்கிறார்.
1: Are you interested in getting that?
0: அதை பெற்றுக் கொள்வதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா?
1: What do you think?
0: என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
1: Don't try and act spiritual, just tell me the truth.
0: ரொம்ப ஆவிக்குரியல் போல நடந்து கொள்ள வேண்டாம், உண்மையா என்ன நினைக்கிறோம் அதை சொல்லுங்கள்.
1: Yeah, you want it.
0: உங்களுக்கு தேவைதான்.
1: I would be happy to get it because I can use it in so many good ways.
0: நான் அந்த 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொள்ள நான் விரும்புவேன் என்றால் பல விதங்களில் அதை நான் பயன்படுத்தலாம்.
1: For the glory of God.
0: தேவ மகிமைக்காக.
1: So now this sharing his holiness is just like some rich father giving me his property.
0: ஒரு ஐஸ்வர்யவானாக தகப்பன் தன்னுடைய சொத்தை பங்கிட்டு கொடுப்பது போல தான் இங்கேயும் இந்த பரிசுத்தத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார்.
1: This 3 crores your father gives you will disappear after some time.
0: இந்த 3 கோடி ரூபாய் உங்கள் தகப்பன் கொடுக்கிறாரே அது கொஞ்ச நாட்களிலே மறைந்து விடும்.
1: Or when you die it will go.
0: அல்லது நீங்கள் மரிக்கும் போது அதோடு கூட அதுவும் நீங்கி விடும்.
1: Inheritance my heavenly father gives me.
0: ஆனால் என்னுடைய பரலோக பிதா எனக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம்.
1: He says he wants to share his holiness with me.
0: அவர் என்னோடு கூட அந்த பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார்.
1: Your father will not share his inheritance with all the servants who work in his house.
0: தன்னுடைய வீட்டிலே வேலை செய்யற எல்லா வேலைக்காரளோடும் கூட தன்னுடைய சொத்தை உங்களுடைய தகப்பன் பங்கிட மாட்டார்.
1: All he may own a factory and all the workers in his factory will not

0: get a share.
1: அல்லது உங்கள் தகப்பன் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தால் அங்கே உள்ள எல்லா வேலையாளர்களுக்கும் அந்த பங்கு கிடைக்காது.
0: He shares it only with his children.
1: தம்முடைய பிள்ளைகளிடத்திலே தான் அதை பங்கு
0: வைக்கிறார். God does not share his holiness with all the millions of angels.
1: தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கோடிக்கணக்கான தூதர்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பதில்லை.
0: He shares it with his children.
1: தம்முடைய பிள்ளைகளோடு கூட அதை பகிர்ந்து கொடுக்கிறார்.
0: I want a share in that.
1: அதிலே எனக்கும் ஒரு பங்கு தேவை.
0: I want a share in that more than any inheritance that I can get from any earthly father.
1: இந்த பூமிக்குரிய தகப்பனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சுதந்திரத்தை காட்டிலும் இந்த சுதந்திரம் எனக்கு வேண்டும்.
0: Do you want that inheritance from your father?
1: இந்த சுதந்திரம் உங்களுக்கு பரலோக பிதாவினிடத்திலிருந்து தேவைப்படுகிறதா?
0: You can only get it if you allow him to discipline you.
1: அவர் உங்களை சிட்சிக்கும்படியா நீங்கள் அனுமதிக்கும் பொழுது மட்டுமே அது உங்களுக்கு கிடைக்கும்.
0: That's what it says.
1: அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: All discipline verse 11 now is very painful, not joyful.
1: எந்த சிட்சியும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்.
0: But afterwards it will reproduce the peaceful fruit of righteousness.
1: பிற்காலத்திலே அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
0: It will not produce the peaceful fruit of righteousness in everybody.
1: ஆனால் எல்லாரிடத்திலேயும் அது நீதியாகிய சமாதான பலனை
0: You read it. Only for those who allow themselves to be trained by it.
1: இந்த சிட்சியினாலே தாங்கள் பழகினவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இது பலனை கொடுக்கும்.
0: See, if I punish my child,
1: என்னுடைய மகனை நான் தண்டிக்கிறேன்.
0: He can become so bitter.
1: அவன் என் மீது கசப்புள்ளவனாய் மாறிவிடுவான்.
0: Just waiting till I'm 18 years old, I'm going to run away from this house.
1: 18 வயது எப்பொழுது எனக்கு ஆகும், இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறேன் என்று காத்து கொண்டிருக்கிறான்.
0: Such children will get nothing.
1: அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடைக்காது.
0: But like we heard,
1: நாம் கேட்டது போல,
0: that you beat that child,
1: நீங்கள் குழந்தையை அடிக்கும் பொழுது,
0: he comes and hugs you and says,
1: அந்த குழந்தை வந்து உங்களை கட்டி கொள்கிறது அப்பா என்று அரவணைத்துக் கொள்கிறது.
0: I have punished all my four sons.
1: என்னுடைய நான்கு மகன்களையும் நான் தண்டித்திருக்கிறேன்.
0: And they all love me today. They all call me their hero.
1: இன்றைக்கு அந்த நான்கு பேரும் என்னை நேசிக்கிறார்கள். தங்களுடைய கதாநாயகனாக என்னை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: He said, we want to bring up our children the way you brought us up.
1: நீங்கள் எங்களை வளர்த்தது போலவே நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
0: When they were getting the punishment, they didn't say those words.
1: ஆனால் அந்த தண்டனை அவர்களுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லவில்லை.
0: You see, I always used to pray with my children after punishing them.
1: நான் என்னுடைய பிள்ளைகளை தண்டித்த பிறகு அவரோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருந்தேன்.
0: We you have not only done something wrong, we have hurt the Lord by what you did.
1: நீங்கள் ஏதோ தவறு செய்தது மட்டுமல்ல, நான் நீங்கள் செய்த காரியத்தினாலே தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறீர்கள்.
0: I have to punish you because the Lord told me to do that.
1: தேவன் இதை செய்து செய் என்று சொன்னபடியாலே நான் உங்களை தண்டிக்க வேண்டியதாக இருக்கிறது.
0: I don't like to do it.
1: நான் அதை செய்வதில் எனக்கு பிரியமில்லை.
0: But the Bible says that's the way. So I do it.
1: அப்படி தான் செய்ய வேண்டும் என்றால் நான் செய்தானாக வேண்டும்.
0: Now let's pray.
1: இப்பொழுது நாம் ஜெபிப்போம்.
0: So I'll pray.
1: நான் ஜெபிப்பேன்.
0: Sometimes once I say, okay, now you pray.
1: ஒரு முறை ஒரு மகனை இப்பொழுது நீ ஜெபி என்று சொன்னேன்.
0: And one of them will say, I don't feel like praying now.
1: இப்பொழுது நான் ஜெபிப்பது போல எனக்கு உணர்வு இல்லை என்று சொல்லிவிட்டான்.
0: I say, okay, don't pray.
1: சரி, பரவாயில்லை, கவலைப்படாதே.
0: But today,
1: ஆனால் இன்றைக்கு,
0: we are very thankful.
1: நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: So it will be like that. All of you got small children.
1: சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்.
0: Don't be afraid to correct them, punish them.
1: அவர்களை கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் நீங்கள் ஒரு காலம் நீங்கள் அதிலே தயக்கம் காட்ட வேண்டாம்.
0: 15 years later,
1: 15 ஆண்டுகள் கழித்து,
0: 20 years later,
1: 20 ஆண்டுகள் கழித்து,
0: they will thank you.
1: அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்வார்கள்.
0: Because children don't know what's good for them.
1: ஏனென்றால் பிள்ளைகளுக்கு தங்களுக்கு எது நல்லது என்று தெரியாது.
0: Even in earthly things.
1: பூமிக்குரிய காரியங்களிலே கூட.
0: Some of our children may say, oh, I don't want to study.
1: நம்முடைய சில பிள்ளைகள் எனக்கு படிப்பதற்கே பிடிக்கவில்லை என்று
0: சொல்வார்கள்.
1: எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் கால்பந்து விளையாடி கொண்டே இருக்க வேண்டும் அல்லது கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்க வேண்டும்.
0: What you got to do with such children?
1: அப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: You got to say, sorry. You got to sit down and study.
1: நீ உட்கார்ந்து இப்பொழுது படிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.
0: Whether you like it or not, you got to sit down and study.
1: உனக்கு பிடிக்கதோ பிடிக்கவில்லையோ உட்கார்ந்து படிக்க வேண்டும்.
0: You have to get a job one day and support yourself.
1: ஒரு நாளிலே நீ வேலைக்கு சென்று உன்னை நீயே தாங்கிக் கொள்ள வேண்டும்.
0: You can't support yourself just by playing cricket and football.
1: கிரிக்கெட்டும் கால்பந்தும் விளையாடி கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் விளையாடி கொண்டே நீ ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து உன்னை தாங்கிக் கொள்ள முடியாது.
0: Only one or two people who become great cricketers and football.
1: அப்படி விளையாடுகிறவர்களே ஏதோ ஆயிரத்தில் ஒருவர் ரெண்டு பேர் தான் கால்பந்து ஆட்ட வீரர்களாய் கிரிக்கெட் வீரர்களாய் மாறுகிறார்கள்.
0: We can't, you may not be so good.
1: நீ அந்த அளவுக்கு திறமை உள்ளவனா இல்லாமல் இருக்கலாம்.
0: You can't earn your living like that. You got to sit down and study.
1: நீ படிப்புக்கு அப்படி நீ சம்பாதிக்க முடியாது, நீ உட்கார்ந்து படிக்க வேண்டும்.
0: The parents must take the time to sit down with them and say, now listen, they open up your book now.
1: பெற்றோரும் பிள்ளைகளிடத்தில் உட்கார்ந்து இப்பொழுது உன்னுடைய புத்தகத்தை திற என்று உட்கார வேண்டும்.
0: If you are not willing to take those pains with your children,
1: உங்கள் பிள்ளைகளிடத்திலே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாம் ஏன் பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால்,
0: I believe that you are depriving your children of something good.
1: பிள்ளைகளுக்கு நன்மையாய் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் அவர்களுக்கு தவிர்த்து விடுகிறீர்கள், தடை
0: செய்கிறீர்கள்.
1: தகப்பனாய் இருக்கிற நீங்கள் அவர்களோடு கூட கண்டிப்புள்ளவர்களாயிருங்கள்.
0: We have to be kind and strict.
1: நீங்கள் தயவாயும் கண்டிப்பாயும் இருக்க வேண்டும்.
0: See, it says in Romans chapter 11.
1: ரோமர் 11 அதிகாரத்திலே
0: when we talk about God is a very loving father
1: தேவன் ஒரு அன்பான தகப்பன் என்று நாம் பேசும்பொழுது
0: we are not afraid of him
1: நாம் அவரை பார்த்து பயப்படுவதில்லை
0: we are not afraid of him not because he just gives us chocolates all the time
1: அவர் எப்பொழுதே நமக்கு சாக்லேட்டே கொடுத்து கொண்டிருக்கிறபடியாலே நாம் பயப்படாமல்
0: he disciplines us
1: அவர் நம்மை சிட்சிக்கிறார்
0: see Romans 11 verse 22
1: ரோமர் 11 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனம்
0: behold then the kindness and the severity of God
1: ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார்
0: behold means look carefully at it
1: ஆகையால் என்று சொன்னால் கவனமாய் இதை கண்ணோக்கி பாருங்கள்
0: look carefully at how kind God is
1: தேவனுடைய தயவு எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கி பாருங்கள்
0: now we spent number of sessions looking how kind God is
1: தேவன் எவ்வளவு தயவுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு எத்தனையோ கூட்டங்களில் நான்
0: பேசியிருக்கிறேன் there is only one side of the coin
1: அது நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டும்தான்
0: now let us turn the other side now
1: இப்பொழுது நாணயத்தின் மறுபக்கத்துக்கு திருப்புவோம்
0: it says look carefully at how strict God is
1: தேவன் எவ்வளவு கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை கண்ணோக்கி பாருங்கள்
0: are you afraid of that
1: அதை குறித்து பயப்படுகிறீர்களா
0: If you are a baby you are afraid.
1: நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால் குழந்தைகளாக இருந்தால் பயப்படுவீர்கள்.
0: I'll tell you my experience.
1: என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
0: Sometimes
1: சில சமயங்களிலே
0: I'm down in bed with a fever or some sickness.
1: நான் படுக்கையிலே ஏதோ ஒரு வியாதி வந்து அல்லது ஜுரம் வந்து படுத்து கொண்டிருப்பேன்.
0: I say this may be a discipline from God. I don't know.
1: எனக்கு தெரியவில்லை இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கண்டிப்பாய் இருக்கலாம் சிச்சையா இருக்கலாம்.
0: It may not be.
1: அல்லது இல்லாமலும் இருக்கலாம்.
0: Maybe because there's a flu in the town that I got it.
1: ஒரு தொற்று வியாதி இந்த ஊரிலே வந்தபடினால அந்த ஜுரம் என்னையும் தொட்டு கொண்டு விட்டது.
0: Many times it could be that also.
1: அநேக சமயங்களிலே அப்படியும் இருக்கலாம்.
0: Maybe 70% of the time.
1: 70% நேரம் அது இந்த காரணத்தினால இருக்கலாம்
0: 20-30% of the time it may be a discipline also
1: 20 அல்லது 30% நேரங்களிலே அது தேவனுடைய கண்டிப்பாய் சிட்சியாய் இருக்க முடியும்
0: but if it is a discipline god will tell us
1: அது ஒரு சிட்சியா இருக்குமேயானால் தேவன் அதை நமக்கு உணர்த்தி சொல்வார்
0: don't think every time you get a fever it's a discipline
1: எப்பொழுது பார்த்தாலும் ஜுரம் வந்தாலும் அது தேவனுடைய சிட்சை என்று எண்ண வேண்டாம் இல்லை
0: may 70-80% of time it may be just because of things in the air
1: 70-80% நேரங்களிலே அந்த வாயுமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளினாலே உங்களுக்கு உடல்நலம் குறைவாக இருக்கலாம்
0: you shouldn't condemn yourself
1: உங்களை நீங்களே குற்றப்படுத்த கூடாது
0: i have this practice
1: எனக்கு இந்த ஒரு பழக்கம்
0: இருக்கு whenever i'm sick or got a fever
1: எப்பொழுதெல்லாம் எனக்கு வியாதி வருகிறதோ ஜுரம் வருகிறதோ ஆண்டவரே
0: is this a discipline
1: இது உம்மிடத்திலே வரக்கூடிய சிட்சையா
0: did i do something wrong which i don't know
1: எனக்கு தெரியாமல் ஒரு தவறை செய்து விட்டேனா
0: please show me
1: எனக்கு காண்பி மாண்டவரே
0: sometimes the lord shows me
1: சில சமயத்தில் தேவன் அதை எனக்கு காண்பிக்கிறார்
0: yeah 3-4 days ago
1: 3-4 நாட்களுக்கு முன்பாக
0: this is what you did
1: இதை தான் நீ செய்தாய்
0: and it is such a small thing which most people won't even call a sin
1: अनेகர் அதை பாவம் என்றே அழைக்க மாட்டார்கள் அவ்வளவு சிறிய காரியமா இருக்கலாம்
0: small little thing
1: சிறு காரியம்
0: maybe little bit of glory i took for myself
1: கொஞ்சம் மகிமை எனக்காக எடுத்துக்கொண்டேன்
0: god is strict
1: தேவன் கண்டிப்புள்ளவர்
0: now he never punished me like that when i was a new believer
1: நான் ஒரு புது விசுவாசியா இருந்த பொழுது இப்படி அவர் என்னை சிட்சிக்கவில்லை
0: when i was a new believer i was doing so many wrong things but god spared it
1: புது விசுவாசியா இருந்த பொழுது எவ்வளவு தவறான காரியங்களை செய்தேன் தேவன் அதை காணாமல் விட்டுட்டார்
0: now i find in my life god is strict about very very small things
1: இப்பொழுது சிறு சிறு காரியங்களிலே கூட தேவன் அதிக கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன்
0: and i have been so excited to see that
1: இதை பார்ப்பதற்கு நான் பரவசம் அடைகிறேன்
0: i say lord i'm so thankful that you don't let me go even for that small little thing
1: ஆண்டவரே இந்த சிறு காரியத்துக்கு கூட நீர் என்னை விட்டு விடாமல் இருக்கிறீரே ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறேன்
0: please discipline me like this till the end of my life
1: ஆண்டவரே வாழ்க்கை முடிவு பரியந்தம் இப்படியே நீர் என்னை சிட்சியும் என்று கேட்கிறேன்
0: because we read in ephesians 5
1: எபேசியர் 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்
0: that the lord is cleansing us as a church in ephesians 5:27
1: எபேசியர் 5 அதிகாரம் 27 வசனத்தில் சபையாய் இருக்கிற நம்மை தேவன் சுத்திகரிக்கிறார்
0: it says in verse 26 he's going to sanctify us with the word of god
1: தேவனுடைய வார்த்தையினாலே அதை பரிசுத்தமாக்குகிறார் என்று 26 வசனத்தில் வாசிக்கிறோம்
0: god may speak to us his word through the bible
1: தேவன் தம்முடைய வார்த்தையை வேதத்தின் மூலமாக பேசுவார்
0: or through a discipline that is also a word of god
1: அல்லது ஒரு சிட்சையின் மூலமாக அதுவும் தேவனுடைய வார்த்தைதான்
0: when I discipline i listen why is god disciplining me and he gives me a word
1: நான் சிட்சிக்கப்படும் பொழுது நான் கவனிக்கிறேன் அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை
0: கொடுக்கிறார் the lord says this little thing that happened 3-4 years days ago
1: 3 நாட்களுக்கு முன்பாக நடந்த இந்த சிறு காரியம்
0: the way you spoke to somebody
1: ஒருவரிடத்தில் நீ பேசின விதம்
0: something you did
1: அல்லது நீ செய்த காரியம்
0: some little glory you took
1: அல்லது நீ எடுத்துக்கொண்ட சிறு மகிமை
0: were a little selfish
1: அல்லது அங்க இடத்திலே நீ கொஞ்சம் தன்னலமுள்ளவனாய் சுயநலமுள்ளவனாய் இருந்தாய்
0: and the reason is this
1: காரணம் இதுதான்
0: because in verse 27 he wants to present me one day completely full of glory
1: மகிமையுள்ள சபையாக என்னை அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள
0: விரும்புகிறார்.
1: கரை இல்லாமல்,
0: நோ ரிங்கிள்,
1: திரை இல்லாமல்,
0: that I can be absolutely holy,
1: முற்றிலும் பரிசுத்தமான ஒருவனாய் மாறும்படியாய்.
0: If I look at my character,
1: என்னுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது,
0: like a wedding dress,
1: ஒரு கல்யாண வஸ்திரத்தை போல,
0: it says that in Revelation 19, the bride has made herself ready with a wedding dress.
1: மணவாட்டி கல்யாண வஸ்திரத்தினாலே தன்னை ஆயத்தமணினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம்.
0: God is ironing this dress so that all the wrinkles go out.
1: அந்த வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் போகும்படியாக தேவன் ஒரு இஸ்திரி பெட்டியை வைத்து அவர் இஸ்திரி போடுகிறார்.
0: Hangs it up and says, yeah, I say, Lord, that looks great.
1: அங்கே அந்த அயன் பண்ணின துணியை, அந்த வஸ்திரத்தை அப்படியே பார்க்கிறார். ஆண்டவர், எவ்வளவு மகிமையாக இருக்கிறது என்று நான்
0: சொல்கிறேன். God says, no, there's a little wrinkle here, you got to put it back.
1: இல்ல இல்ல, இங்கே ஒரு சிறு சுருக்கம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் அந்த சூடாக்கி அயன் போடுகிறார்.
0: Puts the hot iron on me and rubs it.
1: அந்த சூடான அயன் பாக்ஸை என் மீது போட்டு தேய்க்கிறார்.
0: Because he wants to remove that wrinkle.
1: அந்த சுருக்கத்தை அவர் எடுக்க விரும்புகிறார்.
0: It's just a small wrinkle.
1: சிறு சுருக்கம் தானே.
0: Bride may say, no, it's okay. It's
1: மணவாட்டி, அது சின்ன சுருக்கம் தானே என்று சொல்கிறார். இல்லை இல்லை,
0: it has to be perfect.
1: அது பூரணமாக இருக்க வேண்டும்.
0: And then there's one little spot there.
1: இங்கே ஒரு சிறு கறை இருக்கிறது.
0: We got to wash that again.
1: அதை மீண்டும் துவைக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
0: Then we got to iron it again.
1: அதற்கு பிறகு மீண்டும் ஒரு அயன் பண்ண வேண்டும்.
0: I say, this is a perfect God.
1: இவர் பூரணமான தேவன்.
0: Who wants me to be absolutely perfect, not even one small black dot on this wedding dress.
1: இந்த கல்யாண வஸ்திரத்திலே ஒரு சிறு கருப்பு புள்ளி கூட இருக்க கூடாது என்று விரும்புகிற தேவன்.
0: Not even one wrinkle, one small little wrinkle, no.
1: ஒரு சிறு சுருக்கம் கூட காணப்பட கூடாது, இருக்கவே கூடாது என்று விரும்புகிற தேவன்.
0: But I should be absolutely holy, verse 27.
1: 27 ஆம் வசனத்திலே
0: absolutely blameless.
1: முற்றிலும் பரிசுத்தம், பிழையற்றதுமான ஒருவனாய் மாற வேண்டும்.
0: Do you want God to make you like that?
1: தேவன் இப்படி உங்களை மாற்ற முடியா விரும்புகிறீர்களா?
0: I want it.
1: எனக்கு அது தேவை.
0: I want it with all my heart.
1: முழு இதயத்தோடு கூட நான் அதை விரும்புகிறேன்.
0: If you say that to God, he will really take you.
1: நீங்கள் இதை தேவனிடத்தில் சொல்லும் பொழுது அவர் அதை உங்களை எடுத்துக்கொள்வார்.
0: You know how he'll do it?
1: அவர் எப்படி செய்வார் தெரியுமா?
0: He will discipline you.
1: அவர் உங்களை சிட்சிப்பார்.
0: You know, like you heard brother Charles say.
1: சகோதரர் சார்லஸ் சொன்னது போல,
0: somebody told him, don't go too near to God because then life becomes a little difficult.
1: ஆண்டவருக்கு கிட்ட நெருங்கி போனால் வாழ்க்கை கடினமாகி விடும் என்று சொன்னது போல,
0: keep little distance.
1: எப்பொழுதே ஒரு இடைவெளி வைத்தே போங்கள்.
0: You know, there's a verse like that in the Ecclesiastes, don't be too righteous.
1: மிஞ்சின நீதிமானாய் இராதே என்று நாம் பிரசங்கின் புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
0: Can you imagine going to Jesus and saying, don't be too righteous?
1: இயேசுவரிடத்திலே போய் சொல்ல முடியுமா, ஆண்டவரே ரொம்ப மிஞ்சின நீதிமானாய் இருக்க வேண்டாம் என்று சொல்ல முடியுமா?
0: Yeah, in one way to be super righteous like the Pharisees, that is wrong.
1: பரிசேயர்களை போல மிஞ்சின நீதிமான இருப்பது என்பது தவறுதான்.
0: About washing the hands and all that.
1: கை எப்போது பார்த்தாலும் கை கழுவி கொண்டே
0: இருக்க. We're not talking about that.
1: அதை குறித்து நான் பேசுவதில்லை.
0: We're talking about perfect holiness.
1: பூரணமான பரிசுத்தத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
0: God loves you.
1: ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.
0: He will discipline you.
1: ஆகவே உங்களை அவர் சிட்சிப்பார்.
0: That's because he's a good father.
1: ஏனென்றால் அவர் நல்ல தகப்பன்.
0: He's not a grandfather.
1: அவர் நல்ல ஒரு தாத்தா அல்ல.
0: You know that?
1: உங்களுக்கு தெரியுமா?
0: You know how grandfathers are?
1: தாத்தாமார்கள் எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
0: They don't take belt and all.
1: தாத்தாமார்கள் பெல்ட் எல்லாம் எடுத்து பேரண்ட் பிள்ளைகளை அனுப்பி அடிப்பதில்லை.
0: Only chocolate, chocolate, chocolate, ice cream, chocolate.
1: எப்பொழுது பார்த்தாலும் சாக்லேட் வாங்கி கொடுப்பார், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார், சாக்லேட் வாங்கி கொடுப்பார் தாத்தா.
0: I became a grandfather a little while ago.
1: கொஞ்ச நாட்கள் முன்பாக நான் ஒரு தாத்தாவாய் மாறிவிட்டேன்.
0: So one of the brothers in Bangalore asked me.
1: பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் என்னை பார்த்து கேட்டார்.
0: So when you saw your little grandson, how did you feel?
1: உங்களுடைய பேரனை பார்த்த உடனே நீங்கள் எப்படி உங்களுடைய உணர்வுகள் இருந்தது என்று கேட்டார்.
0: I said, I thought, how can anybody punish this sweet little child?
1: இந்த சிறு குழந்தையை பேரப்பிள்ளை எப்படி யாராவது ஒரு தண்டிக்க முடியும் என்று நான் எண்ணினேன்.
0: How can anybody punish this sweet little thing?
1: இந்த அருமையான குழந்தையை யாராவது எப்படி தண்டிக்க முடியும்?
0: So they asked me, what if you see one day your son taking out the belt or something to hit the child?
1: ஒரு நாளிலே உங்களுடைய மகன் பெல்ட்டை எடுத்து அந்த உங்கள் பேரப்பிள்ளை அடிக்கும் பொழுது நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று கேட்டார்.
0: I said, I think I'll go for a walk.
1: நான் அப்படியே கொஞ்சம் நடந்து விட்டு வரேன் நான் தப்பித்து போய்விடுவேன் என்று சொன்னேன்.
0: And I'll come back after about half an hour.
1: அரை மணி நேரம் கழித்து நான் திரும்பி வருவேன்.
0: Then my grandson will come running to me and says, daddy hit me.
1: அப்ப என் பேரப்பிள்ளை ஓடி வந்து அப்பா அடிச்சிட்டாங்க என்ன என்று சொல்லி சொல்லுவான்.
0: And I will take him on my lap.
1: நான் அவனை மடியில் எடுத்துக்கொள்வேன்.
0: And I say, that's good for you.
1: அது உனக்கு நல்லது என்று சொல்லுது.
0: Because the Bible says,
1: வேதம் சொல்கிறது,
0: that there are a lot of wrong things in our heart and your father loves you and that's why he disciplines you.
1: உள்ளத்திலே பல தவறான காரியங்கள் இருக்கிறது, ஆகவே உன் தகப்பன் உன்னை தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார்.
0: But I can't do that because I'm a grandfather.
1: நான் தாத்தாவா இருக்கிறபடினால என்னாலே அதை செய்ய முடியாது.
0: God is not a grandfather. Thank God he is not a grandfather.
1: ஆகவே தேவன் யாருக்குமே தாத்தா அல்ல. அதற்காக தேவனுக்கு நன்றி, அவர் தாத்தா அல்ல, அவர் தகப்பன், பிதா.
0: That's why I say you can't become a grandchild of God.
1: ஆகவே தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது, நீங்கள் தேவனுக்கு பேரப்பிள்ளைகளாய் மாற முடியாது.
0: I become a child of God, my children cannot become God's grandchildren.
1: நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பேரப்பிள்ளைகளாய் மாற முடியாது.
0: They have to become directly his children.
1: அவர்கள் நேரடியாக அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும்.
0: Because God is not grandfather to anybody.
1: தேவன் யாருக்குமே தாத்தாவல்ல.
0: He is a father.
1: அவர் ஒரு தகப்பன்.
0: He disciplines.
1: அவர் சிட்சிக்கிறார்.
0: He takes out his belt and he hits us.
1: அவர் தம்முடைய பெல்ட்டை எடுத்து அவர் சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார்.
0: He doesn't want even one spot to remain in you.
1: உங்களிடத்திலே ஒரு கறையாகிலும் இருக்க முடியாது.
0: He doesn't want even a wrinkle in you.
1: ஒரு சுருக்கம் கூட இருக்க முடியாது, விரும்புவதில்லை.
0: What a loving father.
1: என்ன அருமையான தகப்பன்.
0: It's like a father who sees some sickness in his child and says, I'm going to take you to the best doctor, even if you have to surgery, cut your stomach, do anything, I'm going to heal that disease in you.
1: வியாதிப்பட்ட ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது தகப்பன் சொல்கிறார், உனக்கு இந்த வியாதி இருக்க கூடாது, நான் சிறந்த மருத்துவரிடத்திலே அறுவை சிகிச்சை நிபுணரிடத்திலே கொண்டு சென்று அறுவை சிகிச்சை செய்தாகிலும் இந்த வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்
0: என்று சொல்கிறார். Even if they have to cut open your body, operate you, remove this thing, I'm going to get you healed.
1: உன்னுடைய சரீரத்தையே அந்த டாக்டர்கள் வெட்டி அந்த கட்டியை நீக்க வேண்டுமானாலும் பரவாயில்லை, நான் அதை செய்வதற்கு அனுமதிப்பேன்.
0: Oh but daddy, that will be very painful if the doctor cuts me.
1: ஐயோ, என்னை டாக்டர்கள் அறுக்கும் பொழுது எனக்கு வேதனை அளிக்குமே என்று மகன் சொல்லலாம்.
0: You don't understand that, my son.
1: மகனே, உனக்கு அது விளங்காது.
0: But I love you.
1: ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன்.
0: I will allow that doctor to cut you because I don't want this disease to remain in your body.
1: இந்த வியாதி உன்னுடைய சரீரத்தில் இருப்பதற்கு நான் விரும்பாதபடினாலே அந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதற்கு நான் கண்டிப்பாக அனுமதிப்பேன்.
0: Don't fathers understand that when they send their child for some operation?
1: தன்னுடைய மகனையோ மகளையோ அறுவை சிகிச்சைக்கு அனுப்பும் பொழுது தகப்பன் இப்படி உணர்கிறது இல்லையா?
0: We don't understand sometimes why God gives us such a hard time.
1: சில சமயங்களிலே நமக்கு கடினமான சூழ்நிலையை தேவன் ஏன் கொடுக்கிறார் என்பது நமக்கு விளங்குவதில்லை.
0: Why does he allow you to face some trial?
1: சில உபத்திரவங்களை சந்திக்கும்படியாக ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? சில வியாதிகளை சந்திக்கும்படியாக.
0: Some financial difficulty.
1: சில பண நெருக்கடி.
0: Some opposition from people.
1: ஜனங்களிடத்திலிருந்து எதிர்ப்பு.
0: Maybe somebody takes you to court.
1: சிலர் உங்களை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்கிறார்கள்.
0: It is all for your good.
1: இவைகளெல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான்.
0: I have faced many things in my life, but I can say today, it is all for my very best.
1: அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேன், அதன் பின்பாக அவைகளெல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று நான் இப்பொழுது சொல்ல முடியும்.
0: God does not even want a spot in my life.
1: என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கறை கூட இருக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார்.
0: This is the father we have.
1: நமக்கு இருக்கக்கூடிய தகப்பன் இவர்தான்.
0: We really need to praise God for his discipline.
1: அவருடைய சிட்சைக்காக உண்மையாலுமே நாம் தேவனை துதிக்க வேண்டியிருக்கிறது.
0: And say, Lord, do it even more.
1: ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் செய்யும். ஆண்டவரே,
0: make me perfectly holy.
1: ஆண்டவரே, என்னை பூரண பரிசுத்தவானாய் மாற்றும்.
0: Shall we bow our heads for a moment?
1: நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்குவோமா?
0: Will you say to the Lord in your heart?
1: உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்களா?
0: Lord, I want to be as holy as Jesus.
1: ஆண்டவரே, இயேசுவை போல நானும் பரிசுத்தமுள்ளவனாய் மாற வேண்டும்.
0: In my thoughts,
1: என்னுடைய எண்ணங்களிலே,
0: in my words,
1: என்னுடைய வார்த்தைகளிலே,
0: in my deeds,
1: என்னுடைய கிரியைகளிலே,
0: in my attitude to money,
1: பணத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை,
0: in my attitude to my fellow believers,
1: என் சக விசுவாசிகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை,
0: also in my attitude towards those who hate me and criticize me,
1: என்னை பகைத்து குறை கூறுகிறவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை,
0: towards those who betray me like Judas Iscariot,
1: யூதாஸ் காரியத்தை போல என்னை காட்டி கொடுக்கிறவர்களுடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலை,
0: I want to be holy like Jesus,
1: இயேசுவை போல ஆண்டவரே நான் பரிசுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும்,
0: my attitude towards women,
1: ஆண்டவரே ஸ்திரீகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை,
0: in my attitude towards the passions in my body,
1: என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிறதான எல்லா விதமான இச்சை உணர்வுகள்,
0: Lord make me without spot without wrinkle,
1: ஆண்டவரே கரை திரையற்றவனாக என்னை மாற்றும்,
0: I don't want an earthly inheritance but I want to inherit your holiness,
1: பூமிக்குரிய சுதந்திரம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தின் அந்தலே சுதந்திரம் அடைய விரும்புகிறேன்,
0: please give it to me Lord,
1: ஆண்டவரே அந்த பரிசுத்தத்துக்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றும்,
0: and today
1: இன்றைக்கு
0: I give you permission to discipline me in any way you like.
1: ஆண்டவரே நீர் விரும்புகிற எந்த விதத்திலாகிலும் ஆண்டவரே என்னை சிட்சிக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன்.
0: I will accept it as from a hand of love.
1: ஆண்டவரே ஒரு அன்பின் கரத்திலிருந்து வருவதாக அதை நான் எண்ணி ஏற்றுக்கொள்ளுவேன்.
0: Any way you like.
1: ஆண்டவரே நீர் விரும்புகிற எந்த விதத்திலாவது செய்யும்.
0: I will not compare myself with other believers.
1: மற்ற விசுவாசிகளோடு கூட ஆண்டவரே என்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன்.
0: I will not say why are you treating me like this.
1: ஏன் இப்படி என்னை நடத்துகிறீர் என்று கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரே,
0: I will accept your discipline joyfully.
1: சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவேன்.
0: You are my father.
1: நீர் என் தகப்பன்.
0: You love me.
1: நீர் என்னை நேசிக்கிறீர்.
2: you will care for me.
1: நீர் என்னை கரிசனை கொள்கிறீர்.
2: You provide for me.
1: எனக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறீர் ஆண்டவரே.
2: Lord Jesus.
1: ஆண்டவராகிய இயேசுவே.
2: Help me to be your disciple.
1: உம்முடைய சீஷனாய் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும்.
2: Work in my life.
1: என் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்.
2: So that I'll be ready for your coming.
1: உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாய் மாறும்படியாக.
2: Before you come.
1: நீர் வருவதற்கு முன்பதாக.
2: That I can be useful for you on this earth.
1: இந்த பூமியிலே உமக்கு பயனுள்ள பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
2: Amen.
1: Amen.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இன்னைக்கு ஒரு சின்ன வேடிக்கையான செயல்முறைய செஞ்சு பாப்போமா? நீங்க தயாரா? சரி, ஆரம்பிக்கலாம். உங்களை சுத்தி நல்லா பாருங்க. எந்த பொருட்கள்லாம் சிவப்பு நிறத்துல இருக்குதுன்னு பாருங்க. மேல பாருங்க, கீழே பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் பாருங்க. எதையும் மிஸ் பண்ணிராதீங்க. எல்லா சிவப்பு பொருட்களையும் மனசுல பதிச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நான் சொல்றத செய்யுங்க. உங்க கண்களை மூடி நீங்க பார்த்த சிவப்பு பொருட்களை ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்களை திறக்காமலே நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எத்தனை பச்சை கலர்ல இருக்கிற பொருட்களை பாத்தீங்க? உங்களால சொல்ல முடியாது. ஒன்னு ரெண்டு வேணும்னா சொல்வீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்க கண்களை திறந்து சுற்று முற்றும் பாருங்க. எத்தனை பொருட்கள் பச்சை நிறத்துல இருக்குது? நீங்க கண்களை மூடி இருந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உங்க ஞாபகத்துல வந்துச்சுதா? இல்ல, அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தாங்க. நாம ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா பல அற்புதமான விஷயங்களை நாம பார்க்காம அனுபவிக்காமலே இழந்துருவோம். நம்ம எந்த காரியத்துல கவனத்தை செலுத்துறோமோ அந்த காரியத்தை மட்டுமே நம்மால அடைய முடியும் அப்படின்னு நாம செஞ்ச இந்த எளிய ஆக்டிவிட்டி நமக்கு விளக்குது. சிவப்பு பொருட்களை கண்டுபிடிக்கணும்னு நம்முடைய கவனத்தை திருப்பினப்போ சிவப்பு பொருட்களை மட்டுமே நாம பார்க்க முடிஞ்சது. நம்முடைய மனம் ஒரு வடிகட்டி மாதிரி, சிவப்பு நிறத்தை தேடும் போது சிவப்பு நிறத்தை மட்டும்தான் பார்ப்போம். பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறைய தேடுங்க. அது எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்குது. இந்த உலகம் அழகானது, அற்புதமானது. நமக்கு சந்தோஷத்தை தருவதற்காகவே கடவுளால படைக்கப்பட்டது. இயற்கைய சுற்றி பாருங்க, எத்தனை அழகு! வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத பேரழகு. உங்க மனைவி, கணவன், பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. மனசுக்குள்ள இருந்து அன்பும் பாசமும் பீறிட்டு வருதா? நண்பர்களை எண்ணி பாருங்க, நேசத்தின் சின்னங்கள் அவங்க. நம்முடைய பணிய, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவை, இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களா நினைக்கும் போது நம்பிக்கை கூடும். கடவுள் மேல உள்ள நன்றியுணர்வு அதிகரிக்கும். வாழ்க்கை இன்பமா இருக்கும். இதத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-26 வசனங்களிலே யோபு இப்படி சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு சொல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவரை நம்பி, அவரை சார்ந்து கொண்டு ஓடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர் யோபுவின் நிலைமைகளை மாற்றினவர், நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? வாருங்கள், நம் சேர்ந்து ஆராதிப்போம். அவர்

ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த காரியமானாலும் எந்த சிருஷ்டியானாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். என் ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர்.

ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்வேன். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம், அந்த அன்பில் நிலைத்திருக்கிற நான் ஒரு நாளும் பறிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க, உங்களுடைய அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை சேவிப்போம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சேர்ந்து சொல்லலாம் அப்பா.

எத்தனை பேர் சொல்ல போறீங்க? துணையாளர் முன் செல்லுகிறார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, மரணமோ, தூதர்களோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. நல்லவர்.

ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே.

எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க? நம் சேர்ந்து பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா.

0: நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் தான், எங்களை போஷிக்கிறவர் நீர் தான். எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உமை சேவிப்போம், உமை பின்தொடர்வோம், உமை நேசிப்போம். நீ நல்லவர், நீ பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உமை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உமை சேவிப்போம், உமை நேசிப்போம், உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம், நன்மை தீமை, உயர்வு தாழ்வு, ஜீவன் மரணம் எதுவானாலும் உமை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உமை நேசிக்கிறோம், இன்னும் உமை பின்பற்றுவோம்.
1: அவர் பரிசுத்தர், அவர் நம்முடைய துதியில வாசம் பண்ணுகிறார்.

ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, வா உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே ஆராதனை. நீ ஒருவரே மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திர, நீ ஒருவரே கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திர. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ரேகா ஷெராதரபரதோ ரிபாரரந்தரபரிபாரரஷே. நீ நல்லவா நல்லவா நல்லவா. கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தில் மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நீ ஒருவரே கன மகிமைக்குரியவர், நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீ ஒருவரே போற்றுதலுக்குரிய

மகிமை. நீர் மாத்திரமே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கனத்தையும் மகிமையும் வல்லமை பெற்றுக் கொள்ள பாத்திரர். உங்க நாமத்திற்கு மட்டும் நாங்க மகிமை வர பண்ணுகிறோம். ஆமென் சொல்லி ஆத்வரிங்க பார்க்கலாம். உங்க நாமத்திற்கு மாத்திரமே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே கனத்திற்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோ யாருடைய முழங்காலும் முழங்கத்தக்க மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, வல்லமை உள்ள நாமமே. கையை தட்டி அந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் முதலாவது அதிகாரம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்செயினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமென்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சி அடக்கத்தையும் இச்சி அடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடைய தேவ பக்தியையும் தேவ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் வசதியாயிரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்ற போது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. உங்கள் மொபைல் போனில் 15 நிமிட இடைவெளியில் அலாம் அடிக்கும்படி டைமரை செட் பண்ணுங்கள். இரு அலாம் ஒலிகளுக்கு இடைப்பட்ட 15 நிமிடங்களில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? 2008 வெளியான மிஷன் மேக்கர் மேகசினில் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். 15 நிமிடங்களில் 3882 ஆத்துமாக்கள் புதிதாக பிறக்கின்றன. 15 நிமிடத்திற்கு ஒரு முறை கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட 1721 பேர் மரித்து இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக சந்திக்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5448 பேர் உலக நாடுகளுக்கு இடையே புலம் பெயர்ந்து செல்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை நகர்ப்புறங்களில் இருக்கும் சேரிகளில் குடியேறும்படி 570 பேர் இடம்பெயர்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 201 குழந்தைகள் தங்கள் குடும்பத்தையும் வீட்டையும் இழந்து அனாதைகளாக மாறுகின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 34 பேர் குப்பை பொறுக்கி வாழ்வாதாரத்தை தேடும்படி முடிவெடுக்கின்றனர். 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 வயதுக்குட்பட்ட 688 குழந்தைகள் பசியால் மரிக்கின்றனர். உலக நாடுகளில் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கின்றனர். காலம் மிக முக்கியமானது, அது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே காலத்தின் அருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிஷன் மேக்கர் மேகசினில் கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, 15 நிமிடத்திற்குள் உலகில் எத்தனையோ சம்பவங்கள், அதிர்ச்சியூட்டும் காரியங்கள் நடந்து முடிந்து விடுகின்றன. ஆனால் நாமோ எத்தனையோ 15 நிமிடங்களை வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். உலகில் நடக்கும் துயர சம்பவங்களுக்காக, தங்கள் தேசத்தை இழந்து தங்கள் பொருட்களையெல்லாம் இழந்து தவிக்கும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் மட்டுமே ஊழியம் செய்தார். அந்த குறுகிய காலத்திற்குள் அவர் தீவிரமாய் ஊழியத்தை நிறைவேற்றினார். இயேசு ஒருமுறை கப்பர்நகுமில் இருந்தபோது பலவிதமான வியாதிக்காரரை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசுவிடம் வந்த வியாதிக்காரர் அனைவரும் சுஸ்தமானார்கள். மறுநாள் அதிகாலையில் அவர் இருட்டோட எழுந்து போய் வனாந்திரமான ஓரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முந்தைய நாள் அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்ட ஜனங்கள் கப்பர்நகுமில் இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திற்கு அதிகாலையிலேயே கூடி வந்தார்கள். இதை கண்ட சீமோன் பேதுருவும் மற்றவர்களும் இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருந்த இடத்துக்கு சென்று எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்றனர். அதை கேட்ட இயேசு கிறிஸ்து, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி தன் ஊழியத்தை தீவிரமாய் நிறைவேற்ற புறப்பட்டு சென்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு உத்தேச திட்டத்தை வைத்திருந்தால் நாமும் நமது காலத்தை விரயமாக்க மாட்டோம். நமது நேரத்தை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பயன்படுத்திக் கொள்வோம். அழிந்து போகின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க பயன்படுத்துவோம். ஆம், நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டால் ஜனங்கள் அழிந்து போகும் முன் இரட்சகரை அறிவார்கள்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கடவுள் தீபம், God given conscience. வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 51:13 வசனங்கள். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த சமயத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது லட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாவகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் 99:8. நீர் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்கு மன்னிக்கும் கடவுளாக இருந்தீர். யூ வேர் அ ஃபர்கிவிங் காட், பட் யூ பனிஷ் தம் வென் தே வென்ட் ராங். மனசாட்சி, இன்று நாம் அதை குறித்து சற்று தியானிப்போம். மனசாட்சி என்பது கடவுளிடம் நாம் பெற்ற ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அது நமது இருதயத்தின் ஆழங்களை தேடி பார்க்க அவர் தந்த தீபமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 20:27 வசனத்திலே, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வாசிக்கிறோம். அது மனிதனின் ஆவி என்றும் சொல்லப்படுகிறது. கூரிய மனசாட்சி குணநலன்களை நேர்த்தியாய் செதுக்கும் வல்லமை உள்ளது. நல்லதை முழுக்க முழுக்க விரும்பவும், தீயதை முழுக்க முழுக்க வெறுக்கவும் நமது மனசாட்சி பழக்குவிக்கப்பட வேண்டும். தீயதை வெறுப்பதை விட நல்லதை விரும்புவது எளிது. இலகுவானதை தெரிந்து கொண்டு அடுத்ததை நாம் விட்டுவிட்டால் மனிதர் முன் நாம் புகழ் எய்துவோம், கடவுளையோ பிரியப்படுத்த முடியாது. நல்லதை விரும்புவதும் தீயதை வெறுப்பதும் சமமாயிருக்குமானால் நம்மை பார்த்து இறைவனின் முகம் மலரும், சாத்தானின் முகம்

சாம்பல் நிற உலகம், அதற்கு வெள்ளை என்றும் கிடையாது, கருப்பு என்றும் கிடையாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட இரண்டாம் கட்ட நிலைதான். அதைத்தான் ஆண்டவர் வெறுக்கிறார். ஏசாய 5:20 விதமாக சொன்னார், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று தீர்க்கன் அன்று முழங்கினார். தனது பாவ சுபாவத்தை ஆன்மீக சிந்தையாய் மாற்ற உண்மையாக விரும்புகிற எந்த கிறிஸ்தவனும் மலை பிரசங்கத்தை கவனமாய் படிக்க வேண்டும். மத்தேயு 5:6-7 அத்தியாயங்கள், அதுதான் இறையரசின் சாசனம். That is the Magna Carta of God's Kingdom. இறையரசின் தாற்பரியங்களை தெளிவாக்குவதற்கு இதைவிட சிறந்த பிரசங்கம் கிடையாது. இப்பிரசங்கத்தை பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலை என்று சொல்லலாம், ஹைவே ஆஃப் ஹோலினஸ். எக்காலத்திற்கும் அது நடைமுறையில் பொருந்தும். இதை மனனம் செய்வதும் அடிக்கடி தியானிப்பதும் நமது மனதை நற்குணங்களால் நிரப்பிவிடும். உண்மை உள்ளவைகளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ இவைகளெல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த திருவசனத்தில் தான் உண்டு. இக்காரியங்கள் நாம் திருவசனத்தை அதிகமாய் தியானிக்கும் பொழுது நமது சொல்லிலும் செயலிலும் வெளிப்படும். நமது இருதயங்களில் இருப்பதே நாம் பேசுபவற்றிற்கும் செய்பவற்றிற்கும் காரணமானது என்று இயேசு சொன்னார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று அவர் சொல்வது அதுதான். மலைப்பிரசங்கத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் இயேசு துல்லியமாய் கடைபிடித்தார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலைகளிலும் நாம் நம்மை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். What would Jesus do? WWJD. What would Jesus do? அதாவது, இந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்திருப்பார்? கொஞ்சம் வழிவிலகி செல்வது போல் தோன்றினாலும் இவ்விதமான கோட்பாட்டையே தாற்பரியமாய் கொண்டிருந்த அப்போஸ்தலன் பவுல் உடனே கிறிஸ்துவின் சிலுவையை, கிறிஸ்துவின் காரியங்களை நான் இவ்விதமாக கற்றறியவில்லை என்று சொல்லி அதிலிருந்து உருவி விடுவார். இந்நாட்களில் கூட 4 சுவிசேஷங்களிலிருந்து செய்யப்படுகிற பிரசங்கங்களை விட இயேசுவின் அற்புதங்களை பற்றி தான். இந்த 4 சுவிசேஷங்களில் அற்புதங்கள் உண்டு, ஆனால் அவைகளிலும் கூட அற்புதங்களை தான் நாம் பெருமிதப்படுத்துகிறோமே ஒழிய அவரது வாழ்க்கை முறையை நாம் அதிகமாக விவரிப்பது கிடையாது. நமக்கு இயேசுவின் வல்லமை வேண்டும், ஆனால் அவரது வழிமுறை நமக்கு விருப்பமில்லை. இதனால் தான் நமது ஊழியங்கள் பல இன்று உள்ளே வெறும் கூடாய் இருக்கின்றன. They are hollow inside. கூட்டி குறைக்காமல் கிறிஸ்துவை போலவே நான் இருப்பேன் என்று தீர்மானிப்பதே பரிசுத்தத்தின் முதல் படியாகும். அவரது வாழ்க்கையை அடிக்கடி அலசி பார்க்கிறவன் அவரை போலவே மாறிவிடுவான், இது நிச்சயம். ஜபத்தினால் வலிவூட்டப்படாத மனது ஒருவேளை ஆர்வமுள்ளதாக இருந்தாலும் அது வலுவற்ற உடலை பாவத்தில் விழாமல் தடுக்க முடியாது. எனவேதான் இயேசு போதித்தார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ உடலோ பலவீனம் உள்ளது. ஜெபத்தில் விழித்திருப்பதென்றால் ஜெப சிந்தையை நாள் முழுவதும் கொண்டிருந்து கடவுளுடைய நினைவையே நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ளுதலாகும். கடவுளை நெருங்க நெருங்கத்தான் பாவத்தின் கொடுமை நமக்கு அதிகம் அதிகமாய் தெரியும். ஏற்கனவே நல்ல ஒரு பரிசுத்தவானாய் தீர்க்கனாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஏசாயா, சேனைகளின் கர்த்தரை முகமுகமாய் நான் கண்டேனே, சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று சொன்னவுடனே, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதறுள்ள மனிதன் என்று அவன் அங்கலாய்த்தான். வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வுலகிலே சில சமயங்களிலே நம்முடைய தோல்விகள் உடனுக்குடன் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அவசரப்படாமல் கடவுளுக்கு முன் இருதயத்தை அலசி பார்க்க நேரம் எடுத்தால் அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு முன்னால் வரிசையாக வந்து நிற்கும். அவற்றை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறலாம்.

இனியும் அவற்றை திரும்பி செய்யாமல் வெற்றியாய் வாழ்வதற்கு அவரிடத்தில் நாம் வல்லமை பெறலாம். எனவேதான் வில்லியம் லாங்ஸ்டாஃப் என்று 18 நூற்றாண்டிலே வாழ்ந்த பக்தர் ஆங்கிலத்திலே டேக் டைம் டு பி ஹோலி என்ற அருமையான ஒரு பாடலை ஏற்றினார். இதோ அதனுடைய தமிழாக்கம்.

0: Take time to be holy. தூய்மை பெற நாடு நேரமெடு. நீர் அவர்களுடைய தீச்செயல்களுக்காக அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்கு மன்னிக்கும் கடவுளாக இருந்தீர். மகா பிரிய தேவனே, மகா பரிசுத்தரே, எங்களை குறித்து எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறேன். நீர் எங்களுக்கு தந்த தீபமாகிய வரப்பிரசாதமாகிய மனசாட்சிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மனசாட்சியை மழுக்கி விடாதபடி எப்பொழுதும் திருவசன தியானத்தினாலும் உம்முடைய குமாரன் எப்படி நடந்து கொண்டார் என்று சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப அலசி பார்ப்பதினாலும் எங்கள் மனசாட்சியை நாங்கள் கூர்மையாக வைத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த மனசாட்சி என்னும் பெரிய கிருபாவரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நேரம் எடுத்து தனித்திருந்து அமர்ந்திருந்து நிதானமாய் தூய்மை பெற நாடை எங்களுக்கு உதவி தாரும். இயேசுவை போலவே நாங்கள் மாறிவிட விரும்புகிறோம். அதற்கு நாங்கள் நேரம் எடுக்க வேண்டும். திருவசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இருதயத்திற்குள்ளே கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மனசாட்சியை நீர் கூர்மையாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு என்ன செய்திருப்பார், வாட் வுட் ஜீசஸ் டூ என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டு அவர் விரும்பாத காரியங்களை, அவர் செல்லாத இடங்களுக்கு செல்லாமல், அவர் சொல்லாத வார்த்தைகளை பேசாமல், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே சற்றும் ஈடுபடாமல் முழுவதும் இயேசுவை போலவே நாங்கள் மாறிவிட கர்த்தாவே முழு முயற்சி எடுக்க உதவிதான். இப்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நீங்கள் எங்கள் மேல் பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதென்று பார்க்கிறோம். ஒரு நாள் வரும், அப்பொழுது உம்முடைய குமாரனைப் போலவே நாங்கள் மாறப்போகிறோம். அந்த நாளை நாங்கள் நோக்கி இருக்கிறோம். உம்மோடு சேர்ந்து அந்த நாளின் பெரிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் ஒத்துழைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
1: ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்காய் ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

கிறிஸ்தவர்கள் மருத்துவரை நாடலாமா, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளலாமா, இது உண்மையிலே வேதத்தின்படி சரியானது தானா, இதை குறித்து தான் வேத ஆதாரங்களோடு நாம் பார்க்க போகிறோம். மருந்து மாத்திரைகளை நாங்கள் உட்கொள்ள மாட்டோம், தேவனை மாத்திரமே நாம் சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சில கூட்டத்தார் இருக்கிறாங்க. நான் அவர்களை மதிக்கிறேன், அவங்களுடைய விசுவாசம் நல்ல ஒரு விசுவாசம் தான். ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய விசுவாசம் வீணா மனுஷ பக்தி வைராக்கியத்திற்கேற்ற ஒரு விசுவாசமாக இருந்து விடக்கூடாது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வர வேண்டும். எங்காவது தேவன் மருந்து மாத்திரைகளை நாடக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு வேதத்தில் பார்த்தா, நேரடியாக நீங்கள் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுங்கள் அல்லது உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கறது இல்லை. அப்படியானால் இது போன்ற பிரச்சனைகளை எப்படி நாம் முடிவுக்கு கொண்டு வருவது? சிலர் இன்றைக்கு சில வேத வசனங்களை, உதாரணமாக ஆண்டவர் வந்து ஃபெய்த்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு போட்டிருக்கு பிரதர், அதனால் நாம் ஒரு காலம் இந்த மாம்சீக முறைமையான மருத்துவத்தை செஞ்சு மாத்திரையை சாப்பிட்டு நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளுவது வேதத்தின்படி தவறானது அப்படின்னு துணிகரமாய் பேசுகிறதை பார்க்குறோம். கரெக்ட், நீங்கள் அப்படி இருக்க முடிஞ்சால் இருங்க, ஆனால் பல இடங்களிலே இதனாலே பலர் இறந்திருக்கிறாங்க. வைத்தியம் பண்ணி பிழைக்க வைக்க வேண்டிய ஒரு சூழலில் இன்னமும் பலர் நோய் நொடியோடு நடந்து கொண்டு இருக்கிறாங்க. சில சபைகளிலே இதை எப்படி எதிர்த்து பேசுவது என்று தெரியாமல் வேறு வழி இல்லாமல் அப்படியே உள்ள அடங்கி கிடக்கிறாங்க. அப்போ வேதத்தின் மூலமாக இதற்கு நாம் தீர்வு காண வேண்டும் அல்லவா? பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வைத்தியர்கள் அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர்களை சார்ந்து வாழுகிறத பார்க்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 50:1-2 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப்பு தன்னுடைய ஊழியக்காரரான வைத்தியர்கள் டாக்டர்ஸ் அவர்களை கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடுகிறதை பார்க்குறோம். யோசேப்புக்கு கூடையே டாக்டர்ஸ் இருந்தாங்க. இதே டாக்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கே வாசிக்கிறோம்? யாத்ராம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதாவது மருத்துவச்சிகள். எகிப்தில் ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அப்போ பிரசவம் பார்க்கும் பொழுது அவங்க அப்படியே தாங்களாக பிரசவம் பார்த்து விடவில்லை, அவர்களுக்கு மருத்துவச்சிகள் பார்த்தீங்களா. அப்போ வைத்தியம் பார்க்கக்கூடிய பெண்கள் இருந்தாங்க. அப்போ இது தேவன் அனுமதித்த ஒன்றாகத்தானே தெரிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே ஏசாயா 38 எசேக்கியல் ராஜா உடைய மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அவர் மரணிக்கவில்லை, ஆனால் அவர் மரணிக்க போகிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஏசாயா போய் சொல்கிறாரு, ராஜாவே உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ இந்த வியாதி உனக்கு குணமாகாது, நீ செத்து போயிடுவ. உடனே நமக்கு தெரியும் எசேக்கியல் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அழுகிறாரு. உடனே மீண்டுமா ஏசாயா அந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஏசாயாவே நான் வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ 15 நான் கூட சேர்த்து விட்டேன், ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும், நீ போய் அவனிடத்துல சொல்லு. உடனே நேராக ஏசாயா போனாரு, எசேக்கியலை கூப்பிட்டு சொல்றாரு, நீ அழுகாதப்பா, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார், எக்ஸ்ட்ரா 15 உனக்கு கொடுத்துட்டாரு, அதனால என்ன செய்யணும், நீ ஜாலி அப்படி எழுந்து நடந்து போ அப்படின்னு சொன்னாரா? இல்லை, இந்த வியாதி நீங்க அத்திப்பழ அடையை எடுத்து போடுங்கள்னு சொல்றாரு. உடனே என்ன செஞ்சாங்க, அத்திப்பழ அடையை எடுத்து அப்படி அழகா போட்டாங்க. அதுல இருந்து அவர் குணமாகி வந்து அடுத்து எக்ஸ்ட்ரா 15 வாழ்ந்தார். இப்ப ஆண்டவர் தெய்வீக சுகம் அளிக்கிறாருன்னு சொன்னா இந்த யதார்த்தமான முறைமையில் எதுக்கு சுகம் அளிக்கணும்? இந்த அத்திப்பழ அடையை வச்சுதான் சுகம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏன் தேவன் செய்ய வேண்டும்? பல வேளைகளிலே நாம் யதார்த்தமாய் தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி நாம் சில நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்களை பேணி கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இல்லை இல்லை நான் விசுவாசத்தினால தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லுவது நம்மளுடைய வீண் வரட்டு விசுவாசத்தையும் தேவையற்ற பக்தி வைராக்கியத்தையும் காண்பிக்கக்கூடியதாக இருக்குதோ என்று நான் யோசிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாப்பிடாம தான் வந்தாரா? ஒரு சூழல் வந்தது, 40 அவர் சாப்பிடாம இருந்தார், எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், எலியா எலியாவே இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு ஒரே ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவர் கிட்டத்தட்ட 40 மேலே நடந்து போயிட்டு இருக்கிறார். சில சூழல்கள் வரும் பொழுது தேவன் அற்புத விதமாய் நம்மை காப்பார். அதே சமயத்தில் இதனுடைய அர்த்தம் நம்ம சாப்பிடாமே உயிர் வாழ்ந்து விடலாம் என்று அர்த்தம் அல்ல. நாம் சாப்பிட வேண்டும், உணவே ஒரு வகையில் நமக்கு ஆரோக்கியத்தையும் மருந்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது.
கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளணும். காலையில் எழுந்திரிச்சு பல்லை விளக்குகிறோம், குளிக்கிறோம். எதற்காக? நோய்கள் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இது ஒரு வகையான பராமரிப்பு தான். திடீரென்று ஜலதோஷம் பிடித்து விட்டால் உடனே சுடுதண்ணியை மாத்திரம் குடிக்கிறோமே, எதற்காக? நாம பாதுகாப்பாக இந்த இடத்துல ஞானத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன வைத்தியம் பண்ணுகிறோம். திடீர்னு சிலர் போவாங்க, துளசியை எடுத்து அப்படியே மெண்டு சாப்பிடுவார்கள். அதே துளசியை அரைத்து மாத்திரை வடிவில் எடுத்து சாப்பிட்டால் அது பாவமாகி விடுமா? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. இதையெல்லாம் விட ஒரு சபையார் இல்லை தெய்வீக சுகம்தான், ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இன்னொரு ஒரு கேள்வி எழும்புது. இப்போ நான் மருத்துவத்தை நாடக்கூடாது, டாக்டரை நாடுவது அது பாவம் என்று சொன்னால், நான் டாக்டராக இருப்பதும் பாவம் தானே? நான் டாக்டருக்கு படிக்கக்கூடாது தானே? எனக்கு அந்த சபையில் இருந்து ஒரு சகோதரன் எனக்கு இப்படியாக ஃபோன் செய்து சொன்னார், டாக்டருக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐயா, ஆனால் அதே சமயத்தில் நான் டாக்டராக இருக்கிறேன், அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தில் ஏன் இந்த மாதம் நீங்கள் தசமபாகம் கொடுக்கலன்னு வந்து கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறார். அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு மாய்மானத்தை உருவாக்குகிறது? பிரியமானவர்களே, நீங்கள் வைராக்கியம் இருங்க. நாம் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து தான் இருக்கிறோம். அதற்காக நாம் எந்த வைத்தியமும் பார்க்கக்கூடாது என்று அர்த்தம் அல்ல.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இன்னைக்கு ஒரு சின்ன வேடிக்கையான செயல்முறைய செஞ்சு பாப்போமா? நீங்க தயாரா? சரி, ஆரம்பிக்கலாம். உங்களை சுத்தி நல்லா பாருங்க. எந்த பொருட்கள்லாம் சிவப்பு நிறத்துல இருக்குதுன்னு பாருங்க. மேல பாருங்க, கீழே பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் பாருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா சிவப்பு பொருட்களையும் மனசுல பதிச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நான் சொல்றத செய்யுங்க. உங்க கண்களை மூடி நீங்க பார்த்த சிவப்பு பொருட்களை ஒவ்வொன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்களை திறக்காமலே நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எத்தனை பச்சை கலர்ல இருக்கிற பொருட்களை பாத்தீங்க? உங்களால சொல்ல முடியாது. ஒன்னு ரெண்டு வேணும்னா சொல்வீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்க கண்களை திறந்து சுற்று முற்றும் பாருங்க. எத்தனை பொருட்கள் பச்சை நிறத்துல இருக்குது? நீங்க கண்களை மூடி இருந்தப்போ இந்த பொருட்கள் எல்லாம் உங்க ஞாபகத்துல வந்துச்சுதா? இல்ல, அப்படித்தானே. நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க. நாம ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா பல அற்புதமான விஷயங்களை நாம பார்க்காம அனுபவிக்காமலே இழந்துருவோம். நம்ம எந்த காரியத்துல கவனத்தை செலுத்துறோமோ அந்த காரியத்தை மட்டுமே நம்மால அடைய முடியும் அப்படின்னு நாம செஞ்ச இந்த எளிய ஆக்டிவிட்டி நமக்கு விளக்குது. சிவப்பு பொருட்களை கண்டுபிடிக்கணும்னு நம்முடைய கவனத்தை திருப்பினப்போ சிவப்பு பொருட்களை மட்டுமே நாம பார்க்க முடிஞ்சது. நம்முடைய மனம் ஒரு வடிகட்டி மாதிரி. சிவப்பு நிறத்தை தேடும் போது சிவப்பு நிறத்தை மட்டும்தான் பார்ப்போம். பாசிட்டிவிட்டி, அதாவது நேர்மறைய தேடுங்க. அது எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்குது. இந்த உலகம் அழகானது, அற்புதமானது. நமக்கு சந்தோஷத்தை தருவதற்காகவே கடவுளால படைக்கப்பட்டது. இயற்கைய சுற்றி பாருங்க, எத்தனை அழகு! வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத பேரழகு. உங்க மனைவி, கணவன், பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. மனசுக்குள்ள இருந்து அன்பும் பாசமும் பீறிட்டு வருதா? நண்பர்களை எண்ணி பாருங்க, நேசத்தின் சின்னங்கள் அவங்க. நம்முடைய பணிய, அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவை, இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயங்களா நினைக்கும் போது நம்பிக்கை கூடும். கடவுள் மேல உள்ள நன்றியுணர்வு அதிகரிக்கும். வாழ்க்கை இன்பமா இருக்கும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சகோதரரே, உண்மையுள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ, நீதியுள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.